இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை கல்லாமை 41 அதிகாரம் 6வது குறட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நீர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நீர்களே, இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உள்ளவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, பங்கிற்கும் மழலை எம் தமிழினியன், 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் கேட்கலாம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதி நிதி ஆகியனவும் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் வெல்லரி வழங்கும் நலம் தானி, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி, 8:05 பொன்னியின் புதுப்புனல், இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன், 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சி கோ சுவாமிநாதன், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திருக்குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம், இன்று நிகழ்ச்சியில் குழந்தைகள் உடல்நலம் குறித்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பிரியசாமி அவர்கள் பங்கேற்கும் நிரலை, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன், 10:05 அருள் தரும் ஆலயங்கள், இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி அழகாபுரி அருள்மிகு சிம்மஹாரூட் வராகி அம்மன் பைரவி தேவி மற்றும் குபேரலிங்கேஸ்வரர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம், 10:20 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 கோகுலாஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 நாடகம், 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவ

0: மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ். பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று நிகழ்ச்சியில் குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் இரா விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சபையில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு கோகுலாஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி. தருமபுரி மாவட்டம் மாக்கனூர் ராதைகிருஷ்ணர் கோவிலிலிருந்து நேரலை, தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரன்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ண ருக்மணி கோவிலிலிருந்து நேரலை, 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 7:25 வயல்வெளி. இன்று கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல். கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் பி அனுராதா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Neena Rakel. Indian Space Research Organization ISRO has successfully launched its Earth Observation Satellite EOS-05 on board GSLV F-17 rocket from Sriharikota in Andhra Pradesh early this morning. After a 27-hour countdown, GSLV F-17 rocket with satellite EOS-05 lifted off at 2:55 a.m. from the second launch pad at Satish Dhawan Space Center. EOS-05 is a state-of-the-art Earth observation satellite and India's first imaging satellite from geosynchronous orbit, enabling advanced imaging across visible, infrared, multispectral and hyperspectral bands. The satellite will provide real-time imagery and help the nation in areas including agriculture and disaster management. ISRO said that the state-of-the-art satellite was successfully placed into sub-geosynchronous orbit about 18 minutes after it lifted off from the spaceport. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services. Government has constituted a 31-member Joint Committee of Parliament on Foreign Contribution Regulation Amendment Bill 2026. Lok Sabha MP Sanjay Jaiswal will head the joint panel to examine the FCRA Amendment Bill. Prominent names from Lok Sabha in the committee include Bhartruhari Mahtab, Tejaswi Surya, Nishikant Dubey, A. Raja and Supriya Sule. From Rajya Sabha, Harshvardhan Shringla, Sanjay Kumar Jha, Praful Patel and Menaka Guruswamy have been included in the committee. Both Houses of Parliament on 12th August gave nod for referring the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to the Joint Parliamentary Committee for further scrutiny. The bill aims to further amend the Foreign Contribution Regulation Act 2010. The objective of the bill is to make the use of foreign contributions more transparent and accountable. India has sent 2 more aircraft with relief material to Nepal to support ongoing relief and rescue efforts in flood-affected areas. External Affairs Ministry said both C-130J aircraft carrying 21.5 tons of humanitarian assistance landed in Kathmandu. The relief material was handed over to Minister for Science, Technology and Innovation Mahabir Pun. The Ministry of Home Affairs will make available services of Central Forensic Science Laboratories, State Forensic Science Laboratories and Laboratories of the National Forensic Sciences University for DNA profiling of first-degree biological relatives of missing persons from India following the flash flood in Nepal. Ministry of External Affairs said first-degree biological relatives residing in India may have their biological samples samples collected and DNA profiles prepared at certain facilities. As advised by the Nepal Police, autosomal STR DNA profiling may be undertaken for the purpose of identification subject to the technical requirements communicated by the Nepali authorities. The helpline number in this regard is +977 9841 616095. The DNA profiles, along with the preliminary

0: information required by the Nepali authorities may be sent to email to dnacodis@nepalpolice.gov.np for comparison with DNA profiles obtained from unidentified mortal remains. Festival of Janmashtami, which marks the birth of Lord Krishna, is being celebrated across the country today. Devotees throng to the temples to offer prayers to Lord Krishna. Mathura and Vrindavan in Uttar Pradesh is fully geared to celebrate the birth of Lord Krishna. Thousands of temples, including Banke Bihari Temple, Prem Mandir, ISKCON Temple and Shri Krishna Janmabhoomi Temple, have been tastefully decorated in Mathura, the birthplace of Lord Krishna. In women's cricket, India stormed into semi-final of 2020 Asia Cup, defeating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷவாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
3: பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போய் அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நல்லோரை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். அறத்தை நிலைநிறுத்த நான் யுகந்தோறும் யுகந்தோறும் பிறக்கின்றேன். ஆம், இன்று எங்கள் கண்ணன் பிறந்தான். எங்கள் கண்ணன் பிறந்தான். புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான். எங்கள் மன்னன் பிறந்தான். மன கவலைகள் மறைந்ததம்மா. கண்ணனின் தாசானுதாசனாகிய கண்ணதாசனின் கவிதை கூற்று இது. கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு. இஜகத்திற்கு குருவாக ஆச்சாரியனாக வந்து வாழ்வியல் நெறிகளை ஸ்ரீமத் பகவத்கீதையின் வாயிலாக போதித்தது மட்டுமன்றி துவாபர யுக புருஷனாக வாழ்ந்தும் சாதித்து காட்டியவர். மானுட வாழ்க்கையின் மேலான பாங்கினை விளக்குவதற்கென்றே தோன்றிய கிருஷ்ணாவதாரம் அலாதி மகிமையுடையது. வசுதேவர் தேவகி மைந்தனாய் பிறந்து யசோதையின் மகனாய் ஆயர்பாடியில் வளர்ந்ததும், தீராத விளையாட்டு பிள்ளையாய் துள்ளித் திரிந்ததும், நல்ல மைந்தனாய் நல்ல சகோதரனாய் சாந்தீப முனிவரின் மாணவனாய் துடிப்பும் வீரமும் மிகுந்த கட்டிளம் காளையாய் கோபிகா பிரியனாய் எண்ணறிய லீலைகளின் நாயகனாய் ஏழை பங்காளனாய் ஆபத் பாந்தவனாய் அநாத ரட்சகனாய் வாழ்ந்து வழிகாட்டியது ஒருவிதம் என்றால், துவாரகாபுரி மன்னனாய் சிறந்த ராஜ தந்திரியாய் குடிமக்களை தன் இரு கண்களாய் காத்தவனாய் எளியார்க்கும் எளியனாய் மேலோர்க்கும் மேலோனாய் வாழும் சூத்திரத்தை நமக்கு கற்றுத்தந்த பேராசான் பாண்டவர்க்கு தூதனாய் பார்த்தனுக்கு சாரதியாய் குருட்சேத்திர போரிலே தன்னலமற்ற கர்ம யோகியாய் பொலிகின்றான். போர்க்கோலம் பூண்டு களத்திலே கலங்கியவனாய் பந்தபாசம் என்னும் மாய வலையில் அகப்பட்ட மானாய் மனம் கலங்கி நின்ற பார்த்தனுக்கு குருவாய் நின்று தன் திருவாய் மலர்ந்தருளியதுதான் மானுடத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமான கீதை. கீதையிலே பகரப்பட்டது பார்த்தனுக்கு மட்டுமல்ல, மானுடம் உள்ளளவும் இப்பூ உலகம் உள்ளளவும் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் கற்று தெளிந்து கருத்திலே கொள்ள வேண்டிய உயர்ந்த கருத்துக்களை கொண்டதுதான் கீதை. கீதையின் வாயிலாக ஸ்ரீகிருஷ்ணன் உரைத்தவை எல்லாம் உயர்ந்த தத்துவங்கள். 18 யோகங்களாக பகர்ந்தவை அனைத்தையும் கற்றுத் தெளிய நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. நம் புண்ணிய பூமி பாரத பூமி ஒரு கர்ம பூமி. எல்லோரும் கடமையாற்றத்தான் பிறந்துள்ளோம். கர்மாவை பற்றற்று பலன் கருதாது தன்னலமற்று அர்ப்பணிப்போடு ஒரு வழிபாடாக செய்ய வேண்டும் என்பதுதான் கீதையின் சாரம். சினத்தில் பொறுமையாயிரு, செல்வத்தில் எளிமையாயிரு, துன்பத்தில் துணிவுடன் இரு, இன்பத்தில் கனிவுடன் இரு, பதவியில் பணிவுடன் இரு, கடமையில் கருத்தாயிரு, வாழ்க்கையில் நிறைவாயிரு, பேச்சில் நிதானமாக இரு. எல்லாம் அவன் தந்தது, நான் அவனது தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று வாழ்ந்தார் எவ்வளவு நிம்மதி ஆனந்தம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது கீதை சொல்லும் உயரிய சிந்தனை. இந்த சிந்தனை வந்துவிட்டால் பிறகு கலக்கம் என்ன, கலவரம்தான் என்ன? கீதை பகரும் சீரிய கருத்துகள் ஒவ்வொன்றும் அக்ஷரம் லட்சம் பெறும். கீதை சொன்ன கருத்துக்களை எல்லாம் கற்றுத் தெளிய மகான்களாக இருக்க

0: என்பது இல்லை. ஆனால் மனிதன் மகானாக மாற கீதை வழிகாட்டுகிறது. மனிதனை நிறை மனிதனாக்குவதே கீதையின் கோட்பாடு. என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் தெள்ளத்தெளிவான விடை தருகின்றது கீதை. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கீதையிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். தாளாத துயதீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் சொன்ன கீதையை கீதாச்சாரியார் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த இந்த நாளிலே படிக்கத் தொடங்குவோம். கீதையின் வழியிலே வாழத் தொடங்குவோம். கண்ணன் அருளால் வையத்து வாழ்வாங்கு வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

0: நேர்களே, பக்தி மாலையில் முதல் பாடல் வீரமணிதாசன் பாடியிருக்கக்கூடிய அம்மன் அலங்காரம் என துவங்கும் பாடல்.
1: மன்னாளும் நாயகியே, மஞ்சளுக்குள் வாழ்பவளே, என்னாளும் என்னாவில் வந்து எந்த விடுமூச்சும் நாடியொலியும் உடு

6:26. பக்தி மாலைகள் அடுத்த பாடல் பாரதிபால் ஹேமாபால் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.

0: நிலையை நிறைவுபெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் காலை 6:35. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய இயற்கை விவசாயம் மண்ணில் நிறைய நுண்ணுயிர்கள் வேண்டும் என்று பொதுவான ஒரு கட்டமைப்பு நிறுவிருக்கிறது. ஆனால் அதில் தாவரவியல் பரிணாம வளர்ச்சியை இணைத்து எந்த பயிருக்கும் எப்படிப்பட்ட நுண்ணுயிர் கூட்டம் மண்ணில் தேவை என்பதை கட்டமைக்கும் முறை மீளுருவாக்க விவசாயத்தில் மட்டுமே உள்ளது. உயிரோட்டம் உள்ள மண்ணில்தான் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் வாழ்கின்றன. இந்த பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களுக்கும் இடையே உள்ள விகிதம் சரியான அளவில் இருக்க வேண்டும். இந்த விகிதமே நீங்கள் சாகுபடி செய்யும் பயிர் எவ்வளவு ஆரோக்கியமானதாகவும் உயர்தர மகசூலுடனும் வளரும் என்பதை தீர்மானிக்கிறது. இயற்கையில் மண் உருவாகும் முறையை கவனித்தால் அது பாக்டீரியாக்கள் நிறைந்த மண்ணிலிருந்து படிப்படியாக பூஞ்சைகள் நிறைந்த மண்ணாக பரிணாம வளர்ச்சி பெறுகிறது. இந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்பவே அதில் வளரும் தாவரங்களும் மாறுகின்றன. ஆரம்ப நிலையில் மண் அதிக காரத்தன்மையுடனும் குறைந்த காற்றோட்டத்துடனும் நைட்ரேட் வடிவிலான நைட்ரஜனும் இருக்கும். இந்த பாக்டீரியா மண் சூழலில் பாறைகளில் முளைக்கும் பாசிகள் மற்றும் பூச்சிகளை ஈர்க்கும் களைகள் மட்டுமே வளரும். தானிய நிலங்களில் மண் சமநிலையான நல்ல காற்றோட்டம் மற்றும் பாக்டீரியா பூஞ்சைகள் சம அளவில் வாழும் சூழலை கொண்டிருக்கும். இந்த சமநிலை மண்ணில் நெல், கோதுமை, சோளம், கம்பு போன்ற தானிய பயிர்களில் சிறப்பாக வளரும். காய்கறி பயிர்களுக்கு 2:1 to 5:1 அதிக கரிமப் பொருட்கள், ஹியூமிக் அமிலம் மற்றும் நல்ல மண் கட்டமைப்பு கொண்ட பூஞ்சை மேலாதிக்க மண் தேவைப்படுகிறது. இந்த சூழலில் தக்காளி, மிளகாய், கத்திரி, வெண்டை போன்ற காய்கறி பயிர்களும் நன்றாக வளரும். முதிர்ந்த பழத்தோட்டங்களும் 10:1 to 50:1 அதிகப்படியான மரக்கழிவுகளும் அம்மோனியம் வடிவிலான நைட்ரஜனும் கொண்ட அடர்ந்த பூஞ்சை மண் அவசியமாகிறது. இந்த சூழலில் மா, தென்னை, கொய்யா, பலா போன்ற பல்லாண்டு மரப்பயிர்களும் மற்றும் பல தோட்டங்களும் செழித்து வளரும். இயற்கை விவசாய இடுபொருட்கள் பெரும்பாலும் பாக்டீரியாக்கள் மட்டுமே மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. பஞ்சகவ்யா, தயிர், மோர், நுண்ணீர் கரைசல் போன்றவை அதிக அளவில் பாக்டீரியாக்களை நிலத்தில் சேர்க்கின்றன. இவை அனைத்தும் மண்ணில் FP விகிதத்தை பாக்டீரியா பக்கம் சாய்க்கும் தன்மை கொண்டது. நெல், கோதுமை போன்ற தானியங்களுக்கு இந்த சமநிலை ஏற்றதாக இருக்கலாம். ஆனால் தக்காளி, மிளகாய் போன்ற காய்கறிகளுக்கோ பல்லாண்டு வாழும் மா, பலா போன்ற மரங்களுக்கோ தேவையான பூஞ்சை ஆதிக்கத்தை இந்த உள்ளீடுகள் வழங்குவதில்லை. இதனாலேயே பல இயற்கை விவசாய நிலங்களில் பூஞ்சை குறைவால் பயிர்களுடைய சுவை, மகசூல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்றன. ஒவ்வொரு பயிரும் குறிப்பிட்ட மண்ணில் உயிரியல் சூழலில்தான் தனது உச்சகட்ட மகசூலையும் சிறந்த சுவையையும் தரும். காய்கறி பயிர்களுக்கு பூஞ்சைகள் மண்ணின் அமைப்பை தளர்த்தி நீரையும் பாஸ்பரஸ் போன்ற முக்கிய நுண் சத்துக்களையும் வேருக்கு கொண்டு சேர்க்கும். பாக்டீரியா மட்டும் அதிகம் இருந்தால் நிலத்தில் நோய்களும் பூச்சிகளும் அதிகம் பெருகும். மரப்பயிர்களுக்கு சீரான நீண்ட காலத்து சத்து விநியோகம் தேவை. பூஞ்சைகள் உருவாக்கும் மைசிலியம் என்ற வலைப்பின்னல் பல மீட்டர்கள் தூரத்துக்கு பரவி மரங்களுக்கு தேவையான நீர் மற்றும் கனிமச்சத்துக்களை எடுத்து வழங்கும். பூஞ்சை குறைந்தால் மரங்களில் நோய் தாக்குதல் அதிகரிக்கும், மகசூல் வீழ்ச்சியடையும். பூஞ்சையை பெருக்க மக்கிய எரு, காளான் வளர்த்த கழிவுகள் போன்ற பூஞ்சை உரங்களை பயன்படுத்தணும்.

0: அதே போல் பூஞ்சையை பாதுகாக்க நிலத்தை அடிக்கடி உழுவதை, ரசாயன பூஞ்சைக்கொல்லிகளையும் முற்றிலும் தவிர்க்கணும். ஏனெனில் அடிக்கடி உழவு செய்யும் போது பூஞ்சைகளினுடைய மைசிலியம் வலைப்பின்னல் முற்றிலுமாக அறுபட்டு அழிந்துவிடும். பயிரின் தேவைக்கேற்ப பூஞ்சை பாக்டீரியா விகிதத்தை சரி செய்யும் போது உர செலவு குறைவதோடு மகசூலின் தரமும் சுவையும் பல மடங்கு உயரும். மாவட்டம் முழுவதும் நிலவி வரும் கடும் வறட்சியினால் மானாவாரி நிலங்களில் விதைப்பு செய்வதற்கு முன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக விதை அமிர்தம் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். இதனால் விதை முளைப்பு திறன், ஆரம்ப கால வளர்ச்சி மற்றும் பயிர் நிலைநிறுத்தம் ஆகியவை மேம்பட்டு வறட்சி காலத்தில் பயிரினுடைய தாங்கும் திறன் அதிகரிக்க உதவுகிறது. மேலும் இதனை உளுந்து மற்றும் பாசி பயிர் போன்ற பயிர் வகை பயிர்களுக்கு ஒரு கிலோ விதைக்கு 10 மில்லி, நிலக்கடலை மற்றும் பருத்திக்கு 11 மில்லி என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்கணும். இதனுடன் மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூட காமிக்கணும். இது போன்ற முறைகளை ஒருங்கிணைந்த முறையில் மேற்கொள்ளணும். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் விதைக்காக சின்ன வெங்காயம் அறுவடை செய்யும் விவசாயிகள் அவ்வப்பொழுது லேசான மழை மற்றும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் வெங்காய குமிழ்களை வெங்காய தாள்களுடன் நன்றாக வயலில் காய வைத்து பின்பு வெங்காய பற்றையில் சேமிப்பதால் விதை வெங்காயம் வீணாகாமல் தடுக்கலாம். குமிழ்களை உயர்த்தப்பட்ட தளங்கள், மூங்கில் கம்பி வலை தளங்கள் அல்லது உலர் தார்பாய்கள் மீது மெல்லிய அடுக்காக பரப்புவது நல்லது. ஏனெனில் தடிமனை குவிலாக சேமித்தால் நடுப்பகுதியில் வெப்பமும் ஈரப்பதமும் அதிகரித்து அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. தற்போது சாகுபடி செய்துள்ள ஆமணக்கு பயிரில் பூ பூக்க துவங்கியுள்ளது. எனவே ஆமணக்கு விவசாயிகள் பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி குலைகளில் காய்கள் அடர்த்தியாக பிரித்து மகசூல் அதிகரிக்கவும், ஆமணக்கு கோல்டு என்ற வளர்ச்சி ஊக்கிய 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 மில்லி என்ற அளவிலும், ஒட்டும் திரவம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவிலும் கலந்து பூங்கொத்தின் மேல் நன்கு படும்படி காலை அல்லது மாலை நேரங்களில் விதைத்த 25 மற்றும் 60வது நாளில் என 2 முறை தெளிப்பு செய்யணும். அடுத்து நானோ யூரியா பிளஸ் என்பது தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜனை வழங்கும் திரவ உரமாகும். நுண்ணிய துகள்களை கொண்டிருப்பதால் தாவரங்கள் இதனை எளிதில் உட்கிரைத்து சீரான வளர்ச்சியை பெறுகின்றன. குருணை யூரியா பயன்பாட்டை குறைக்கிறது. அதிக விளைச்சல், பயிர்களின் வளர்ச்சி மற்றும் தரம் மேம்பாட்டு, அதிகப்படியான பயிர் விளைச்சல் கிடைக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்குது. கார்பன் மற்றும் நஞ்சு வெளியீடு குறைகிறது. நிலம் மற்றும் நீர் மாசுபடுவது தவிர்க்கப்படுகிறது. தாவர இலைகளில் எளிதில் பரவி சத்துக்களை முழுமையாக பெற்று தருகிறது. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்க வழிவகுக்கிறது. இதை எப்படி பயன்படுத்துறது? 5 மில்லி நானோ யூரியாவை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயிரின் முக்கிய வளர்ச்சி பருவங்களில் கிளைப்பு தூர் விடும் தருவாயில் முதல் தெளிப்பாகவும், பூ பூக்கும் பருவத்திற்கு முன்பு 2ஆம் தெளிப்பாகவும் பயன்படுத்தலாம். பேட்டரி தெளிப்பான் என்றால் ஒரு டேங்கருக்கு 5-700 மில்லி நானோ யூரியா பிளஸ், ஒரு ஏக்கருக்கு 8-10 டேங்க் போதுமானது. விதை தெளிப்பான் அப்படின்னா ஒரு டேங்கருக்கு 75-100 மில்லி யூரியா பிளஸ் ஒரு ஏக்கருக்கு 4-6 டேங்க் அடித்தால் போதுமானது. ட்ரோன் தெளிப்பு அப்படின்னா ஒரு டேங்கருக்கு 500 மில்லி ஒரு ஏக்கருக்கு 1 டேங்க் போதுமானது.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
1: நேர்களே, இன்று காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தருமபுரி ஜேகே குழந்தைகள மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதை

0: ஆகியன இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களை பண்பலைகள் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, இணைந்திருங்கள் நேர்களை.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான தடையற்ற வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக வாய்ப்புகளை திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச கணக்காளர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் பல்வேறு நாடுகளுடனான நட்புறவு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு வாய்ப்புகளை சார்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்கள் மக்கள் மற்றும் அரசுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதில் பட்டய கணக்காளர்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகளின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். உலக அளவில் உறுதியான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்கம் போன்றவற்றின் அவசியத்தையும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்தில் இருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட EOS-05 செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்டார பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாட்டின் புவிசார் கண்காணிப்பு திறனை வலுப்படுத்துவதுடன் பல்வேறு கண்காணிப்பு சேவைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். 60 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் விவசாயம், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துல்லியமான தரவுகளுக்கு உதவிடும் என்று திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் பக்தர்கள் தங்களது வீடுகளில் சிறப்பு அலங்காரம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வைணவ திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், மக்களவைத் தலைவர் உள்ளிட்ட பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை கடமை, அறம், நீதி, அறிவு, துணிச்சல் ஆகிய பண்புகளை போதிக்கும் காலத்தால் அழியாத வழிகாட்டியாக திகழ்கிறது என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்கள்

தலா 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளது ஆழ்ந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அனைத்து தொழிற்சாலைகளும் மாசுக்கட்டுப்பாட்டு சட்டங்களின் கீழ் உரிய அனுமதி பெற்று இயங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் சில பகுதிகளில் சாயம் மற்றும் சலவை சார்ந்த தொழிற்சாலைகள் உரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமலும் முறையான அனுமதி பெறாமலும் இயங்கி வருவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து உரிய அனுமதி பெற்றபின் இயக்க வேண்டும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனுக்கு உதவிடும் ஐரோப்பிய நாடுகளின் செயல்பாடுகளுக்கு பதிலடி தரும் வகையில் ரஷ்யாவில் உள்ள ஜெர்மனியின் கலாச்சார மையங்களை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஸ்பெயினின் கனாரி தீவை ஒட்டிய கடற்பகுதியில் படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். திரிபுராவிலிருந்து 18 மெட்ரிக் டன் அரிசி ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மறுசுழற்சி செய்யப்பட்ட ஜவுளிகளின் கொள்முதலை ஊக்குவிக்கும் வகையில் அரசின் மின்னணு சந்தை மற்றும் ஜவுளி குழுமம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில்முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான கலைத்திருவிழா போட்டிகள் நேற்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சங்கருக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குறைந்த விலையில் வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் வெங்காய விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஆங்காங் அணியை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆங்காங் அணி 16.2 ஓவரில் 56 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி

0: வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வரகம் நிலையிலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலலைமை நிகழ்ச்சி. இன்றைய மலலைமை அம்மாவோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை எம் தமிழ் இனியன். வணக்கம் தமிழ் இனியன். தமிழ் இனியன் எப்படி இருக்கீங்க? ஆமா நல்லா இருக்கீங்க. ஆனால் சுட்டி பையனா இருக்கீங்க, சுண்டு உள்ள சைஸ். ஏமா நீங்க சரியா சாப்பிட
5: மாட்டீங்களா?
4: சாப்பிடுறீங்க. என்ன அப்படி சாப்பிட்றீங்க நீங்க?
5: புளிச்சோறு.
4: புளிச்சோறு எப்படி, ஒரு ஸ்பூனா அரை ஸ்பூனா சாப்பிட்றத?
5: பாட்டில் போட்டு.
4: அந்த புளி சாப்பாடை யாராருக்குன்னா கொடுப்பீங்க நீங்க?
5: அடுத்து தர மாட்டேன்.
4: நான் கொண்டு வந்த சாப்பாடு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், யாருக்கும் தர மாட்டேன். ஏன் அப்படி பிடிவாதமா இருக்கீங்க? அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமா உங்க சாப்பாடு?
5: ஆமா.
4: சரி, எங்க போயிட்டு டாடி?
5: வேலைக்கு போயிடுச்சு.
4: வேலைக்கு போயிட்டாரு. உங்களெல்லாம் பாத்துருது யாரு?
5: அம்மா.
4: சரி டாடி வேலைக்கு போயிட்டு உனக்காக என்ன வாங்கிட்டு வருவாரு?
5: ஜேசிபி லாரி.
4: பொம்மை, ஜேசிபி, லாரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே ஆறு நடிச்சு விளையாண்டு போயிலா?
5: வீட்டுலயே விளையாடுவா.
4: வீட்டுலயே விளையாடுங்க. என்ன நோண்டுறீங்க ஜேசிபி வச்சுக்கிட்டு?
5: மண்ணுடி எடுப்பா.
4: ஓ, மண்ணு நோண்டி எடுக்கிறீங்க. சரி நல்லா ஜேசிபி நோண்டுங்க. சரி தமிழ் இனி உனக்கு என்ன தெரியும்?
5: பாட்டு
4: பாருங்க. தெரிஞ்ச பாட சத்தமா.
5: என்ன
4: பண்ணிச்சு? உங்களை என்ன கிடைக்குது? எறும்பு
5: துணி துணின்னு தடிச்சிடு.
4: ஏன் அப்படி சுழி சுழின்னு கிடைக்குது?
5: என்னது எறும்பு தடிச்சிடு.
4: ஏன் எறும்பு? நீயும் ஃப்ரெண்டா?
5: இல்லை.
4: அப்புறம் ஏன் உங்களையும் தேடி பிடிச்சி கிடைக்குது?
5: குளிக்காம
4: இருக்கீங்களா? குளிக்காம இருந்தால் எறும்பு தேடி வந்து கிடைக்குமா?
5: ஆமாம்.
4: அதனால் என்ன பண்ண போகிறீங்க?
5: போயிட்டு வச்சு போகிறேன்.
4: நீங்கள் வந்து எறும்பு இருக்கிற இடத்துல போய் நீங்கள் உக்காந்துருவீங்க, அதனால் எறும்பு உங்களை பிடிச்சி கடிச்சிருக்கோம், அப்படிதானா?
5: ஆமாம்.
4: சரி இருக்கட்டும், இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்க. சரி இப்போ சின்ன குழந்தையாக இருக்கீங்களா தமிழினியன், நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண ஆசைப்படுறீங்க?
5: போலி.
4: போலீஸாக என்ன பண்ண போகிறீங்க? ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக தருமபுரி பண்பலை 102.5 உங்களை மனமாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
4: இணையினே இன்றைய மழலை மேல் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை எம் தமிழ் இனியன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:00. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: नवजल तो चले कहिए जे पीड़ पराई
7: गांधी अंजलि
6: जाने रे
8: இந்தியாவின் தென்பகுதியிலிருந்தும் பீகாரிலிருந்தும் வந்திருந்த இந்தியர்கள் வழக்கின் பொருட்டு எப்போதும் என்னை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் அமைத்து கொண்டிருந்தார்கள். அதன் மூலம் தங்களின் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள எண்ணினார்கள். இந்த சங்கத்தின் தலைவராக ஜெயராம் சிங் பொறுப்பு ஏற்றிருந்தார். அடுத்ததாக இருந்தவர்தான் பத்ரி. கபடம் இல்லாத தம் சமூகத்திற்காக அயராது உழைக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். பத்ரி என்பவர் என்னுடன் நெருக்கமான நட்பு கொண்டிருந்தார். சத்தியாகிரகத்தில் பெரும் பங்கு எடுத்து கொண்டார். அவர் மூலமாகத்தான் பெரும்பான்மையான இந்தியர்களோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் அவர்களில் ஒருவராகவே என்னை நினைக்கத் தொடங்கினார்கள். என் பெயரை சொல்லி அழைக்க விரும்பவில்லை அப்துல்லா சேத், எனவே பாய் என்றே அழைத்து வந்தார். பாய் என்றால் சகோதரன் என்று பொருள். அதிலிருந்து நான் அனைத்து இந்தியருக்கும் பாய் ஆனேன். இந்தியர்களின் வசிப்பிடத்தை நகரசபை வாங்கி கொண்டது. ஆனால் அவர்களுக்கான மாற்று இடத்தை இன்னும் தயார் செய்த பாடில்லை. இதனால் அங்கேயே அம்மக்கள் வாடகைக்கு குடியிருக்க வேண்டியவர்களாக ஆனார்கள். அந்த இருப்பிடமோ முன்னிலும் அதிகமாக சுகாதார சீர்கேடோடு இருந்தது. முன்போ அவ்விடத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். தங்களால் இயன்ற வரையிலும் சுத்தமாக வைத்து கொள்ள முயன்றனர். இப்போது குடித்தனக்காரர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிவிட்டது, அசுத்தமும் பெருகிவிட்டது. முன்னை விட அலட்சியமாக இருந்தது நகரசபை. திடீரென்று அந்த பகுதியில் பிளேக் நோய் பரவத் தொடங்கியது. இது மிக பயங்கரமான உயிர்கொல்லி நோயும் கூட. இந்த நோய் பரவியதற்கு காரணம் இந்தியர்களின் வசிப்பிடம் அல்ல, தங்கச் சுரங்கமே இந்த நோய் தொற்றுக்கு காரணமாக இருந்தது. இந்த பகுதியில் குடியிருந்தவர்கள் அச்சுரங்கத்தில்தான் பணியாற்றுகிறார்கள். அங்குதான் அவர்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டிருந்தது. அந்த சுரங்கத் தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் நீக்ரோக்கள். அவர்களின் சுகாதாரத்தில் அக்கறை கொள்ள வேண்டியவர்கள் சுரங்கத்தின் அதிபதியான ஆங்கிலேயர்களே. அங்கே பணிக்குச் சென்ற 20 மேற்பட்ட இந்தியர்களையும் இந்த நோய் தொற்றிக்கொண்டது. இந்தியன் ஒப்பீனியனுக்காக நிதி வசூலிக்க அந்த பகுதிக்குச் சென்ற மதன்ஜித் இந்த விவரத்தை அறிந்தார். நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களைக் கண்டு மனம் கசிந்தார். விவரத்தை எனக்கு சொல்லி அனுப்பினார். உயிர்கொல்லியான பிளேக் தொற்று ஏற்பட்டுள்ளது, மேற்படி நடவடிக்கைக்கு தாங்கள் உடனே வர வேண்டும் என்று எழுதி அனுப்பினார். நகரசபை தன் வசம் பூட்டி வைத்திருந்த வீட்டை உடைத்தார் மதன்ஜித். தொற்று நோய் ஏற்பட்டவர்களை அங்கே தங்க வைத்தார். அந்த பகுதியை அடைந்ததும் மதன்ஜித்தின் செயல்பாட்டை அறிந்தேன். உடனடி அவசியம் குறித்து அந்த வீட்டை உபயோகப்படுத்த வேண்டி வந்தது என்பதை விளக்கமாக எழுதி நகரசபைக்கு அனுப்பினேன். விவரமறிந்த டாக்டர் வில்லியம் கேட்ஃப்ரே நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்க முன்வந்தார். 20 நோயாளிகளை நாங்களே கவனித்துக் கொள்வது என்பது இயலாத காரியமாகவே இருந்தது. நமது நோக்கம் தூய்மையானதாக இருப்பின் எதிர்படும் இன்னல்களை எதிர்கொள்ளவும் மனிதர்கள் உதவியாக இருப்பார்கள் என்பதை இந்த அனுபவத்தின் வாயிலாக அறிய முடிந்தது.
7: காந்தியஞ்சலி கேட்டீர்கள்.
1: நேரம் காலை 7:03. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
9: தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
10: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
9: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
11: இன்று செப்டம்பர் 4. மதம், மொழி, இனபேதமற்ற ஒன்றுபட்ட தேசியம், வறுமை அகற்றும் தேசிய பொருளாதாரம் என்னும் இரு உயர் லட்சியங்களை 100 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்திய சமூகத்தினருக்கு சொன்ன தீர்க்கதரிசி இவர்.
12: கணிதம் இயற்கை தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார்.
11: மக்களுக்கு கல்வி அறிவு வழங்கவும் விடுதலை வேட்கையை எழுப்பவும் ஞான் பிரசார் மண்டல், அறிவியல் மற்றும் இலக்கிய சங்கம் போன்றவற்றை தொடங்கினார்.
12: முதல் இந்திய வர்த்தக அமைப்பை 1859 தொடங்கினார்.
11: அன்னி பெசன்ட், திலகர், கோகலே, காந்தி என்று பலரும் இவரை தங்கள் தலைவராக ஏற்றனர்.
12: இவரது பொருளாதார கருத்துக்கள் ஆழமானவை, செறிவு நிறைந்தவை.
11: விடுதலை இயக்கம் நாடு முழுவதுமான பேரியக்கமாக உருவாவதற்கு அடித்தளமிட்டவர் இவர். த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா என்று போற்றப்பட்டவரும், சுயராஜ்ய கொள்கையை முதன் முதலில் பிரகடனம் செய்த தாதாபாய் நவ்ரோஜி பிறந்த தினம் இன்று.
12: ஆண்டு 1825.
11: விடுதலை போராட்ட வீரர், பாடகர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்.
12: இளம் வயதிலேயே விடுதலை இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்.
11: சுப்பிரமணிய சிவாவை குருவாக ஏற்றுக்கொண்டு பாரத சமாஜ இயக்கத்தில் இணைந்தார்.
12: மகாத்மா காந்தி, ராஜாஜி ஆகியோரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்.
11: விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று பல முறை சிறை சென்றுள்ளார்.
12: கல்கி சதாசிவம் என்று பரவலாக அறியப்பட்ட தியாகராஜ சதாசிவம் பிறந்த தினம் இன்று.
11: ஆண்டு 1902.
12: பேராசிரியர் மற்றும் விஞ்ஞானி.
11: அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தில் எலும்பியல் அறுவை சிகிச்சை பேராசிரியராக பணியாற்றினார். பின்னர் மத்திய எலும்பியல் நிறுவனத்தின் இயக்குநராகவும் இவர் பணியாற்றினார்.
12: இக்காலத்தில் இந்தியாவின் செயற்கை மூட்டு உற்பத்தி கழகத்தை அமைக்க உதவினார்.
11: செயற்கை கால்கள் உற்பத்தி மற்றும் மறுவாழ்வு நிறுவனம் ஆகியவற்றை நிறுவ உதவி செய்துள்ளார்.
12: இவருடைய மருத்துவ பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருதும் பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டது.
11: தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவ பேராசிரியர் பாலு சங்கரன் பிறந்த தினம் இன்று.
12: ஆண்டு 1926.
11: உலகம் முழுவதும் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய திருநாள் இது.
12: ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தில் சேர்ந்த நாளில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது.

0: கிருஷ்ணர் அவதரித்த உலகெங்கிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் கோகுலாஷ்டமி தினம் இன்று.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
11: நிரலை இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் உடல்நலம் குறித்து தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நல பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பிரியசாமி அவர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:10. நேயர்களை கேட்கலாம்.
12: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
13: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க.
14: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
12: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
15: அன்பிற்கினே நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். உலகமே போற்றக்கூடிய அறிஞர் ஐன்ஸ்டீன் அவர் லிப்ஸ்டின் நகரில் ஓரிடத்தில் மாணவர்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய பக்கத்தில் ஒரு கரும்பலகை வைக்கப்பட்டிருந்தது. அதில் பல சமன்பாடுகளை எழுதி குவித்தார். பிறகு அதை குறித்து விளக்கம் கொடுத்தார். அந்த நிர்வாகம் மாணவர்களிடத்திலே சொன்னது, உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஐன்ஸ்டீன் இடத்திலே கேட்டு விளக்கம் அடையலாம் என்று சொன்னார்கள். ஐன்ஸ்டீனும் ஆர்வத்தோடு மாணவர்களை பார்த்தார். அங்கு சமன்பாடுகளை எழுதியிருப்பது யார்? ஐன்ஸ்டீன், உலகத்தின் மாபெரும் அறிஞன். யாராவது கேள்வி கேட்பார்களா? யாரும் கேட்கவில்லை. ஒரு சிறுவன் மட்டும் எழுந்தான். ஐயா என்றான். என்ன என்றார் ஐன்ஸ்டீன்? உங்களிடத்தில் கேள்வி கேட்கிற அறிவு எனக்கு இல்லை, ஆற்றலும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் நீங்கள் கரும்பலகையில் எழுதியிருக்கிற சமன்பாட்டில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதை மட்டும் என்னால் உணர முடிகிறது என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். ஐன்ஸ்டீனுக்கு தலை சுற்றியது. நான் எழுதிய சமன்பாடுகளில் தவறா? அப்படியே கரும்பலகையை உற்று பார்த்தார். அவருடைய பெரிய மீசையை நீவிக்கொண்டே பார்த்தார். ஆம், அவர் கரும்பலகையில் எழுதிய சமன்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தவறு நடந்திருக்கிறது. உடனே அவர் சொன்னார், ஆம், நான் எழுதிய சமன்பாட்டில் தவறு இருக்கிறது. இதை யாரும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டாம். நான் பேசியதை நீங்கள் மறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வேகமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். எவ்வளவு பெரிய மனிதர்! அவர் விவாதம் செய்யவில்லை. அந்த சிறுவன் சொன்னது சரிதான், நான் எழுதிய சமன்பாட்டில் தவறு இருக்கிறது என்று பெருந்தன்மையோடு தன் தவறை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கிருந்து சென்று விட்டார். சரி, அந்த சிறுவன் யார் தெரியுமா? அவர்தான் லாண்டாவ். குவாண்டம் மெக்கானிசம் சமன்பாடுகளை எல்லாம் உருவாக்கி மிகப்பெரிய இயற்பியல் துறையிலே சாதனைகளை செய்தவர். அவர் சில சமன்பாடுகளை எழுதுகிறார். எழுதி முடித்துவிட்டு அதை முழுமையடையவில்லை அந்த சமன்பாடுகள். காரிலே செல்கிறார். திடீரென்று ஒரு விபத்து, அவருக்கு பெரிய அடி விழுகிறது. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போய்விடுகிறார். ஒரு ஆண்டோ இரண்டாண்டோ அல்ல, 3 ஆண்டுகள் கழித்து அவருக்கு சுய நினைவு திரும்புகிறது. பிறகு தான் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த அந்த சமன்பாடுகளை மீண்டும் வந்து எழுதி அதை உலகத்துக்கு கொடுத்த மாபெரும் அறிஞர்தான் லாண்டாவ். தன்னுடைய தவறை நாம் எப்போதும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஐன்ஸ்டீனும் ஒரு சாட்சி. திறமையும் அறிவும் இருப்பவன் ஒருபோதும் வீழ்ந்து விடுவதில்லை என்பதற்கு லாண்டாவும் ஒரு சாட்சி. இதை நாமும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
8: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
11: 7:14 நிகழ்ச்சியில் அடுத்த தருமபுரி உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்கலாம். தக்காளி 24 ரூபாய், கத்திரிக்காய் 22 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 40 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், முள்ளங்கி 14 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 36 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், பெரிய வெங்காயம் 58 ரூபாய், கேரட் 68 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு உடைத்தது 168 ரூபாய், பூண்டு பெரியது 240 ரூபாய், இஞ்சி 225 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய்.

0: எலுமிச்சைப்பழம் 202 ரூபாய். இவையாவும் இன்றைக்கு நாம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்களாகும். நேர்களை, நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான 31 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் பார்த்துரஹரி, மகதாப், ஜே தேஜஸ்வி சூரியா, நிஷிகாந்த் துபே, ஆர் ராசா, திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திரு ஹர்ஷவர்தன் ஸ்ரீலிங்கா, திரு சஞ்சய்குமார் ஜா, திரு பிரஃபுல் பட்டேல், திருமதி மேனகா குருசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நன்கொடை தொடர்பான விவரங்களை வெளிப்படைத் தன்மையுடனும் அதன் பயன்பாடு குறித்த தரவுகளை முறைப்படி சமர்ப்பிக்கவும் இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்கிறது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். யுக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிஹா உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தகைய மோதல்களின் போது வர்த்தக கப்பல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் வளரும் நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் எரிபொருள், உரம் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் புத்தாக்கம், தூதரக பயிற்சி மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள VMMC மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் மேம்பட்ட சிறுநீர்ப்பை நோயறிதல் மையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மருத்துவமனைகளில் உள்ள இதய சிகிச்சை பிரிவு மற்றும் விளையாட்டின் போது ஏற்படும் காயத்திற்கான சிறப்பு சிகிச்சை மையத்தையும் பார்வையிட்ட அவர் இந்த மையங்களில் மேற்கொள்ளப்படும் சேவைகள் மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அணு மருத்துவர் துறையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஸ்கேன் வசதிகள், புற்றுநோய் சிகிச்சை, இதயவியல், நரம்பியல், சிறுநீரக நோய்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பியல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு துறைகளில் மருத்துவமனையின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதி வாயிலாக சர்வதேச சந்தைகளுடன் போட்டியிடும் வகையில் வாகன உற்பத்தியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியில் ஏற்படும் உலகளவிலான மாற்றங்களிலிருந்து உருவாக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்து சக்தியாக வாகன உற்பத்தி துறை திகழும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாகன உற்பத்தி துறையின் வளர்ச்சி அமையும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் தடுப்பணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் 23 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வாரணாசியின் மாவட்ட ஆட்சியர் திரு சத்யேந்திரகுமாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். காசியில் உள்ள நதிகளின் நீர்மட்டம், நிவாரண முகாம்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பிரதமர் விசாரித்தார். இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் சித்திரகூட்டில் மந்தாக்கினி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயர்ந்து வருவதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.

0: ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவின் உற்பத்தி திறனுடன் பெல்ஜியத்தின் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்த முடியும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இருநாடுகளின் பாதுகாப்புத்துறையின் தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆளில்லா விமானங்கள், நீருக்கடியில் இயங்கும் வாகனங்கள் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளும் பரஸ்பரம் தங்களது வலிமையை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் நாட்டின் தியாஸ் மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் இந்த மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 15 வீரர்களும் ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த 10 பேரும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்களது டிஎன்ஏ மாதிரிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவில் வசிக்கும் நெருங்கிய உறவினர்கள் குறிப்பிட்ட சில மையங்களில் தங்களது டிஎன்ஏ மாதிரிகளை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென இந்தியாவில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்கள், மாநில தடய அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிஎன்ஏ மாதிரி குறித்த விவரங்களை அந்நாட்டு அதிகாரிகளுக்கு பிரத்யேக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்புவதற்கும் மறுவாழ்வு மற்றும் பொருளாதார சமூக நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்கும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கும் மாநில அரசு பணியாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்துள்ளார். அம்மாநிலம் சட்டப்பேரவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களில் 59,000 பேருக்கு மாநில அரசு தொடர்ந்து நிதியுதவி வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு நிவாரண முகாம்களில் 24,000 பேர் இருப்பதாகவும் அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்காக 7 சங்கங்களின் பிரதிநிதிகள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹிம்பால் திமாபூர் கவுஹாத்தி இடையேயான பயணிகள் பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், முறை வர்த்தக பாதையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக திரு யும்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்தார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ போப்போ, தோமோ ஜூனியர் போப்போ இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்பாடே, சிஞ்சலா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்பாடே இணை 11-8, 10-12, 11-6, 11-9 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் வலரியா சிசிச்பர்க, மரியா பானோஃபிலோவை இணையை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சிஞ்சலா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை 11-8, 11-2, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் அரே ஆஷ்கேவா, நுரசியா நூர்மான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
9: எந்த ஒரு கேன்சர் மாதிரியுமே ஓரல் கேன்சரும் எடுத்தோடனே Stage 4 அப்படி போயிடாது, மெட்டாஸ்டாட்டிக்காலாம். இட் இவால்வ்ஸ். கேன்சர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இவல்யூஷன் தான் இல்லையா? சின்னதாக ஆரம்பித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர வளர ஸ்ட்ரைட்டாக மட்டும் போகாமல் சைட்லேயும் இந்த சைடு அந்த சைடு அப்படிலாம் போய் அப்படி தான் பரவுறது. ஃபைனலி இட் ரீச்சஸ் ஒன் ஸ்டேஜ் வேர் இட்ஸ் டோட்லி நாட் கியூரபிள் அட் ஆல். ஸோ அதுதான் நம்ம மெட்டாஸ்டாட்டிக்கோ இல்லை கியூர் பண்ண முடியாது, பாலியேஷன் பிகம்ஸ் ஒன்லி பாலியேஷன். ஸோ பெரும்பாலும் ஒன்ஸ் அகெயின் சின்னதாக இருக்கும் போது பெரிய சிம்டம்ஸே வராது. சின்னதாக இருக்கும் போது ஏன்னா கேன்சர் ஒரு டியூமருக்கு அது வந்து சிம்டமேட்டிக்காக வரணும்னா அட்லீஸ்ட் 1 சென்டிமீட்டர் வரணும். அது 1 சென்டிமீட்டர் வர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி 10^9 செல்ஸ் இருக்கணும் அதுக்குள்ள. ஜென்ரலி தட்ஸ் வாட் தே ஃபிகர்ட். ஓகே. ஸோ பட் அந்த லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான செல்ஸ் இருக்கும், ஸ்டில் இட் கேன் காஸ் டேமேஜ். பட் ஏன்னா விசிபிளாக தெரியாது அண்ட் சிம்டம்ஸும் பெருசாக இருக்காது. ஸோ பேஷண்ட் வந்து எப்போ வந்து டாக்டர் அணுக போகிறாங்க? தி சீக் ஹெல்ப் ஒன்லி வந்து ஹேவ் சிம்டம்ஸ், ரைட்? இப்போ ஓரல் வாய் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன், ஓரல் கேவிட்டி, வாய்க்குள்ளே ஒரு புண்ணு. ஒரு சின்ன புண்ணுன் போது நம்ம சாதாரணமே எல்லாருக்குமே ஈவன் யூஎன்ஐ கூட ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. வாய் புண்ணுன்றது இந்த ஆஃப்டர்ஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் அதுக்கு வந்து நம்ம பெருசாக ஒன்றும் இது பண்ண மாட்டோம். காரணம் 2 நாள் சாப்பிடாம, ஐ மீன் கொஞ்சம் இதாக இருந்தால் விட்டமின் சி எதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடுது. ஸோ அந்த மாதிரி அலட்சியமாக விடக்கூடாது. எப்போ விடக்கூடாதுன்னா, இந்த மாதிரி அது ஒரு 3-4 வீக்ஸ்க்கு மேலே மருந்து எடுத்தும் டாக்டர்கிட்ட போயும் ஹீல் ஆகாமல் இருந்து அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு. பட் 3-4 வீக்ஸில் ரொம்ப பெருசாகாது. டேக்ஸ் டைம் டு க்ரோ. கேன்சர் ஸ்லோ க்ரோயிங். ஸோ அதனால் பட் ஆறாமல் ஒரு புண்ணு வாய்ப்புண்ணும் இல்லை, அதே மாதிரி வாய் எரிச்சல், ப்ளீடிங்கு, முன்னாடி இல்லாத ஒரு சிம்டம் புதுசாக வருது அப்படின்னாலே அலர்ட் ஆகணும். You have to go and seek help with your doctor. With your family physician is your first physician, yeah? You can go to a family doctor. The family doctor will tell you that you have a problem with your family doctor. Then the doctor will examine and if necessary, refer to a specialist, maybe an ENT surgeon first. அவங்க பார்த்துட்டு தேவைன்னா அது ஓரளவுக்கு கிளினிக்கலி கேன்சரஸ் அப்படின்னா, எஸ்பெஷலி வித் லிம்ப் நோட் இன்வால்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அதை ஒரு பயாப்சின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. சதப்பரீட்சை, நம்ம சாதாரணமாக சதப்பரீட்சைன்னு சொல்கிறோம். ஸோ அது பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் கேன்சராக இல்லையான்னு. ஏன்னா அதில் தான் யூ கெட் த செல்ஸ் அண்ட் யூ லுக் அட் தெம் அண்டர் தி மைக்ரோஸ்கோப். யூ நோ தட் தி இட் த செல்ஸ் ஹேவ் ஆல் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேன்சர் ஆர் அட்லீஸ்ட் சம் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேன்சர். அப்போ தான் நீங்கள் அதை கேன்சர்னு டேர்ம் பண்ணணும்.
8: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
6: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:30.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, 2026 ரமோன் மகசேசே விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆசியாவின் நோபல் பரிசு என்று அளிக்கப்படும் 2026 ரமோன் மகசேசே விருது இந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதே இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக சின்னத்தாயை திரைப்படத்திலிருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் KJ யேசுதாஸ் உமாரமணன் இணைந்து பாடியிருக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTEC அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: நேரம் காலை 7:38. சந்தோஷ சாரலில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து. கங்கை அமரன் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல்.
6: எம் பாட்ட கேட்டா போதும் போதும் போதும், காதல் கொடி தன்னால் ஏறும் ஏறும் ஏறும்.

0: சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது துடிக்கிறது கழுதைய போல அவனப்பு மனசில புதக்கிறது
1: புதக்கிறது
0: காதலில் தானே சிறு இதயம் அடிக்கடி

0: ஏறும் ஏறும் ஏறும்.
1: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
8: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
9: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
10: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
11: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: ரத்த மற்றும் ரத்த புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
14: நேரம் காலை 7:45.
15: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

நேர்களை, நிகழ்ச்சியில் ஒழிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஆர் வி உதயகுமார் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

7:52 மணித்தில் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல். நேர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. நேர்களே, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 9000 கனஅடியாக தண்ணீர் வரத்தானது குறைந்துள்ளது. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசை மற்றும் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: முதலாளி நல்ல முதலாளி, பிள்ளை மனம் பிள்ளை குணம் உள்ள முதலாளி.
3: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
4: தம்பி ஊருக்கு புதுசோ?
3: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
4: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
3: என்ன சொல்றீங்க, புரியலையே.
4: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
3: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
4: டீ எப்படி?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
4: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
3: என்ன விஷயம்னா?
4: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க?
3: ஆமாம். ஏன் அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
4: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்கிறத கவனிங்க.
3: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறதில்ல.
4: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா? அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
3: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
4: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிட்றேன்.
3: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

நிர்கிளைய நிகழ்ச்சியினுடைய நிர்வில இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, ஆசியாவின் உயரிய விருதான 2026 ஆண்டிற்கான ரமோன் மகசேசே விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதிலே 2026 ஆண்டிற்கான ரமோன் மகசேசே விருது டாமிகோ போஹி ரூனாகான் ஆகிய மூவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது சிங்கப்பூரை சேர்ந்த தூதர் மற்றும் சட்ட வல்லுநர் டாமிகோ, மியான்மரின் மனித உரிமை ஆர்வலர் போகி மற்றும் வங்கதேசத்தின் சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆசிரியர் ரூனாகான் ஆகிய மூவருக்கும் 2026 ஆண்டிற்கான ரமோன் மகசேசே விருது வழங்கப்பட்டுள்ளது. நிறைவு பெறுகிறது.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி.
3: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
3: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
5: இன்று செப்டம்பர் 4, இல்லங்கள் தோறும் கண்ணபெருமான் குழந்தை வடிவத்தில் எழுந்தருளுவதாக ஐதீக உணர்வோடு கொண்டாடப்படக்கூடிய ஒரு இனிய திருநாள் கண்ணன் பிறந்த நாள். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான். இந்த காற்று அதை 8 திசையிலும் கூறிடும் சின்னமுடையான் மணி வண்ணமுடையான் உயர் தேவர் தலைவன் துவிமிசை தோன்றினன் என்று மகாகவி பாரதி இசைத்த அந்த புண்ணிய திருநாள் இது. தெய்வத்தை குழந்தையாக ஏற்று போற்றுகிற மரபில் கண்ணனை கொண்டாடுகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆனால் குழந்தைகளையே கண்ணனாக பாவித்து அவனுக்கு அந்த திருவுருவ அலங்காரத்தை குழந்தைகளுக்கு செய்து கொஞ்சி மகிழ்கிற தாய்மார்கள் நிறைய உண்டு. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொன்னாலும், குழந்தையையே தெய்வமாக கொண்டாடுவதும் தெய்வத்தையே குழந்தையாக அவதானித்து மகிழ்வதும் நம்முடைய தமிழ் மரபில் நீண்டு கிடக்கக்கூடிய காட்சியை காணப்படும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தையை கொண்டாடுகிற போது ஒரு தாய் உள்ளம் தானே வந்து விடுகிறது. பெரியாழ்வார் திருமொழி இப்படி பாடுகிறது: கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மெடுக்கு இல்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் என்று பெரியாழ்வார் திருமொழி இனிந்து பாடுகிறது. குழந்தையை தொட்டிலில் கிடத்துகிற பொழுது அது கிழிந்து போகும்படியாக உதைக்கிறது, எடுத்துக்கொண்டால் மருங்கையை இருத்து விடுகிறது, மார்போடு ஒடுக்கி புல்லினால் வயிற்றில் பாய்ந்திடுகிறது, வலிமை இல்லாததினாலே நான் மெலிந்து போய்விட்டேனே என்று மகிழ்ச்சியோடு குழந்தையின் வளர்ச்சியை கொண்டாடுகிற பெரியாழ்வார் திருமொழியை நினைக்கிற பொழுது கவீந்திரராகிய ரவீந்திரரின் வாசகமும் நம் மனதுக்குள்ளே ஒலிக்கிறது. தூக்கி கொண்டால் கை வலிக்கிறது, குழந்தையை இறக்கிவிட்டால் மனம் வலிக்கிறது என்று எழுதுகிற அந்த வாசகமும் பெரியாழ்வாரின் திருமொழியும் ஒரே புள்ளியில் இணையக்கூடிய அழகினை நாம் ரசித்து பார்க்கும். அதிலும் கற்பனை கண்கொண்டு அந்த குழந்தை செய்கிற சேட்டைகளையெல்லாம் உணர்வு பொங்கு பாடுகிற ஆழ்வார் பாசனங்களில் குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். யசோதையாக இருக்கிற அவள் அந்த குழந்தையை கொஞ்சுகிற அனுபவத்தை பெற்ற தாயகியாக இருக்கக்கூடிய தேவகி அனுபவிக்க முடியலையே என்கிற வருத்தத்தை எண்ணி பாடுவதாக: முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும், முகழ் இளம் சிறு தாமரை கையும், எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகும் நிலையும், வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும், அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், அணிகொள் செஞ்சிறு வாய் தெளிப்பதும் தொழுகையும், இவை கண்ட யசோதை சொல்ல இன்பத்தின் இறுதி கண்டாளே என்று ஆனந்தத்தின் உச்சத்தை அந்த தாய் அனுபவிப்பதாக இந்த ஆழ்வார் அனுபவித்து பாடுகிறார். அந்த குழந்தை பண்ணுகிற சேட்டைகளையெல்லாம் தன் இல்லத்தில் நடக்கக்கூடிய உணர்வுகளை கண்ணபெருமான் செய்த அனுபவமாக இணைத்து பாடுகிறார். சொல்லில் அரசிப்படுதி நங்காய், குழலுடையான் உன் பிள்ளை தானே இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வலையை கழட்டி கொண்டு கொல்லையில் நின்றும் கொடந்து விற்று அங்கொருத்தி அவ்வளை கொடுத்து நல்லன நாவர் பழங்கள் கொண்டு நானல்லேன் என்று சிரிக்கின்றானே என்று பாடுகிறார். யசோதையை நோக்கி ஒருத்தி சொல்லுகிறாள்: ஏ பெண்ணே, உன் பிள்ளை பல வஞ்சனை செயல்களை செய்கிறான். அவன் செய்த தொல்லைகளில் ஒன்றை நான் சொல்லுகிறேன். அவன் என் வீட்டிலே புகுந்து என் மகளை அழைத்து அவள் கையில் இருக்கக்கூடிய வளையலை கழட்டி கொண்டு போய் கொல்லைப்புறங்களில் போய் காத்திருந்து அங்கு வந்து நாவல் பழம் விற்கக்கூடிய ஒருத்தியிடம் அந்த வளையல்களை விற்றுவிட்டு அதற்கு பதிலாக நல்ல நாவல் பழத்தை பெற்று உண்டு மகிழ்கிறான். நான் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று வாதாடுகிற காட்சி ஒரு நாடக காட்சி போல ஆழ்வாரின் பாசனங்களில் அற்புதமாக நிகழ்கிறது. இந்த அனுபவம், நீண்ட அனுபவம் பின்னால் மகாகவி பாரதியின் கண்ணன் பாட்டாக ஊங்கி ஒலிக்கிறது. கண்ணனை தாயாக, தந்தையாக, அரசனாக, குழந்தையாக எல்லாம் கொஞ்சி மகிழ்ந்த பாரதி ஒருபடி மேலே போய் கண்ணம்மாவை தன் காதலியாக சொல்லி பாடுகிற அழகு தனித்துவம் வாய்ந்தது. அந்த பாடலில் கண்ணம்மா என்கிற பெயரும் கண்ணன் என்கிற பெயரும் ஒரு புள்ளியில் ஒருங்கிணைந்து

0: விட்டது போல தெரிந்தாலும் கூட, ஆனால் அந்த தரிசனம் என்பது பிரபஞ்ச பேருணர்வின் தரிசனமாக வருகிற அழகை கண்ணம்மா என் காதலி என்கிற பாடலில் பாரதி காட்டுகிறார். நோக்கும் திசையெல்லாம் அந்த கண்ணனின் திவ்ய தரிசனத்தை அனுபவித்து பாடுகிற பொழுது, இது கண்ணன் என்கிற ஒரு குழந்தையின் திருவுருவத்தை மட்டுமல்ல, பிரபஞ்ச பேரழகின் நாதத்தை, இனிய அழகை நெஞ்சார உண்டு மகிழ்ந்து பாடிய கீதத்தின் அடையாளமாக தெரிகிறது. எனவே கண்ணன் என்பவன் வானுலகிலிருந்து வந்து எட்டாவது அவதாரமாக இறங்கி வந்தான் என்று சமய நிலையில் ஏற்கிற மரபு ஒன்று உண்டு. தம் குழந்தைகளையே அந்த கண்ணனாக பாவித்து கொண்டாடுகிற பொழுது, இன்று ஒன்று நன்று என்கிற நிலையில் இந்த ஒரு நாள் மட்டும் ஆண் குழந்தையையோ பெண் குழந்தையையோ கண்ணனாகவோ கண்ணமாவாகவோ கொண்டாடி விடுவதோடு முடிந்து விடுவதில்லை. நாளும் அவர்களின் மழலை கீதத்தை கேட்டு மகிழ்ந்து அவர்களின் நல் வளர்ச்சிக்கும் ஆக்கத்திற்கும் உதவுக நல்ல தாய் தந்தையாக இருக்கக்கூடிய உணர்வைத்தான் இந்த கோகுலாஷ்டமி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது என்பதையே உங்களிடத்தில் சொல்லி மகிழ்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:06. தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
2: நேர்களே, பொன்னியின் புதுப்புற நிகழ்ச்சியில அறிமுகர்கள் பங்கேற்பதற்காக 0-43-42-24-40-30 என்ற ஒரு எண்ணும், மற்றொரு எண் 0-43-42-24-40-31 என்ற இந்த இரண்டு எண்களை கொடுத்திருக்கோம். இதுல தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று அறிமுகர்கள் தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். அறிமுகர்களே, உங்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு. 0-43-42-24-40-30 என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் செய்தும் அனுப்பலாம். நிறைய நிகழ்ச்சியின் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. திண்டுக்கல்லிருந்து கவிராஜன் கேட்டிருக்காரு கருப்பு திரைப்படத்திலிருந்து.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் குழந்தைகள் உடல்நலம் குறித்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பிரியசாமி அவர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி. காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன். இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் என்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி அழகாபுரி அருள்மிகு சிம்மஹாரூட வராகி அம்மன் பைரவி தேவி மற்றும் குபேர லிங்கேஸ்வரர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். நேர்களே, இன்று முற்பகல் 11:05 கோகுலாஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் காலை 8:15.

0: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
3: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து

0: சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல கர்ப்பிணி தாய்க்கு வரக்கூடிய வலிப்பு நோய் எக்லாம்சியா அப்படின்னு நோய் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து எக்லாம்சியா வந்தது அப்படின்னா தாயுடைய உயிரையும் சேயுடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும் போது பிரசவம் செய்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ரெண்டாவது, இந்த பிரசவ காலத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு வலிப்பு நோய் இருந்ததுன்னா தயவு செய்து வலிப்புக்கான மருந்துகளை பிரசவ காலத்தில் இடைவிடாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வலிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வலிப்பு மாத்திரைகள் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தான் எடுக்க வேண்டும். அதாவது நீங்க என்ன மாத்திரை எடுக்கிறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய மகளிர் மகப்பேறு மருத்துவர்கிட்டையும் நரம்பியல் மருத்துவர்கிட்டையும் காண்பிக்கணும். ஏன் அப்படின்னா, சில வலிப்பு மருந்துகள் குழந்தை உடைய வளர்ச்சிக்கு ஆபத்தாக முடியும். என்ன டாக்டர் குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. வழக்கமாக வலிப்புக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை மாத்திரை, பேசிக்கான மாத்திரைகள் இருக்கிறதுலாம், அதுல வந்து ஃபெனிடாயின் அப்படிங்கிற ஒரு மாத்திரை இருக்கிறது, ஃபெனிடாயின் சோடியம். இது நிறைய பேர் வலிப்பு நோயாளிகள் பரிச்சயமான ஒரு மாத்திரை, பாப்புலரான மாத்திரையும் கூட, மருந்தும் கூட. இது வந்து அரசு மருத்துவமனைகளையும் எல்லா மருத்துவமனையும் கிடைக்கிறது. மிக மலிவான மாத்திரையும் கூட, வல்லமை மிக்க மருந்தும் கூட, ஃபெனிடாயின் சோடியம்னு சொல்லுவோம். இது வந்து 100 மில்லிகிராம் மருந்துகள் வருகின்றன. இந்த மருந்துகளை நீங்க ஏற்கனவே, அதாவது உங்க திருமணத்துக்கு முன்னாடியே பல வருடமா எடுத்துக்கொண்டிருப்பீர்கள், அது உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா நீங்க கருத்தரிக்கும் போது அதே மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மருந்துகள் கரு உருவாகும் போது தாயுடைய வயிற்றில் இனப்பு திசு மூலமாக, பிளாசண்டா மூலமாக அந்த குழந்தையுடைய ரத்தத்துக்கு சென்று குழந்தையுடைய பாகங்கள், ஆர்கன்ஸ் சொல்றோம் இல்லையா, பாகங்கள் உருவாகுவதை வெகுவாக தடுக்கும். ரெண்டாவது, குழந்தைக்கு மூல வளர்ச்சியும் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த மருந்துகள் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து ஃபெனிடாயின் சிண்ட்ரோம்னே சொல்லுவோம். அதனால இந்த மருந்துகளை உட்கொள்ளாக இருந்ததுன்னா பேறு காலத்தில் வேறு மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அந்த வேறு மருந்துகளுக்கு நீங்கள் சுவிட்ச் ஆவர், அதாவது வேறு மருந்து மாற்றும் போது இஇஜி பரிசோதனை, தலையில் சூழ் போடணும்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இஇஜி பரிசோதனையும் MRI ஸ்கேன் பரிசோதனையும் செய்து பார்த்து மருந்துகளை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் இந்த மருந்துகளாலையும் பாதிப்பு வரலாம். மூன்றாவது, நிறைய தாய்மார்களுக்கு இது கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, டாக்டர் எனக்கு தான் வலிப்பு இல்லை, எதுக்கு நான் வந்து கர்ப்பிணி காலத்தில் மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, நீங்கள் மருந்துகள் எடுக்கொள்ளவில்லை என்றால் பேறு காலத்தில் உங்களோட 2 உயிரும் இருக்கிறது. உங்கள் உயிர், உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய இன்னொரு உயிர், இந்த 2 உயிரும் காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரத்தத்தில் பிளட் வால்யூம் அதிகமாகும், இரத்த அளவு அதிகமாகும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளும் வேலை செய்யாது, பற்றாது சில நேரங்களில் ஹார்மோன்கள் மாற்றத்தினால வலிப்பு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே மருந்துகளை கட்டாயம் உட்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த மருந்துகளை எவ்வளோ நாள் உட்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கிறது. இதை பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன்.
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெற்றது.

0: வருகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: 8:21. நெர்களை நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் தண்டுகாரன்பட்டி பகுதியிலிருந்து வெற்றி, ஸ்ரீநிதி, லியாரா ஆகியோர் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து.

0: வாகுணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: 8:26 நிமிடம் நிர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பிட்டு இருக்காங்க. தருமபுரியிலிருந்து ஸ்ருதிகா அவர்கள் விரும்பிட்டு இருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதன்சன் திரைப்படத்திலிருந்து.

மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவு

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னையின் புது புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு.
2: தர்மபுரி உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு.
2: தர்மபுரி
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: வணக்கம். சாதாரண ஒரு வாலிபன் விறகு வெட்டி ஒன்றும் கிடைக்காம இருந்த போது ஒரு பெண்ணை பார்த்தான். பின்னாடி போனா மாளிகை, அங்கே அழகான பெண் இருந்தாங்க. ஆச்சரியப்பட்டான். அப்படிப்பட்ட நேரத்தில் மூணு பேர் உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒத்த கண்ணாக இருந்துச்சு, புருவமெல்லாம் வலிக்கப்பட்டிருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த நாட்டினுடைய கலிபாவும் மந்திரியும் மேக்கப் ஆளும் மார்வேஸ்ல வந்தாங்க. இப்போ இந்த பெண்கள் வந்து எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, என்ன நடக்குதுன்னு கேட்டான். அப்படி கேட்ட உடனே அவனை கொள்றதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அவன் சொன்னேன், நான் சாருக்கு முதல்ல இந்த மூணு ஒத்தக்கண்ணுக்காரங்களுடைய கதையை கேட்டு சாகுறேனே அப்படின்னா, அதில் முதல்ல ஒரு ஒத்தக்கண்ணை கதை சொல்லி முடிச்சிட்டான். ரெண்டாவது ஒத்தக்கண்ணுடைய கதையும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதில் வந்து அவன் என்ன அப்படின்னா, இந்த பூதத்துக்காக ஒரு கதை சொன்னான். நன்றி கேட்டவர்களே பூதம் மன்னிக்கிறப்ப நீங்கள் ஏன் மன்னிக்கப்படாதுன்னு இவன் சொன்ன கதையெல்லாம் கேட்டுச்சு அந்த பூதம். அதெல்லாம் சேர்த்தா நீ வாழ் இல்லாத குழங்கா போ அப்படின்னு சொல்லி சாமி கொடுத்துட்டு அது வெட்டுக்கு போயிடுச்சு. இவன் என்ன பண்ணால், வாழ்லாத குரங்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் ஊருக்குள்ளே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வரும், அதில் தாவி ஏறி போயிட்டான். கப்பலில் இவனை கொல்ல பார்த்தாங்க. அப்புறம் அந்த தலைவன் வந்து, சரி விடுங்க பரவாயில்லன்னு விட்டாங்க. இவன் அங்கேயே இருந்து அந்த தலைவனோட அவனுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த கப்பல் ஒரு ஊருக்குள்ள நின்னப்போ அங்கேருந்து படகுல வந்த அந்த ஊர் அதிகாரி ஒருத்தன் ஒரு ஓலையை கொடுத்தான் அந்த தலைவன்கிட்ட. அவன் வாங்கி பார்த்தா அதில் அந்த நாட்டினுடைய மந்திரி நல்லா எழுதக்கூடியவரான், அப்படி எழுதக்கூடிய அமைச்சர் இறந்து தரான். இப்போ அந்த இடத்துல ஆள் இல்லையே, யாராவது ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக எல்லாருடைய கையெழுத்தையும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்களாம். அப்போ கப்பலில் இருக்க எல்லாருமே மந்திரி வேலைக்கு ஆசைப்பட்டு எழுதி கொடுத்தாங்க. இந்த குரங்கு வால் இல்லாத குரங்குக்காரன் நான் எழுதுறேன்னா, சரி எழுதினோடனே இவனுடைய கையெழுத்து அழகை பார்த்து அரசர் கூப்பிட்டாரு. இவன் போனால் அங்கே போய் அந்த அரசருக்கு உதவியாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அரசரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அரசருடைய மகள் வந்து இவனை வியப்போட பார்த்துட்டு, அப்பா இவன் குரங்கு இல்லை மனிதன், அறிமுகம் இல்லாத மனிதர்களை ஏன் உள்ளே கூப்பிட்டு வரீங்க, என்னம்மா அப்படி சொல்கிற, இவன் குரங்கு தானே, வால் இல்லாத குரங்குன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திர சக்தியால் இவன் மேலே ஒரு இது பண்ணோடனே இவனுடைய உருவம் மாறி அவன் பழைய உருவத்துக்கு வந்துட்டான். உடனே மன்னர், சரி உனக்கு இவனையே திருமணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஒரு பெரும் பூதம் ஒன்று தோன்றுது. பூதத்தோட இளவரசி சண்டை போடுறப்ப இவன் தலைமுடி எடுத்து எறிய அது ஈட்டியாக போச்சு. ஆனால் பூதம் நெருப்பு ஜுவாலி அடிச்சிச்சு. இவன் பதிலுக்கு என்ன பண்ணா, இவளும் நெருப்பு ஜுவாலி அடித்தா. பிறகு அது வந்து மாதுளை பலமாக மாறிச்சு. இவ கோழியாக மாறி முத்துக்களை புறத்திங்க ஆரம்பித்தா. அதில் தப்பிச்சு மீனாக மாறினான் பூதம். கடைசியில் அதீதமான நெருப்பில் ரெண்டு பேரும் எரிஞ்சு போகிறப்ப அந்த நெருப்பு ஜுவாலியில் ஒரு பகுதி என் கண்ணில் பட்டு எனக்கு ஒரு கண்ணு குருட்டாக போச்சு. இதோட மட்டும் இல்லாமல் ராஜா என்ன பண்ணார், என் மக சாவுக்கு நீ தானே காரணம், உன்னை கொல்ல போகிறேன்னாரு. ஐயோ என்னை விட்டுருக்கண்ணே, என் கண்ணில் முழிக்காத போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாரு. நான் என்ன பண்ணேன், வேறு யாருக்கும் தெரிஞ்சால் கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு புருவத்தை சிரச்சிட்டு கண்ணு இல்லாமல் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெண்டாவது அந்த ஒற்றை கண்ணன் தன்னுடைய கதையை சொல்லி முடித்தான். சரி, இப்போ மூணாவதாக ஒரு ஆள் இருக்கான், அவங்க கதையும் கேட்டுட்டு எங்களை நீங்கள் கொள்ளலாமேன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு அந்த பெண்கள் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த மூணாவது ஒற்றைக்கர்ணன் தன்னுடைய கதை சொல்ல போகிறான். நான் ஒரு நாட்டின் இளவரசன், என் தந்தையார் பெயர் காஜிப், என்னுடைய பெயர் அஜீப் என்பது. நல்லபடியாக தான் வாழ்ந்து வந்தேன், ஆனால் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அப்படியான ஒரு சூழலில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் சந்தித்த விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம். காந்த மலைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க முடியாது. விதியிலிருந்து தப்ப முடியுமா ஒருத்தன், நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இந்த விதியிலிருந்து தப்ப முடியுமாங்கிற விஷயத்த இந்த கதையிலே சொல்கிறாங்க. இவங்களுக்கு விதி பற்றிய நம்பிக்கை இல்லை, ஆனால் இதை சொல்கிறாங்க. இதே கதை விக்ரமாதித்தன் கதையிலையும் வரும். இதே கதை விஜயபுரி வீரன்கிற படத்தில் ஒரு பகுதியாக வந்து ஆனந்தன் அதில் கதைலாம் என்ன நடிச்சிருப்பார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: நேரம் காலை 8:35.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: நேர்களை, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் ஜே கிருஷ்ணாபுரம் பகுதியிலிருந்து சஹானா, ஆதிரன், நெபுலா, யோகவர்ஷினி, ஹாஷ்வி ஆகியோர் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
6: என்ன, உண்மையாவா?
7: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
8: 1-800-419-1800
9: 1097.
10: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
11: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் காலை 8:45. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேயர்களினை கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார், வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார். அரசே, அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆயிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தார். அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுவிட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கெடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது, இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார். அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பு ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படிங்க தெரியும்னு இருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும். நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்காரு. உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா, எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது. தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம். நீங்கள் தான் ராஜாக்கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றிவிடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சுட்டானா.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்
3: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

8:50 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து ஜெய் மலர் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் சிறை திரைப்படத்திலிருந்து.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ്.
1: 8:56. நேரிலே இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் குழந்தைகள் உடல்நலம் குறித்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நலப் பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பிரியசாமி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நிறைவு பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரியிலிருந்து பிருந்தா அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் கட்டா குஸ்தி 2 திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9 மணி. நேயர்களை கேட்கலாம்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: மகனே, உன்னை தூக்கி வைத்திருந்தால் கை வலிக்கிறது, இறக்கிவிட்டாலோ இதயம் வலிக்கிறது என்றால் ஒரு தாய். நினைக்கும் போதே மனம் நெகிழ்கிறது. எந்த வழியையும் தாங்கும் சக்தி அன்புக்குத்தான் உண்டு. அண்மையில் ஒரு சம்பவம். நமது உதவியாளர் ராஜசேகரன் பயணம் செய்த கார் விபத்துக்குள்ளாது. நம்முடைய உதவியாளர் ராஜசேகரன் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்தார். அவரது குடும்பமும் அந்த காரில் பயணித்தது. அனைவரும் உயிர் தப்பினார்கள். அதில் ஒரு சிறிய சிறுவன் ஹரேஷ் கூறினான், என்னை வானத்திலிருந்து ஒரு அன்னை தூக்கி கொண்டு போய் பறந்து போய் மெதுவாக ஒரு மணல் மேட்டில் படுக்க வைத்தார்கள் என்று சொன்னான். அந்த குழந்தையை காணோம் என்று ஊரே தேடியது. ஒரு முட்புதருக்குள் இருந்து பத்திரமாய் பாதுகாப்பாய் அந்த குழந்தை வெளியே வந்தது. அந்த குழந்தை சொன்னது, அன்னைதான் என்னை தூக்கி எடுத்துச் சென்றது என்று. எந்த அன்னை? இறைமைதான் அந்த அன்னை. குழந்தைகளை இறைமை எப்படி அன்பால் ஆசீர்வாதம் செய்கிறது. பகவான் புத்தரை தரிசித்திட வேண்டும் என்று ஒரு இளைஞன் வீட்டை விட்டு புறப்பட்டான். பல இடங்களில் புத்தரை தேடினான். அவன் ஒரு ஊருக்கு போவதற்குள் புத்தர் இன்னொரு ஊருக்கு போய்விடுவார். அவன் பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தான். புத்தரை தரிசிக்க முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதும் புத்தர் அவனை கடந்து சென்று கொண்டே இருப்பார். ஒரு வழியில் சந்தித்த ஒரு பெரிய துறவியிடம் கேட்டான், ஐயா, நான் புத்தரை தரிசிக்க ஆசைப்படுகிறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே, அவர் நான் செல்கிற போது வேறு ஊருக்கு போய்விடுகிறார். அந்த பெரிய துறவி சொன்னார், வருத்தப்படாதே மகனே, நீ உடனே வீடு திரும்பு. புத்தர் கருணையானவர். அவரை தரிசிக்கும் பாக்கியம் உனக்கிருந்தால் எப்படியும் தரிசிப்பாய். ஐயா, நான் எப்படி அவரை கண்டுகொள்வது? இதுவரை நான் அவரை பார்த்ததில்லையே. நீ வீட்டுக்கு போகிற பாதையில் யார் வலது காலின் காலணியை இடது காலிலும் இடது காலின் காலணியை வலது காலிலும் மாறி அணிந்திருக்கிறாரோ அவர்தான் புத்தர் என புரிந்துகொள். அந்த திருவடிகளை சரணம் என்று பற்றிக்கொள். இப்படி சொன்னவுடன் அந்த இளைஞன் வீட்டுக்கு போகிற பாதையில் எதிரே வருபவரின் கால்களை பார்த்து கொண்டே போனான். எல்லா கால்களிலும் காலணிகள் சரியாகவே பொருந்தியிருந்தன. தன் வீட்டுக்கு வந்துவிட்டான். கதவை தட்டினான். அவன் அம்மா, அந்த முதிய தாய் தன் மகன் வந்துவிட்டானே என்று ஆர்வத்தோடு ஓடி வந்து கதவை திறந்தார். அந்த தாய் ஓடி வருகிற போது தன் காலில் காலணிகளை மாற்றி அணிந்திருந்தார். அந்த கதவை திறந்தவுடன் அம்மாவின் காலை பார்த்தான். வலது காலில் இடது காலின் காலணியும் இடது காலில் வலது காலின் காலணியும் இருந்தது. அதை பார்த்தவுடன் அம்மாவின் கால்களில் விழுந்து கண்ணீர் மல்கினான். இதுதான் அன்பின் வலிமை. புத்தரின் கருணையை விட அம்மாவின் கருணை வலிமை வாய்ந்தது என்பதற்கான அடையாளம். அன்னையின் அன்பை இறையரலை நாம் பார்க்க முடியும்.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்க விருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம், குழந்தைகள் உடல் நலம். ஆரோக்கியமான உடல்ல தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும். ஆரோக்கியம் என்பது நோய் இல்லாமல் இருப்பது மட்டும் இல்லை, உடலாலும் மனதாலும் முழுமையாக நலமாக இருப்பது தானே ஆரோக்கியம். அப்படிப்பட்ட ஆரோக்கியம் குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தூண்கள். அந்த தூண்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் குழந்தைகளின் உடல் நலமும் மிக மிக அவசியம் இல்லையா? இன்றைய சூழ்நிலையில துரித உணவு கலாச்சாரம், கைபேசி மோகம், விளையாட்டின்மை போன்ற காரணங்களால குழந்தைகளின் உடல்நலம் கேள்விக்குறியாகி வருகிறது. இப்படி இருக்க சூழ்நிலையில குழந்தைகளின் உடல்நலத்தை எப்படி பாதுகாக்கலாம், எந்த மாதிரியான உணவுகள் சிறந்தது, எப்படி சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளலாம், அதே போல தடுப்பூசிகளின் முக்கியத்துவம், இதை பத்தியெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். நம்ம கூட இன்னைக்கு நேரலை நிகழ்ச்சியில தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பெரியசாமி அவங்க தான் நம்ம இருக்காங்க. உங்களுக்கும் இவங்க கூட பேசணும், கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கூப்பிடுங்க. 043-42-24-40-30 மற்றொரு இலக்க எண்ணாக 94-86-81-10-25 இந்த எண்களை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 043-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24-40-31 மற்றொரு இலக்க எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து நேர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இன்னைக்கு நம்மோட தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பெரியசாமி இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: தருமபுரி பண்பலை அன்போடு வரவேற்கிறது.
2: நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தருமபுரி பண்பலை நேயர்களுக்கும் மேலாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு முதல்ல எல்லாத்துக்கும் கோகுலட்சுமி வாழ்த்துக்கள்.
1: இந்த நாள்ல நம்ம குழந்தைகள் குறித்து பேசுறப்போ
2: மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா குழந்தைங்க தான் நமக்கு நிறைய இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையே நம்ம குழந்தைங்களை சுத்தி தான் இருக்கு. ஏன்னா உண்மையாலுமே வந்து இந்த குழந்தைகள் தான் வந்து நம்ம வீட்டோட இல்ல நாட்டின் எதிர்காலமும் கூட. உலகத்திலேயே வந்து ஹையஸ்ட் யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியாவில் தான். ஸோ இன்றைய குழந்தைகள் தான் நாளைய நம்ம வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி நம்மளோட எதிர்காலமே அவங்க தான். அதனால அவங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது, அதுவும் பர்டிகுலராக இந்த கோகுலட்சுமி நாளில் வந்து பேசுறது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. நன்றி.
1: ஓகே மேம், இப்போ இருக்க யங் மாமுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே என்ன உணவு குழந்தைகளுக்கு தரலாம், அது குறிப்பாக பச்சிலம் குழந்தைகள்ன்றப்போ பச்சிலம் குழந்தைகளை குழந்தை பிறக்கிறப்போ தான் ஒரு அம்மாவும் புதுசாக பிறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்போ மொதல் 6 மாதம் வரை அவங்க என்ன மாதிரி தரலாம், திட உணவு தர ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர வர கிட்டத்தட்ட பள்ளிக்கு போகிற வர எந்த மாதிரியான உணவுகளை பெற்றோர்கள் கடைபிடிக்கணும், அது குறித்து சொல்லுங்கள் மேம்.
2: ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் இருக்கிற மதர் அம்மாங்களுக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லா மீடியாவிலேருந்து எல்லா சோர்சஸ்லேருந்து நிறைய தகவல் வருது. பட் அதில் எது நல்ல தகவல் எது சரியானது இதை ஃபாலோ பண்ணுறதுன்றதுல நிறைய கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் நிலவுது. இதில் வந்து அவங்க குழம்பி போகிறதுல ஆச்சரியமே கிடையாது ஆக்சுவலி. ஸோ அதனால் என்ன பண்ணணும் இதுனா எல்லா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களோட ஆரோக்கியம்ன்றது கருவறையிலேயே ஆரம்பிக்குது. இதை முதல்ல எல்லா அம்மாக்களும் முதல்ல உணரணும். அம்மா ஆக போகிறவங்களும் சரி இப்போ அம்மாவாக ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்களும் சரி முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் உணரணும். நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்க, உங்களோட மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் எப்படி இருக்கோ அது எல்லாமே கருவில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதனால் ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும். கண்டிப்பாக கரெக்டாக 7 to 8 hours தூக்கத்தை ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து மீடியாவை அனாவசியமாக யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை நான் மீடியா யூஸ் பண்ணும் போதும் நம்ம நல்ல விஷயங்களும் வரும் கெட்ட விஷயங்களும் வரும். அந்த கெட்ட விஷயங்கள் அப்போ நம்ம பதட்டப்படும் போது அதுவும் குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ அதனால் உணவில் உணவு முறை சரியான நல்ல ஆரோக்கியமான செய்திகளை பார்க்கறத கவனிக்கிறது. 3வது நல்ல உறக்கம். இது மூணுமே வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு மிக மிக ஆதாரமான மிக முக்கியமான விஷயங்கள். இதை வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கிற மதர்ஸ் வந்து உணரணும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து முதல் 6 மாதங்கள் கட்டாயம் தாய்ப்பாலை தான் கொடுக்கணும். அதுவும் முதல் ஒரு ஃபஸ்ட்டு 6 months வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ் ஃபீடிங் சொல்லுவோம். முதல் 1 வாரத்துக்கு சீம்பால் வரும். அந்த சீம்பாலை வந்து நம்ம வந்து தங்கப்பால்னு சொல்லுவோம், கோல்டன் மில்க்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து எதிர்ப்பு சக்திக்கும் ப்ளஸ் குழந்தை மூல வளர்ச்சி எல்லாத்துக்கும் அது உதவுது அப்படின்றதுனால

அன்புடன் ராதே காஃபி சேல.

0: தாய்ப்பாலில் ஆரம்பித்து 6 மாதங்கள் வரைக்கும் தாய்ப்பாலை மட்டும் கொடுத்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்கள வந்து நல்லா தலைலாம் நின்னதுக்கப்புறம் ஸோ குழந்தை ஏன்னா நம்ம தலை பின்னாடி போதுனா கொடுத்த புறையேறும். ஸோ அதனால் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம 6 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு இணை உணவு கொடுக்க ஆரம்பிக்கணும். அது பேர் இணை உணவு. அப்படின்னா தாய்ப்பாலையும் கன்யூ பண்ணிவிட்டு நம்ம உணவையும் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இணை உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தயாரிக்கிற உணவுகளை தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். பர்டிகுலர்லி அந்தந்த ஊரில் என்னென்ன மாதிரி உணவுகள் பழக்க வழக்கங்கள் இருக்கோ அந்த உணவு முறைகளை தான் முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகி பேஸ்டும் ரைஸ் பேஸ்டும் கொடுக்கறது தான் நல்லது.
1: இதில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ ராகி தரப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு வயிறு போகுதுன்றாங்க, இது குழந்தை ஃபஸ்ட் டைம் ஏற்றுக்கிறனால வயிறு போதா இல்லை ஆகாதனால வயிறு போதா?
0: கரெக்டான கேள்வி கேட்டிங்க. எந்த உணவும் அதாவது குழந்தை இது வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்க குழந்தை, நீங்கள் என்ன உணவை கொடுத்தாலும் முதல் தடவை அந்த குடல் வந்து அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு அது ரியாக்ட் பண்ணும். ஸோ முதல் 3 நாட்கள் நம்ம தொடர்ந்து அதை கொடுக்கணும். சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயிறு போகுதுன்னு அது அர்த்தம் இல்லை, நம்ம குடல் வந்து அதை பழகிற வரைக்கும் அந்த இன்க்ரீஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ 3 டேஸ்க்கு அப்புறம் அதை நார்மலைஸ் ஆயிரும். பட் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஆனாலும் உடனே ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அது மிக தவறானது. ஸோ எப்போ வந்து நம்ம வயிறு போகிறது நம்ம சொல்லணும்னா, ஒன்று அடிக்க ரொம்ப தண்ணியாட்ட போகிறது, சளி மாதிரி கலந்து போகுது, இல்லை ரத்தம் மாதிரி போகுது அப்படின்னா தான் அது ஒவ்வாமைக்கான அறிகுறிகள், இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள். சும்மா அதான் நார்மலாக 4 தடவை போகிற குழந்தை 6 தடவை போச்சுன்னா அது வந்து இது வயிறு போகிறது கிடையாது. ஸோ உணவு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உரம் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ராகி கொடுக்குறீங்கன்னா ராகியை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோமான்னு பார்த்துக்கணும். ஏன்னா ராகி மாவு பெரியவங்களே சரியான முறையில் வேக வச்சு கொடுக்கலன்னா கண்டிப்பாக நமக்கு வயிறு வலி தொந்தரவுகள் வரும். ஸோ சரியான முறையில் அதை முளைக்கட்டி நல்லா அரைச்சி பால் எடுத்து நம்ம காய்ச்சி கூலாக கொடுக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த நல்ல ஊட்டச்சத்து உணவாக இருக்கும். ராகி இதனாலனா ராகியில் ப்ரோட்டீன் கால்சியம் அதெல்லாம் குழந்தைங்க வளர்றதுக்கு எலும்புகள் தசைகளுக்கு மிக மிக நல்ல உணவு. அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ராகி பேஸ்டாக ஆரம்பிச்சிங்கன்னா நியூட்ரிஷன் கண்டென்ட் நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளை வந்து ராகி உணவு கொடுக்கலாம். மதிய நேரத்தில் நம்ம வீட்டில் என்ன சாதம் தயாரிக்கிறோமோ அதையே மசிச்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. காய்கறிகளை ஆரம்பத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். 6 மாதத்துலேருந்தே வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். 9 மாதத்துக்குள்ளே குழந்தைங்க அதுதான் 6 இல்லை 9 மாதம் தான் குழந்தைங்களுக்கு அந்த உணவு சுவைகள் சுவை ஊட்டிகள் இருக்க நரம்புகள் வளர்ச்சி அடைகிற நேரம். அதனால் அந்த நேரத்துக்குள்ளே குழந்தைங்களுக்கு நம்மளோட ரொட்டீனாக சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்களை பழக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களை 1 வயசுக்கு மேலே சாப்பிட ஃபோர்ஸ் பண்ண தேவை இருக்காது. நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து உப்பு இல்லாமல் சுத்தமாக சக்கரை சேர்த்துக்காதீங்க உப்பு சேர்த்துக்காதீங்கன்னு சுத்தம், அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை ஒரு தடவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம உள்ள கொஞ்சம் நினச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் குழந்தையும் சாப்பிடும். ஏன்னா அதை குழந்தைங்க எல்லாம் நம்மகிட்ட இருந்து வரவங்க தான். ஸோ நமக்கு அது ரிஜெக்ட் ஆகுது தான் குழந்தைய அதை ரிஜெக்ட் பண்ணுறதுல ஆச்சரியம் கிடையாது. ஸோ பெட்டர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க இணை உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு பல்லுன்றதுனால நல்லா மசிச்சு கொடுக்கணும், பொறையறாமல் பார்த்து கொடுக்கணும். அதை உணவுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் தண்ணிகள் கண்டிப்பாக கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோக்கெல்லாம் உணவு முக்கியமோ நீரும் கண்டிப்பாக முக்கியம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எடைக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஈக்குவலாக கொடுக்கணும். ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட கொடுக்குறோமா அப்படின்னா அப்படி கிடையாது. பசிச்சு சாப்பிட்றது தான் கரெக்டாக எப்பயுமே. சரி, இந்த பழக்கத்தை கொண்டு வரலன்னா சும்மா சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஓவர் வெயிட்டும் வரும், ஒபிசிட்டியும் ப்ராப்ளம் தான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒபிசிட்டி நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு மினிமம் 3 ஹவர்ஸ் இன்டர்வல் வச்சு கொடுக்கறது நல்லது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தை போதும்னு சொல்லும் போதே நிறுத்திடணும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து கட்டாயம் எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்.
1: சரி மேம், தொடர்ந்து பேசலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணையர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிகள் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்குறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
11: தர்மபுரி மாவட்டம் பெண்

நாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.

0: உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பெரியசாமி அவர்கள் நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறாளையங்கள் புஷ்பம் 43-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24-40-30 மற்றொருக்கு எண்ணாக 94-86-81-10-25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க புஷ்பம் 43-42-24-40-31 மற்றொருக்கு எண்ணாக 94-86-65 இந்த எண்கள் அளித்து நேர்கள் இந்த நிரலி நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். மேம் நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா
1: பேசுறீங்க?
0: உங்களுடைய கேள்வி கேட்கலாம்.
1: என்னுடைய கேள்வி என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து என்ன உணவு கொடுக்கலாம்? காலையில இறந்தது உடனே ஒரு 8 மாசம் 9 மாசம் குழந்தைங்களுக்கு வந்து என்ன உணவு கொடுக்கலாம்? அவங்களுக்கு எப்படி சீர்தாட்டம் பண்றது? என்ன அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
0: இப்பதான் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க.
2: சரி, வணக்கம் சித்தன். உணவு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே குழந்தைங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும். முதல்ல வந்து வெறும் வயிற்றுல எந்திரிச்சிங்கன்னா நைட் ஃபுல்லாக அவங்க வந்து தூங்கி எந்திரிக்கிறாங்க, அவங்க உடல் வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கும். ஸோ எழுந்தவொடனே காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி, அதுதான் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது. அப்புறம் குழந்தைங்க வந்து அன்றாட காலை கடன்கள்லாம் பல்லு விளக்கிட்டு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் வந்து கூல், நம்ம ஊரில் வந்து சத்து மாவு கூழோ இல்லை ராகி மாவு கூழோ முதல் உணவாக கொடுக்கறது அவங்க குடலை வந்து நல்லா சுறுசுறுப்படைய செய்யும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு எந்த உணவு கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த ஊர் அந்த சீசனில் கிடைக்கிற காய்கறிகள் நிறைந்த உணவாக கொடுக்கறது நல்லது. பல்லு இல்லாத குழந்தைங்களுக்கு எப்படி காய்கறி கொடுக்கறதுனா, நல்லா வேக வச்சு கொலைய வச்சு கொடுக்கறது நல்லது. பருப்போடு சேர்த்து மேஷ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் நம்ம ஊரில் தான் கிழங்கெல்லாம் கிடைக்குது அந்தந்த சீசனில். நம்ம ஊரில் வருஷத்தில் எல்லா டைமும் வந்து மரவள்ளி கிழங்கு கிடைக்கும், சக்கரவள்ளி கிழங்கும் கிடைக்கும். ஸோ அந்த கிழங்கு வகைகளையும் வேக வச்சு மசிச்சு கொடுக்கறது நல்லது. பழங்களில் வந்து வாழைப்பழம் சீசன் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ வாழைப்பழம், பப்பாளி பழம் இந்த மாதிரி உணவு பழங்கள் பழ வகைகள் கொடுக்கறது நல்லது. அப்புறம் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி திரும்பியும் நீர் சத்து குறைபாடு நிறைய குழந்தைங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஒரு குழந்தைன்னா அதோடய எடைக்கு இன்டூ 100 ml அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குழந்தை 8 கிலோ இருக்குது அப்படின்னா அதுக்கு 800 ml நீர் ஆகாரம் கண்டிப்பாக கொடுக்கணும். இதை ஃபாலோ பண்ணாவே பிரச்சனை வராது.
0: நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
3: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம் ஐயா.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
0: உங்களுடைய கேள்வி கேட்கலாம்.
3: கண்டிப்பா டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு இந்த வயிற்று போக்கு அப்படிங்கறது ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? அதே மாதிரி அந்த வயிற்று போக்கு சமயங்கள்ல குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறத மேற்கொள்ளலாம், அதை பத்தி சொல்லுங்கம்மா.
2: கண்டிப்பா. வணக்கம்மா. ஆக்சுவலி நீங்க வயிற்று போக்கு அப்படின்னு சொல்றது என்னன்னா, ரெண்டு விதமான வயிற்றுப்போக்கு இருக்குது. 90% வயிற்றுப்போக்குகள் வந்து வைரஸ் கிருமிகள் அட்டாக்னால வரும். அது வந்து சீசன் அப்படின்ற டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஃப்ளூ சீசன் வச்சுக்கங்களேன், நிறைய வைரஸ் காய்ச்சல்கள் வந்து வயிற்றுப்போக்காக குழந்தைங்களுக்கு வெளிப்படும். ஸோ வயிற்றுப்போக்குன்றது ஃபஸ்ட்டு குழந்தை எத்தனை தடவை வயிறு போகுது, அப்புறம் அந்த வயிற்றுப்போக்கில் சளி இல்லாத ரத்தம் கலந்து வருதா, இது ரெண்டையும் நம்ம நோட் பண்ணணும். அந்த வயிற்றுப்போக்கோட வாந்தி இருக்குது, காய்ச்சல் அதிகமாக இருக்குன்னா இது இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தொற்றுனால வர வயிற்றுப்போக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக வந்து டாக்டரோட ஆலோசனை பெற வேண்டியது முக்கியம். இல்லை வாந்தியெல்லாம் எதுவும் இல்லை, வயிறு மட்டும்தான் போகுது, காய்ச்சல் எதுவும் இல்லை அப்படின்னா இது வந்து உணவு செரிமான கோளாறுனால வரக்கூடிய வயிற்றுப்போக்காக இருக்கலாம். ஸோ எந்த வகையான வயிற்றுப்போக்காக இருந்தாலும் ஒரு குழந்தை வயிற்றுப்போக்கு போகுதுன்னா முதல் நாம் பண்ண வேண்டியது பால் கொடுக்கறத நிறுத்திடணும். ஏன்னா வயிற்றுப்போக்கு ஆரம்பித்த உடனே நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பாலை ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸ் வந்து குடலில் பாதிக்கப்படும். அதனால இப்போ நீங்கள் பாலை கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே வயிற்றுப்போக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு மேலும் அதிகமாக வயிற்றுப்போக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரெண்டாவது தவறு நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, ஜூசஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலி வயிற்றுப்போக்கு இருந்தால் ஜூசஸ் கொடுப்பாங்க. ஜூசஸ்லேயும் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை வந்து என்ன பண்ணுன்னா அந்த கிருமிகளுக்கு வந்து உணவாக அமையும். அதனால என்ன ஆகும்னா வயிற்றுப்போக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ வயிற்றுப்போக்கு இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு புழுங்கலரிசி கஞ்சி, வறுத்த புழுங்கலரிசி கஞ்சி, இளநீ அல்லது ஓஆர்எஸ் தண்ணி இந்த மாதிரி உணவு வகைகளை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்தது திட உணவில் வந்து இட்லி, ஆவியில் வேக வச்ச உணவுகள், இட்லி புட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் சாதத்தில் கர்ட் ரைஸ், தயிர் சாதம் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். பால் தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், பட் தயிரை வந்து தரலாம் கொடுக்கலாம். ஏன்னா தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது, அது குடல் புண்ணை ஈஸியாக ஆற்றும். அப்புறம் பேதி ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து நீர் சத்து குறைபாடு வராமல் தடுக்கிறதுக்கு பேதி ஆச்சுனாவே குழந்தைக்கு ஒரு 70-100 ml வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ளூயிட் ORS வந்து கொடுக்கறது வயிற்றுப்போக்கு சீக்கிரமாக கட்டுப்படுத்தும். நன்றி.
0: இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் நிறைய வருதுன்றாங்க. கிளைமேட் சேஞ்ச்னா ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இன்னொரு குழந்தைங்களுக்கும் பரவுது அந்த காத்தடிக்கிறது. இப்போ இந்த ஆடி மாதம் அந்த ஆடி முடிஞ்சு ஆவணியில் அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம பாதுகாக்கலாம்? சளி காய்ச்சல் வந்தால் உடனே எடுக்கக்கூடிய முதல் உதவியை பெற்றோர்கள் என்ன செய்யணுமோ அது குறித்து, ஏன்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் இருக்கல்.

0: அதுலேயும் பரணும் இல்லைங்களா? ஏன்னா நைட் டைமில் நிறைய குழந்தைங்க பாதிக்கப்படுது, அவங்க என்ன செய்யலாம் மேம்?
1: ஆக்சுவலி கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க. நமக்கு நம்ம ஊர் மட்டும் இல்லை, எப்பயுமே வந்து ஆடி மாதத்தில் இருந்து பனிக்காலம் முடிகிற வரைக்கும், மாசி வரைக்கும் இருக்கிற காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூ சீசன்னு சொல்லுவோம், அதாவது பன்றி காய்ச்சல் சீசன் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன, குளிரும் காற்றும் சேர்ந்து இருக்கிற காலகட்டத்தில் உடல்நிலை பருவ மாற்றத்தினால நம்ம உடல் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்று, ரெண்டாவது நமக்கு முன்னோர்கள் முதலே சொல்லி வச்சுருக்காங்க, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உணவு, காலத்துக்கு தகுந்த மாதிரி உடைகள், பழக்க வழக்கங்களை செய்யும் போது இந்த தாக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அப்புறம் இந்த வைரஸ் கிருமிகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து உருமாற்றம் அடைஞ்சிட்டே வரும் அந்தந்த சீசனுக்கு. ஸோ இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃப்ளூ காலத்தில் பெஸ்ட் வந்து ஃப்ளூ வேக்சின்ஸ் வாங்கி போட்டுக்கிறது நல்லது. அது பர்டிகுலராக எந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பாதிப்புகள் இருக்குது, சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து ஃப்ளூ வேக்சின்ஸ் போட்டுக்கிறது அந்த வருஷத்தில் அந்த ஃப்ளூ சீசனை இது பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சல் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? 90% குழந்தைங்களுக்கு இந்த வைரஸ் காய்ச்சல் சிம்பிளாக காய்ச்சல் சளி இருமல் வந்துட்டு போயிடும், ஒன்றும் பெருசாக தொந்தரவுகள் பண்ணாது. காய்ச்சல் வர காலத்தில் ஃபஸ்ட்டு காய்ச்சல் வந்ததுன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது, ஏன்னா இது எல்லாமே ரொம்ப வீரியமான தொற்றுள்ள கிருமிகள். ஸோ இது நிறைய பேருக்கு பரவறதுக்கு வாய்ப்புண்டு. ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும், ஆரம்ப ஃபீவர் இருக்கா ஃபஸ்ட் டே, பெட்டர் ஒரு 3 நாளைக்கு குழந்தைய ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட் கொடுக்குற காலத்தில் ஒன்று அந்த சிம்டமேட்டிக், அதாவது காய்ச்சல் இருக்குன்னா காய்ச்சலுக்கான மருந்துகள், சளி இருமல்னா மருத்துவரோட ஆலோசனை பெற்று அந்த சளி இருமலுக்கான மருந்துகள், மூன்றாவது நீராகாரம். ஸோ இந்த மூணையும் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா 90% வைரஸ் காய்ச்சல்கள் தன்னாலேயே குணம் அடைஞ்சிரும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இதை தவிர, ஸோ 3 நாளில் சரியாகலை, இல்லை வரும்போதே குழந்தை ஃபஸ்ட் டேவே ரொம்ப சோர்வாக இருக்குது, கைகள் அசதியாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது குழந்தை, நமக்கே தெரியும் இப்படி குழந்தை நார்மலாக இருக்கா இல்லையான்னு, அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே மருத்துவர் ஆலோசனை பெறுறது நல்லது. எமர்ஜென்சிக்கு நீங்கள் அந்த டைமில் காய்ச்சல் மருந்து கொடுத்துடலாம், பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பக்கத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுறது நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய இப்போ சீசன் இப்போ வந்து வைரஸ் காய்ச்சல் சீசன் தான். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு மருத்துவ ஆலோசனை பெறுறது நல்லது. வீட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி நீராகாரம் அந்த காய்ச்சலுக்குரிய மருந்தை கொடுக்கலாம், சரிங்களா? வாமிட் இருந்தது அப்படின்னா நம்ம வாந்தி தொடர்ந்து எடுத்துட்டு தானே வாயில் வழியாக மருந்து கொடுக்கறது தாங்காது. ஸோ அதனால் குழந்தைங்களோட எப்படி இருக்கான் உடல்நிலை கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறது நல்லது. ஸோ வேகமாக பரவுறதுனால பெட்டர் ஃபீவர் இருக்கிற குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க.
0: ஓகே, தொடர்ந்து பேசலாமே.
1: நன்றி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் குழந்தைகள் உடல்நலம் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பெரியசாமி அவர்கள். மேம், குழந்தைகளுக்கான உணவுகள் இது குறித்தெல்லாம் பேசணும். குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது தடுப்பூசி, இது குறித்து சொல்லுங்க மேம். குறிப்பாக தடுப்பூசி இப்போ ஒரு சில குழந்தைகள் எப்போ போட்டாலும், கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு 4.5 வயசுல போட்டால் கூட காய்ச்சல் வருது. இது காய்ச்சல் வருது சாதாரணம் தானுங்களா, இல்லை அது எப்படி அணுகணும் மேம் பெற்றோர்கள்?
3: தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்ம நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்னு சொல்கிற நம்ம அதாவது யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல நம்ம கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண தடுப்பூசிகள், அந்த பிறந்தவனையும் போடுற தடுப்பூசி, அப்புறம் 6, 10, 14 வரும், அப்புறம் 10 மாதத்தில் 1.5 வயசு, 5 வயசு, திரும்பி 10 வயசு. இதெல்லாம் வந்து கவர்மெண்டில் நம்ம பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசிகள். இப்போ அடுத்து இன்னொரு விதமான தடுப்பூசிகள் வந்து ஆப்ஷனல் வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைகள் சத்து குறைபாடுள்ள குழந்தைகள், ரொம்ப ஹை ரிஸ்க் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற குழந்தைகள், இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சில தனியார் போடுற தடுப்பூசிகள் இருக்குது. அதெல்லாம் ஆப்ஷனல் வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். பொதுவாகவே வந்து தடுப்பூசிகளோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம காய்ச்சலே வராமல் இருக்கிறது தடுப்பூசியோட வேலை கிடையாது. நமக்கு வந்து அந்த தடுப்பூசிகள் என்ன பண்ணணும், நம்ம உடம்பை வந்து சென்சிடைஸ் பண்ணணும். நம்ம தடுப்பூசி ஒன்று போடும் போது நம்ம உடம்புல அதுக்கான ஆன்டிபாடிஸ், எதிர்ப்பு சக்திக்கான நொதி பொருள்கள் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பொருள்கள் வந்து மெமரி செல்ஸாக நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்த தடவை அதே என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம திரும்பி உள்ளே போகும்போது நம்ம ஏற்கனவே நம்ம உடம்புல ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, புதுசாக இருக்கு அதே பழக்கப்பட்ட கிருமிகள்லாம் வரும்போது முன்னாடி வந்து அந்த நோய் பரவாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம தடுப்பூசிகள் போடுறோம். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம கட்டாயம் போட வேண்டிய தடுப்பூசிகளை தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பரிந்துரைக்கிறாங்க. இதில் வந்து தடுப்பூசிகள் போடும்போது கட்டாயம் அந்த தடுப்பூசிகளுக்கு உடம்பு ரியாக்ட் பண்ணும் இல்லைங்களா. ஸோ உடம்பு ரியாக்ட் பண்ணுறதுனால தான் காய்ச்சல் வருது. ஸோ அதனால தான் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மருந்துகள் தராங்க. மருத்துவர் சொல்கிற அந்த டோஸில், அந்த அடிக்கடி அந்த கொடுக்க வேண்டிய ஃப்ரீக்வன்சிலே நீங்கள் மருந்துகள் கொடுத்தீங்கனாவே 2 நாள் 3 நாள் அந்த காய்ச்சல் சரி அடைஞ்சிடும். காய்ச்சல் வருது நல்லது.
0: இணைப்பில் இணையம் நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க ஐயா பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் சீனிவாசன் பேசுறேங்க.
0: உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா.
4: குழந்தை பிறந்து 3 நாள் பாப்பாவுக்கு.
0: சரிங்க.
4: தாய்ப்பால் குடிக்கமாட்டேங்க, பீச்சு தான் கொடுக்குறாங்க. வேற
0: குடிக்கமாட்டேங்குதே இருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு மேம்.
3: வணக்கங்க ஐயா, நல்ல கேள்வியை கேட்டீங்க. இந்த என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து குழந்தை பால் குடிக்காம இருக்கிறதுக்கு காரணம், குழந்தையும் அம்மாவும் சேர்ந்தே இருக்கணும். அதை தான் வந்து டெலிவரி ஆன உடனே குழந்தைய வந்து அம்மாவோட மாரில் போட சொல்லி நம்ம திரும்பியும் எல்லாத்துக்கும் அதை தான் இன்சிஸ்ட் பண்ணுவோம். எதனாலன்னா, அம்மாவோட தோலும் குழந்தையோட தோலும் கூடவே இருக்கும்போது தான் அம்மாவுக்கு வந்து பால் சுரக்கிற உணர்வு உண்டாகும் முதல்ல, சரிங்களா? அது வந்து அது வந்து பால் சுரப்பை அதிகப்படுத்தும் ஒன்று. ரெண்டாவது, குழந்தைக்கும் அம்மாவுக்கும் மதர் இன்ஃபன்ட் பாண்டிங், அதாவது தாய் குழந்தை பிணைப்பு, அது வந்து இருக்கும்போது தான் அம்மாவுக்கு என்ன பண்ணும், குழந்தை மேலே ஒரு அக்கறையும் குழந்தைக்கும் வந்து அந்த பால் குடிக்கிற உத்வேகமும் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அம்மா டயர்டாக இருப்பாங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம், தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா குழந்தைய வந்து பால் குடிக்கிற நேரம் மட்டும் அம்மா பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. நிறைய டைம் வந்து குழந்தைய அம்மா பக்கத்தில் விடுறது கிடையாது. இதனால என்ன ஆகுது, இந்த பிணைப்பு வந்து பிரேக் ஆகிறதுனால அம்மாவுக்கும் பால் கொடுக்கறதுல கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. குழந்தைக்கு தேவையான பாலை சுரக்கிறதுல டிலே ஆகுது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து பால் அம்மா சப்ப மாட்டேங்குதுன்னா ரெண்டு விஷயத்த கவனிக்கிறோம். ஒன்று, குழந்தைகிட்ட பிரச்சனை இருக்கா இல்லை அம்மாட்ட பிரச்சனை இருக்கா. ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து மார்பக காம்புகள் வந்து சரியாக இருக்கிறதில்ல. சாரி, மார்பக காம்புகள் சரியாக இருந்தால் தான் நம்ம குழந்தைக்கு வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு பால் கொடுக்கணும். ஆனால் மார்பக காம்புகள் சரியாக இருக்கணும், அம்மா வந்து கரெக்டான பொசிஷனில் குழந்தைய வந்து அந்த பால் கொடுத்து பிடிக்கிற பொசிஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தடுப்பூசி அட்டைகள் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த தடுப்பூசி அட்டையிலேயே வந்து உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, எப்படி குழந்தைய பொசிஷன் பண்ணணும், எப்படி பிடிச்ச பால் கொடுக்கணும்னு. அதேமாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் ஊர் நர்ஸ் வருவாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட நீங்கள் வந்து காமிச்சு இந்த பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
0: சரிங்க மேம். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் இருக்குது, கம்மியாக இருக்குது, அதனால் அடிக்கடி காய்ச்சல் வருதுன்னு சொல்லி எப்படி வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஹாஸ்பிட்டல் போகிற

0: இல்லை இதெல்லாம் இருக்குது. இம்யூனிட்டி பவர் எப்படி மேம், அது குழந்தை பிறக்கிறப்பிறந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு இதாக இருக்குங்களா, இல்லை அதை டெவலப் பண்ண என்ன மாதிரியான உணவுகள் தரலாம் அப்படின்னு சொல்லுங்கள் மேம்.
1: இந்த இம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப ஃபேன்சி வேர்ட் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னு அதானே சொன்னேன் இல்லைங்களா, நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக டெவலப் பண்ணதால் நிறைய தகவல்கள், அது எது கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இல்லையான்றது நமக்கு நிறைய சந்தேகம் வருது. இம்யூனிட்டியை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி, இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி. நம்ம நேச்சுரல் இம்யூனிட்டின்றது நமக்கு சீசனில் வர காய்ச்சல் சளி இருமல், நம்ம உடம்பு என்ன பண்ணும், நமக்கு ஒவ்வாத பொருளுக்கு நம்ம உடம்பு நம்மளுக்கு தற்காப்புக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நேச்சுரல் இம்யூனிட்டியாக நம்ம உடம்புல வெளிப்படுது. இது நார்மல். ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டின்றது நம்ம தடுப்பூசிகள் மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரோம், இதுவும் ஒரு வகையான இம்யூனிட்டி தான். இது நேச்சுரலாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கொடுக்குற தடுப்பூசிகளாக இருந்தாலும் சரி, நம்மளோட வேலை என்ன, அதோட வேலை நம்ம உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது. இப்போ வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எதனால் அது வருது அப்படின்றத முதல்ல கவனிக்கிறோம். ஸோ நமக்கு யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஒன்று உணவு மூலமாக வரும், உணவு, தண்ணீர், அடுத்தது சுற்றி இருக்கிற காற்று. இந்த மூணு விஷயத்தினால தான். ஏன்னா நமக்கு உள்ள நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸ்போஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம ஸ்கின் தோல் மூலமாக வரும், அடுத்தது மூக்கு சுவாசம் மூலமாக போகுது, அடுத்து உணவாய் மூலமாக போகுது. ஸோ இந்த மூணு விஷயத்துலேயும் நம்ம சுத்தமாக இருக்கிறோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பொல்யூஷன், சுற்றி இருக்கிற இடத்துல நிறைய குப்பைகள், காற்று மாசு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து எப்பயுமே வந்து சமைச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வார்மாக சூடாக சாப்பிட்றது நல்லது. பழைய உணவுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி பழைய உணவுகள் சாப்பிட்றது தவிர்க்கணும். அப்புறம் கடையில் உணவு சாப்பிட்றது தவிர்க்கணும். இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம, ஏன்னா டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு உணவு கடையில் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் நீங்கள் நிறைய வீட்டில் பார்க்குறோம். முதல்ல வந்து இந்த மாதிரி கடையில் உணவு சாப்பிட்றது இருக்காது பழக்கம். ஏன்னா நம்ம வீட்டில் தயாரிக்கிற உணவுக்கும் கடையில் உணவுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. நம்ம என்ன போட்டு சமைக்கிறோம், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அதை சமைக்கிறோம். ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு செய்யும்போது அதை அவங்க அவ்வளோதான் செய்ய முடியும். அவங்க ஹெல்த்தியாகவே கொடுத்தா கூட அது நம்ம உடம்புக்கு நம்ம வீட்டு பழக்க வழக்கத்துக்கு அது ஒத்து வருமா அப்படின்றத ஒரு டவுட் இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கை காலை சுத்தம் பண்ணுறது. நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி தந்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தால் கை காலை சோப் போட்டு கழுவணும், உடைகளை மாற்றணும், சுத்தமாக இருக்கணும். இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. இப்போ ஸ்கூல்லேருந்து வந்தால் நிறைய பேர் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் கழட்டுறாங்களே தவிர குளிக்க வச்சுட்டு சுத்தமாகவே முனைகளை முழுசாக களைஞ்சு மாற்றுறது நல்ல பழக்கம். அடுத்தது ரெண்டாவது வந்து உணவை வந்து சூடாக சாப்பிடணும். அப்போவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிட்றது நல்லது. இந்த இம்யூனிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது எதனால் வருதுன்னா உணவில் வந்து கெமிக்கல் அளவுகள் அதிகமாக இருக்கா, துரித உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறாங்களா. ஏன்னா துரித உணவு நம்ம உடம்புக்கு என்னது, இட்ஸ் அ ஃபாரின் பாடி இல்லைங்களா. நம்ம உணவுக்கு ஒவ்வாத ஒரு பொருள். ஸோ இயற்கையாக விளைஞ்ச பொருள்களை சாப்பிடும் போது இந்த பிரச்சனைகள் வர்றது நிறைய தவிர்க்கலாம்.
0: ஓகே, நேயர் இணைப்பில் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, நான் சேலம் செம்மாண்டப்பட்டி காசி.
0: உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கங்க. வணக்கம்.
2: எங்க பேரனுக்கு 2 வயசு ஆகுதுங்க.
1: சரிங்க.
2: அவங்க வந்து இந்த உணவு எடுத்துக்கிறதுல வந்து ரொம்ப வந்து வற்புறுத்தி தான் வந்து சாப்பிட வைக்கணுமா இருக்குது. ஆனா சாப்பிடறதுக்கு போது பசி எடுக்கிற டைமுக்கு தண்ணி மட்டும் தான் குடிக்கிறான்.
1: அவன் வயசு என்ன ஆகுதுங்க? 2 வயசு. எவ்வளவு எடை இருக்கானுங்க?
2: 2.5 வயசு ஆகுது. எடை வந்து 7 கிலோ 8 கிலோ அளவுதான் வரும் நினைக்கிறேன்.
1: ஓகேங்க, சரிங்க.
2: எடையும் கம்மியா தான் இருக்கு.
1: எடையும் கம்மியா தான் இருக்கு. சரிங்க ஐயா. அதாவது
0: மேம் இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, அவங்க குழந்தைங்க உணவு சாப்பிடலன்னா பெற்றோர்கள் வந்து மொபைல தந்து அதை பார்க்க வச்சு உணவு ஊட்டுற பழக்கமும் இருக்கு. அது குறித்தும் அப்படியே கலந்து சொல்லுங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு மனதை பாதிக்கும்ன்றதையும் இருக்கு இல்லைங்களா.
1: கண்டிப்பாங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க ஐயா, நன்றி. இந்த உணவு கொடுக்குற பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, குழந்தைகள் வந்து உணவு எடுக்கிறது முதல் 1 வருஷத்துக்குள்ளே நிறைய உணவுகளை குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபுட் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவோம், அதாவது உணவை வந்து நிறைய டேஸ்ட் பண்ணி பழகிறதுக்கு ரொம்ப அந்த வளர்ச்சி பகுதி 6 to 12 months. ஸோ என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வாயவே பார்த்துட்டு இருக்கோம், எப்போ நான் கொடுப்பாங்க ஏதாவது சாப்பிடுவாங்களா ஆன்னு பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்க ஜீரணம் ஆகாதோ அதனால சேராதோன்னு சொல்லிட்டு உணவை வந்து தவிர்ப்போம் அந்த ஸ்டேஜில். ஆக்சுவலி உணவு அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிற உணவை பழகிற வயசுன்றது 6 to 12 months. ஸோ 1 வயசுக்குள்ளே நம்ம வீட்டு உணவுகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் கம்மியாகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 to 12 months டைமில் குழந்தைங்க எல்லாத்தையும் தானே செய்யணும்னு ஆசைப்படும். அதாவது அதுவே எடுத்து வாயில் வைக்கும், அதுவே வந்து எடுத்து சாப்பிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை இதையும் அதை கையில் வந்து மேஷ் ஆயிரும், கீழே கொட்டும், சிந்தும்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு. அதனால என்ன பண்ணுவோம், ஊட்ட மட்டும் செய்வோம். ஸோ அந்த குழந்தைக்கு அது போர் அடிச்சிடும். ஏன்னா தன்னால் செய்கிற இதை வந்து அதை விரும்பி செய்யும் குழந்தைங்க. ஸோ அந்த ஃபேஸையும் நம்ம தவிர்த்துறோம்.

0: இப்போ ஒரு வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த பழக்கம் அந்த வளர ஸ்டேஜில் இந்த பழக்கம்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டில் தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சாப்பாடுன்றது சின்ன வயசில் நம்ம துணிச்சு துணிச்சு ஊட்டி பழகுனதுனால சாப்பாடுன்ற டைமே வந்து ஒரு வார் டைம் சொல்லுவோம் நம்ம, அது ஒரு ஃபோர்ஸ்ட், தேவையில்லாதது, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பிடிக்காத விஷயத்தை செய்ய வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் குழந்தைக்கு டெவலப் ஆயிடுது. இதுதான் இன்றைக்கி வந்து ஃபுட் டைம் வந்து ஒரு வார் டைமாக மாறதுக்கான காரணம். இதை எப்படி தவிர்க்கலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க கையில் சாப்பாடு கொடுத்து, அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா காக்காய் குருண்டை, குருவி குருண்டைன்னு குழந்தை கையிலே 9 மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை வாயில் கொடுத்து போட்டு பழக்குவாங்க. அதான் சாப்பிட பழக்கிறது குழந்தைய. இதாக 9 மாதத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா 9 மாதம் குழந்தை தம்ளரில் அழகாக சிப் பண்ணி குடிக்கும், ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால சிப் பண்ணி குடிக்கும். அதே டைம் கையில் உருண்டை கொடுத்தீங்கன்னா அழகாக எடுத்து கைக்கு, அதை ஃபுல்லாக வாய்க்குள்ளே போதோ இல்லையோ, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ சாப்பிட்றது ஒரு ஃபன் டைம் அப்படின்றது மாதிரி மாற்றும். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் காமிச்சிட்டு சாப்பாடு ஊட்டுறது மிக மிக தவறான பழக்கம். ஏன் அப்படின்னா, ஃபுட் வந்து நம்ம பிரெயின், அதாவது ஃபுட்டு வந்து வெறும் வயிற்றுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வயிறு வந்து இரண்டாம் மூளைன்னு சொல்லுவோம். நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அது வந்து மூளைக்கு தேவையான சுரப்பிகளை ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த அதாவது ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணும், நம்ம சாப்பிடும்போது உணவில் கவனம் படி சாப்பிட்டா தான் அது மென்று சாப்பிட்றது, அதுக்கப்புறம் உணவு முழுமையாக ஜீரணமாகும். அப்போ உணர்ந்து சாப்பிடும்போது தேவையான அளவு சாப்பிட்டோன்னே வயிறு வந்து சிக்னல் பண்ணும், போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அளவாக சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தது நீங்கள் சொன்னீங்க 2 வயசு குழந்தை, அந்த ஒரு வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடுன்றது விளையாட்டாக இருக்கணும். லைக் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து செஞ்சு கொடுக்கறது, கலர் கலராக செஞ்சு கொடுக்கறது, ஒரே மாதிரி உணவகம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அப்புறம் என்னென்னா விளையாட்டுத்தனமாக குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டுன்றது வந்து ஒரு இதாக ஃபன் டைம் மாதிரி பண்ணணும் நீங்கள். ஸோ பால்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணுறது அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன்.
1: தொடர்ந்து பேசலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
1: பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9:46. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் குழந்தைகள் உடல்நலம் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பெரியசாமி அவர்கள். நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள். 43-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24-40-30 மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-81-10-25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 43-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24-40-31 மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து நேர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். மேம் நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம், நான் பேகோலையிலிருந்து மூர்த்தி பேசுறேன்.
1: உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா.
11: ஆமா, எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாலும் இப்ப பாருங்க, அந்த குழந்தைங்களை அந்த பைக்கில உட்கார வச்சுட்டு எப்படினாலையும் சுத்துறாங்க, அதுக்கு என்ன சொல்றேன்?
1: ஓகே ஓகே, அது குழந்தைங்க பைக்ல உட்கார வச்சு இது பண்றாங்கன்னுட்டு நீங்களே ஒரு விழிப்புணர்வு தாங்க ஐயா தரீங்க. உண்மையிலேயே இது பெற்றோர்கள் தான் புரிஞ்சுக்கணும். நாம என்னதான் சொன்னாலும் ஒரு சில பெற்றோர்கள் அவங்க அசப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே மேம். மேம் இப்போ ஒரு சில குழந்தைங்கள் வந்து பெட் டைம்ல அதாவது படுக்கையில ஈரம் பண்றது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வர சாதாரணமா இருக்கு. ஆனா இப்ப இருக்கு, அப்போ இருந்த சூழ்நிலை சாதாரணமா இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் ஒரு 7-8 வயசு, ஏன்னா அந்த விளையாட்டுத்தனதும் அதுமில்லாத அந்த மொபைல் அடிக்ட்னால அதிகமா இந்த 7-8 வயசு வரை கூட அந்த பெட்ல படுக்கையில ஈரம் பண்றது இருக்கு. இது எப்படி மேம் சாதாரண நம்ம அணுகலாமா? ஒரு சிலர் அந்த கூட இருக்க தாத்தா பாட்டி அவங்க எங்க பரம்பரையில அப்படிதான் இருந்தாங்க, அது போக போக சரியா போயிடும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இது எப்படி மேம் அணுகணும் பெற்றோர்கள்?
0: இது வந்து நீங்க கரெக்டு தான். ஆக்சுவலி யூரின் போகிறது பெட்டில் அப்படின்றது நிறைய பேர் இன்றைக்கி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஒன்று வந்து எதனாலன்னா ஸ்லீப் டைம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சர்க்கேடியன் ரிதம்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம எந்த நேரத்தில் முழிக்கணும், எந்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்றது நம்ம பாடி கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். உடல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த ஒரு டைமில் ஒவ்வொரு டைமும் ஒரு செட் ஆஃப் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல உருவாகும். ஸோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகள் பண்ணும்போது நம்ம உடம்பு கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு வரும். பட் நிறைய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து அட்வான்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்மளோட சர்க்கியன் ரிதம் வந்து நிறைய பாதிக்கப்படுறத பார்க்குறோம். முதல்லலாம் வேலைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டுக்குமே வந்து வி யூஸ் இட் அ லாட். நிறைய குழந்தைங்க தூங்குகிற டைம் வந்து 10-11 ஆயிரது தூங்குறதுக்கு. பட் நம்ம பாடி மெக்கானிசம், நம்ம உடல் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது, இன்றைக்கி உருவானது கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் அதோட ஃபங்க்ஷன்ஸ், பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிற உணவு உறக்கம் இது ரெண்டுமே வந்து இன்றைக்கும் வந்து நம்ம முதல்ல இருக்க காலகட்டம் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மதித்து கரெக்டான நேரத்தில் குழந்தைங்கள வந்து தூங்க வைக்கிறது அப்படின்றது இந்த சர்க்கரையின் ரித்தமை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ரெண்டாவது, எது வரைக்கும் பெட் டைம் யூரின் போகிறது நார்மல் இந்த ஏஜ் வரைக்கும், அதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் டயப்பர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்கள வந்து டாய்லெட் ட்ரெயினிங் நம்ம சொல்லுவோம், இதை வந்து நிறைய டிலே ஆயிடுது குழந்தைங்களுக்கு. ஸோ ஐடியலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய 90% குழந்தைகள் வந்து பை 2-3 இயர்ஸ் வந்து அந்த யூரின் போகிறது, பகல் நேரத்தில் நீங்கள் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அவங்கள கொஞ்சம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பை 3 இயர்ஸ் அந்த குழந்தைங்க தன்னால் யூரின் போகும்போது சொல்லிடும், எடுத்து பாத்ரூமில் கொண்டு போய் விடுறது. காலை எந்திரிச்சவனையும் குழந்தைய கொண்டு போய் ரெஸ்ட் ரூமில் வந்து விடுற பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தை ரெஸ்ட் ரூம் யூரின் வர மாதிரி இருக்கும்போதே அது காமிக்கும், ஒன்றா தொட்டு காமிக்கும் இல்லைனா யூரின் போகிற இடத்த காமிக்கும். ஸோ இது யூரின் போகிறதுக்கு, டாய்லெட் போகிறதுக்கும் அதே மாதிரி தான், சரிங்களா? ஸோ எது வரைக்கும் நார்மல் அப்படின்னா 3-4 இயர்ஸ் வரைக்கும் இது நார்மல். அதுக்கு மேலே இஃப் இட் இஸ் மோர் தென் 6 இயர்ஸ் அந்த மாதிரி இந்த நைட்டு வந்து பெட் டைம் பெட்டிங் இருக்குது, வாரத்தில் 2 நாளைக்கு மேலே இந்த பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனையை நீங்கள் பெறணும்.
1: சரிங்க, இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
12: ஆமாங்க, இணைப்பில் இருக்கீங்க.
1: சரிங்க, சொல்லுங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க ஐயா.
12: நாங்கள் வந்து கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டத்தில் தரிசனம் பேசுறேங்க.
1: சரிங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம்.
12: இப்போ இந்த வீட்டில் வந்துங்க பையன் பொண்ணு ரெண்டு பேர் இருக்கிறாங்க.
1: சரிங்க,
12: அது வந்து ஒரு பொதுவான கேள்வி தாங்க. இப்போ வந்து பொண்ணு வந்து வீட்டில் வந்து அப்பாவுக்கு வந்து பிடிக்கல, அவருக்கு பிடிக்காதனால வந்து பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றாரு, அவருக்கு அந்த பொண்ணு வெளியே போயிருது.
1: சரிங்க,
12: அவர் வீட்டுல பையனுக்கே வந்து சொத்து எல்லாம் எழுதிச்சிடாரு, ஒயிலா எழுதிச்சிடாரு, வீடு தோட்டம் எல்லாம் எழுதிச்சாரு, பொண்ணுக்கு வந்து எதுவுமே சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிச்சு.
1: சரிங்க,
12: இப்ப அந்த பொண்ணு வந்து வந்து பங்கெடுக்க முடியுங்களா
1: ஐயா? நம்ம இப்போ மருத்துவம் சார்ந்த கேள்வி பேசிட்டு இருக்கோம் ஐயா, நம்ம சொத்து சார்ந்த நீதி சார்ந்த பிரச்சனைகள் பேசலீங்க ஐயா. நீங்க நல்ல வழக்கறிஞர் ஆடுறது நல்லதுங்க ஐயா.
12: அப்படிங்களா?
1: ஆமாங்க, ஆமாங்க. நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம்.
13: பிரபலமான ஒரு செய்தி, இந்த சிறப்பு கொடுக்கறப்போ நிறைய சில கம்பெனி எல்லாம் வந்து இன்கிரிமெண்ட் அடி, அது உயிருக்கே ஆபத்தான விஷயம் எல்லாம் கூட அதர் ஸ்டேட் எல்லாம் நடந்தது. நம்ம பக்கம் மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சி இது பண்ணாங்க. அந்த மாதிரி சிறப்பு குடுக்கிறப்ப அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து அவேர்னஸா இருக்கணும், அது எப்படி அதை வாங்கணும், பிரிஸ்கிரிப்ஷன்
0: கண்டிப்பா அது கரெக்டான நல்ல கேள்விதாங்க நவீன், நன்றி இந்த டைம்ல இதை கேட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் ஏன்னா இப்போ காய்ச்சல் சீசன் சளி சீசன்றதுனால நிறைய பேர் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன், அதாவது டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் நேராகவே மருந்து கடையில் போயிட்டு மருந்து வாங்கி குடிக்கிறது, பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஓவர் டோஸ் ஆகி ரொம்ப சிக்காக வர்றது நாங்கள் நிறைய

0: பார்க்குறோம். எந்த மருந்தாக இருந்தாலும், அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லா மருந்துகளுக்கும் பக்க விளைவுகள் உண்டு. காய்ச்சல் மருந்துக்குமே பக்க விளைவுகள் உண்டு. அளவாக மருந்தை வந்து இன்றைக்கி அளவாக தான் சாப்பிட்ணும், அவங்க சொன்ன அளவுக்கு தான் சாப்பிட்ணும், சொன்ன நேரத்துக்கு சாப்பிட்றது தான், அதுக்கு தான் அந்த பேர் மருந்து. புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து இன்றைக்கி உணவையே மருந்தாக சாப்பிட்ற காலத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ மருந்துகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் மருந்து கொடுக்கறது மிக மிக தவறானது. ஈவன் பாரஸ்டமால் காய்ச்சல் சிறப்பை கூட நீங்கள் வந்து கரெக்டான ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் வாங்கி கொடுக்குறதா நல்லது. அதுவும் மருத்துவரோட ஆலோசனை பேரில் நீங்கள் வாங்குறதா நல்லது. ஏன்னா ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷனில் இப்போ பாரஸ்டமாலே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் காம்பினேஷனில் வரும், சில மருந்துகள் சேர்ந்து வரும். அது வந்து அந்த விற்பனையாளர் யாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஃபார்மசி நடத்துகிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு வந்து இந்த கரெக்டான டோஸில் கொடுக்குறாங்களா என்னன்றது தெரியாது. ஏன்னா குழந்தை, இப்போ நான் ஒரு குழந்தைங்க மருத்துவராக இருக்கிறதுனால சொல்கிறேன், நாங்கள் குழந்தைங்களுக்கு மருந்துகள் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த குழந்தையோட எடை எவ்வளவு, இந்த மருந்து எவ்வளவு அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு அளவை சொல்கிறோம். அதை எவ்வளோ அடிக்க எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவையா, இல்லை 3 வேளையா, இல்லை 2 வேளையா அப்படின்றத நம்ம கணக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். அப்போ இந்த வகையில் கொடுக்கும்போது அந்த சிரப்ஸ்னால வர சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வராது. ஒன்று. ரெண்டாவது, நிறைய இப்போ எல்லா உணவில் போலிகள் இருக்கிற மாதிரி மருந்துகளையும் நிறைய போலிகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து ஒன்று ஸ்டாண்டர்ட் ட்ரக் கம்பெனிஸை யூஸ் பண்ணணும், ரெண்டாவது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ், அதாவது நம்மளாக போய் மருந்துகளில் மருந்து வாங்கி சாப்பிட்றது நல்ல பழக்கம் கிடையாது. அது எப்பயுமே ரிஸ்க் தான்
1: பெரியவங்களுக்கே. நம்ம அந்த அளவுக்கு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் பெற்றோர்கள் கவனமாக இருக்கிறது.
0: ஏன்னா பெரியவங்களே நாங்கள் பார்க்குறது என்னன்னா, அடிக்கடி வலிக்கு மருந்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரோட வராங்க நிறைய பேர். ஸோ இந்த இது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பத்தில் எந்த பெரிய அறிகுறிகளையும் காமிக்காது. ஸோ டெர்மினல் ஸ்டேஜில் வரும்போது அவங்களுக்கு டயாலிசிஸை தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே கொடுக்க முடியறதில்ல. ஸோ பெட்டர் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ்னு சொல்கிற தன்னால் போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லதா, எமர்ஜென்சி தவிர அதை அந்த டைமை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
1: இணைப்பிள்ளை நேயர் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க.
2: அருமையான கருத்து சொன்னீங்க.
1: சரிங்க,
2: அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ஒரு 500 ரூபா செலவாகி பண்ணிட்டு அப்புறம் போய் மெடிக்கல் ஷாப்ல ஒரு 16 மாதிரி வாங்குற தலைவலிக்கு கால் வலிக்கு முண்டை வலிக்கு இந்த மாதிரி நிறைய வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உதாரணம் சொன்னது போற கரெக்ட் தான். காசு இல்லாத டைம்ல ஒரு கூலி வேலைக்கு போற சாயங்கால் வர்ற அப்புறம் போனாங்க செலவாகுதுன்னு நாமளே நிறைய தவறு நாம தான் பண்றோம் மேடம்.
0: உங்களுக்கும்
1: ஏதாவது கேள்வி இருக்குங்களா?
2: எனக்கு இருக்குது. இந்த குழந்தைங்களும் இருக்கும்போது நீங்க அப்பால சொன்னீங்களா அதே சாப்பிடு அப்படி, அது நாம் நீ சொன்ன மாதிரி விடுறது இல்ல. அந்த மாதிரி வாயில எடுத்து பக்கி போகும்போது ஐயோ கீழே கைப்பட்டிருக்கு, அது பட்டிருக்கு, இது பட்டிருக்கு, அந்த குழந்தைய கைய பிடிச்சு சாமியே கொஞ்சம் அதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்க தடுத்துடுறோம். அதே மாதிரி நீங்க சொன்ன ஐடியா அந்த மாதிரி அது போக்கில் விட்டுமண்ணா. இப்ப நான் குழந்தை வந்து உருண்டி பரண்டி எந்திரிச்சு அப்பதான் நடக்க முடியும்.
3: கேள்வி கேட்கலாம். 5 மாசம் குழந்தை பிறந்திருக்குதுங்க, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு ஊட்டலாமா அப்படின்னு கேக்குறாங்க எங்க பேச்சு.
1: ஓ சரிங்க சரிங்க.
3: வேண்டாமா இன்னொரு மாசம் போலாம்னு சொல்லிருக்கேன்.
0: வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு குழந்தைக்கு, தலை நிக்க ஆரம்பிச்சிருச்சா, குழந்தை உட்கார வச்சா உட்காருதா, மடியில உட்கார வச்சா உட்காருதா, தலை ஆடாம இருக்கா, இதெல்லாம் வந்து வளர்ச்சியை பார்த்துட்டு தான் கொடுக்கணும். ஐடியலா நாங்க சொல்றது ஒரு குழந்தைன்னா 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்டு 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைலாம் நல்லா நிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குழந்தைக்கு உணவு ஊட்டுறதுதான் கரெக்டான வழிமுறையா இருக்கும்.
1: சரி மேம், இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குழந்தைங்களை பற்றி பேசினாவே நிச்சயமாக நேரம் பத்தாது, நேரம் போகிறதும் தெரியாதுன்னுவாங்க. அவ்வளோ தகவல் இருக்குது குழந்தைங்களை பற்றி, நம்ம புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். குழந்தைங்க ஒன்று கற்றுக்கிறப்ப தான் அந்த பெற்றோர்களும் புதுசு புதுசாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்க நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் இளம் பெற்றோர்கள்லேருந்து இப்போ இருக்க பெற்றோர்கள் வர, சிம்பிளாக எங்களுக்காக மேம்.
0: ஆக்சுவலி இளம் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். முதல்ல வந்து குழந்தை நான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லா பெற்றோர்களுக்கும். ஏன்னா பெற்றோராக இருக்கிறதே ப்ரொமோஷன் தான். ஏன்னா நம்ம ஒரு அம்மா ஒரு பொண்ணாக பையனாக இருந்து பெற்றோராக மாறுறதுன்றது நமக்கு அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். எவ்வளோ தான் டிகிரிஸ் படிச்சிருந்தாலும்

0: இருந்தாலும் இது ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இதுக்காக பதட்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, சரிங்களா? நீங்கள் ஆக்சுவலி இது ஒரு ஜேர்னி, இது ஒரு பயணம்னு நினச்சி என்ஜாய் பண்ணி அதை வந்து பேரண்ட்ஹுட்டை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். அதுக்கு சரியான தகவல்களை சரியான இடத்துலேருந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் வந்து குழந்தைங்க வளர்கிறதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், அஞ்சு விரலும் கையில் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரே அம்மாவுக்கு அஞ்சு குழந்தை போகிறதால அஞ்சு வெவ்வேறு விதமாக தான் வளரும், வெவ்வேறு ரேஞ்ச் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் வளரும். ஸோ ஒரு குழந்தை 3 மாதத்தில் தலை நிற்குது அப்படின்னா, சில குழந்தைங்களுக்கு நம்ம 4 மாதத்தில் நிற்கும், உடனே இன்னும் நிற்கலையா நிற்கலையான்னு இல்லை. அதனால தான் எப்பயுமே வளர்ச்சிக்கு நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுப்போம், 3-5 மாதம், குப்புற விளையறதுக்கு 5-6 மாதம் அப்படின்ற ஒரு ரேஞ்சை கொடுக்குறோம். அதனால குழந்தை டெவலப் அந்த ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை பெறுறது நல்லது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் ஃபீடிங் எதுவும் பண்ணாதீங்க, பசிச்சு சாப்பிட்றது தான் கரெக்ட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். அப்புறம் குழந்தைங்களை நிறைய விளையாட விடுங்க, ஏன்னா விளையாட்டு தான் முதல் கல்வி, எல்லா குழந்தைங்களுக்குமே விளையாட்டு தான் முதல் கல்வி. ஏன்னா அதே மாதிரி குழந்தைங்களுக்கு புதுசு புதுசாக டாய்ஸ் எல்லாம் தேவை கிடையாது, அப்பா அம்மா தான் முதல் பொம்மைகள். குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, குவாலிட்டி டைம் வித் த பேரண்ட்ஸ். குழந்தைங்க கூட நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கறதும் அவங்க என்ன சொல்ல வராங்கிறது புரிஞ்சுக்கிறதும் தான் ஒரு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு கம்யூனிகேஷனாக இருக்க முடியும். அந்த மாதிரி வளரும்போது நீங்களும் அந்த பேரண்ட் கூட என்ஜாய் பண்ணுவீங்க, குழந்தைங்களும் வந்து ஒரு சேஃபான ஹாப்பியான சில்ட்ரனாக வளருவாங்க.
1: சரி மேம், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டீங்க. கோகுலாஷ்டமி நாளில் குழந்தைங்களை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தருமபுரி பண்பலை நேரலைக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம். சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலிகள் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் குழந்தைகள் உடல்நலம் எனும் பொருளில் வளம் வந்தது. நிகழ்ச்சியில் இணைந்திருந்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பெரியசாமி அவர்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்துணை அன்புணர்களுக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 10 மணி. நீர்களினை கேட்கலாம்.
6: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
7: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
6: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
8: இந்த உலகில் கேள்விகளே இல்லை என்றால் அறிவு வளர்ச்சியே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதே நேரத்தில் கேள்விகளே சிலரது அறிவின்மையையும் வெளிப்படுத்தி வருகின்றது. நண்பர் புகழ்மதி உருண்டோடி வந்து ஒரு கேள்வியை உருட்டிவிட்டார். இந்த உலகம் உருண்டையானதா தட்டையானதா? ஆகா, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே கேள்வி. நண்பர் புகழ்மதியின் இந்த கேள்வி அறிவு சார்ந்ததா அல்லது அறிவின்மை சார்ந்ததா? என்ன யோசிக்கிறீர்கள்? உடனே இந்த உலகம் உருண்டையானதுதான் என்று பதில் கூறுங்கள். நான் அடுத்த கேள்வியை கேட்க வேண்டும். உலகம் உருண்டை என்றால் அது எங்கே தொடங்கி எங்கே முடிவடைகிறது?

0: அடுத்த கேள்வியை போட்டார். நண்பர் புகழ்மதியின் வினா என்னை சிந்திக்க வைத்தது. நேர்கோட்டிற்கு தொடக்கமும் முடிவும் இருக்கிறது, ஆனால் வட்டத்தில் எந்த புள்ளி தொடக்கம், எந்த புள்ளி முடிவு? சரியான கேள்வி, அவரிடம் கேட்டேன். என்ன புகழ்மதி, திடீரென எதுவும் புரியாத மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்டு புரிந்த மாதிரி விடையையும் கேள்வி போலவே கேட்டுவிட்டீர்கள்? வாழ்க்கையே ஒரு வட்டம்தான், எங்கே தொடக்கம், எங்கே முடிவு, யாருக்கு தெரியும்? நண்பர் புகழ்மதி சொன்னார், என்னிடத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றில் எதை எப்போது எப்படி தொடங்குவது, எப்படி தொடர்வது என்றுதான் தெரியவில்லை. இதற்கு பெயர்தான் தொடக்க சிக்கல். சிலர் நன்றாக திட்டமிடுவார்கள், வானுயர உயர்வதற்கான சிந்தனைகளையெல்லாம் சேமித்து வைத்திருப்பார்கள், ஆனால் எப்படி தொடங்குவது என்பதில்தான் பெரும் தடுமாற்றத்தில் தவிப்பார்கள். ஓர் இளைஞன் 2500 மீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறுவதற்கான ஆயத்தங்களோடு மலையடிவாரம் வந்து சேர்ந்தான். அவன் வந்து சேர்ந்த நேரம் மாலை நேரம், இருட்டத் தொடங்கிவிட்டது. கையில் ஒரு டார்ச் லைட் வைத்திருந்தான். மிக நீளமான, அதிக தொலைவு ஒளி உமிழக்கூடிய டார்ச் லைட் அது. அடித்து பார்த்தான், 10 அடி தூரத்திற்கு வெளிச்சம் தெரிந்தது. மலைத்து போய் நின்று விட்டான். நன்றாக இருட்டியும் விட்டது. எப்படி மலையேற தொடங்குவது தெரியவில்லை அவனுக்கு. அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு முதியவர் கையில் ஒரு ஹரிக்கேன் விளக்குடன் வந்து கொண்டிருக்கிறார். அவரை வழிமறைத்து அந்த இளைஞன் கேட்டான், எங்கே பயணம்? மலையேறி உச்சிக்கு போகப் போகிறேன். முதியவர் பதிலளித்தார், இந்த கும்மிருட்டில் எப்படி போகப் போகிறீர்கள்? கையில் உள்ள ஹரிக்கேன் விளக்கை காட்டினார் பெரியவர். இளைஞன் சொன்னான், அடித்தால் 10 அடி தூரத்திற்கு வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய டார்ச் லைட்டை கையில் வைத்திருந்தே மலையேறாமல் நிற்கிறேன். நீங்கள் வைத்திருக்கும் கைவிளக்கு உங்கள் பாதமளவுக்கே தெரியும். இதை வைத்து எப்படி 2500 மீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறுவது? முதியவர் பேசத் தொடங்கினார், தம்பி, உன் டார்ச் லைட்டை இங்கிருந்து இயக்கினால் 10 அடி வெளிச்சம் தெரியும் என்கிறாய். முதலில் இங்கிருந்து அடி, நடக்க ஆரம்பி. நடக்க ஆரம்பித்தால் அடுத்தடுத்த 10 அடிகள் தெரியத் தொடங்கும். நீ முடிவில் மலை உச்சியை அடைந்து விடலாம். உன் விளக்கு கூட அதிகபட்சம், என்னிடம் உள்ள விளக்கோ காலடி அளவுக்கே தெரியும். நடக்க நடக்க, அடிமேல் அடி எடுத்து வைக்க எடுத்து வைக்க, வெளிச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும், மலை உச்சியை அடைந்து விடலாம். இளைஞன் புரிய தொடங்கினான், 10,000 மைல் பயணம் கூட முதலில் எடுத்து வைக்கப் போகும் ஓர் அடியில் இருந்துதான் தொடங்குகிறது. எடுத்து வைப்போம் முதல் அடியை, நம்புவோம் நாளையும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: ஜாஃப்ரி. தொடர்புக்கு 9500848820.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நீர்கள் இனி கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம். அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.

இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி அழகாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிம்மஹாருட வாராகி அம்மன், பைரவி தேவி, குபேரலிங்கேஸ்வரர் திரு

0: தருமபுரியின் திருமண் வாசம் கமழும் இலக்கியம்பட்டி அழகாபுரியில் அருளின் வடிவாய் அன்னையின் சக்தியாய் வீரத்தின் திருவுருவாய் எழுந்தருளி இருக்கிறாள் அருள்மிகு சிம்மஹாருட வாராகி அம்மன். அன்னையின் அருட்கவசத்தோடு பைரவி தேவி அருள்பாலிக்க செல்வ வளம் பெருக அருளும் குபேரலிங்கேஸ்வரர் திருக்கோவில். சிம்மத்தின் மீது கம்பீரமாக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தரும் வாராகி அம்மன் வீரத்திற்கும் சக்திக்கும் பாதுகாப்பிற்கும் அடையாளமாக போற்றப்படுகிறாள். வாராகி என்றாலே வலிமை, வாராகியை வணங்கினாலே நம்பிக்கை, வாராகியின் அருள் இருந்தாலே வாழ்வில் துணிவு. அன்னையின் திருவடிகளை நாடி வரும் பக்தர்களின் மனக்குறைகளை போக்கி அவர்களின் வாழ்வில் நலமும் வளமும் பெருக வேண்டும் என்ற இறை நம்பிக்கையோடு பக்தர்கள் இங்கே வழிபாடு செய்கின்றனர். இத்திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் பைரவி தேவி சக்தியின் உக்கிர வடிவமாக போற்றப்படுகிறாள். தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி பக்தர்களுக்கு அரணாக நின்று காக்கும் அன்னையின் திருவருளை வேண்டி இங்கு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பயத்தை போக்கும் பைரவி, பகையை அழிக்கும் பைரவி, பக்தர்களை காக்கும் பராசக்தி பைரவி, செல்வ வளத்திற்கும் சிவன் அருளிற்கும் அடையாளமாக விளங்கும் அருள்மிகு குபேரலிங்கேஸ்வரர் திருச்சன்னதியும் இத்திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்பை மேலும் உயர்த்துகிறது. சிவபெருமானை வணங்கி குபேரனின் அருளை நாடி வாழ்வில் வளமும் மனதில் அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருக பக்தர்கள் இங்கே பிரார்த்தனை செய்கின்றனர். இவ்வாறாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் திருக்கோவிலை குறித்து மேலும் எடுத்துரைக்கிறார்.
1: இந்த கோயிலுடைய நிர்வாகி இங்க நம்ம கூட இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம்.
2: சிவாய நமங்க ஐயா.
1: உங்க பேருங்க?
2: வேலுச்சாமி.
1: சரிங்கய்யா, நீங்க இந்த கோயில் என்னவா இருக்கீங்க?
2: இந்த கோயில வந்து நான் திருவாசகம் படிச்சுட்டு இருக்கேன், ஓதுவாரா இருக்கேன்.
1: சரிங்க, இப்ப இந்த கோயிலுடைய தல வரலாறுன்னா என்ன இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. ஆரம்பமாய் எத்தனை ஆண்டு ஆகுது, குடமுழுக்கு எப்ப பண்ணும், அதை பத்தி தகவல்கள் எல்லாம் சொல்லுங்க.
2: 3 ஆண்டுகள் ஆயிருக்கு. 3 ஆண்டுகிட்டதுல மாசத்துல வளர்பரி பஞ்சமி, தேய்புர பஞ்சமி, 2 பஞ்சமணிக்கு வந்து வராகினி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம். வளர்பரிய பஞ்சமியில வந்து பெண்களாக மஞ்சள் அரைச்சி அம்பாளுக்கு நலங்கு வச்சு அபிஷேகம் பண்றாங்க. அதே வந்து தேய்புர பஞ்சமிக்கு யாகம் வளர்த்து நம்ம கோரிக்கைகள் என்ன, இப்ப வந்து கோர்ட்டு, குழந்தை இல்லாதவங்க, பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறவங்க, வேலை இல்லாதவங்க, சீட்டு கிடைக்கிறவங்க, அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு வந்து தேய்புர பஞ்சமி இல்ல கிழங்கு போடணும். உருளைக்கிழங்கு, குச்சிவள்ளி கிழங்கு, கேரட்டு, நீங்க வந்து உங்களுடைய காரியத்தை மனதில் நினைச்சு கொண்டு 5 மாதங்கள் தொடர்ச்சியாக, ஒரு வாரமும் நிற்க கூடாது, 5 வாரமும் இந்த காணிக்கையை வந்து அம்பாளுக்கு செலுத்தினாக்க நீங்க நினைச்ச காரியம் வெற்றி பெறும். இந்த கோயிலுடைய சிறப்பு இதுதான்.
1: சரிங்க, இப்ப இந்த கோயில் வந்து கடைசியா எப்ப குடமுழுக்கு பண்ணாங்க?
2: பைரவி வந்து இப்ப 8 மாதம் ஆகிறது குடமுழுக்கு ஆகி.
1: சரிங்க, இப்ப இந்த சிம்ம ஆருட வராகி அம்மன் மற்றும் பைரவி தேவி திருக்கோயில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சன்னதிகள்லாம் இருக்கு? சாமி சன்னதிகள்லாம்
2: பெருமாள் இருக்கு, நாகம்மா இருக்கு, முத்துமாரியம்மன் இருக்கு, உபேந்திரன் இருக்காரு, முருகப்பெருமான் இருக்காரு, விநாயக பெருமான் இருக்காரு, மாரியம்மன் இருக்காரு, குருநாதர் ஆதிசங்கர் இருக்காரு, குபேர லிங்கேஸ்வரர் இருக்காரு, ராகு கேது உள்ளவர் வந்து பரிகாரம் செஞ்சு கொண்டு போறாங்க. சிறப்பு ஏன்னா இன்றைய காலத்துல வந்து ராகு கேது அதிக என்ற ஜோசியர் சொல்றாரு. அதனால இந்த கோயிலுக்கு வந்து ராகு கேது பரிகாரம் செஞ்சு அந்த குறைகளை தீர்த்துக் கொள்கிறாங்க.

0: இப்ப இந்த சிம்ம ஆறுட வராகியம்மன் மற்றும் பைரவி தேவி இந்த திருக்கோயில ஒரு ஆண்டுல நடக்கக்கூடிய சிறப்பு திருவிழாக்கள், அதாவது பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய இந்த வருடாந்திர திருவிழாக்கள் என்னெல்லாம் பண்றோம் அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆஷாட ராத்திரி 9 நாட்கள் நடைபெறுகிறது. அது முடிந்து 12வது சண்டி யாகம் நடைபெறுகிறது. சண்டி யாகம் இதுதான் முதல் தடவை நடக்கிறது. ஆண்டுதோறும் சண்டி யாகம் நடைபெறும். இது ஆண்டுதோறும் இந்த ஆஷாட ராத்திரி நடைபெறும். இந்த கோயிலில் குபேந்திர லிங்கத்துக்கு வந்து சோமவாரம் அந்த 5 வாரமும் விசேஷமாக நடைபெறும். 5 வாரமும் ஏகம் நடைபெறும். அதே மாதிரி 5வது வாரம் சங்கு பூஜையும் நடைபெறும். ஐப்பசி மாசத்துல சோம வாரத்துல பௌர்ணமி அன்னைக்கு அன்னபிஷேகம் நடைபெறும். அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்கிறார்கள்.
0: சரிங்க, இப்ப மாசம் மாசம் நடக்கூடிய விசேஷங்கள், வாரம் வாரம் நடக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன நம்ம கோயில்ல?
1: 15 நாளைக்கு ஒரு தடவை பிரதோஷம், அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை அஷ்டமி, அஷ்டமி முடிஞ்ச உடனே பஞ்சமி, பஞ்சமி முடிஞ்சது 15 நாள் கழிச்சு தேவபுர பஞ்சமி, தேவபுர பஞ்சமுடனே பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை 9:00 மணிக்கு ஆரம்பிச்சு 12:00 மணிக்கு முடியும். குருதி பூஜை என்று சொல்வார்கள்.

இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க பிறந்தார்க்கு சேயும் தன் பூங்கலல்கள் வெல்க கரங்குவிப்பார் உள்மகிழும் கோண்கலல்கள் வெல்க சிறங்குவிப்பார் ஓங்கி

0: இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவாய திருச்சிற்றம்பலம் அரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவை ஆரா போற்றி
1: சரிங்க. இப்ப நீங்க இந்த ஓதுவார் மூர்த்தி குழுல இருக்கிறீங்க சொல்லிருக்கீங்க, திருவாசக குழுல இருக்கிறதா சொல்லிருக்கீங்க. இப்ப நம்ம பொதுவா அந்த திருவாசகம் வந்து எந்த மாதிரி டைம் எல்லாம் இந்த கோயில்ல வந்து வாசிக்கிறது உண்டு?
2: அதான் பிரதோஷ காலங்கட்டில அமாவாசையில பௌர்ணமி அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் நடராஜருடைய பிறந்த நட்சத்திரத்துல திருவாசகம் வந்து அன்னைக்கு படிப்போம். அதே மாதிரி மாசம் 15 கோயில்ல படிக்கிறோம் அம்பாள் கோயில். அதே மாதிரி வீட்டுங்கள்ல விசேஷங்கள் நடக்கணும், குறைகள் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த திருவாசகத்துக்கு உருகாதது ஒரு வாசகமும் கிடையாது. அதனால அந்த வீட்டில் அந்த திருவாசகன்ற படித்தா அடுத்த ஒரு வாரத்தில் நன்மை நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க, புதுசாக வீடு கட்டி பாதையிலே நிற்கிறது, அதுக்கெல்லாம் இந்த திருவாசகத்தில் வந்து பெரிய 51 பதிகம் இருக்குது. அந்த 51 பதிகத்தில் எது எதுக்குன்னு என்னென்ன பாட்டுன்னு இருக்குது, அந்தந்த பாட்டு ஓத வேண்டும்.

0: கோயிலுடைய நிர்வாக குழு சேர்ந்தவர் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட இந்த கோயிலுடைய ஸ்தல சிறப்புகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க ஐயா?
1: காளிப்பன். ஓம் ஐயம் கிளீம் சவ்வும் வாராய வாவா சோக நமோ வாராய நமோ.
0: இப்ப இந்த கோயிலுடைய ஸ்தல சிறப்புகள் நம்ம என்னங்க சொல்லலாம்?
1: முதல் இந்த ஸ்தலம் வந்து 18

இந்த அரசும் முடிஞ்சது. முத்துமாரியம்மன்றதான் அந்த இடத்துல இந்த ஆலயத்துல உருவானவங்க. அதுக்கு முன்ன நாகம்மா. அதுக்கு அடுத்தது 16 வருஷம் கழிச்சு வாராயம்மன், சிம்பாரோட வாராயம்மனை உருவாக்குனாங்க. உருவாக்கி பிற 2 ஆண்டு காலம் முடிந்தது. 2 ஆண்டு காலத்துல அனைத்து பக்தர்களுக்கும் சில நல்ல காரியங்கள் நடத்தி கொண்டு வராங்க அம்மா. பெரம்பூரிலே இந்த ஆலயத்துல மட்டும்தான் குபேந்திரனோட இருக்கிற வாராயும் பைரவியும் இருக்கிறாங்க, குபேந்திரேஸ்வரனோட. அதுக்கு அடுத்தது ஆதிசங்கர் குருமாரோடைய ஆசீர்வாதம், ஆதிசங்கருடைய உச்சவரம் நிறுவனம் இருக்கிறாங்க. அதுவும் நமக்கு இந்த வாய்ப்பு இந்த ஆலயத்துல கிடைச்சிருக்குது.

0: அடுத்தது இந்த கோயிலுடைய பக்தி ஒருத்தருக்காங்க, அவங்களும் நம்ம அந்த கோயிலுடைய சிறப்புகளை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. உங்க பேருங்க?
1: என் பேர் வந்து பூர்ணிமா.
0: சரிங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா?
1: ஆயிடுச்சு.
0: சரிங்க, நீங்க எந்த பகுதியில இருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க?
1: லக்கியம்பட்டியில இருந்து வந்துருக்கோம்.
0: சரிங்க, இப்ப இந்த கோயிலுடைய சக்தியை வந்து நீங்க உணர்ந்திருக்கீங்களா?
1: கண்டிப்பா உணர்ந்திருக்கோம். நல்லபடியாக இங்க வந்து நடந்து நல்ல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. கோயில் வந்து சிறப்பு அம்சமே என்னன்னா, வாராகி அப்படின்ற பேரு கேட்டாலே மக்களுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. அந்த பேரை கேட்டவுடனே ஒரு பாசம் ஆசை, இந்த அம்பாள் போய் கும்பிட்டா கஷ்டம் வந்து நீங்கிரும் அப்படின்ற எண்ண உணர்வு வந்து கண்டிப்பா இருக்கு எல்லா மக்களுக்கும். அதே மாதிரி வந்து சிம்மாவோட வாராகி அப்படின்னு சிங்கத்தின் மேல அமைந்திருக்கிற மாதிரி அந்த வாராகி அம்மன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கான தைரியத்தை கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஒரு பெண்மணிக்கு வந்து 25 வருஷம் வந்து குழந்தை இல்லாம இருந்துச்சு. அந்த பெண்மணி வந்து என்னோட தங்கையாக நினைச்சு நாங்கள் எங்களுக்காக மட்டும் இல்லாம கூட்டு பிரார்த்தனை கலந்துகிட்டாங்க. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு வகையான கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்பாங்க. அப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லுவாங்க. தோஷங்களா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது கர்ம பிரச்சனைகளா இருந்தாலும், குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி, திருமண தடையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பூஜைக்கு வந்தாலும் தொடர்ச்சியா வரணும். இப்ப பல வளர்பிறை பஞ்சமிக்கு வந்தாங்கன்னா மஞ்சள் அரிசி பூசுவோம். பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் பூசுவாங்க. அப்படி பூசும் போது வந்து திருமண பாக்கியம் வந்து 3 மாசத்துலயும் நடந்திருக்கு. தொடர்ச்சியா வந்து 5 மாசம் பூசங்களுக்கு 2.5 மாசத்துக்கு கல்யாணமும் ஆயிருக்குது. குழந்தை பாக்கியமும் அதே மாதிரிதான். அது கல்வியில ஒரு வந்துட்டு போன ஒரு பெண்மணிக்கு வந்து கல்வியில வந்து கிடைச்சி ஒரு ரெண்டே ஏகத்துல இருந்து கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்காங்க. டாக்டர் சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வேலை வாய்ப்பா இருந்தது சரி, கல்வியா இருந்தாலும் சரி, சீட்டு கிடைக்கல அப்படின்னு காலேஜுக்கெல்லாம் போன மாணவர் மாணவிகள் வந்து அழுந்துட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு, எனக்கு இந்த இடத்துல கோயம்புத்தூர் வேலை கிடைக்க, எனக்கு எக்ஸாம் காலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க. ஆனா வந்து அம்பாள் வந்து நினைச்சு மனமுருகி இந்த அம்பாள் வேண்டும் போது அவங்களுக்கு வந்து அந்த அடுத்து 2-3 நாளே அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சிச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்தில் வந்து சொல்றாங்க.

வரகி வந்து விட்டான், மக்கள் குறைய தீர்த்திடவே அம்மா வரகி வந்து விட்டான், வரகி வந்து விட்டான், அம்மா வரகி வந்து விட்டான், பஞ்சமி நாளிலே அம்மா வரகி வந்து விட்டான், வரகி வந்து விட்டால் அம்மா வரகி வந்து விட்டா, மல்லிப்பூவாலே அம்மா வரகி வந்து விட்டா, சிம்மாருட வரகி மக்களை காத்திட வந்திடமா, சிம்மாருட வரகி மக்களை காத்திட வந்திடமா, மல்லிப்பூவாலே வந்திடமா, மல்லிப்பூவாலே வந்திடமா, வரகி வந்து விட்டால் அம்மா வரகி வந்து விட்டா, ஏற்கலப்பையோடு அம்மா வரகி வந்து விட்டா, இறைமதி சூடிய வேலை அம்மா வரகி வந்து விட்டார், வளையல் அணிந்த வேலை அம்மா வரகி வந்து விட்டார், கோர பல்லழகி அம்மா வரகி வந்து விட்டார், வரகி வந்து விட்டால் அம்மா வரகி வந்து விட்டார், ஏழை மக்களை காத்திடவே அம்மா வரகி வந்து விட்டார், வரகி வந்து விட்டால் அம்மா வரகி வந்து விட்டார், மஞ்சள் முகத்தவளே அம்மா வரகி வந்து விட்டார், வரகி வந்து விட்டால் அம்மா வரகி வந்து விட்டார், பஞ்ச முகத்த

இறைவனை தேடி நாம் செல்லும் ஒவ்வொரு அடியும் நம் மனதிற்குள் நம்பிக்கையை விதைக்கும் ஓர் அடியாகும். அந்த நம்பிக்கையின் திருவுருவமாக, அருளின் அடையாளமாக அழகாபுரியில் அருள்பாலிக்கும் சிம்மஹாருட வாராகி அம்மன் பைரவி தேவி குபேரலிங்கேஸ்வரர் திருவருளை பெறுவோம். அம்மன் அருள் துணை நிற்க பைரவி தேவி காத்தருள, குபேரலிங்கேஸ்வரர் அருளால் வாழ்வில் வளமும் நலமும் பெருகட்டும். வாழ்வில் நாமும் ஒருமுறையேனும் இக்கோவிலுக்கு சென்று தரிசிக்கலாம்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865-75422. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: பத்து மணி 24 நிமிடம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0-43-42-24-40-30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை பதிவு செய்து அனுப்புங்கள். நேர்களை, நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
6: தர்மபுரி பண்பலை வானொலிக்கும், ஏற்காடு பண்பலை வானொலிக்கும் இனிய காலை வணக்கம். கரூர் மாவட்டம் வெங்கமேட்டிலிருந்து உலகநாதன். படம் முத்து, பாடல் தில்லானா தில்லானா. இந்த பாடலை அனைவருக்கும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: இன்று நாம் தரிசித்த ஆலயம் தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி அழகாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிம்மஹாருட வாராகி அம்மன் பைரவி தேவி குபேர லிங்கேஸ்வரர் திருக்கோவில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும்

0: அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: 10:32. நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
2: மல்லிமிட்டி குமார் கார்பண்டர், தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். தசாவதாரத்திலிருந்து கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த பாடல் போடுங்கள். நன்றி, வணக்கம்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
4: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
5: 10:40 நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
6: நாங்க பெரிய குறும்பட்டில இருந்து பேசுறோம், கோவிந்தராஜ். 6 படத்துல இருந்து பாக்காதே பாக்காதே சாங்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: 10:45 நிமிடம். நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
5: அனைவருக்கும் கோகுல அஷ்டமி நல்வாழ்த்துக்கள். படம் உன்னை நினைத்து, பாடல் யாரிந்த தேவதை. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி, வினோபா நகர், சித்ரா நாகராஜ்.

0: 10:50 நிமிடம் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: நாமக்கல் மாவட்டம் என் புதுப்பட்டி கிராமம் ராமடியானூரிலிருந்து சரவணமூர்த்தி. எனது விருப்ப பாடல் ராஜராஜ சோழன், இரட்டைவால் குருவியின் படத்திலிருந்து.

0: 10:55 நேர்களை இன்றும் முற்பகல் 11:05 கோகுலாஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம், கேட்க தவறாதீர்கள். நேர்களை, நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், என் பேர் அழகேசன், தருமபுரியிலிருந்து பேசுகிறேன். விடுதலை படத்திலிருந்து காட்டுமல்லி பாட்டு எனக்காக போடவும். நன்றி.

0: நேர்களே, ஒழிக்கின்ற பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் முற்பகல் 11 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

இனிய நேர்களே, இன்று கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமியை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு என்ன நல்லா பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் சீடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு பதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். சீடையில் வந்து உப்பு சீடை, வெள்ள சீடை, தேங்காய் சீடை, கார சீடை, தயிர் சீடை, கருப்பட்டி சீடை, மைதா சீடை, கோதுமை சீடை, ரவா சீடை இப்படிலாம் இருக்குங்க. இந்த சீடை செய்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, சிலர் வீட்டில் வந்து அது எண்ணெயில் போடும்போது வெடிக்குது, அதனால் நாங்கள் இது செய்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. சீடை செய்யும்போது ஒரு ஊசி எடுத்து அதில் வந்து நம்ம ஒரு சிறு துளையிட்டோம் அப்படின்னா வெடிக்கக்கூடிய அந்த தன்மையானது இல்லாமல் போகும். இன்னொன்று, நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாவில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஈரப்பதமும் எண்ணெயும், அந்த காய்ந்த எண்ணெயும் சேரும்போது அந்த வெடிக்கிற ஒரு தன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இது எங்கள் வீட்டில் கூட நடந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க இந்த சீடையை. கோகுலாஷ்டமியை இந்த சீடையோடு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த கோகுலாஷ்டமியை முன்னிட்டு என்ன செய்யலாம், அதாவது பொதுவாகவே இந்த முறுக்கு செய்கிறது, சீடை செய்கிறது, பால் பாயாசம், அவல் பாயாசம், இதெல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு உணவு பதார்த்தம் தான். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவு பதார்த்தத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் அப்படின்னே உங்களுக்கு அந்த மிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் சொல்லக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வச்சே நம்ம குலாப் ஜாமுன் ரொம்ப எளிதாக, ரொம்ப மிக விரைவாக வந்து நம்ம தயாரிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க. காய்ந்த வாணலியில் சிறிதளவு நெய் விட்டு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு பால் சேர்த்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. இப்போது உங்களுக்கு நல்ல கெட்டியாகி வரும், அந்த ஈரப்பதம் இல்லாத மாதிரி ஒரு கெட்டி பதம் வரும். வாணலியில் ஒட்டாமல் உருண்டி வரும்போது இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. அதோட நெய் ஒரு ஸ்பூனை சேர்த்து நல்லா பிசைஞ்சு, அதாவது கோதுமை மாவு மாதிரி, அதாவது சப்பாத்தி மாவு பிசைஞ்சுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போது அந்த மாவுலேருந்து சிறு சிறு உண்டைகளாக எடுத்து நல்லா உங்களுக்கு அந்த குலாப் ஜாமுன் வடிவிலோ இல்லைன்னா வந்து இந்த சிலிண்டர்கள் வடிவிலோ நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது தனியாக சக்கரைப்பாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சக்கரைப்பாவில் கம்பி பதத்துக்கு வந்தோடனே இறக்கி வச்சுக்கிட்டு அந்த சக்கரைப்பாவில் ஏலக்காய் தூளை லைட்டாக சேர்த்துக்கிங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து எண்ணெய் மிதமாக காய்ந்த உடனே அதில் உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்து மிதமாக தீயில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது அந்த உருண்டைகளை ஜீராவில், நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஜீராவில் அதில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான ரவா குலாப் ஜாமுன் ரெடி. என்ன நேயர்களே, இந்த கோகுலாஷ்டமியை முன்னிட்டு ஒரு சிறப்பு உணவு பதார்த்தத்தை, அதாவது ரவா குலாப் ஜாமுனை நீங்கள் செஞ்சு இந்த நன்னாளை கண்டிப்பாக கொண்டாடியிருப்பீங்க அப்படின்ற அந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அறிவிப்பாளன் பிரதீப். நன்றி நேயர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவலி தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள். பகவான் கிருஷ்ணரின் அவதார தினம் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. அப்படி சிறப்பாக கொண்டாடப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை எப்படி அவங்க வீட்டில் அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கே நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி நேர்களோட வீட்டுக்கு நாம போக போறோம். இணைப்புல இருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
1: ஆமா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
7: என் பேர் கௌசல்யா.
1: கௌசல்யா.

0: இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோகுலஷ்டமி, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க எப்படி உங்க இந்த கோகுலஷ்டமி உங்க வீடுகள்ல கொண்டாடுவீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: அனைவருக்கும் கோகுல அஷ்டமி நல்வாழ்த்துக்கள். எங்க வீட்டுல நான் எப்படி செய்வேன்னா, கிருஷ்ணருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு அவருக்கு படைப்பேன். அப்புறம் எங்க தங்கச்சி வீட்டு பொண்ணுங்களுக்கு வேஷம் போட்டு அவங்களுக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறது, அவங்க மாதிரி சாமி கும்பிடுவோம். அவங்களுக்கு வேஷம் போட்டு அவங்க வச்சு
0: இப்போ இது கொண்டாடுறப்போ
1: இந்த வருஷம் வந்து செய்ய முடியல.
0: என்ன காரணம்?
1: சிவா இருக்கறதுனால செய்ய முடியல.
0: வாழ்த்துக்கள்.
1: சிம்பிளா செய்யலாம்னு இருக்க.
0: சரிங்க சரிங்க. இப்போ சாமிக்கு என்ன மாதிரியான பிரசாதங்கள் எல்லாம் வைப்பீங்க?
1: வெண்ணெய், பால் பாயசம், பால் நைவேத்தியம் வைப்பேன். பால் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் வைப்பேன். அப்புறம் பொங்கல்
0: பள்ளிக்கு போற பிள்ளைங்களா நடக்கிறது உண்டுங்களா?
1: பள்ளிகளிலும் நடக்கிறது உண்டு. இன்னைக்கு லீவுனால நேத்தே எல்லாம் வேஷம் போட்டு அவங்க
0: வாழ்த்துக்கள். உங்க குடும்பத்தாருக்கும் கோகுலஷ்டமி வாழ்த்துக்கள். நன்றி கௌசல்யா. நன்றிங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி,
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கிற நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி. இன்னைக்கு நாம அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கோகுலாஷ்டமி எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் இருக்காங்க, தோழி இருக்காங்க.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் மேடம்.
0: ஆமா, உங்க பேர் சொல்லுங்களேன்.
1: நீலா மேம்,
0: எங்க இருந்து பேசுறீங்க நீலாமா?
1: கலெக்டரேட்ல இருந்து பேசுறேன்.
0: சரிங்க, இப்போ உங்க வீடுகள்ல எப்படி இந்த கோகுலஷ்டமி நீங்க சிறப்பா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் மேம்.
0: ஓ சரிங்க.
1: இன்று எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் மேம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மா.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓ சொல்லுங்க.
1: காலையில எழுந்து உடனே நம்மளுக்கு வேலைதான் மேம். கிருஷ்ண ஜெயந்தி குட்டிங்களா ரெடி பண்ணணும்.
0: ஆமா,
1: காலையில எழுந்து சாமி எல்லாம் கும்பிட்டு கிருஷ்ணனுக்கு பிடித்த வெண்ணெய் வச்சுட்டு லட்டு பாயாசம் எல்லாமே படையல் வச்சு சாமிக்கு சாமி கும்பிட்டாச்சு மேம்.
0: ஓ சரிங்க சரிங்க. காலையில கும்பிட்டீங்க அப்போ?
1: ஆமா மேம்.
0: ஓ சரிங்க.
1: என் குட்டிய குளிக்க வச்சு அவங்களுக்கு கிருஷ்ணன் வேஷம் போட்டு அவங்களுக்கு பாதத்துல மருதாணி எல்லாம் வச்சு
0: ஓ சூப்பரா இருக்குமே.
1: அவங்கள வெளியில இருந்து வீட்டுக்கு பாதத்துல நடக்க வச்சு உள்ள கூப்பிட்டு வந்து
0: ஓ சரிங்க.
1: சாமி எல்லாம் கும்பிட்டாங்க மேம்.
0: ஓ சரிங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா. இப்ப குட்டினா குட்டி எத்தனை மாசங்க இல்ல எத்தனை வயசுங்க?
1: 2 வயசு மேம்.
0: ஓ சூப்பரான, கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்துட்டார் அப்போ.
1: ஆமா மேம்.
0: ஓ சரிங்க.
1: ஆனா பெண் குழந்தை மேம். ஆனா கிருஷ்ணர் வேஷம் போகணும்னு ஆசையில நாங்க போட்டு கூப்பிட்டு வந்தோம் மேம்.
0: ஏன் ராதா வேஷம் போடல நீங்க?
1: ராதா வேஷம், சரி ராதா வந்து வரவேஷம் போட்டுக்கலாம். கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு குட்டி தானே போடணும்.
0: முத கிருஷ்ணரை வரவேற்கும், அதுக்கப்புறம் ராதாவை வரவேற்போங்களா?
1: ஆமா மேம், போன வருஷம் போட முடியல.
0: ஓ சரிங்க சரிங்க.
1: அதனால இந்த வருஷம் கிருஷ்ணர் போட்டோம் மேம்.
0: ஓ சரிங்க, ரொம்ப சிறப்பா குட்டி கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்துட்டாரு, நீங்களும் கொண்டாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் கோகுலஷ்டமி வாழ்த்துக்கள்மா.
1: தேங்க்யூ மேம்.
0: நன்றி நன்றிமா.
1: நன்றி மேம்.

0: அதாவது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.

0: தருமபுரி பைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கிற நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் முற்பகல் 11:17. நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி இன்னைக்கு அவங்க வீட்டுக்கே நம்ம போய் கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்மோடு இணைகிறாங்க சங்கவி. வணக்கம் சங்கவி.
1: வணக்கங்க.
0: நீங்க எந்த ஊருமா?
1: வெண்ணெய் சீடை அவளு இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. எனக்கு ரெண்டு பசங்க குட்டி

0: குட்டி பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் 2 வருஷம் பெரியவனுக்கு போட்டாங்க, இப்பதான் இன்னொருத்தன் பிறந்திருக்கு 6 மாசம் ஆகுதுங்க.
1: சரிங்க சரிங்க.
0: இப்ப அவனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுறோம், பெரிய பையனுக்கு ராதே வேஷம் போடுறாங்க.
1: ஆனா குட்டி கிருஷ்ணர் எப்படி சமாளிப்பீங்க நீங்க?
0: முடியாது, பெரிய பையனுக்கே 3வது மாசத்தையே போட்டிருந்தாங்க.
1: சரி சரி,
0: அடம்பிடிச்சிருக்காங்க.
1: இப்போ 10 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னா அப்பிக்கு இப்பக்கு ஏதாவது

0: சரிங்க சரிங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. இப்போ 10 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னா அப்பக்கு இப்பக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோஸ் இந்த மாதிரி எல்லாம் அதிகம் எடுக்க மாட்டாங்க, இப்ப எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்பக்கு இப்பக்கு என்ன, நீங்க என்ன பாக்குறீங்க வித்தியாசமா?
1: அப்பெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி போட்டோஸ் இதெல்லாம் அவ்வளவு எடுக்க முடியாது. நானே இந்த இது அரிசி இதுல அவர் கால் பாதம் மாதிரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: என்
1: பசங்களோட கும்பிட்றது சாமியே எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவனுங்க பாதத்துலதான் போடுறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு மெமரிஸ் போட்டோ எடுக்க முடியும்னால எல்லாம் மெமரிஸ் அவனுங்களுக்கே திரும்ப காமிக்கலாம்.
0: பையனா
1: நீதான் இது போன வருஷம் எடுத்த போட்டோ எல்லாம் கேட்டப்ப அவனே சந்தோஷப்படா சிரிக்கிறான்.
0: ஓ சரிங்க,
1: இந்த மாதிரி மெமரிஸ் கிடைக்குதுங்க நமக்கு.
0: கண்டிப்பாங்க, நீங்க சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள்மா.
1: வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு எல்லாரும் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றிமா சுதாமா சங்கவிமா.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: தர்மபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கி கொண்டிருக்கிற நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி அந்த நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாங்கள் அடுத்த ஒரு தொழிலை சந்திக்கிறோம். சுதா அவங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சுதாமா.
7: வணக்கம் மேடம்.
0: சுதாமா நீங்கள் எந்த ஊர்மா?
7: நாங்கள் காவேரிப்பட்டினம் மேடம்.
0: ஓ காவேரிப்பட்டினம், சரிங்கம்மா. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா இப்போ இந்த கோகுலாஷ்டமி இல்லை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க?
7: ஒரு 7-8 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கேன்.
0: சரிங்க.
7: பசங்க பிறந்த அப்புறம் தான் செஞ்சிட்டு இருக்கேன்.
0: ஓ சரி சரி, என்ன காரணமே பசங்க பிறந்த அப்புறம் கொண்டாடுறீங்க?
7: அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது.
0: ஓ சரிங்க, அதனால இப்ப கொண்டாடிட்டு இருக்கீங்க.
7: எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்காக எனக்கு எங்க பசங்களுக்கு போட்டு செய்யணும்னு ரொம்ப ஆசை.
0: ஓ சரிங்க,
7: அப்ப அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரேன்.
0: அப்ப குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான அலங்காரம் எல்லாம் பண்ணுவீங்க நீங்க?
7: தம்பி இருக்கிறாரு, பாப்பா இருக்கிறாங்க. பாப்பாக்கு ராதை வேஷம்
0: போடுறேன்,
7: தம்பிக்கு கிருஷ்ணர்.
0: ஓ சரி சரி, சாமிக்கு என்ன நெய்வேத்தியம் எல்லாம் நீங்க படைப்பீங்கம்மா?
7: இன்னைக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வெண்ணெய் தான். கம்பல்சரி வெண்ணெய் இருக்கும். அதுக்கு மேல தயிர் சாதம், கற்கண்டு பாயாசம், லட்டு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வச்சு படைக்கலாங்க மேடம்.
0: ஓ சரிங்க, இப்போ நீங்க கிட்டத்தட்ட 7-8 வருஷமா குழந்தைங்க பிறந்ததுல இருந்து நீங்க செலிப்ரேட் பண்றீங்க இல்லைங்களா? இப்ப ஏதாவது வித்தியாசம் இல்ல அப்ப ஏதாவது வித்தியாசம் ஏதாவது இருக்குங்களா? நீங்க பாக்குறத எப்படி பாக்குறீங்க?
7: கோகுலாஷ்டமி
0: வாழ்த்துக்கள்மா.
7: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி நன்றிங்கம்மா.
8: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
9: ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
13: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
14: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கும் நேரம் முற்பகல் 11:27. தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கிற நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம யார் வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னா கீதா அவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம். வணக்கம் கீதாம்மா.
1: வணக்கம்
0: கீதாம்மா, சொல்லுங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க?
1: நடக்க வச்சு உள்ள கூட்டிட்டு வருவோம்.

0: அந்த கிருஷ்ணரே உள்ள வர்ற மாதிரி ஒரு நமக்கு ஒரு நினைப்பு.
1: அதனால அது அப்பந்தே இப்ப வர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஆமாங்க, ஐ மோஸ்ட்லி வந்து சாயந்தரம் தான் கொண்டாடுவோம்.
1: ஓ சரிங்க சரிங்க.
0: வந்து இரவு பிறந்ததா
1: வரலாறு இருக்கு,
0: நைட்டு தான் கொண்டாடுவோம்.
1: சரிங்க, இப்ப உங்க வீடுகள், இப்ப அம்மா வீடுகள் அந்த மாதிரி, இப்ப உங்க வீடுகள் எப்படிங்க நீங்க செலிப்ரேட் பண்றீங்க?
0: அதே போலதாங்க, சாயந்தரம் வீடெல்லாம் இது பண்ணி கால் போடுவோம், வீடெல்லாம் சுத்தம் பண்ணி, குழந்தை இருந்தா குழந்தையோட அச்சு கால்ல அச்சு வச்சு போடுவோம், இல்லைன்னா நாங்களே கையில வரைஞ்சிடுவோம் கால்.
1: சரிங்க, இப்ப
0: கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி அந்த கால அச்சு.
1: அவருக்கு நெய்வேத்தியமா என்னெல்லாம் நீங்க படிப்பீங்க?
0: நெய்வேத்தியம் வந்து அவருக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும்.
1: சரிங்க.
0: அவல் வந்து இனிப்பு அவல், கார அவல் அந்த மாதிரி செய்வோம். அப்புறம் சீடை, இனிப்பு சீடை, கார சீடை.
1: ஓ சரி சரி.
0: அவர் வந்து கண்ணன் சொல்றது, எதுவுமே இல்லன்னா கூட, வசதி இல்லன்னா கூட எனக்கு ஒரு துளசி ஒண்ணு வைங்க, பாமாலை பாடுங்க, என்ன பத்தி பூமாலை, அது போதும் அப்படின்னு சொல்றாரு.
1: அதனால
0: அவரு எதுவுமே நம்மளால முடியலன்னா கூட பாமாலை பூமாலை அந்த துளசி சேவை போதும் அவர் ஏத்துக்குவாரு.
1: சரிங்க, அப்ப நீங்க பாடலாம் பாடுவீங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட். எங்களுக்காக ஒரு இரண்டு வரி
0: சின்ன கண்ணன் பாட்டு
1: ஒண்ணு. சரிங்க.
0: எங்கள் செல்வன் செல்ல கண்ணன், கோகுல பாலன் கோபாலன்,

0: எம்மாடி ஆடி எங்கள் செய்து செல்ல கோகுலபாசு அவரோட வேலைகள்லாம் வந்து அப்படியே பாட்டா பாத்துங்க. அழகா
1: நீங்க ரொம்ப அழகா ஸ்வீட்டா பாடுறீங்க.
0: போய் ஒளிஞ்சிக்கிறது அவங்க எல்லாம் அம்மா கிட்ட சொல்றதுக்கு வருவாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு சொல்லாதீங்க அப்படின்னு கண்ணுல செய்ய காட்டுவாங்க. அதெல்லாம் அந்த பாட்டுல வரும். ரொம்ப அழகா இருக்கும்.
1: கிருஷ்ணர்னாவே லீலைகள் அதிகமா இல்லைங்களா?
0: ஆமா,
1: நீங்க ரொம்ப அழகா பாடுனீங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் கோகுலஷ்டமி வாழ்த்துக்கள் மா.
0: தேங்க்யூ. உங்களுக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றிமா.
0: தேங்க்யூ.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி நிகழ்ச்சியில இன்னொரு அன்பு தோழி இருக்காங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம் பிரவீனா.
5: வணக்கம்.
4: பிரவீனா, நீங்க எந்த ஊர் மா?
5: கிருஷ்ணர் வீட்டுக்கு வரதா ஐதீகம். அதனால ஒரு ஒரு குழந்தைங்களையும் நம்ம கிருஷ்ணராவோ ராதேவாவோ அலங்கரிச்சு அவங்களுக்கு பிடிச்ச திங் பண்றதுல நம்ம செஞ்சு கொடுப்போம்.
4: ஓ சரிங்க சரிங்க. இப்ப உங்க வீடுகள்ல அந்த மாதிரி எல்லாம் போடுறது உண்டுங்களா?
5: பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு கால அச்சுறுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு அவங்களுக்கு என்னென்ன பலகாரம் பிடிக்குமோ.
4: நீங்க என்னெல்லாம் சரிங்க, நீங்க என்னெல்லாம் சாமிக்கு படைப்பீங்க?
5: நாங்க பால்ல வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டு வைப்போங்க. அப்புறம் தட்டை, கீரை, முறுக்கு, அதிரசம், அந்த மாதிரி இனிப்பு வகைகள், அப்புறம் கார வகைகள் எல்லாமே படைச்சு கிருஷ்ணர் வழிபடுவோம்.
4: ஓ சரிங்க, ரொம்ப சூப்பரா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கீங்க.
5: ஆமாங்க.
4: ஓ சரிங்க.

0: இப்போ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கோகுலஷ்டமி வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி
1: நேயர்கள் அனைவருக்கும் கோகுலாஷ்டமி நல்ல வாழ்த்துக்கள்.
0: நன்றி பிரவீனா.
1: நன்றிங்க.
0: இதுவரை நம்ம வீட்டு கோகுலஷ்டமியில் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோழிகள் அவங்க வீட்டில் என்னென்னலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோகுலஷ்டமி எங்கள் வீடுகள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு அனல் பறக்க தோழிகள்லாம் பேச தயாராக இருப்பீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் எங்களை கூப்பிடணும் இல்லைங்களா? அதுக்கு கூப்பிட்றதுக்கான நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0043042 என்ற முன்னணி பெண்ணுடன் 24 40 30 மற்றொருக்கை நக 94 86 81 10 25 இதை அறிமுக தோழிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற தோழிகள் அழைக்க 0043042 என்ற முன்னணி பெண்ணுடன் 24 40 31 மற்றொருக்கை நக 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து தோழிகள் உங்கள் வீடுகளில் நீங்கள் எப்படி கோகுலஷ்டமி செலிப்ரேட் பண்ணீங்க, இல்லை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி பண்ணீங்க, இல்லை இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்கலாம். நம்ம சிறுவயதா இருக்கும் போது நம்ம ஒரு மாதிரி கொண்டாடணும், இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்து நம்ம பேர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு வித்தியாசமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருப்போம் இல்லைங்களா? ஏன்னா ஜெனரேஷன் கேப்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்ப என்னென்ன புதுமையெல்லாம் இப்ப இந்த கோகுலஷ்டமியில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் அப்பெல்லாம் எப்பயாவது ஒரு வீடுகளில் தான் கொண்டாடிட்டு இருப்பாங்க, இப்பெல்லாம் எல்லா வீடுகள்லையுமே கொண்டாடுறாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க, குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்கள மாதிரி அந்த கிருஷ்ணர் இல்லை ராதா மாதிரி வேடமிட்டு அவங்கள அழகாக அந்த ஃபோட்டோலாம் பிடிக்கிறப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச தின்பண்டங்கள் தரும்போது, அதே மாதிரி அவங்க வழி தெய்வங்களை வழிபடுற முறைகளும் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரோம் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த மன நிறைவாக இருக்கும் இல்லைங்களா? அந்த சிறப்புகளை இன்றைக்கி நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். சரிங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி

0: இரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நம்ம வீட்டு கோகுலஷ்டமி. தோழிகள், உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கோகுலஷ்டமி செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோழிகள்லாம் தயாராக இருக்காங்க, அடுத்தடுத்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
6: மேடம்,
5: பவித்ரா. சரிங்க, சொல்லுங்க, நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: இனிய கிருஷ்ண ஜெயந்தி. வாழ்த்துக்கள் மேடம்.
5: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மா. நன்றி.
6: தேங்க் யூ மேடம்.
5: சொல்லுங்க.
6: காலையில சாமி கும்பிட்டு மேடம்.
5: ஓ சரி.
6: பால் பாயசம், செஞ்சி கிஃப்ட் எல்லாம் வச்சு பண்ணுங்க மேடம். மேடம்
5: சரிங்க, பால் பாயசம் எனக்கு ஒரு பார்சல்.
7: சாந்திமா
5: சொல்லுங்க.
7: எங்க வீட்டுல சக்கரை பொங்கல் காலையில வச்சு நைட்டு செஞ்சுட்டு அவளே பழங்கள்லாம் வச்சுட்டு வந்து வச்சு பால் பாயசம் அதெல்லாமே வச்சு தயிர் பாரு எல்லாம் வச்சிருக்கிறோம்.
5: சரிங்க.
7: சாமி கும்பிட்டுட்டோம். சாயங்காலம் எங்க பேர குழந்தைய கொண்டுட்டு வரணுங்க. சின்ன குழந்தைங்க இல்ல.
5: ஓ சரி சரி.
7: எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. எங்க பேர பொருள் இருந்து எடுத்துட்டு வந்து சாயங்காலம் காலில் இது பண்ணுங்க.
5: ஓ சரிங்கம்மா சரி.
7: அவன் பேர் முகுந்த.
5: ஓ பேரும் நல்லா பொருத்தமா அமைஞ்சிடுச்சு.
7: கொண்டு வந்து சாயங்காலம் கொண்டாடணும்.
5: ஓ சரிங்க. இப்போ நீங்க அப்பைக்கு இப்போ இப்ப பேரு பிள்ளைங்களுக்கு கொண்டாடுறீங்க இல்லைங்களா, அப்பைக்கு இப்பைக்கு என்ன வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க?
7: நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க.
5: என்ன மாதிரி பாக்குறீங்க?
7: குழந்தைங்களுக்கு சிங்காரிச்சு அதாவது கொண்டாந்து போட்டு சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தா எங்க வீட்டுல ரொம்ப கோலாகலமா இருக்கும்.
5: ஓ சூப்பர். அப்ப எல்லாருமே வீதிகள்ல எல்லாருமே கொண்டாடுவாங்க.
7: ஆமாங்க.
5: ஓ சரிம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி.
7: நன்றிங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
5: நன்றி. நன்றிமா. வணக்கம்.

0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம்மா, ரகசியம் பேசுறோமா?
1: இல்ல, வேற சவுண்ட் கம்மி வச்சேன்.
0: ஓ சரிங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணிமா,
0: சொல்லுங்க, நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ஸ்டிக்கர்ல கால் பழம் ஒட்டிடுவோம்மா, அது அப்படியே அப்படியே இருக்கும் பர்மனண்டா.
0: ஓ, ஒரு சிலர் எல்லாம் மாவுல தானே போடுவாங்க?
1: மாவுல போடுவாங்க, ஆனா பெரிய பெரிய குழந்தைங்களா ஆயிட்டாங்கல்ல, அதனால போன வருஷமே ஸ்டிக்கர்ல ஒட்டினது, அதுக்கு நடுவுல மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சிருவோம்மா.
0: ஓ சரிம்மா, சரி.
1: வச்சுட்டு கிருஷ்ணர் குழந்தை போட்டோ ஒண்ணு இருக்குதுமா, அது வந்து டேபிள் போட்டு அது மேல வச்சு ரெண்டு வகையான சீடை அவள் சிவகப்பகுள் வந்து சுடுதண்ணில் பச்சல கழுவிட்டு சுடுதண்ணில ஊற வச்சு அதை வடிகட்டிட்டு அது பால் தெளிச்சு அதுக்கு மேல பால் அதுக்கு மேல தெளிச்சு நாட்டு வெள்ளம் அது மேல போட்டு தேங்காய் கிருவி போட்டு கல்ல போட்டாலும் போல அது ஒரு பிரசாதமா. பால், வெண்ணெய், தயிர், வெண்பொங்கல், இனிப்பு பொங்கல், பொடி உருண்டை, ரெண்டு வகையான சீரை, பழங்க, துளசி,
0: பரவாயில்ல. அப்ப உங்க வீட்டு பக்கம் எல்லாம் வந்தா நல்லா ஸ்நாக்ஸ் காத்துட்டு இருக்கு?
1: வாழ்த்துக்கள்.
0: சரிங்கம்மா, சரிங்க, வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
1: உங்களுக்கும் நன்றிம்மா.
0: நன்றி, நன்றி. தொடர்ந்து பேசலாம் தொழில்கள். உங்க வீடுகள்ல நீங்க எப்படி கோகுலாஷ்டமி சிறப்பா வழிபட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்க அழைங்கள். 043342 என்ற முன்னணி பெண்ணுடன் 24 40 30 மற்றவர்களுக்கு என்னாக 94 86 81 10 25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 043342 என்ற முன்னணி பெண்ணுடன் 24 40 31 மற்றவர்களுக்கு என்னாக 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைக்கலாம், தொடர்ந்து பேசலாம்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: பண்பலை இசைக்கும் நேரம் முற்பகல் 11:51. இன்னைக்கு நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி நிகழ்ச்சியில் தோழிகள் அவங்க வீடுகளில் எப்படி கோகுலாஷ்டமி இது சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் அவங்க கிட்ட. வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க தோழிகள். நீங்கள் அழைக்க வேண்டிய நிலை எண்கள் 0043042 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24:40-30, மற்றொரு இலக்க எண்ணாக 94-86-81-10-25. இதை அறிமுக தோழிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற தோழிகள் அழைக்க 0043042 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24:40-31, மற்றொரு இலக்க எண்ணாக 94-86-65-20-25. இந்த எண்கள் அழைத்து தோழிகள் என்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
5: வாழ்த்துக்கள். அதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு அம்மா குட்டி கிருஷ்ணரா இருக்கும், கரிச்சிச்சு. அத நான் டெய்லி தூங்கி எந்திரிச்சோடனே அத போய் பாத்துட்டு வந்துட்டு நான் வெளியில வருவேன்.
4: என்ன காரணம் அப்படியே ஒரு ஆசை?
5: அப்பா அது அம்மா அண்ணா அதெல்லாம் உடனே லைனா டெட்டாயிருந்தால அவங்களோட நினைவுல அம்மான்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்துட்டு தான் வெளியில வருவோமா.
4: ஓ சரிங்க சரிங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு விருப்பம், இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா ஒரு விருப்பம் இருக்கு இல்லைங்களா?
5: ஆமா.
4: ஓ சரிங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றி.
5: நன்றி.
4: வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்கம்மா.
6: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
4: சொல்பவர்
6: கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள். நிலையத்தில் உள்ள அனைவருக்கும்
4: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. உங்க பேரு சொல்லவே மாட்டேன்றீங்களே.
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
4: தேன்மொழிமா, பேர் சொன்னாதானே, உங்க பேர் எவ்வளவு இனிப்பானது, அதை சொன்னாதானே அழகு.
6: இனிமையான பேர் இருந்தாலும் பதமெல்லாம் கம்மிதான்.
4: ஓ சரி சரி. ஆனா நல்லா நீங்க சிரிப்பீங்க தெரியுங்களா. சரி சொல்லுங்க, உங்க ஊருகள்ல எப்படி அது இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நீங்க வழிபட்டு இருக்கீங்க, கொண்டாடிட்டு இருக்கீங்க?
6: எங்க வீட்டுல எல்லாம் செய்ய மாட்டேங்கம்மா, பக்கம் எங்க பையனோட டீச்சர்ஸ் வீட்டுல செய்வாங்க.
4: ஓ சரி.
6: அங்க போனங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த கிருஷ்ணர் வேஷம் போடுவாங்க, ராதை வேஷம் போடுவாங்க, ஃபேமிலியா நிறுத்தி சோசியல் மீடியாவில் இது பண்ணுவாங்க.
4: ஓ சரி சரி.
6: போட்டோ எல்லாம் எடுப்பாருமா, குழந்தை ராதை கிருஷ்ணா வேஷம் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து அது செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்கன்னா ஒரு பிரைஸ் மாதிரி தருவாங்க ஸ்கூல்ல.
4: அதுவும் ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா?
6: ஆமாமா
4: சந்தோஷம். இப்ப உங்க குழந்தைங்க எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க? உங்க குழந்தைங்க எல்லாம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அனுப்பி இருக்கீங்களா?
6: ஆமாமா, நானே போவோமா, ஃபேவரட்டா ஃபேமிலியா போவோம் நாங்க. அன்னைக்கு நாள்ல டீச்சர்ஸ்ங்க எல்லாம் வர சொல்லுவாங்க. நாங்க வந்து பாரம்பரிய சாமி தான் செய்வோம், இந்த மாதிரி அதிர்ச்சியான சாமி எல்லாம் செய்ய மாட்டோம்.
4: ஓ சரி சரி. அவங்க குடும்ப வழக்கப்படி அவங்க செய்வாங்க.
6: ஒரு நாள் முன்ன ஃபெஸ்டிவல் மாதிரி வைப்பாங்கம்மா. குழந்தைங்க எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ண சொல்லி போட்டோஸ் எடுக்க சொல்லி ஸ்கூல்லயே கூட செலிப்ரேஷன் பண்ணுவாங்க.
4: ஓ சரிங்க சரிங்க. சரிம்மா, வாழ்த்துக்கள். கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள். நன்றி.
6: உங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா.
4: நன்றி. நன்றிமா.
6: நன்றிமா. நன்றி.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல்ல நாம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கோகுலாஷ்டமி எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோழிகள் அவங்கவுங்க வீடுகளில் இல்லை ஊர்களில் எப்படி அவங்க கொண்டாடினாங்க அப்படின்றதையும் அவங்க நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்துணை அன்பு நேர்களுக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள். நன்றி நேர்களே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் நமது பண்பலையில் தொடர்ந்து வளம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை. இன்று பகல் 12:10 நாடகம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன வளம்பெறும்.

ஒன்றிணைந்திருக்கும் ஆங்கிலத்தில் செய்திகள், ஒன்று பத்திற்கு நெய்யர் விருப்பம், ஒன்று முப்பதற்கு தருமபுரி பிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், ஒன்று 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 2:30 பூங்குத்து, 3 கட்சபையில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 43 42 24 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். கட்சபையில் கலக்கல் பாடல்களாக இன்று பிற்பகல் 3 மாலை 4 விடை தேடும் வினாக்கள், 5 கோகுலாஷ்டமி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில தருமபுரி மாவட்டம் மாக்கானூர் ராதேகிருஷ்ணர் கோவிலிருந்து நேரலையாக தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணா ருக்மணி கோவிலிலிருந்து நேரலையாக வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சியாக கோகுலாஷ்டமி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. மாலை 6 தருமபுரி ராதேகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தி அதிகரித்தல், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் பி அனுராதா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:00 இளம் தென்றல், இன்றைய இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்திச் சுடர், சென்னை

9:30 இடைவிடாத இசைமலை, இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில பங்கு கொண்டு தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று இரவு 10 மணிக்கு

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் நமது பண்பலையில் தொடர்ந்து வலம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை.
1: அப்பப்பா என்ன வெயில், என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
2: வாகிட்டா எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
1: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
2: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
1: நிக்கலாமே உமா. அப்பப்பா குளுகுலுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
2: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
1: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
3: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
4: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV-F17 carrying EOS-05, India's first ever imaging satellite from geosynchronous orbit. In a social media post, Mr. Modi called the successful launch a reflection of the excellence, innovation and growing capabilities that define India's space sector. He also termed it an outstanding achievement by ISRO and a proud moment for the nation. The Indian Space Research Organization has successfully launched the EOS-05 Earth Observation Satellite aboard the GSLV-F17 rocket from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh early this morning. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services.
6: I am very happy to announce that GSLV-F17 vehicle has successfully and precisely injected the Advanced Earth Observation Satellite 05, the geo-imaging satellite, in the intended and required orbit. And today, we have injected the heaviest satellite, 2,367 kg satellite, using this launch vehicle. Once the Earth Observation Satellite 05 is operationalized, it will become the India's first dedicated imaging satellite from the geo orbit, providing important strategic data for our country.
5: The BRICS Chief Justices Forum is underway in New Delhi from today, bringing together Chief Justices, Presidents of Supreme Courts and Senior Judicial Representatives from BRICS member states and partner countries. The Supreme Court of India is hosting the forum. On the opening day, Chief Justice of India Surya Kant will hold bilateral meetings with heads of judicial delegations from Russia, China, Egypt, Indonesia, the UAE, Belarus, Kazakhstan, South Africa, Iran and Uzbekistan. The death toll from the devastating Nepal-Tibet flash floods has surged to 1,282. According to Nepal police, the highest number of fatalities have been reported in Chitwan at 359, followed by Nawalparasi East with 218, Nawalparasi West 208, Nuwakot with 185, Rasuwa 140, Gorkha 72, Dhading with 60 and Tanahu 38. Two more deaths occurred while victims were undergoing treatment at hospitals in Kathmandu. The National Disaster Risk

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12:10.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 2610.
3: ஆகாஷ்வாணி சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடிப்பு வி கோவிந்தராஜன், ராமசாமி சுதர்சன், டி எஸ் லக்ஷ்மி, சி ராஜா அப்பாசாமி, என் மதன் சந்தர், டி கிருஷ்ணமூர்த்தி, ஆர் ஜெயகோபால் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம்.
4: நிறுத்துங்கள், உங்க லத்தி கம்புகளுக்கு அஞ்சு ஓடுறதுக்கு நாங்க ஒண்ணும் கோழைகள் இல்ல. எங்களோட சொந்த மண்ணுல எங்களை அடிமைப்படுத்த உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது?
5: Shut up! Arrest this man! இவன் தான் கூட்டத்தை கூட்டி கலவரம் செய்யறா. பிடி மேன் அவன, பிடி.
6: சார் சார், இவன் நம்ம அதிகாரி சுந்தர்ராஜா ஐயங்காரோட புள்ள, நாம விட்டுறலாம் சார்.
5: போலீஸ் ஆபீசர் புள்ளன்னா அரசாங்கத்துக்கு எதிரா இப்படி நடந்துக்கலாமா?
4: அரசாங்கமா? எங்களை கொள்ளையடிக்கிற அடிமைப்படுத்தினவங்க நடத்துறது அரசாங்கமா?
6: சார், சின்ன வயசு பையன், இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. நான் அவர்கிட்ட தனியா சொல்லிக்கிறேன், அவர் சரி பண்ணிடுவாரு சார். இந்த பையனை விட்டுறலாம்.
5: அப்படியா? சரி, இந்த தடவை வார்னிங்கோட பொண்ணை விட்டுடுறேன். இனி இந்த மாதிரி பண்ண சிவியர் பனிஷ்மெண்ட் தான். போ போ.
6: தம்பி, ஐயா பெரிய மனசு பண்ணி உன்னை விட்டுட்டாரு, சீக்கிரமா வீட்டுக்கு போ போ.
7: என்னன்னா, இன்னைக்கு ஏதோ கோபமா வரே. திருவனந்தபுரம் போலீஸ் ஏரியாவில ஏதாவது பிரச்சனையா?
8: வரமங்க, எங்க மூத்த பிள்ளை பத்மநாபன், அவனால எனக்கு பெரிய தலைக்குனிவு. நான் போலீஸ் அதிகாரி இருந்து திருநெல்வேலி மெட்ராஸ் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவன் இங்க சாலை போலீஸ்

0: ஸ்டேஷன்ல இருந்த கலவரத்துல சம்பந்தப்பட்டு நிக்கிறான்.
1: என்னன்னா இது, அவன் அப்படியெல்லாம் பண்றவன் இல்லையே, நன்னா படிச்சவன், இந்த மாதிரி கலவரம் எல்லாம் அவன் பண்ண மாட்டானே.
2: அப்பா பதட்டப்படாதீள், சாலை போலீஸ் ஸ்டேஷன் கலவரங்கிறது தேசபக்தாளோட எழுச்சி. அங்க அநியாயமா சிறப்பிடிக்கப்பட்ட நம்ம மக்களை மீட்கிறதுக்காகத்தான் நான் அங்கேயே போனேன்.
0: வாயங்கூட பத்ரனாவா, உனக்கு சமஸ்கிருதம் இங்கிலீஷ் தமிழ் இத்தனை பாஷைகள் தெரிஞ்சும் நல்லா படிச்சிருந்தோம், புத்தியே இப்படி போறது, இப்படி வெள்ளக்காரருக்கு எதிராக கலகம் பண்றதுக்கா?
1: ஏன்னா ஏன் இப்படி பையனை ஒரேடியா வையிற? அவன் தப்பு ஒன்னும் பண்ணிடலையே.
0: நீ சும்மா இரு வரவங்க. பத்மநாபா, உனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மலையாள டிரான்ஸ்லேட்டர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஒழுங்கா மெட்ராஸுக்கு கிளம்பு, அங்க உன் புத்திய மாத்திக்கோ.
2: சரிப்பா சரிப்பா சரிப்பா, பதட்டப்படாதீர்கள், உங்களுக்காக நான் மெட்ராஸ் போறேன். ஆனா அங்கேயும் என்னோட பேனா என் தாய் நாட்டுக்காக மட்டும்தான் எழுதும்.
0: ஏண்டா திருந்த மாட்டேன்னு பிடிவாதமா சொல்றியா? உள்ள
1: என்னடா இது, விடுங்கண்ணா, அதெல்லாம் அங்க போய் அவன் எல்லாம் சரியாயிடுவான். கண்ணா நீ வாடா சாப்பிடலாம் வா.
3: பத்மநாபா, உன்னுடைய ஆங்கில புலமை தமிழ் சமஸ்கிருத அறிவு எல்லாம் பிரமிக்க வைக்கிறது. நீ எழுதுற ஒவ்வொரு கட்டுரையும் வெள்ளையர் ஆட்சியோட அடித்தளத்தையே உலுக்கி எடுக்கிறது போ.
2: உங்களை பார்த்து தான் எனக்கு இந்த தேசபக்தியே வந்தது. பத்திரிகை எழுத்துங்கிறது எனக்கு வேலை இல்லை, அது என் தேசத்தோட கடமை.
3: ஆனால் பத்மநாபா, இதனால் உனக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொன்று வேலை மாற வேண்டியிருக்கும். பிரிட்டிஷ் சர்க்கார் உன்னை நிம்மதியாக வாழ விடாது.
4: பத்மநாபா, சுப்பிரமணிய ஐயர் சொல்கிறத கேளு. சுரண்ட கிராமத்து அம்புஜத்தை நீ கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸுக்கு வந்து இப்போ சில வருஷங்கள் ஓடிடுத்து. 1901 மெட்ராஸ் மெயிலில் சப் எடிட்டராக சேர்ந்த. ஆனால் உன்னோட சுதேசி கட்டுரைகளால் அங்கே உனக்கு பிரச்சனை தானே வந்தது?
2: ஆமாம் ராமு, மெட்ராஸ் மெயில் பிரிட்டிஷ் ஆதரவு பத்திரிகை. அங்கே இருந்துட்டு என் தாய் நாட்டோட அடிமைத்தனத்தை பற்றி என்னால் எதையுமே எழுத முடியல. அதான் 1905 மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் உதவி ஆசிரியர் ஆயிட்டேன்.
1: இதோ நான் வந்துட்டேன், 3 பேருக்கும் காஃபி ரெடி. ஏன்னா பத்திரிகை உலகத்துல உங்களுக்கு வர்ற நெருக்கடிகளை நினைச்சு நீங்க என்னைக்காவது பயந்திருக்கீங்களா?
2: அம்புஜம், நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ஏது பயம்?
4: பாரா, ஜாடி கேத்த மூடினா இதுதான்.
1: ஆனா நீங்க நெத்தியில இந்த திருமண் காப்போட கம்பீரமா பேனாவை பிடிச்சு எழுதுறச்ச உங்களை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உங்களோட இந்த லட்சியத்துக்கு இந்த அம்புஜம் என்னைக்கும் தடையாவே இருக்க மாட்டான். சரியா?
3: ஆஹா, பொறாமையா இருக்கே, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. பத்மநாபா, நீ குளித்து வச்சோம்பா.
1: அப்படி சொல்லுங்க.
3: பத்மநாபா, உன்ன மாதிரியே ஒரு திறமசாலியை உனக்கு அறிமுகப்படுத்த போறேன்.
2: யார் அது?
3: காட்டுறேன் பாரதி, உள்ளவா.
2: இவர் முண்டாசும் கோட்டுமா?
3: இவர் பேரு சுப்பிரமணிய பாரதி, 8th சேர்ந்தவர். உன்ன மாதிரியே பன்மொழி வித்தகர், கவிதையும் அற்புதமா எழுதுவார். எல்லாத்துக்கும் மேல உன்ன மாதிரியே தேச பித்து பிடிச்சவர்.
2: ஓ, அந்த ஏனமா நீங்க?
5: ஆமாம் ஐயா, பாரத மாதா அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் துடிப்பவன், தேசபக்தி பயிரை வளர்க்க வேண்டும் என்ற வெறி கொண்டவன்.
3: ஆனா கடுமையான உழைப்பாளி பத்மநாபா.
5: நம்ம ஜே சுப்பிரமணிய ஐயரும் கடுமையா வேலை வாங்கிடுவார், பயங்கர புத்திசாலி. நான் பணம் கேட்க நினைக்கிறத எப்படியோ தெரிந்து கொண்டு வேலையாள் மூலமாக ஒரு காப்பி அனுப்பி குடிக்க வைப்பார். அதோடு பணம் கேட்கும் எண்ணமே போய்விடும்.
2: நம்ம ஐயரை பத்தி நீங்க சொல்ல வேண்டாம் பாரதி, எனக்கு நல்லாவே தெரியும்.
3: ஆஹா, ரெண்டு சவுடால் பேருபிள்ளைகளே சந்திக்க வச்சு என்ன சொல்லணும். பத்மநாபா, பாரதி பல கட்டுரைகளை தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணுறான், ரொம்ப நல்லா பண்ணுறான். அதே நேரம் சொந்தமாக அவன் எழுத கட்டுரைகளில் அனல் பறக்கும், கவிதைகளோ படிக்கிற மனசில் தீயா கொழுந்து விட்டு தெரியும்.
2: உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பாரதி.
5: எனக்கும் அதே, இருமரத்து பறவைகள் ஒரே திசையில் பறக்கின்றன.
3: உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் பேசுனது போறோம், அவ அவ வேலையை பாருங்க.
5: சுப்பிரமணிய ஐயரை பத்தி நான் இப்பதான் சொன்னேன், உடனே நிரூபிச்சுட்ட.
3: பத்மநாபா, உன்னை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஆசிரியரா பாக்குறதுல என்ன மாதிரி ஆசிரியருக்கு பெருமை. திருவள்ளிக்கேணி ஹிந்து ஹைஸ்கூல்ல நீ படிச்சது இன்னும் என் ஞாபகத்திலே இருக்கு.
2: இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சை தானே?
3: பிச்சையும் பாத்திரம் இருந்து போட்டோம் இல்லையா? அந்த சந்தோஷம் எனக்கு எப்பவுமே உண்டு.
6: வந்தே மாதரம். வணக்கம் சுப்பிரமணிய ஐயர், நீதான் பத்மநாப ஐயங்காரா?

0: ஆமா, நான் தான். நீங்க தான் வாவு சிதம்பரம் பிள்ளையா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைவாள், ரொம்ப சந்தோஷம். இவர் தான் வீரத்துறவி சுப்பிரமணிய சிவாபா. என்ன விஷயமா என்ன தேடினு வந்திருக்கீள்?
1: பத்மநாபா, உம்மோட ஆங்கில புலமையும் தமிழ் மேடை பேச்சுக்களும் தூத்துக்குடிக்கு தேவை.
2: ஆமா பத்மநாபா, தூத்துக்குடியில சுதேச பிரச்சார கூட்டங்களை தலைமையத்தை நடத்த ஒன்ன மாதிரி ஒரு சிங்கத்தோட உதவி தேவை. பத்திரிகை வேலையோட நம்ம களப்பணியிலையும் உனக்கு சேர்ந்துக்க சம்மதமா?
0: சிதம்பரம் பிள்ளைவாள், என்னோட பேனாவும் என்னோட நாவும் இனி சுதேச இயக்கத்தோட ஆயுதங்கள்.

0: புறக்கணிக்கும் காலம் வந்துவிட்டது. நமது சொந்த மண்ணில் தனது சொந்த மூலதனத்தில் வவுசி ஐயா தொடங்கியுள்ள சுதேசி கப்பல் கம்பெனி ஆங்கிலேயர்களின் வர்த்தக திமரை அடக்கும் ஆயுதம். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர்களே, உங்களின் உழைப்பை சுரண்டும் வெள்ளையர்களுக்கு பாடம் புகட்ட அணிதிரடுங்கள்.
1: அற்புதம் பத்மநாபா, உன்னோட பேச்சு எழுத்தும் இந்த தூத்துக்குடி மக்களை அப்படியே கட்டி போட்டுருச்சு.
2: ஆமாம் சிதம்பரம் பிள்ளை அவர்களே, நம் பத்மநாபர் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் என அனைத்திலும் வல்லவர்.
1: கோரல் மில்ல வேலை பார்த்த இந்தியர்களை தொழிலாளர்களா நடத்தாம கூலிகள்ல இழிவா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கொத்தடிமைகளா வேலை வாங்கப்பட்டிருக்காங்க. சம்பளமும் மகா குறைவு.
0: இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடுவோம் பிள்ளைவாள்.
1: அப்புறம் இன்னொரு விஷயம், வங்க சிங்கம் விபின் சந்திரபால விடுதலை பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவர்னால கொலை நடுங்கும். அதை கொண்டாட நான் கலெக்டர் வின்சுக்கு அனுமதி கேட்டு லெட்டர் போட்டேன்.
0: கண்டிப்பா அனுமதி மறுத்துருப்பான் அவன்.
2: அதுக்கு முக்கிய காரணம் சப் கலெக்டர் ஆஷ் எப்படியாவது நம்மளை முடக்கணும்னு பாத்துக்கிட்டு இருப்பான்.
1: கலெக்டர் தடவு உத்தரவு வேற போட்டிருக்கான்.
0: அப்ப அதை மீறி நாம ஊர்வலம் நடத்துவோம், கூடவே அந்நிய துணிகளை பகிஷ்காரம் பண்ண அதெல்லாத்தையும் கொளுத்துவோம்.
2: பிரமாதம், பிரமாதம். அப்படியே பண்ணலாம். ஆனா நிச்சயம் வெள்ளக்காரன் நம்மளை கைது பண்ணுவான்.
1: பண்ணட்டும், அப்படியாவது நம்ம மக்களுக்கு வீரமும் சுதந்திர தாகமும் வருதான்னு பார்க்கலாம்.
0: ஆமா பிள்ளைவாள், ஆமா பிள்ளைவாள், அமக்களமா பண்ணிவிடலாம். வந்தே மாதரம்,
3: வந்தே
0: மாதரம், வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்.
0: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்.
0: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்.
0: வந்தே மாதரம். என் அருமை மக்களே, அடிமைகளாக நாம் வாழ்ந்தது போதும். உண்மையான தன்மானத்துடன் வாழ்ந்தால் வெள்ளையினால் மடக்க முடியாது என்பதற்கு வங்கத்தின் சிங்கம் விபின் சந்திரபாலரின் விடுதலை. அதை கொண்டாடத்தான் இந்த ஊர்வலம். தடை உத்தரவுக்கு அஞ்சாது தடையின்றி வெள்ளமாக பொங்கி வந்து சுதந்திர தாகத்துக்கு உயிரளிக்கும் தன்மானமிக்க தமிழர்களான உங்களுக்கு தலை வணங்குகிறேன். நம் தலைவர் வாவுசி பிள்ளைவாள் நோக்கத்தையும் கரத்தையும் நாம் வலுப்படுத்த வேண்டும்.
3: வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம்.
0: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்.
0: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்.
1: என் சகோதரர்களே, வெள்ளையனுக்கு எதிராக திரண்டால் மட்டும் போதாது, அவன் வியாபாரத்தை முடக்க வேண்டும். அப்போதுதான் அவன் தன் சீமைக்கு கப்பல் ஏறுவான். அதற்காகத்தான் சுதேசி கப்பல் ஓட்டி அவன் மானத்தை முதலில் கப்பல் ஏற்றிடும். இப்போது அவன் இங்கு விற்கும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம்.
2: வெள்ளையன் துணிகளை அக்னி பகவானுக்கு இரையாக்குவோம். சுதேசி துணிகளை மட்டுமே அணிந்து பாரத தாயின் உண்மை புதல்வர்கள் நாம் என்பதை அந்த பரங்கியனுக்கு உணர்த்துவோம்.
0: இப்போது அந்நிய துணிகளை தீயிட்டு அத்துடன் நம் அடிமை தலைகளையும் எரிப்போம். பிழைவாள், வெள்ளையனுக்கு முதல் கொள்ளியை நீங்கள் வையுங்கள்.
1: ஆஹா,
3: வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம்,
3: ஜெய்
4: ஜெய்,
3: ஜெய்
4: மாதரம்,
3: வந்தே மாதரம்,
0: வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்.
0: என்ன சத்தம், யார் வராங்க?
2: வேற யாரு, அதிகார திமிரு பிடிச்ச கலெக்டர் விஞ்சும் அவன் அடிவருடி சப் கலெக்டர் ஆஷும் தான்.
5: ஸ்டாப் திஸ் மீட்டிங். சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணியம் சிவா அண்ட் பத்மநாப ஐயங்கார், யூ ஆல் அண்டர் அரெஸ்ட்.
6: இந்த ஐயங்கார் தான் எல்லா கூட்டங்களுக்கும் தலைமை தாங்கி ஆர்கனைஸ் செய்யறான். இவனோட பேச்சு தொழிலாளர்களை கிளர்ச்சி செய்ய தூண்டுது. செக் ஹிம், செக் ஹிம் இமிடியேட்லி.
2: ஆஷ், விஞ்ச், உங்களோட சங்கிலிகளால எங்களோட தேசபக்தியை ஒண்ணும் பண்ண முடியாது.
6: என்ன திமிர் உனக்கு? அப்படியா, அதையும் பார்த்துடலாம்.
1: மிஸ்டர் ராஷ், பேசாம உங்களால முடிஞ்சதை செயல காட்டுங்க.
0: ஆமா,
3: வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்,
0: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்.
4: வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்.
1: பத்மநாபா, சிவா, இருட்டில் கண்டு சரியா தெரியல. ஆமாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க?
0: ஐயா, பிள்ளைவாள், நான் இங்கே தான் இருக்கேன். என்னது, உங்களோட கையெல்லாம் அப்படி ரத்தம் வருது? இந்த வெள்ளக்காரா உங்களை செக்கிழுக்க வைக்கிறாளா? கொடுமை, கொடுமை.
2: பத்மநாபா, உடம்பு வலிக்கலாம், ஆனால் நம்மோட சுதேசி லட்சியம் வலிக்காது. இந்த திருநெல்வேலி கலவர வழக்கில் நம்ம மூணு பேரையும் பிரிக்க வெள்ளக்காரன் சதி செய்

0: சிறை குடும்பங்களை பத்தி நான் கவலைப்படல ஐயா. சிறையில இருக்கிற இந்த குறைஞ்ச வெளிச்சத்திலேயே நான் ரிக்வேதத்தை மொழிபெயர்க்க தொடங்கியிருக்கேன். நம்ம நாட்டோட ஆன்மீக பலம் தான் இந்த ஏகாதிபத்தியத்தை அழிக்கும்.
1: பத்மநாபா, உன்னோட மன உறுதிக்கு ஈடே இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம்
0: என்ன பிள்ளைவாள்,
1: நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிற தீவிர சுதந்திர போராட்ட வீரரோட சிஷியனான வாஞ்சிநாதன்ங்கிற இளைஞன் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல சப் கலெக்டர் ஆஷை சுட்டு கொன்னுட்டானா?
0: அப்படியா? வெள்ளக்காரனுக்கு புரியற பாஷையிலேயே பேசியிருக்கான்.
2: ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அவனும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
1: ஆஷ் கொலைக்கும் நாம தான் பின்னணியில இருப்போம்னு வெள்ளக்காரன் நம்ம மேல போட்ட கேஸ ஸ்ட்ராங் ஆக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானா?
0: பண்ணட்டும் பிள்ளைவாள், பண்ணட்டும். ஆனா ஒண்ணு, இனி வெள்ளக்கார அதிகாரிகள் தூங்காம நடுங்கியே செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கினா கூட அவங்களுக்கு துர்ச்சோப்பனம் தான்.
1: சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
0: சரி பிள்ளைவாள், சரி.
3: ஆர்டர், ஆர்டர். சின்னவேலி கலவர வழக்கு மற்றும் மெட்ராஸ் பேங்க் விசாரணை.
4: போய் முதல்ல சாட்சி குறுக்கு விசாரணை. நாம பத்மநாபா ஐயங்காரோட மனைவி அம்புச்சட்ட மலை விசாரிப்போம்.
5: எதுக்கு சார்?
4: இந்த அம்மாவை பார்த்தா ஒன்றும் தெரியாத பொம்னாட்டி மாதிரி இருக்கு. வீட்டு உள்ளே அடைஞ்சு கிடக்கிற இதோட வாயை கிண்டினாலே இது பத்மநாபா ஐயங்காரா அதுவே பாட்டி விட்டுடும்.
5: ஆமாம் சார், நல்ல யோசனை தான்.
3: எஸ் ப்ரொசீட்.
6: எஸ் மை லார்ட். இந்த பத்மநாபா ஐயங்கார் மிகவும் ஆபத்தான சுரேஷி. இவருடைய மனைவி அம்புஜட்டை விசாரணை செய்ய அனுமதி வேண்டுகிறேன்.
3: எஸ் ப்ரொசீட்.
6: தேங்க்யூ மை லார்ட். மிஸ்ஸஸ் அம்புஜம், உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கணவர் பத்மநாபா ஐயங்கார் ஒரு சுரேஷி தானே?
7: வக்கீலையா? என்னோட ஆத்துக்காரர் சுதேசினா நீங்க பரதேசியா?
6: என்ன சொல்றேசியா? நான் என்ன என்ன
3: சொல்ற?
7: உங்களை பத்தி உங்களுக்கு தானே தெரியும்.
6: என்ன அவமானப்படுத்துறாரா
7: ஐயா? சுதேசிக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ?
6: எனக்கு அர்த்தம் என்ன?
7: இருங்கோ இருங்கோ. சுதேசினா சொந்த நாட்டுக்காரான்னு அர்த்தம், பரதேசினா வெளிநாட்டுக்காரான்னு அர்த்தம், பிச்சைக்காரன்னு அர்த்தம் இல்ல. ஆனா உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா அதுல நியாயம் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்காரா கிட்ட கை கட்டி வேலை பார்த்து பிச்சை வாங்குறவாளுக்கு கோபம் வர்றது நியாயம் தானே?
6: நீதிமன்றத்துல என்ன அவமானப்படுத்தினா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
7: அதான் உலகத்துக்கே தெரியுமே. நீங்கெல்லாம் தண்டனைய தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பீள்.
6: சரி இருக்கட்டும்.
7: இருக்கட்டும் இருக்கட்டும், சொல்லுங்க.
6: சொல்றேன், உங்க கணவர் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில எழுதுறாரு இல்லையா?
7: ஆமா, என்னோட ஆத்துக்காரர் எதுல ஈடுபட்டாலும் அது ஸ்டாண்டர்டா தான் இருக்கும்.
6: இருக்கட்டும் இருக்கட்டும். அர்பத் நாட்டுங்கிற பிரிட்டிஷ் பேங்க் திவால் ஆனதால பொதுமக்கள் பணம் இழப்பு அப்படின்னு தலையங்கம் எழுதியிருக்காரு.
7: பேங்க் திவால் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாதோ? திவாலானா பணம் போட்டவ தெருவில் தானே நிப்பா. நீங்க பரதேசின்னு சொன்ன உடனே உங்களை தப்பா பேசிட்ட மாதிரி கோபப்பட்டேல்ல. அப்போ மக்கள் அது மாதிரி ஆயிடுறாளே.
6: மை லார்ட், மை லார்ட், இந்த லேடி, மை லார்ட்.
3: ஆர்டர், ஆர்டர்.
7: நான் தான் முன்னிலேயே சொன்னேன், தண்டனையே தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பாள்னு.
3: இந்த கோர்ட் எல்லா எவிடன்ஸையும் பார்த்தது. மெட்ராஸ் கோர்ட் விதித்த ஜாமீன் படி பத்மநாப ஐயங்கார் மீது போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் மட்டுமே விடுதலை ஆகிறார். வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவாவுக்கு சிறை தண்டனை நீடிக்கிறது.
0: என்னது? பிள்ளைவாளுக்கு சிவாவுக்கு தண்டனையா? இது அநீதி, இது அநீதி.
2: இது எதிர்பார்த்தது தானே பத்மநாபா? நீயாவது விடுதலை ஆனியே, அதுவே போதும்.
0: பிள்ளைவாள், உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வெளியே போவேன்?
1: பத்மநாபா, இது நம்ம கூட்டு நடவடிக்கைக்கு கிடைச்ச வெற்றி. நீ வெளியே போய் சுரேஷ் பிரச்சாரத்தை தொடரு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது அதுதான்.
2: பிள்ளைவாள் சொல்றத செய். அன்னை பாரத தேவி உனக்கு எப்பவும் துணையா இருப்பா.
0: சரி பிள்ளைவாள், சரி.

0: பாரதி, எனக்கு வாவுசியையும் சிவாவையும் விட்டுட்டு இருக்கிறது ரெண்டு கையும் உடஞ்ச மாதிரி இருக்கு.
1: பத்மநாபா, எனக்கு ரெண்டு கண்ணே போயிட்ட மாதிரி இருக்கு, என்ன செய்ய?
0: அவ ரெண்டு பேரும் என்ன கேரளாக்கு போயிடுங்கிறா.
1: சரிதான், நானும் தான் வெள்ளையன் கொள்ளையன் ரெண்டு பேரோட தொல்லை தாங்காம பாண்டிச்சேரியில அடைக்கலமானே.
0: அப்போ என்னவா கேரளா போன்னு சொல்றது சரிதாங்கிறா?
1: பிள்ளைவாள் தீர்க்க சிந்தனையாளர், அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். நீங்கள் அவர் சொன்னதை கேளுங்கள்.
0: சரி சரி பாரதி, நீங்களும் அதையே சொல்றேன், நான் அப்படியே பண்றேன்.
1: ஆனால் உம்மால் அங்கு சும்மா இருக்க இயலாது, தேச சேவையை தொடருங்கள்.
0: நிச்சயமாக பாரதி, உங்களோட பாடல்கள் எனக்கு ஆன்ம ஒளியையும் உத்வேகத்தையும் தந்துட்டே இருக்கும்.
1: இந்த பசி என்ற ஒன்று இருக்கிறதே, அது மட்டும் இல்லாவிட்டால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தேச சேவையில் ஈடுபடலாம். அதற்குத்தான் மருந்து என்ற ஒன்று இல்லை.
0: சரி பாரதி, நான் வருகிறேன்.
1: போறதுக்கு முன்னால வெள்ளக்காரன் விஞ்சும் பிள்ளைவாளும் பேசின்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், சில பத்திகளை சொல்றேன், கேட்டுட்டு போ.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இது விஞ்ச் சொல்றது. நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன், வழி காட்டுவேன், சுட்டு வீழ்த்தியே புத்தி வருத்திடச் சொல்லுவேன், குத்தி கொல்லுவேன், தட்டி பேசுவாருண்டோ சிறைக்குள்ளே தள்ளுவேன், பழி கொள்ளுவேன். இதுக்கு பிள்ளைவாளோட பதில கேளும். சொந்த நாட்டிற் பரர்க்கடிமை செய்தே துஞ்சிடோம், இனி அஞ்சிடோம், எந்த நாட்டினும் இந்த அநீதிகள் ஏற்குமோ, தெய்வம் பார்க்குமோ, வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம், முடிதாழ்த்துவோம், எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ, சதையை துண்டு துண்டாக்கினும் உன் எண்ணம் சாயுமோ, ஜீவன் ஓயுமோ, இதயத்துள்ளே இலங்கு மகாபக்தி ஏகுமோ, நெஞ்சம் வேகுமோ. இப்படி புள்ளவாள் பதில் சொல்லி வெள்ளக்காரன் மானத்தையே கப்பலேத்திருப்பார். சரி, நீங்கள் போய் வாருங்கள்.
0: சரி பாரதி, நான் வரேன்.
2: பத்மநாபா, தமிழ்நாட்டிலிருந்து நீ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாமீன்ல விடுதலாகி கேரளாவுக்கு வந்தது சுதேசி இயக்கத்துக்கே பெரிய பலமாக்கும்.
0: நான் எங்க போனாலும் எனக்குள்ள எரியிற சுதந்திரத்தையே யாராலையும் அணைக்க முடியாது மாதவா.
2: இன்னைக்கு சாயந்தரம் அந்நிய துணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இருக்கு, நான் முன்னால போறேன், அங்க நீ பேசுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன்.
0: சரி மாதவா, நீ போ, நானும் என்ன சொல்லணும்னு இன்னும் ஒரு தடவை சரி பார்த்துக்கிட்டு வந்துடுறேன்.
2: இனி பத்மநாப ஐயங்கார் பேசுவார்.
3: கேரள சகோதரர்களே, வஉசி பிள்ளைவாளின் கூட்டாளியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். 1906 முதல் 1911 வரை என்னை வெள்ளைக்கார போலீஸ் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்காக நான் அஞ்ச மாட்டேன். நமது பாரத மாதா அந்நியனிடம் அடிமைப்பட்டு கிடப்பது என் நெஞ்சில் கனலாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அவளை விடுவிக்கவில்லை என்றால் நாம் அவள் குழந்தைகள் அல்ல. பெற்ற தாயை அடகு வைத்து எந்த மகனாவது மானத்தோடு வாழ முடியுமா? அப்படி வாழ்பவன் மனிதன் தானா? விலங்குகளை விட கேவலம் அல்லவா? அது போன்றதுதான் அந்நியனுடைய துணிகள் நம் உடலில் இருப்பதும். அதற்கு நிர்வாணமாக கூட இருக்கலாம், அப்படி அணிந்திருப்பது நாம் மானத்தை இழந்ததாக அர்த்தம். நம்மிடமே மூலப்பொருள் எடுத்து அதை நம்மிடமே விற்பனையாகும் பிரிட்டிஷ் துணிகளை எரியூட்டுங்கள். நாம் இழந்த நம் மானத்தை மீட்டு எடுங்கள். இப்பொழுது நாம் வைக்கும் நெருப்பு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு நாம் வைக்கும் நெருப்பு. அதில் நமது அடிமைத்தனம் எரிந்து சுதந்திர பாரதம் மலரட்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம, வந்தே மாதரம்.
4: நடந்த போலீஸ் ஸ்டேஷன் கலவர வழக்கு நீ இன்னும் மறக்கல போல இருக்கு. மறுபடியும் ஒன்னு ஜெயில போட உத்தரவு வந்திருக்கு. அரெஸ்ட் ஹிம் இமிடியேட்லி.

0: சிறைச்சலை எனக்கு பழகி போன ஒண்ணுதான் சார். என் நெற்றி திருமண் காப்பை உங்களால அழிக்க முடியாது. அதே மாதிரி என்னோட சுதேசி சிந்தனையையும் உங்களால அழிக்க முடியாது.
1: அப்போ நீ என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேன் இல்ல?
0: நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் வரை நான் திருந்தவே மாட்டேன்.
2: பத்மநாபா, நீ திருவள்ளிக்கேணி ஹிந்து ஹைஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்ததுல மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா போலீஸ் கண்காணிப்பு இன்னும் உனக்கு இருந்துகிட்டே இருக்கே.
0: ஆமா கோபாலன், நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால என்னோட வேலைகளுக்கு பல தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கு.
2: ஆனா இத்தனைக்கு ஈடு கொடுத்து நீ இன்னும் சளைக்காம போராடிக்கிட்டு இருக்க பாரு, அதை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
0: எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி என்ன நிக்க வச்சவர் என் பொண்டாட்டி அம்புஜம். அவ இல்லனா நான் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்க முடியுமானே தெரியலப்பா.
2: ஆமாப்பா, நீ சொல்றது கூட உண்மைதான்.
3: அப்பா
0: பார்சதி, எதுக்கு இப்படி கண்மணி தெரியாம ஓடி வர?
3: அப்பா அப்பா அப்பா, சீக்கிரம் வாங்க, அம்மாக்கு உடம்பு முடியல, அழுகுறாங்கப்பா, வாங்கப்பா.
2: பத்மநாபா, சீக்கிரம் போப்பா, போய் என்னன்னு பாரு.
0: இது வந்துட்டு, இது வந்துட்டு
4: சுதேசி போராட்டத்தால நீங்க ஜெயிலுக்கு போனப்ப கூட நான் கலங்கலங்க.
0: நான்
4: கலங்கல. ஏழு வயசுதான் ஆகுது. அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
0: எதுக்குமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? வேண்டாமா வேண்டாமா.
4: என்ன பரதேசிகள், கோர்ட்ல நான் சொன்ன வார்த்தைய நீங்க எங்க எப்பவும் மறந்துடாதீங்க.
0: என்ன விட்டு போயிடாதமா, என்ன விட்டு போயிடாதமா, நீ இருக்கிறதாமா எனக்கு தெரியும், நீ இருக்கிறதாமா எனக்கு மீரா, என்னோட மலை எல்லாமே நீதாமா, என்ன விட்டு போயிடாதம்மா, போயிடாதம்மா.
4: வந்தே மாதரம்.
0: அம்புஜோ,
5: அப்பா பொழுது விடிஞ்சாச்சுப்பா. 1917 இருந்து 1930 வரை நீங்க எழுதின கட்டுரைகள் நாட்டோட சுதந்திர போராட்டத்துக்கு பெரிய தூணா இருந்தது. இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் போறும், இனிமே ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா.
0: இல்ல பார்த்தா, என்னால முடியாது. என் வாழ்நாளோட கடைசி 10 வருஷமும் உன்னோட மெட்ராஸ்ல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னோட வருத்தம் என்னன்னா, இந்த நாட்டுக்காகவே தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினேன். உண்மையான தியாகிகளோட அருமை இந்த நாட்டு மக்களுக்கு புரியவே புரியாதா? பாரதி பாடின மாதிரி நெஞ்சில் உரம்பமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்லிண்டு வாய்ச்சொல் வீரர்களாத்தான் இருக்க போறாளா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கீதாச்சாரியன் சொன்னபடி என் கடமையை செஞ்சுட்டே தான் இருக்க போறேன். நாட்டோட சுதந்திரத்துக்காக வேலைகளை இழந்து சோதனைகளை சந்திச்சாலும் நான் என்னோட லட்சியத்தை கைவிடல.
5: கண்டிப்பாப்பா,
0: நம் பாரத தேசம் சீக்கிரமே சுதந்திர காத்த சுவாசிக்கும் பார்த்தா.
5: அப்பா, உங்களை மாதிரி தியாகிகளோட வரலாறு இந்த நாடு இருக்கிற வரைக்கும் அழியாதுப்பா. வந்தே மாதரம்.
6: இதுவரை சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடித்தவர்கள் பத்மநாப ஐயங்காராக வி கோவிந்தராஜன், பத்மநாப ஐயங்காரின் மனைவி அம்புஜமாக டி எஸ் லட்சுமி, சுப்பிரமணிய பாரதியாக ராமசாமி சுதர்சன், சுப்பிரமணிய சிவா மற்றும் வழக்குரைஞராக சி ராஜா அப்பாசாமி, பத்மநாப ஐயங்காரின் தந்தை மற்றும் நீதிபதியாக என் மதன் சந்தர், வ

0: சிதம்பரம் பிள்ளை மற்றும் சுதேசி இயக்க தோழராக டி கிருஷ்ணமூர்த்தி, பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி மற்றும் பத்திரிகை நண்பர் ராம்புவாக ஆர் ஜெயகோபால் ஆகியோர், அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இன்று பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 விடைத்தேடும் வினாக்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இஓஎஸ் 05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இஓஎஸ் 05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரோவின் இந்த வெற்றி விண்வெளித்துறையில் மற்றொரு மகத்தான சாதனையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறமைகளை இது வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவுக்கும் இந்திய தொழில்துறையினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்து வருவது நமது விண்வெளி திட்டங்களுக்கு புதிய வலிமையை சேர்ப்பதோடு ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்திய விண்வெளித்துறை புதிய உச்சங்களை எட்டி வருவதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சாதனைகள் விண்வெளித்துறையில் இந்தியாவை உலகளாவிய சக்தியாக மாற்றும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், நாட்டின் விண்வெளி தேவைகளை நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று கூறினார். தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரோவால் மட்டுமே அவற்றை பூர்த்தி செய்ய இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் இந்தியாவிற்கு 100க்கும் அதிகமான செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் நிலையில் 56 செயற்கைக்கோள்கள் மட்டுமே உள்ளதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டார். தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏவுதளத்திற்கான கட்டுமானப் பணிகள் திட்டமிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். ககன்யான் விண்கலத்தின் முதற்கட்டமாக இந்த ஆண்டே ஆளில்லா விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இதில் பிரிக்ஸ் மற்றும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த மூத்த நீதிபதிகள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்றுள்ள நீதித்துறை பிரதிநிதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆலோசனை நடத்தவுள்ளார். நீதித்துறையில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்த நேரடி கலந்துரையாடலாக இது அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன.

0: மற்றும் பிருந்தாவன் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து வந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்தர்களின் தேவைகளுக்கேற்ப போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் ட்ரோன் காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை உண்மையையும் கடமை உணர்வையும் மக்களுக்கு போதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ண பகவானின் போதனைகள் தன்னலமற்ற சேவைகளுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டு மக்கள் அனைவரது வாழ்விலும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருகிட கிருஷ்ணரை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்படுவதுடன் தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அந்த பயிற்சி மையத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் பெர்னாண்டஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற இளம் ராணுவ அதிகாரிகள் தற்காப்பு கலை, குதிரையேற்றம், களரி பயிற்று, பதுங்கு குழி தகர்ப்பு போன்ற சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக அங்குள்ள திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த சுரங்கத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி நேரிட்ட இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிய 5,053 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவிலிருந்து சென்றுள்ள மீட்புக் குழுவினர் சிலிமி மின்திட்ட பகுதியில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். உணவகங்கள், இனிப்பகங்கள் மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட 1,730 இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்வத் முகோபாத்யாய் தெரிவித்துள்ளார். தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்தும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணுசக்தி திட்டங்களை ஈரான் கைவிடாவிட்டால் அந்நாட்டிற்கு எதிராக பொருளாதார மற்றும் ராணுவ ரீதியிலான தடைகள் விதிக்கப்படும் என்று கூறினார். எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய சர்வதேச அளவிலான அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடன் பேச்சுக்கள் நடத்த காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரகுவீர் மலைப்பகுதியில் நேற்றிரவு நேரிட்ட இந்த நிலச்சரிவால் சதாரா மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அருணாச்சல் பிரதேசத்தின் தவாங் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவால் அசாம் அருணாச்சல் பிரதேசம் இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலங்களில் இதுபோன்று அடிக்கடி நிகழும் பாதிப்புகளை சரிசெய்ய இப்பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா். மத்திய பிரதேசத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார்

0: ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தெற்கு உட்புற கர்நாடகா, தெலங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நாதன் பார்கியை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 13-11, 11-7, 5-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மியூ கிஹாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மீன் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12:50. நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: என்ன ராமசாமி ஒரே டயர்டா இருக்க?
3: வாயா குப்புசாமி, வேலையெல்லாம் பயங்கரமா முடிச்சுட்டு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்திட்டு வீட்டெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
2: ஓ, வேலை செய்யற நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டனா?
3: நீ என்னைக்கு தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற? சரி, வீட்டுக்கு வந்தது வந்துட்ட, என்ன குடிக்கிற, டீயா காஃபியா? சீக்கிரம் சொல்லு, நான் வேற குப்பையை கொண்டு போய் ஆற்றுல கொட்டிட்டு வரணும்.
2: என்னது, ஆற்றுல கொண்டு போய் போடுறியா?
3: அதுக்கு ஏன்யா இப்படி வாயை பொளக்கிற?
2: ஏப்பா, ஆறு, குளம், குட்டை, கடல் இப்படி நீர்நிலைகள் மனிதர்கள் விலங்குகள் பயன்படுத்தக்கூடியது, விவசாயத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது. இப்படிப்பட்ட இடத்துல குப்பையை கொட்டுறேன்னு சொல்றிய, இது உனக்கே நியாயமா படுதா?
3: அட போப்பா, அவன் ரசாயன கழிவு, கழிவு நீர் கழிவு, கிழிஞ்ச துணிங்க, ரப்பர் துண்டுங்க, இதெல்லாம் கொண்டு போய் ஆத்துல கொட்டிட்டு இருக்கிறான். நான் குப்பையை தானே கொண்டு போய் கொட்டினேன், இதுக்கு என்னமோ வாயை பொளந்துகிட்டு இருக்கிற?
2: குப்புசாமியே, ஆறு என்பது நமக்கு எல்லோருக்கும் சொந்தமானது. ஆற்று நீரை நாம குடிநீராக பயன்படுத்துகிறோம். அப்படி குடிக்கிற நீரை சுத்தமாக இருந்தால் நாம தானே குடிக்க முடியும். அது மட்டும் இல்லைப்பா, ஆற்று நீரில் ரசாயனங்கள் கலப்பதுனால இந்த தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது விவசாய நிலங்களும் அதனால் விளைகின்ற பயிர்களும் கால்நடைகளும் பெருமளவு பாதிக்கப்படுதுப்பா.
3: ஆமாப்பா, தண்ணி சுத்தமாக இருந்தாதான் குடிக்க முடியும்.
2: ஆற்றுல மட்டும் இல்லை குப்புசாமியே, கடல்ல கூட அது பிரச்சனை தான். கப்பல்கள் செல்லும் போது அதுல இருந்த எண்ணெய் கசிவுகளாலும் கடல் நீர் பாதிக்கப்படுது. இப்படி உலகம் முழுவதும் நீர் மேல அக்கறை இல்லாம நீர்நிலைகள் மாசுபடுது.
3: அடேங்கப்பா, இவ்வளவு இருக்கா?
2: ஆமாப்பா. ஆக நாம பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் நாம தூய்மையா வச்சுக்கணும், அவ்வளவுதான்.
3: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
8: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த பயண பங்குதாரர்கள், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் கீழ் சிறந்த ஏற்பாட்டாளர்கள், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் அனைவரும் www.tntourismaward.com என்ற இணையதளத்தின் மூலம் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விண்ணப்பிக்குமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு. டாப்சென்கோ கடன் திட்டம் மூலம் பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் தனிநபர் கடன் அதிகபட்சமாக 25 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. குழு கடன் ஒருவருக்கு 1,25,000 குழுவுக்கு 25 லட்சமும் வழங்கப்படுகிறது. கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு 1,20,000 வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க topsenco.net என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மற்றொரு அறிவிப்பு. மண்ணின் மகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் மானியமாக 50%, அதிகபட்சமாக 5 லட்சம் வரை வழங்கப்பட உள்ளது. இதற்கான வயது வரம்பு 18 முதல் 55 உள்ளது. ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்ச நிலம் வாங்கலாம். முத்திரை தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலகு உள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகளுக்கு விற்கக்கூடாது போன்றவை இத்திட்டத்தின் நிபந்தனைகளாக உள்ளது. மற்றொரு அறிவிப்பு. 2027 ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. தாமத கட்டணத்துடன் October 5 வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் தேர்வு தேதிகள் வருகின்ற 2027 ஆண்டு February 6, 7, 13, 14, 20, 21 உள்ளது. மேலும் மதிப்பெண் செல்லுபடி ஆகும் காலம் 3 ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்கள் இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.
1: மெல்லிசை

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் நேயர் விருப்பம், தபால் கடிதத்தின் மூலம் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. என்ன நேயர்களே, விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சிடலாமா? நம்ம வானொலிக்கு அனுப்பின கடிதம், அந்த கடிதத்தில் நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடலோட வரிகள், அந்த வரிகள் நம்மளோட பேர் ஊர் சொல்லி எப்போ வானொலியில் ஒலிக்கும்னு காத்துட்ருக்கீங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க. ஏலகிரி பகுதியிலிருந்து குணசேகரன் அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பொன்னுஞ்சல் திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்கான அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேரம் பிற்பகல் 1:15. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலக்கோடு பகுதியிலிருந்து பாபாஜன் அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் நீரும் நிருப்பும் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்கான அந்த பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: என்ன நேயர்களே, நீயர் விருப்பம் பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மனதுக்கு பிடிச்ச பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச பாடலை எங்க முகவரிக்கு அனுப்பி வைக்கிறது. அதுக்கு ஒரு தபால் கடிதம் வாங்கி உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலில் பெற்ற திரைப்படம், அதுக்கப்புறம் உங்களுடைய பேர், ஊர், இது எல்லாத்தையும் அந்த தபால் கடிதத்தில் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் அவர்கள் அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி, தருமபுரி 636807 இந்த முகவரிக்கு கடிதத்தை அனுப்புவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை வானொலியில் கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காடு அரங்கம் பகுதியிலிருந்து நடராஜன், வெள்ளையம்மாள் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு ரசிச்சு கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் மாவட்டத்திலிருந்து ஜீவநகர் பகுதியிலிருந்து செல்வராஜ் பிரியனாகி ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க சித்ராங்கி என்ற திரைப்படத்திலிருந்து. இது அவருக்கான அந்த பாடல்.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பெண்பிள்ளை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக நேற்று ஒரு பேஷண்ட் வந்தார், இந்த மாதிரி வந்து பைல்ஸு எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 15-20 நாளாக வந்து என்னால் வந்து வலியே தாங்க முடியல செய்யலை அப்படின்ட்டுன்னு. சரி படுங்க அப்படின்னு சொல்லி படுக்கு வச்சு பார்த்து செஞ்சு பண்ணாக்கா ஒரு நூல் மாதிரி அங்கே இருந்தது. அப்புறமா கேட்டேன், என்னங்க இங்கே நூல் மாதிரி இருக்குது செய்து பண்ணுது, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அப்புறமா சொல்கிறாரு, இந்த நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கங்கே ஊர் ஊருக்கு வந்து இந்த பைல்ஸுக்கு வந்து நூல் கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பேஷண்ட் நிறைய வர்றாங்க, நான் பார்த்துருக்குறேன் அந்த நூல் கட்டி மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் தெரியுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு படுக்கை வச்சு குப்புற படுக்க வச்சுக்கிறாங்க, அப்புறம் மேலே ரெண்டு பேர் ஏறி உக்காந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த வெளியே தீர்த்திட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வெளியே தெரியறது எல்லாமே பைல்ஸ் தான். இழுத்து வச்சு ஒரு நூல் மாதிரி வந்து ஒரு த்ரெட்டை வந்து போட்டு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி விட்டுட்டு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு அதுக்கும் ஒன்றும் சாதாரணமாகலாம் சார்ஜ் பண்ணுறதில்ல, 10,000-5,000 பிடிங்கிட்டு துரத்தி விட்டுறாங்க. அது என்னென்னா என்ன பேசிக் ப்ராப்ளம்னா வெளி மூலம் அப்படின்றது, அதாவது வெளியே தெரியறது எல்லாமே மூலம் கிடையாது. உங்களுக்கு நான் இதை வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் செஞ்சுருப்பேன். நிறைய பேருக்கு வந்து வெறும் தோல் மட்டும் துருத்திட்டு இருக்கும், அது வந்து பயிற்சியே கிடையாது. அதேமாதிரி ஒரு சிலருக்கு என்னாகும் செய்ய பண்ணுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரத்தக்கட்டு மாதிரி வரும், மோஷன் முக்கி போய் செஞ்சு பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரத்த நாளங்களை கிழித்து செஞ்சு பண்ணிச்சு அது ரத்தக்கட்டு மாதிரி வந்து செஞ்சு அந்த இடத்துல அது ஒரு வீக்கம் மாதிரி வரும். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் மலச்சிக்கல் வராத இருந்து செஞ்சு பண்ணோம்னாவே போதும். வெளியே தெரியறது எல்லாத்துக்கும் நம்ம வைத்தியம் பண்ணணுன்றது அவசியமும் கிடையாது. அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி நூலை கட்டி விட்டுறாங்க, அது பூரா என்ன ஆகுதுனாக்கா நூல் கட்டி விட்டால் அந்த இடத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிப்படையுது, உடனே அந்த இடத்துல புண்ணாயிடுது. புண்ணாயி செஞ்சு பண்ணிச்சுனாக்கா வலி எடுத்துக்கும் செஞ்சு, அதாவது என்ன அது நல்லா இருக்கிறத போய் நம்ம நோண்டி விட்டு கெடுக்கிற மாதிரி தான் கணக்கு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் போகாதீங்க.

0: பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பாருங்கள். அது வந்து பைல்ஸுன்றது வந்து நமக்கு நிறைய ரத்தம் கசியணும், அப்புறமா வந்து நீண்ட நாட்களாக இருக்கணும், அப்புறம் வந்து அதில் வந்து உள்மூலம் வெளிமூலம்னு இருக்குது, அதில் அது எந்தெந்த கிரேடுன்னு இருக்குது, அதில் வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு கிரேடுகள்லாம் வந்து மாத்திரை மருந்துலேயே அது சரியாக போயிடும். இதில் பல விஷயங்கள் இருக்குது செய்து பண்ணுது, நீங்கள் பார்க்கலாம். இது என்னென்னா, இந்த நூல் கட்டிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே இன்வேரியபிளாக நம்ம மருந்து மாத்திரை நல்லா வர்றதில்லை. அவங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சு அந்த புண்ணெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி செஞ்சு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாகுது. அதாவது வைத்தியமே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்களாக போய் உக்காந்து அதுக்கு ஒரு நூலை கட்டி செஞ்சு பண்ணி அதுக்கு வந்து திரும்ப ஒரு வலியும் வேதனையும் ஒரு 15-20 நாள் அனுபவித்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு இதெல்லாம் தேவையற்ற வேலை என்ன பொறுத்த வரைக்கும் செஞ்ச வரைக்கும். அதனால் வந்து இதில் வந்து மூலன்றது வந்து அந்த ஆசன வாயில் பிரச்சனைன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பெரிய டாப்பிக்கு. அதை வந்து எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் தான் தேவை, எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து வெளியே ஒரு துருத்திக்கிட்டு இருந்ததுனாவே உடனே பயந்துடுறது அப்படின்லாம் இருக்க தேவையில்லை. இதில் என்னன்னாக்கா, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருக்கு ஒருத்தருக்கு ஆசன வாயில் பகுதி உள்பகுதியில் வந்து பெருங்குடலில் கேன்சர், அவருக்கு வெளியே துருத்திக்கிட்டு இருந்திருக்குது, அதை போட்டு கட்டி விட்டாங்க. அதுவும் வந்து அவர் வந்து 1-2 மாதமாக வெளியே சொல்லாத சுற்றி இருந்து எல்லாம் பூரா அந்த இடம் பூரா புண்ணாகி ரொம்ப கோரமாக வந்து அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த மலக்குடலை திருப்பி வச்சு செஞ்சு பண்ணி அந்த ரேடியோ தெரப்பின்றது ஒன்று கொடுத்து செஞ்சு பண்ணி அதை வந்து வைத்தியம் பண்ணோம் நாங்கள். அதனால் தயவுசெய்து வந்து இன்று நவீன காலகட்டத்துலேயும் வந்து அந்த மாதிரிலாம் போய் இந்த நூல் கட்டுறது செய்கிறதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுகுங்க, உங்களுக்கு அருமையாக கைட் பண்ணி விட்டுருவாங்க, செஞ்சுருவாங்க. எல்லா மூலமும் ஆப்ரேஷன் பண்ணணுன்றது அவசியமும் கிடையாது.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: நேயர்கள் கிட்ட ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து புத்தூர் பகுதியை சார்ந்த சின்னராச சுமதி ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க கிழக்கு கரை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்கான அந்த பாடல்.

0: அத்தானாவது போத்தான் அது இவளோட பெரிய தொல்லையா இருக்கு. இங்க இருந்தா தொண தொண்ணு பேசுவா போட்டு நான் மியூசிக்கல் மைண்ட் உள்ளவனே ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். சும்மா டயலாக் பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட.
1: திடீர்னு ஒரு ஸ்பார்க் தான். ஒரு படத்துல ஏதாவது ஒரு சாங் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தோணும். அப்போ அது வேற யார் எழுதினாலுமே என்னால அதுக்குள்ள திருப்தி ஆக முடியல. அந்த மாதிரி இருக்க பாடல் மட்டும் நான் கம்போசர்கிட்ட கேட்டு இந்த பாட்டு மட்டும் நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன்.

0: கோயில் இல்லடா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ரியோராஜ்.
1: ஓ இங்க பாவமா நிக்கிற போட வச்ச முட்டிதான்.
2: என்னுடைய மனைவி வந்து இந்த திருமணம் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மனசுல வச்சுதான் ஒரு நினைவின் தூவலாக.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி.
1: இன்னும் சில வினங்களில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக ஜார்ஜியா மெலோனி பதவி வகித்து வருவதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், இரு நாட்டு மக்களின் வளமான எதிர்காலத்திற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியின் பங்களிப்பை பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் எடுத்துரைத்துள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றி அனைவரது வாழ்விலும் நேர்மறை ஆற்றல் வலிமை கிடைக்க வாழ்த்தியுள்ளனர். இந்நன்னாளில் மக்கள் தங்கள் இல்லங்களில் கிருஷ்ணர் பாதங்களை வரைந்தும் மலர்களால் அலங்கரித்தும் வெண்ணெய், அவல், பொறிக்கடலை உள்ளிட்டவைகளை படைத்தும் வழிபடுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி ஏராளமான மக்கள் இன்று காலை முதல் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மருதூரில் உள்ள அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு தரிசனத்தை தொடர்ந்து உற்சவ மூர்த்தி வீதி உலா நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோகுலாஷ்டமி எனப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ண ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா உரியடி திருவிழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள வேணுகோபால சாமி கோவிலில் இன்று காலை சிறப்பு தரிசனம் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றன. இதேபோன்று ராதாகிருஷ்ணன் சமேத கோகுல கிருஷ்ண ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்று மாலை உரியடி திருவிழா நடைபெறும். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: தர்மபுரியை அடுத்த ஆட்டுக்காரன்பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தருமபுரியை அடுத்த ஆட்டுக்காரம்பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோயிலில் கோகுலாஷ்டமியையொட்டி காலை 6 மணி முதல் துளசி பூஜை, தரிசன ஆரத்தி, சந்தியா ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சிறுவர்கள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு கோயிலில் வலம் வந்தது பார்ப்பவர்களை கவர்ந்தெழுத்தது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து நடனமாடி உற்சாகமாக இந்நாளை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் பிரசித்தி பெற்ற பொருந்து நின்ற பெருமாள் திருக்கோவிலில் இன்றிரவு உரியடி திருவிழா நடைபெறுகிறது. அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தென்காசியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணர் வேடம் அணிந்து வருகை புரிவதால் விழா களை கட்டியுள்ளது. கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயங்கள் வண்ண வண்ண ஒளி அலங்காரங்களுடன் ஒளிர்கின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இவ்விழாவில் பங்கேற்க மக்கள் அங்கு வருகை புரிந்துள்ளனர். GSLV F-17 ராக்கெட் மூலம் EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 36,000 கிலோமீட்டர் தொலைவில் புவி நிலை சுற்றுவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது.

0: விண்வெளித்துறையின் சாதனைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதல் புவிசார் இமேஜிங் செயற்கைக்கோளின் வெற்றி இந்திய விண்வெளித்துறையின் புதுமையையும் தொழில்துறையின் வளர்ந்து வரும் பலத்தையும் பறைசாற்றுகிறது என பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் மாநாடு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றம் சார்பில் நடைபெறும் இந்த 3 நாள் மாநாட்டில் நீதி வழங்கும் நடைமுறைகள், சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களில் விவாதங்கள் இடம்பெறும். முதல் நாளான இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், ரஷ்யா, சீனா, எகிப்து, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாட்டு நீதித்துறை தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். நேபாள பெருவளத்தில் உருக்குலைந்த திரிசூலி நீர்மின் நிலைய சுரங்கத்திற்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளின் முதற்கட்டமாக 2 பேர் 10 நாட்களுக்கு பின்னர் இன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் மேலும் 150 பேரை மீட்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கொன்னையாறு கிராமத்தில் நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கடந்த 2 வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை இன்று சந்தித்து பேசிய அமைச்சர், கடந்த கால ஆட்சியில் கஜானா காலி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் கூறினார். மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் இப்பேச்சுவார்த்தையின் போது உடனிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் காவிரி ஆற்றில் மண்டியுள்ள செடி புதர்கள் அகற்றும் பணிகளை இன்று துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாய்க்கால்களில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கும் பணிகள் விரைவில் துவங்கும் என்றார். 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணிகள் நடைபெறுவதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் முக்கொம்பு மேலணைக்கு இன்று வந்தடைந்தது. இந்த தண்ணீர் ஓரிரு நாட்களில் கல்லணை சென்றடையும் என்றும் நாளை மறுநாள் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 92.16 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7790 கனஅடியாக உள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக 7000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டு மழை பொழிவு குறைந்துள்ளதால் மாற்றுப்பயிரை சாகுபடி செய்ய விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். குறைந்த நீரை பயன்படுத்தி சிறுதானியங்கள் உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மழைப்பொழிவு குறைவாக உள்ள சூழ்நிலையில் குறைந்த நீர் தேவைப்படும் மக்காச்சோளம், நிலக்கடலை, பயிர் வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்ற மாற்று பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் மூலம் நீர்வளத்தை சிக்கனமாகவும் பயன்படுத்துவதுடன் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும். குறுகிய காலத்தில் அறுவடைக்கு வரும் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
0: பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதியோர், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் பணி நாளை முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு குறைதீர்நாள் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
3: தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தஞ்சை மண்டல

0: மாவட்டத்துக்குட்பட்ட ஓவியர்களின் சிறந்த படைப்புகள் நாளை முதல் 2 நாட்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை நெதர்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை ஆஸ்திரிய செக் குடியரசு இணையுடன் இன்று மோதவுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதிநிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 1:55. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில் 62 மில்லிமீட்டர் அதிகபட்ச மழையளவாக பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் வட சிறுவலூர், திண்டிவனம், ARG, கடவனூர் பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், அவலூர்பேட்டை, சூரப்பட்டு ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், வந்தவாசி, மூங்கில் துறைப்பட்டு, அயப்பாக்கம், காசிமேடு, ஜெயா பொறியியல் கல்லூரி, சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், அரியலூர், வெம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், அரக்கோணம், நெற்குன்றம், புதுச்சேரி டவுன், கள்ளக்குறிச்சி, மணிமுத்தாறு அணை, மீனம்பாக்கம், பள்ளிக்கரணை, அண்ணாநகர் மேற்கு, மரக்காணம், குமிடிப்பூண்டி, கள்ளக்குறிச்சி, மடிப்பாக்கம், வில்லிப்பாக்கம், ராணிப்பேட்டை, திருக்கண்ணூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், திருப்புவனம், முண்டியம்பாக்கம், சூளங்குறிச்சி, தல்லாக்குளம், செங்கம், மடிப்பாக்கம், களியநல்லூர், வானூர், திருக்கோவிலூர், பத்துக்கண்ணு, கிளவரப்பள்ளி அணை, பள்ளிப்பட்டு, மணலி, மணப்பாக்கம், பூந்தமல்லி, மணலி, திருக்காவூர், மேலூர், திருவளங்காடு, தாமரைப்பாக்கம், சிங்கனம்புணரி, மணலி நியூ டவுன், ஆற்காடு, திருவெற்றியூர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. ஒல் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டை பகுதியில் 40.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதிகளில் 22.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மலைப்பகுதியான உதகமண்டலம் பகுதியில் 11.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. சேலம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் மாற்றம் ஏதும் இல்லை. தருமபுரி, கரூர், மதுரை விமான நிலையம், வேலூர், திருநெல்வேலி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிக அளவு வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை நகரம், திருப்பத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமான வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மற்ற மாவட்டங்களில் மாற்றம் ஏதும் இல்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு

உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. நேற்று தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவிய பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை காற்றழுத்த தாழ்வுப்பாதையுடன் இணைந்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கக்கூடும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: நேர்களை கேட்கலாம் விவசாய அரங்கம்.
3: ராசு, அம்மா சமய கட்டுல இருக்கேன், யாரு கூப்பிடுறாங்கன்னு கதவு திறந்து போய் பாருப்பா.
4: பொன்னி பொன்னி,
3: என்ன ராசு குரலையே காணா? சரி சரி, நானே போய் பாக்குறேன். வந்தவங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க போறாங்க. அடடு மருதாணி அக்கா, எப்பக்கா வந்தீங்க ஊருக்கு? வீட்டுக்குள்ள வாங்க.
4: காலமுறைதான் வந்த பொண்ணி, அப்பா அம்மாவை போய் பாத்துட்டு பேசிட்டு உன்னைய பாக்க வந்த.
3: சரி சரி, அந்த பையன் என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க டீ போட்டு கொண்டாரேன்.
4: இல்ல பொன்னி, டீ வேணாம், இப்பதான் வீட்டுல அம்மா போட்டு கொடுத்தாங்க, கொஞ்சம் மோர் மட்டும் கொண்டு வாமா, வெயில வந்ததுல ரொம்ப களைப்பா இருக்கு.
3: அட, அதுவும் சரிதான், அடிக்கிற வெயில்ல குளுமையா சாப்பிட்டாதானே உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். சரி சரி, நான் சீரகத்தை இடிச்சு போட்டு 4 கல் உப்பு சேர்த்து கொண்டாறேன்.
4: ஏன் புள்ள, சீரகம் மேல உள்ள பிரியம் இன்னும் மாறலையா உனக்கு?
3: ஆமா மருதானியக்கா, உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அத நம்ம எடுத்துக்கிறது நல்லது தானே.
4: சரியா சொன்ன பொன்னி, சத்த அந்த தட்டை எடுத்து கொடுமா. உனக்கும் பிள்ளைகளுக்கும் பழங்களையும் பலகாரங்களையும் வாங்கிட்டு வந்திருக்க, அதையெல்லாம் எடுத்து வைக்கிறேன்.
3: ஏங்கா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துதான் தங்கைய பாக்கணுமா?
4: என் தங்கைய பாக்க இந்த அக்கா வெறுங்கையோட வர முடியுமா என்ன சொல்லு?
5: ஆமா, எங்க பிள்ளைகள ஆலய காணோம்.
3: அவங்க எங்கக்கா வீட்டுல இருக்காங்க, எப்ப பாரு விளையாட்டுதான், பசி எடுத்தாதான் வீட்டு பக்கமே வராங்க.
4: சின்ன பிள்ளைங்க தானே, வளர வளர பொறுப்பு தானா வந்துடும்.
3: இந்தாங்க அக்கா தட்டு, நான் போய் மோர் கொண்டாறேன்.
4: சரி புள்ள. ஆஹா, என்ன அருமையா காத்தடிக்குது பொன்னி வீட்டுக்கிட்ட. சத்த திணையில போய் உக்காந்து காத்து வாங்குற.
3: எங்க போயிட்டாங்க மருதானியக்கா?
4: பொன்னி, இங்க திணையில உக்காந்துட்டு இருக்க.
3: சரிக்கா, அங்கேயே வர. என்னக்கா குளுகுளுன்னு காத்து வீசுதா?
4: ஆமா புள்ள, இங்க இருந்து போக மனசே வராது போல இருக்கு.
3: ஏன் போகணும், உங்க தங்க கூடவே இருந்துருங்க. இந்தாங்கக்கா மோர குடிங்க.
4: அப்பாடா, களைப்பே போன மாதிரி இருக்கு. ஏன் பொண்ணி, உங்க தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிகளை எப்படி நீங்க பராமரிச்சிட்டு வரீங்க? ஏன் கேக்குறேன்னா, செடிகள்ல எந்த நோயும் இல்ல, செடி முழுக்க காயாதான் இருக்கு, இலைகளையே பாக்க முடியலையே.
3: ஆமா மருதானியக்கா, உங்க மனசுல எழுந்த கேள்விகளை அம்புட்டும் சரிதான். பல பேரு நம்ம தோட்டத்து காய்கறிகளை பாத்துட்டு உங்களை போலதான் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம், காய்கறி பயிர்களை பத்தின விவரங்களை முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடியே விவசாய வேலைகளை

0: பாக்குறோமே, இதனாலதான் சத்தான காய்கறிகளும் கிடைக்குது, அதோட தேவையான வருமானமும் கிடைக்குது.
1: ஆமா பிள்ளை, காய்கறி பத்தின இந்த தகவல்களை யாரு உங்களுக்கு சொன்னாங்க?
0: வேற யாரு, வாழடி வழியா வழிகாட்டிட்டு வர நம்ம வானொலி தான்.
1: என்ன, நம்ம வானொலியா?
0: ஆமாக்கா, வானொலியில விவசாய சார்ந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில தெளிவா எடுத்து சொல்றாங்களே. நீங்க பாக்குற இந்த காய்கறி தோட்டமும் அவங்க சொன்ன வழிமுறைகளை கேட்டு அமைச்சதுதான்.
1: பொன்னி, நீ பேசுறத கேக்க ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதோட என் மனசுலயும் காய்கறி செடிகளை வளர்க்கணுங்கிற எண்ணமும் துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு.
0: அப்புறம் என்ன மருதானியக்கா, இப்ப கூட காய்கறி சம்பந்தமான நிகழ்ச்சி தான் ரேடியோல வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு பிறகு காய்கறி பயிர்களை வளர்க்கற வேலைய பாருங்க.
1: இதோ இப்பவே உன் சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக ஒரு பயிர் அதிக மகசூல் பெறுவதற்கு விதை தேர்வானது மிக மிக முக்கியமானதாகும். விதையானது நல்ல தரமாகவும் நோய் தாக்குதல் இல்லாதவாறும் கலப்பினங்கள் இல்லாதவாறும் தேர்வு செய்வது மிக மிக அவசியமாகும். அதே போன்று விதையின் அளவானது

மிக மிக முக்கியம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையின் அளவை கொண்டே நாம் நாற்றாங்காய் உற்பத்தி செய்ய முடியும். பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்ற பயிர்களானது நாற்றாங்காய் முறையின் மூலமே பயிரிடப்பட வேண்டும். பொதுவாக தக்காளியில் ரகத்திற்கு 300 to 350 கிராம் விதையானது தேவைப்படுகிறது ஒரு ஹெக்டருக்கு. அதே ஹைபிரிடுக்கு 100 to 150 கிராம் தேவைப்படும். அதே போன்று கத்தரியானது ஒரு ஹெக்டருக்கு ரகமானது 400 கிராம் விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 கிராம் விதை தேவைப்படுகிறது. இதேபோல் மிளகாய்க்கு ரகத்திற்கு 1 கிலோ விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 to 250 கிராம் விதை தேவைப்படுகிறது. இந்த விதைகளை வந்து நாம் நேரடியாக நாற்றாங்காய் விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தியானது மிக மிக அவசியமாகும். எதற்காக விதை நேர்த்தி பண்ண வேண்டும் என்றால், விதை நேர்த்தி பண்ணுவதன் மூலம் விதையின் முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம், விதையின் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற பூஞ்சான் கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் விதை மூலம் பரவும் நோய்களை குறைக்கலாம். அதாவது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி பவுடரை எடுத்துக்கொண்டு அதனுடன் ஆரிய அரிசி கஞ்சி கலந்து 1 மணி நேரம் விதைகளை நெல்லில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு விதைப்பதன் மூலம் முளைப்பு திறன் அதிகமாகவும் நோய் தாக்குதல் குறைவாகவும் இருக்கும். அதாவது பொதுவாக நாற்றாங்காயானது 2 முறைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒன்று பாரம்பரிய முறை, அதாவது மேட்டுப்பாத்தி முறை என்று அழைக்கப்படும் நிலத்தில் நாற்றாங்காய் அமைத்து அதன் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்யும் முறை. இன்னொன்று இப்போது அதிகமாக பின்பற்றப்பட்டு வரும் தொழில்நுட்பமானது குழித்தட்டு முறை. இதன் மூலம் அதிக நாற்றுகளை பெற்று மகசூலை அதிகரிக்க முடியும். இப்பொழுது மேட்டுப்பாத்தி முறையை பற்றி காண்போம். பொதுவாக மேட்டுப்பாத்தியானது அகலமானது 1 மீட்டர் அளவும், நீளம் நமது தேவைக்கேற்பவும், உயரமானது 1.5 அடி அளவும் இருக்க வேண்டும். இந்த மேட்டுப்பாத்தி முறையில் செம்மண், அதனுடன் எரு மற்றும் மண்புழு உரம் கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். இதில் விதைகளை வந்து நேராக ஒரு கோடு மாறி போட்டுவிட்டு அதில் விதைகளை விதைக்க வேண்டும். இந்த விதைகள் வந்து முன்னதே விதை நிறுத்தி பண்ணியிருந்தால் மிகவும் சிறந்தது. அப்படி விதை நிறுத்தி பண்ணவில்லை என்றால் நீங்கள் நிலத்தை தயார் செய்யும் போது கூட இந்த உயிர் புஞ்சான் கொல்லிகளை கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்து கொள்ளலாம். அதேமாதிரி விதைகளை விதைத்த பிறகு மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். விட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டுவிட்டு அதற்கு மேல் வைக்கோல் அல்லது தென்னை மட்டைகளை வந்து பரப்பிவிட வேண்டும். இது எதற்காக வேண்டுமென்றால் ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்காகவும் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி விதைகளை எளிதாக முளைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் இந்த குழித்தட்டு முறைக்கும் உள்ள குறைபாடுகள் என்னவென்றால், நமது மேட்டுப்பாத்தி முறையில் ஒரு இயற்கை சீற்றங்களான ஒரு மலைப்பொழிவோ அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் வளரும் நாற்றுகள் வந்து சேதம் அடையலாம். அதே போன்று கோழி போன்றவைகள் மூலமாகவும் சேதம் அதிகமாகலாம். இதனால் நமக்கு வந்து முளைப்புத்திறன் குறைவதுடன் தேவைப்படும் நாற்றின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும். அதே போன்று இதிலிருந்து எடுத்து நிலத்தில் நடும்போது செடிகளின் சேதம் வந்து அதிகமாகலாம். என்ன காரணம் என்னவென்றால், நாம் எடுக்கும் பொழுது வேர் அறுபடலாம் அல்லது வேரில் ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாம் நிலத்தில் எடுத்து நடும்பொழுது நம்மளுக்கு சேதம் ஏற்படலாம். இந்த குறைபாடுகளை இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் குழித்தட்டு முறை. இந்த குழித்தட்டு முறையானது இப்பொழுது இருக்கும் அனைத்து நர்சரிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குழித்தட்டானது 98 குழிகள் கொண்ட ஒரு கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் வளர்க்கப்படுகிறது. பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட தட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தட்டுகளில் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைகோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சானை கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். அதே போல மண்புழு உரமானது செடிகள் வளர்வதற்கு தேவையான சத்துக்களை அளிக்கும். அதே போல ட்ரைகோடெர்மா விரிடியானது விதைகள் மூலம் பரவும் நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். இந்த மூன்றையும் நன்கு கலந்து இந்த 98 குழி கொண்ட தட்டுகளில் நிரப்பிவிட்டு ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதை இட வேண்டும். அதாவது 98 குழிகளிலும் 98 விதைகளை இட்டு இந்த மறுபடியும் இந்த கலவைகளை கொண்டு மூட வேண்டும். இதே போன்று நமக்கு தேவையான குழி தட்டுகளை தயார் செய்துவிட்டு ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதை வெள்ளை பாலித்தீன் கவர் கொண்டு மூடிவிட வேண்டும். 4 to 5 நாட்கள் கழித்து அதை பார்க்கும் பொழுது அதில் முளைப்பு ஆனது வளர்ந்திருக்கும். இந்த வெள்ளை பாலித்தீன் கவர் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், அந்த ஈரப்பதம் மற்றும் குறிப்பிட்ட வெப்பநிலையை தக்க வைப்பதற்காக அந்த வெள்ளை பாலித்தீன் கவர் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விதைகளானது எளிதாக முளைத்து வரும். 4 to 5 நாட்கள் கழித்து விதை முளைத்த பிறகு ஒவ்வொரு தட்டுகளையும் தனித்தனியாக பிரித்து அடுக்க வேண்டும். பச்சை நிழல் வலை

0: என்று அழைக்கப்படும் ஸ்டேண்டர்ட் நர்சரியில் வைப்பது மிகவும் சிறந்தது. இந்த ஸ்டேண்டர்ட் நர்சரியில் எதற்காக வைக்க வேண்டும் என்றால், வெப்பநிலையானது ஒரு 50% மட்டுமே செடிக்கு அளிக்கப்படும். இதனால் பயிரானது சேதமானது மிகவும் குறைக்கப்படும். அதே போன்று 15 நாட்கள் ஆன பிறகு அந்த செடிக்கு ஆல்நைட்டின் எனப்படும் உரம், அதாவது தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து கொண்ட உரத்தினை வந்து 1 லிட்டருக்கு 2-3 கிராம் என்ற அளவில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் செடிகளானது தண்டு பெருத்து செடிகள் செழிப்பாக நன்றாக வளரும். பொதுவாக தக்காளியானது 25 நாட்களில் தயாராகிவிடும். அதே போன்று கத்திரியானது 30 நாட்களில் தயாராகிவிடும். மிளகாயானது 30-35 நாட்கள் தயாராகிவிடும். இதையெல்லாம் செடிகள் தயாரான பிறகு நிலத்தில் நடுவதற்கு முன்பு 1-2 நாட்கள் இந்த பச்சை நிழல் வலையிலிருந்து வெளியே எடுத்து 1-2 நாட்கள் வைக்க வேண்டும். இது எதற்காக என்றால், செடிகளானது இந்த தட்பவெப்ப நிலையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செழிப்பாக வளரும். அதாவது வெப்பநிலையை வந்து ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வளர்வதற்கான தன்மையை தக்க வைத்துக் கொள்ளும். அன்பார்ந்த விவசாயிகளை, இந்த குழித்தட்டு நாற்றாங்கல் முறை மூலமாக சிறப்பான நாற்றுகளை உற்பத்தி செய்து அதிக மகசூல் பெறுவதற்கு இந்த முறை மிகவும் சிறந்ததாகும். இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே பின்பற்றி எளிதாக நாற்றாங்கலை உற்பத்தி செய்யலாம். இந்த குழித்தட்டானது 3-4 முறை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அதை கழுவி நீங்கள் மறுசுழற்சி மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். குழித்தட்டு முறைகளின் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்து இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம்.
1: இதுவரை குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: என்ன மருதானியக்கா, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப காய்கறி செடிகளை வளர்க்கலாம்ல?
3: நிச்சயமா பொண்ணி, ரொம்ப அருமையான விவரங்களை எடுத்து சொன்னாங்க. விவசாயத்துக்கு மண்ணும் தண்ணியும் தான் முக்கியம்னு நினைச்சேன். ஆனா அதையும் தாண்டி அத பத்தி சரியான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம்னு இப்பல்ல புரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமா மருதானியக்கா, விவரம் அறிஞ்சு பயிர் செஞ்சா நாம எதிர்பார்க்கிற மகசூல் நிச்சயமா நம்ம கையில கிடைக்குமே.
3: நாளைக்கு ஊருக்கு போனதும் முத வேலையா இத பத்தி உங்க மாமா கிட்ட சொல்ல போறேன். அவரு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
2: ஆமாங்கா, மாமாவுக்கும் விவசாயம்னா அம்புட்டு உசுராச்சே, அவருக்கும் இந்த தகவல்லாம் நல்ல பயனை தரக்கூடியதா இருக்கும்.
3: பொன்னி, ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நல்ல நல்ல செய்திகளை தெரிஞ்சுகிட்டு போறேன்.
2: அதுக்கு என்னக்கா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்றீங்க, இதுதானே அக்கா தங்கையோட பாசமே. சரி சரி, வாங்கக்கா சாப்பிட போகலாம்.

வேளாண் திட்டங்கள், கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம். இந்த திட்டம் நோய் தடுப்பு, கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. மேலும் கால்நடை வளர்ப்பு துறையின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. இந்திய அரசின் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள துறையால் இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசி, மேம்பட்ட கால்நடை சேவைகள், மேம்பட்ட நோய் கண்காணிப்பு மற்றும் சிறந்த கால்நடை உட்கட்டமைப்பு மூலம் கால்நடைகளின் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் அபாயங்களை குறைப்பதை இத்திட்டம் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் பிற முக்கிய நோக்கங்களாவன, 2030 கோமாரி நோய் கட்டுப்படுத்தி ஒழித்தல், தடுப்பூசி மூலம் கால்நடை புருசலோசிஸ் நோயை கட்டுப்படுத்துதல், 2030 பிபிஆர் நோயை கட்டுப்படுத்துதல், நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் மூலம் விவசாயிகளுக்கு கால்நடை சேவைகளை வழங்குதல் போன்றவையாகும். கிராமப்புறங்களில் குறைந்த விலையில் பிஎம் கிசான் சம்ரிதி மையங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கால்நடை மருந்துகள் உள்ளிட்ட பொதுவான கால்நடை மருத்துவ சேவைகள் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் 3 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டின் குறிப்பிட்ட அம்சங்களை இலக்காக கொண்டுள்ளன. முதலாவதாக, தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் எருமைகள், செம்மறி ஆடுகள் மற்றும் பன்றிகளில் கால் மற்றும் வாய் நோயை கட்டுப்படுத்தி பின்னர் ஒழிப்பதையும் தடுப்பூசி மூலம்

திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் எருமைகள், செம்மறி ஆடுகள் மற்றும் பன்றிகளில் கால் மற்றும் வாய் நோயை கட்டுப்படுத்தி பின்னர் ஒழிப்பதையும் தடுப்பூசி மூலம் போவைன் புரூசெல்லோசிஸ் நோயை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் மந்தை நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதற்கும் நோய் நிகழ்வுகளை குறைப்பதற்கும் பெரிய அளவிலான தடுப்பூசி இயக்கங்களை செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து கால்நடைகளுக்கும் நோய் முன்னறிவிப்பு அட்டவணையின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படுகிறது. விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் கால்நடை நோய்களான அடைப்பான், சப்பை நோய், தொண்டை அடைப்பான் மற்றும் ஆட்டம்மை நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகள் கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையத்தில் தயாரிக்கப்பட்டு தேவைக்கேற்ப கால்நடை மருத்துவ நிலையங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதியுள்ள மாட்டினங்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் மற்றும் கன்றுவீச்சு நோயை கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கோமாரி நோயானது கால்நடைகளில் பெருந்தொற்றை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் ஒரு நச்சுயிரி நோயாகும். சீரான இடைவெளியில் தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. தகுதியுள்ள அனைத்து மாட்டினங்களுக்கும் கோமாரி நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் 100 விழுக்காடு நிதியுதவியுடன் போடப்படுகிறது. இரண்டாவதாக கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாடு ஆகும். இதில் விலங்கு வழி மற்றும் வெளிப்புற நோய்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும் தடுப்பூசி திறன் மேம்பாடு, நோய் கண்காணிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வலுப்படுத்துவதன் மூலமும் கால்நடை சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் கீழ் ஆபத்தான கால்நடை நோய்கள் கண்டறிந்து தடுக்கப்படுகின்றன.

0: அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல. ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
1: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: நேயர்கள் கிட்ட ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேயர்களே, பூங்குத்து நிகழ்ச்சியில இருபட பாடல்களை கேட்டு ரசிச்சிடலாமா? இன்னைக்கு பூங்குத்து நிகழ்ச்சியில இருபட பாடலான இரண்டு படத்தோட திரைப்பட பாடல் தான் வளம் வரப்போகுது. அதில் முதல் படமான பொன்னியின் செல்வன் பகுதி 1 படத்திலிருந்தும், அடுத்த படமான சீமராஜா என்று படத்திலிருந்தும் பாட்டை வந்து கேட்டு ரசிக்க போறோம். முதல் படத்திலிருந்து முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

பண்பலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது பூங்குத்து. என்ன நேர்களே, பூங்குத்து நிகழ்ச்சியில பொன்னியின் செல்வன் பகுதி ஒன்று திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிச்சிங்களா? மீண்டும் அதே திரைப்படத்திலிருந்து மற்றொரு பாடல் உங்களுக்காக. இந்த பாடலை வந்து சொல்றதுக்கு முன்னாடி இந்த பாடலுக்கான ஒரு ஹிண்ட் கொடுக்கலாமா? இந்த பாடல் வந்து இன்னைக்கு கோகுல அஷ்டமி, அதனால கம்ச மகாராஜாவையும் கிருஷ்ணரையும் ஞாபகப்படுத்துற ஒரு அருமையான பாடல் தான். என்ன நேர்களே, என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, ராட்சச மாமனி அந்த பாடல் தான். இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

근데 와 근데다 와

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேரம் பிற்பகல் 43 நிமிடம். நேயர்கள் கேட்டு ரசிப்பது பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக இதோ

நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேர்களே, பொன்னின் செல்வன் பகுதி 1 திரைப்படத்துல இருந்து 3 பாடல்களை கேட்டு ரசிச்சிங்களா? பொங்குத்து நிகழ்ச்சியில அடுத்த திரைப்படமான சீமராஜா என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் இது உங்களுக்காக.

நேரம் பிற்பகல் 2:52 நேர்கள் கேட்டு ரசிப்பது பூங்குத்து நிகழ்ச்சி. பூங்குத்து நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒலிக்க வருது

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்ல அண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கினேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம்
1: ஆனந்தம். எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: மா மா, டேய் இங்கே தாண்டா நிக்கிறேன், சொல்றா, கண்ணே தெரியலையா உனக்கு?
6: மா தலை பயங்கரமா வலிக்குதுமா, காதெல்லாம் கொய்யுங்குதுமா.
5: எப்ப பாரு போனையே பார்த்துட்டு இருந்தா எல்லாம் தான் வலிக்கும்.
6: மா நீ ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு தெளிவா கேட்கல. நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு கேட்க மாட்டேங்குதுமா.
5: அட பாவி, காதும் கேட்கலையா?
6: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
5: நீ வீட்டுல மட்டுமா போனை பாக்குற? வண்டியில உக்காந்து போகும்போது கூட அதை மாட்டிட்டே சுத்துற. பின்னாடி வர்றவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுத்துவாங்கன்னா நீ ஹெட்போனை போட்டுட்டு சுத்துறடா. ஒழுங்கா சாப்பிட்றியா? அதுவும் இல்ல, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்றதுனே தெரியல. 16 25 வரைக்கும் தாண்டா ஒரு நல்ல வளர்ச்சியே. உன்னோட எதிர்காலமே அதுல தான் இருக்கு. அதை இந்த போனால கெடுத்துக்காதடா.

0: சரிம்மா, இனிமையாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறம்மா.
1: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
0: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்.
1: என்றும் நேயர் நலனில் அக்கறையுடன்.
0: தர்மபுரி பண்பலை 102.5.
2: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி.

நீங்க உறவுகள் அனைவருக்கும் இனிய பிறப்புகள் வணக்கம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பிற்பகல் 3 மணி. கட்சபையில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் ஒரு பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க.

இன்னைக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் கண்ணூர்பட்டி பகுதியை சார்ந்த பெரியசாமி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.

இசையால் உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் சபையில் கலக்கல் பாடல்கள் ஒளிவுல வந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:07. நிகழ்ச்சியில உத்தமராசா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியம்பட்டியிலிருந்து சுஜா மகாலிங்கம்.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உங்கள் மனதோடு காணும் பாடி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்ஸ் அவையில் கலக்கல் பாடல்கள் ஒளிவுல வந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:13. நிகழ்ச்சியில் விசில் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் கணக்கம்பாளையம் பகுதியை சார்ந்த சசிகலா.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 84820.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: மூன்று மணி 18 நிமிடம். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கட்சவியல் கலக்கல் பாடல்களாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உற்பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட்சவியல் கலக்கல் பாடல்களாக. சரி, அடுத்ததாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையாம்பட்டி, டேனிஸ்பேட்டை, மணியின், விஜயா, ஸ்ரீமதி இவங்க தான் கேட்டிருக்காங்க. என்ன படத்துல இருந்துனா, ஆண் பாவம் திரைப்படத்துல இருந்து.
8: என்ன பாட சொல்லாதே நான் கண்ட

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: அடுத்தடுத்த சூப்பரான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணுமா, அப்போ எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 0043242240 என் ஷைன் இருக்கு. நிகழ்ச்சியில் இருவர் திரைப்படுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி பகுதியை சார்ந்த செந்தமிழ்.

பண்பலை இசைக்கும் நேரம் பிற்பகல் 3:30. தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சி சபையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க புஷம் 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடலை எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட்சபையில் கலக்கல் பாடல்களாக. இந்நிகழ்ச்சியில் எங்கு தம்பி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆட்டையம்பட்டி பகுதியை சார்ந்த ராணி குமார் ஆகியோர்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். கட்சுவையில் கலத்தல் பாடல்களாக ஒளிவந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:37. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சுவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணகரம் பகுதியை சார்ந்த மஞ்சுளா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 42 நிமிடத்தில் நேர்களை நம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கட்சவையில் கலக்கல் பாடல்கள். தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கிற கட்சவையல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் செண்பகமி செண்பகமி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் தேவமங்கலம் பகுதியை சார்ந்த முருகன், பிரியா, சுகன்யா.

0: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கற்சவையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. கட்சவைகள் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க பட்சம் 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட்சவைகள் கலக்கல் பாடல்களாக.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: சரி சரி.
0: பண்பலை இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:48. கட்சவைகள் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் சின்ன மணலியிலிருந்து முருகேசன் பாடல் கேட்டிருக்காங்க. ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய்தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பாலக்கோடு பகுதியை சார்ந்த ரமா.

தருமபுரி பைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் சபையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய கட் சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நன்றி நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 எற்கடப்பு மலை 103.7 விடை திடும் வினாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க நேர்களே.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நீங்கள் அறிந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை திடும் நாக்கள் நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர்களாக நான் ஸ்டீஃபன் ராஜ்.
1: நான் நந்தினி.
0: நந்தினி, நிறைய குறிப்புகள்லாம் வச்சுருக்கீங்க, ஆமாம் தானே?
1: ஆமாம்.
0: சரி, குறிப்புகள் மட்டும் பார்த்தாது, இந்த நிகழ்ச்சியுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, தெரியும் தானே உங்களுக்கு?
1: தெரியும், இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் சொல்லிவிடுங்க.
0: அதான், இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க நேயர்கள் வந்து ஒரு முறை வந்து சரியான குறிப்புகளை சொல்லி பாடல் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா திரும்பவும் 7 நாட்களுக்கு பின்னாடி தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் நேரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்எம்
0: துரை நாகரசம்பட்டியில இருந்து பேசுறீங்க. ஐயா, உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: சரி, உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நடனம் இங்கயா. இது வந்து பாரம்பரியமா வந்து ஒரு பழங்குடியின மக்களால வந்து ஆடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நடனம். இதை வந்து நாட்டுப்புற நடனம்னு கூட சொல்லலாம். பொம்மலாட்டம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம். இனிப்பில் இணைந்தமைக்கு நன்றிங்கய்யா. நிகழ்ச்சி மாடு தலைப்பாளர்
1: வருக. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம், துரைசாமி பேசுறேன்.
1: துரைசாமி, சொல்லுங்க. குறிப்பு முன்ன கொடுத்திருக்கு, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா?
3: கொடுங்க.
1: இந்த நடனத்தை பொதுவா 15 to 20 பழங்குடி பெண்கள் தான் இணைந்து ஆடுவாங்க. இதான் உங்களுக்கான குறிப்பு. நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: இது வந்து பாரம்பரிய நடனம் அப்படின்னா தெருக்கூத்துன்னு சொல்றீங்க. இது வந்து தெருக்கூத்து கிடையாது, வேற ஒரு நடனம். சொன்ன குறிப்பிலே ஒரு முக்கியமான குழு உங்களுக்கு ஒளிஞ்சிருக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டீங்கன்னா சரியான பதில் சொல்லிடலாம். நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? உங்களால் விடையை வந்து கெஸ் பண்ண முடியுதா?
4: குச்சிப்புடி நடனம்.
0: குச்சிப்புடி நடனம் நார்த் இந்தியா வரைக்கும் போயிருக்கீங்க, பரவாயில்ல, நல்ல முயற்சிங்க. ஆனால் அது அந்த பதில் இல்லை. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பில் அன்பு வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
5: ஈரோடு மாவட்டம் கோகுல்நாத்.
0: ஈரோடு மாவட்டம் கோவிந்தனா? நாட்டுப்புற நடனம். இந்த நடனத்தை வந்து 15 to 20 பேர் வந்து, அதுவும் குறிப்பா பெண்கள் வந்து இணைந்து இந்த நடனத்தை வந்து ஆடுவாங்க, சரியா? பரதநாட்டியம். பரவாயில்ல, நல்ல முயற்சி. இது வந்து நாட்டுப்புற நடனம் சொன்னேன். பரதநாட்டியம்னா வந்து இது வந்து கலாச்சாரம் மிக்க நடனம் சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, நல்ல முயற்சி கோகுல்நாத். நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர்
1: வருக. வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
6: நான் வேலூர் மாவட்டம் காட்படையில் சந்திரசேகர் பேசுறேன்.
1: மீண்டும் உங்களோட பேரை பதிவு செய்யுங்க.
0: சந்திரசேகர் பேசுறாங்க, சொல்லுங்க சந்திரசேகர். மேலும் ஒரு குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பழங்க இந்த நடனம் ஆடும் போது வந்து அவங்களுடைய பாரம்பரிய மிக்க நகைகள்லாம் அணிஞ்சிட்டு ஆடுவாங்க. அதுதான் வந்து ஸ்பெஷலே இந்த நடனத்தில். அதுக்காகவே இருக்கக்கூடிய நகைகள், அதாவது இந்த இப்போ நம்ம எங்கேயாவது விசேஷ கோயிலுக்குலாம் போனால் வந்து இந்த வீட்டில் இந்த முன்னோர்களுடைய நகைகள் நம்ம ஞாபகமாக போட்டு

0: போகல. அது மாதிரி இந்த நடனம், அந்த நடனம் ஆடும்போது மட்டும் அந்த மாதிரி பாரம்பரிய மிக்க நகைகளை வந்து அணிஞ்சிட்டு அந்த டான்ஸ் ஆடுவாங்க.
1: இது பாலிலியோ அப்படிங்கிற நடனம்
0: இல்ல இல்ல அது இல்ல
2: இல்லம்மா. நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: நன்றி நன்றி நீலஷன், நமக்கு நன்றி நீலஷன். மட தலைப்பல ரொம்ப வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க, நான் கிளம்பில இருந்து பேசுறேங்க.
0: அம்மா உங்க ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் காம குறைச்சிருங்களேன். ஓகே, உங்க பெயரை ஒரு முறை பதிவு பண்ணுங்க. சொல்லுங்க உங்க பெயர் சொல்லுங்க.
1: விஜயா.
0: விஜயா, குறிப்பு கேட்டீங்களா விஜயம்மா?
1: கேட்டங்க.
0: பதில் தெரியுங்களா? கும்மி கோலாட்டம் என்பது தவறான பதில்மா. நேர்களே, உங்களுக்கு வந்து ஒரு எப்பவும் போல ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ நீங்கள் கேட்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது அதோடைய ஒளி அளவு, அதாவது வானொலிக்கு நீங்கள் கேட்குறோடைய ஒளி அளவை வந்து குறைச்சிட்டோ இல்லை நீங்கள் தள்ளி வந்து பேசினா மட்டும்தான் நாங்கள் பேசுறது உங்களுக்கும் நீங்கள் பேசுறது எங்களுக்கும் தெளிவாக கேட்கும். முடிஞ்ச வர இந்த ஒரு சின்ன வேண்டுகோளை மட்டும் நீங்கள் வந்து நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். நிகழ்ச்சியினோட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர் யார்?
3: வைத்தியநாதன்.
0: குறிப்பெல்லாம் கேட்டீங்க, பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
3: கேட்டு இருக்கேன். இது எந்த மாநிலத்தை சார்ந்ததுன்னு சொல்ல முடியுங்களா?
0: எந்த மாநிலம் கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்கன்னா அது டைரக்டான குறிப்பு தாங்கய்யா. உங்களுக்கு சொல்றேன், இது வந்து ஆந்திர பிரதேசம், அங்கதான் இந்த நடனம் வந்து நடக்கும்.
3: சரிங்க, அது எல்லாத்துக்கும் நிக்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை சொல்லிடுற முன்ன.
0: அப்படிங்களா? உங்களுக்கும்
3: கிருஷ்ண ஜெயந்தி உங்களுக்கும் நந்தினிக்கு சொல்லிடலாம்.
0: நன்றி நன்றி.
3: நடனங்க திம்சா,
0: திம்சான்ற நடனம், அதாவது பேசிக்கிட்டே வந்து எடுத்துட்டீங்க அப்படிதானே?
3: ஆமா ஆமாங்க.
0: இது வந்து தவறு தானே நீங்க பண்ணது?
3: ஏங்க அப்படி இப்படிங்க சொல்ல முடியும்? திம்சாங்க நடனம் ஆந்திர பிரதேசம் தான் ஆடுது அப்படிங்கறது எனக்கு வந்தது.
0: சரி, தினமும் வந்து செய்தித்தாள்கள் வந்து இதுக்காக படிக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்து நம்ம ஜெயிக்கணும் நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு தப்பான முன் உதாரணம் இருந்துடக்கூடாது இல்லையா?
3: கண்டிப்பா.
0: அதனால வந்து இனிமேல் நீங்க வந்து டெய்லி பேப்பர் படிக்கிறீங்க, தினமும் நம்ம நிகழ்ச்சி கேக்குறீங்க, கேட்டுட்டு அதுல இருந்து சரியான பதில் நீங்க சொல்லணும். சரியா?
3: இப்போ இது சரியா தவறுங்களா?
0: சரி
3: சரி, பாட்டு கொடுத்துருங்க.
0: என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
3: தீபாவளி படத்துல இருந்து கண்ணன் வரும் வேலை, அந்த வேலைங்கிற பாட்டு கொடுங்க.
0: சரிங்க, நிச்சயமா வந்து கொடுத்துலாங்க. நிகழ்ச்சி அடைந்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய பரிசு பாடல் ஒலிக்கும் வைத்தியநாதன் அவர்களே. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம் நேயர்களே.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: ரத்த மற்றும் ரத்த புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளி புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
11: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
12: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
13: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
14: இண்டூர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ், இண்டூர்.
15: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
16: ஒரு மணி நேரத்தில் ரயில் இருக்கு மேடம்.
17: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு?

0: நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
0: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
0: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தரும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும்

0: தங்க மாளிகை.
1: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: நேரம் மாலை 4:16 இணைந்திருக்கீங்க. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நந்தினி
4: சொல்லுங்க. ஸ்டீபன்
0: வைத்தியநாதன் வந்து சரியா பதில் சொல்றாரு இல்லையா?
4: ஆமா ஆமா.
0: இதனால வந்து அந்த நடனத்தை பத்தி நம்ம முழு தகவலையும் சொல்லணும் நேயர்களுக்கு.
4: ஆமா கண்டிப்பா.
0: இந்த நடனத்துடைய பெயர் வந்து திம்சா. இது வந்து ஒரு பாரம்பரிய நடனமா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் அரக்கு பள்ளத்தாக்கு அப்படின்ற பழங்குடியின மக்களால் வந்து ஆடப்படக்கூடிய ஒரு நடனம். இந்த நடனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 வகையான நடனங்கள் இந்த திம்சா நடனத்தில் இருக்கு. மோரி, துடி, தப்பத்துடி மற்றும் ஜோடு கும்பலு உள்ளிட்ட பாரம்பரிய இசைக்கருவிகள் பயன்படுத்தி தான், அதாவது அந்த இசைக்கு தகுந்த மாதிரி இந்த நடனம் வந்து ஆடுவாங்க. இந்த நடனம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வண்ணமயமான பாரம்பரிய புடவைகளையும் கழுத்துகளையும் கைகளையும் வந்து அந்த பழங்குடியின நகைகளை அணிஞ்சிட்டு ஆடுறது வந்து சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த பழங்குடியின நடனத்துடைய நோக்கம் வந்து இந்த கிராமத்துடைய நல்வாழ்வு, நல்ல அறுவடை, அப்புறமா இந்த கிராமத்துடைய அமைதிக்காக கடவுளை வணங்குற விதமாக இந்த நடனம் வந்து அமைது. இதனால் இந்த நடனம் வந்து ரொம்ப வந்து புகழ்பெற்ற ஒரு முக்கிய நடனமாக ஆந்திர பிரதேச மக்களால் வந்து இன்னமும் வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அடுத்ததான் வந்து ஒரு குறிப்புகள் கொடுக்க போறோம் நேயர்களுக்கு. கொடுத்துடலாமா?
4: கொடுத்துடலாம்.
0: அதுக்கு முன்னாடி நேர் பார்த்து அவர்கிட்ட கொடுக்கலாம். நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
5: ஐயா வணக்கம். நலிகங்க கல்யாண சுந்தரம்.
0: கல்யாண சுந்தரம் பேசுறீங்க. எப்படி இருக்கீங்க கல்யாண சுந்தரம்? தயாரா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ஐயா. உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பறவை, நம்ம இந்தியாவை சார்ந்த பறவை இல்லை, வெளிநாட்டில் தான் இருக்கு.
5: சரிங்க.
0: இந்த பறவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளையா இருக்கும், பனி மாதிரி நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கும் இந்த பறவை. அது என்ன பறவை அப்படின்னு
5: நீங்கள்
0: சொல்லணும்.
5: என்னங்க?
0: நைட்டின் தாங்களா?
4: தவறான போது நல்ல முயற்சி.
0: ஆமாம், நல்லா முயற்சி பண்ணீங்க. கொஞ்சம் இது பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம் ஐயா. நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர்
6: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் இங்கே பேசுறீங்க? ஐயா இந்த துரைன்றவரும் நீங்களும் ஒரே ஊருங்களா? ஓகே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்களா, அதுக்காக கேட்டேன். சொல்லுங்க ஜெயசீலன் ஐயா, குறிப்பு உங்களுக்காக வந்து
6: பாத்தீங்கன்னா
0: உங்களுக்கான இன்னொரு குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா இது மற்ற பறவைகளை காட்டிலும் இதனுடைய உடல் அமைப்பும் இதனுடைய இறகுகளும் வந்து தனித்துவமா இருக்குங்க ஐயா.
7: உங்களுக்கான
0: குறிப்புனா இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பண்ணை வச்சு வளர்க்குற அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் வந்து பண்ணையிலலாம் வந்து குருவிகள்லாம் வளர்ப்பாங்க இல்லையா? அது மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து இந்த பறவை வந்து பண்ணையிலலாம் வளர்ப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பறவைன்னு
7: வச்சுக்கோங்களேன்.
0: சரி பரவாயில்ல, நல்ல முயற்சி முனிரத்தினம். நிகழ்ச்சி அணி மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
8: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்குட்டை சிவகாமிங்க ஐயா.
0: கடத்தக்குட்டையிலிருந்து சிவகாமி பேசுறீங்க. குறிப்பு கேட்டிங்களா சிவகாமி?
8: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பறவை வந்து வேட்டையாடக்கூடிய கலையில மிக புகழ்பெற்ற பறவைமா இது?
8: காம்பல் பறவை ஐயா.
0: காம்பல் பறவை இல்ல, இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான், ஆனா இது வந்து வேற பறவை.
4: நல்ல முயற்சிமா, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: ஆமா நன்றி. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர்
4: வருக வணக்கம். யார் இங்கிருந்து?
9: மாலை இனிய வணக்கம்மா.
4: மாலை இனிய வணக்கம். சொல்லுங்கய்யா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
9: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
4: கோபால் சொல்லுங்கய்யா, விடை சொல்றீங்களா? உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பறவையோட எடை வந்து

0: ஒரு கிலோ எடையும் 6.5 இன்ச் நீளமும் இருக்கும் ஐயா. இதான் உங்களுக்கு கணக்குறிப்பு.
1: நம்ம நாட்டில் இருக்காமா இது?
0: குறிப்பும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு தான், அதனால் இதை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே கொடுத்த குறிப்பையும் அதை வச்சு முயற்சி பண்ணுங்கள்.
2: நீங்களும் பங்கேற்று உங்களுடைய சரியான குறிப்புகளுக்கு பதில சொல்லி பரிசா பாடல் பெற விரும்புனீங்கன்னா புதிய நேர்களாக இருந்தால் 0

0: மற்றும் மகப்பேறு மருத்துவம் மகளிருக்கான பொது மருத்துவம் கர்ப்பப்பை அகற்றுதல் புற்றுநோய் சிகிச்சை குழந்தை இல்லாத தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும்போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500 8488 20.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103 புள்ளிகளில் விடை தரும் வினாக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கீங்க. நேர்களை நிகழ்ச்சி நேயம் அடுத்த தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம், யாரை இருந்து பேசுறீங்க? நலமா இருக்கிறது இருக்கட்டும் ஐயா. நீங்க பாத்தீங்களா, நீங்க தினமும் வானொலி கேக்குறீங்க. நான் வேண்டுகோள்லாம் கொடுக்குறேன், அந்த வேண்டுகோளை வந்து நீங்க வந்து அந்த வேண்டுகோளும் ஒண்ணு இன்னொன்னு, இப்பதான் ரேடியோ சவுண்ட் கம்மி பண்ணிருக்கீங்க. ரேடியோ சவுண்ட் எனக்கு கேக்குதே. மேலும் உங்களுக்கு ஒரு குறிப்பு அப்படின்னு
11: பாத்தீங்கன்னா,
10: அதாவது வரலாற்றிலேயே வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு பறவைகள் இந்த பறவையும் முக்கியமான ஒரு பறவைங்க. பூநாரை இல்லைங்களே? அது கரெக்ட். ஆனா வரலாற்றிலே வந்து அதிகமான பணம் கொடுத்து ஏலத்தில் எடுக்கப்பட்ட பறவை வந்து இந்த பறவை அப்படின்ற சாதனை படிச்சிருக்கு.
11: பரவாயில்ல,
10: நல்ல முயற்சிங்க. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர்
12: வருக. வணக்கம்.
13: வணக்கம்.
12: வணக்கம், யார் இங்கிருந்து?
13: திருப்பத்தூர் பூரிகம்மா.
10: திருப்பத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
13: வீரமணிங்கய்யா.
10: வீரமணி பேசுறீங்க ஐயா. குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
13: கேட்டிருந்தோம்.
12: வணக்கம். யார் இங்கிருந்து?
14: தருமபுரி மாவட்டம் அரியமான் கோட்டை, இல்காளியம்மன் கோவில் பூசாரி, ஆர் கலைமணி, கலைப்பாட்ட ஸ்டுடியோ.
12: சரி, ஓகேங்க. உங்களோட பேர் சொல்லுங்க.
10: பேர் சொல்லிட்டாரு கலைமணி ஐயா. குறிப்பெல்லாம் கேட்டீங்க, பதில் சொல்லுங்க. நன்றி. தலைப்பாளர் அன்பு வணக்கம். மாலை வணக்கம். சொல்பவர் யார் எங்கிருந்து?
15: கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாரம்பட்டி, அபிமன்னன்.
10: அபிமன்னன் குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? அபிமன்னன் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
15: வரங்க.
10: மறந்துட்டீங்க.
15: பரவாயில்ல,
10: எனக்கும் இங்கிலீஷ் பிரச்சனை தாங்க. பரவாயில்ல கலைமணி, நீங்க திருப்பி தருங்களா?
15: இல்ல சார், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்.

0: பட்டி அபிமன்னன்.
1: கர்த்த மாறம்பட்டி அபிமன்னன்.
0: அபிமன்னன்,
1: சரிங்க. அபிமன்னன் சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதோட பெயர் வந்து முதல்ல இருக்கிற பேர் வந்து கொஞ்சம் தப்பு, ஏன்னா அது இங்கிலீஷில் இருக்கிறதுனால கரெக்டாக இது பண்ண முடியல. பரவாயில்ல, பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேர் வந்து கர் ஃபால்கன், அதாவது கார்முஷா பியூர் அல்ட்ரா ஒயிட் கர் ஃபால்கன் வேட்டை பறவை. இதுதான் வந்து சரியான பதில், கரெக்டாக வந்து சொல்லியிருக்கீங்க அபிமன்னன். உங்களுக்கு பரிசு என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: படம் சார், புயல் பாடும் பாட்டு.
1: புயல் பாடும் பாட்டு, சரிங்க.
0: பாட்டு அந்த படத்துல இருந்து அன்னாடம் கஷ்டப்பட்டாலும் ஆண்டுக்கு ஒரு பொங்கல் வருது. அந்த பாட்டு வேணும் சார் எனக்கு.
1: ரொம்ப பழைய பாடலா வச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க
0: இல்ல சார்? அது 1987 வந்த படம்.
1: 87னா கிட்டத்தட்ட வந்துருச்சீங்க, கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, 29 வருஷத்துக்கு முன்னாடி பாடல் கேட்டிருக்கீங்க. சரி பரவாயில்லைங்க, அந்த படத்துல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல பாடலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துலாம் அபிமன்னன். ஒரு விளம்பர விலைக்கு பிறகு
0: கொடுங்க எனக்கு, இல்ல வேற பாடல் கேக்குறேன் நானுங்க.
1: அந்த பாடல் இல்லைனா வேற என்ன பாடல் ஆப்ஷனா கொடுக்கலாம் உங்களுக்கு?
0: சரிலாம் வந்து இது எங்கள் ராஜ்யம், அதுல இருந்து கனவு தோட்டம் ஒரு மனதலாடும் போது, அந்த பாடல் கொடுங்க சார்.
1: இது எங்கள் ராஜ்யம் படத்துல இருந்து
0: கனவு தோட்டம் நூறு மனிதல் ஆடும் போது.
1: சரிங்க, இந்த இரண்டுல ஏதாவது ஒரு நல்ல பாடல் உங்களுக்கு வழங்கிடலாம் அபிமன்னன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கான பாடல் வந்து ஒலிக்கும். நந்தினி இப்போ வந்து சரியான பதில் சொல்லியிருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பறவை பத்தின தகவல்களை நீங்க நேயர்களுக்கு சொல்லுங்க.
2: கண்டிப்பா, இது ஒரு பறவை, இது ஒரு வெளிநாட்டு பறவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இதோட உடம்புல முற்றிலுமே தூய்மையான பனி போன்ற உடலமைப்பு வந்து கொண்டது. பனி போன்ற உடலமைப்பும் இறகுகளையும் கொண்டது, தனித்துவமான உடலமைப்பையும் கொண்டது. அது மட்டும் இல்ல, இதோட எடை வந்து 1 கிலோ வரையும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட உடம்பு அங்குலம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 16-5 இன்ச் நீளம் வரையும் வளரும். அரபு நாட்டை சேர்ந்த பறவை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அரபு நாடுகள்லயே இந்த பறவை தான் வேட்டையாடும் நிகழ்ச்சியை வந்து நடத்துவாங்க. இது மிகவும் புகழ் பெற்றதும் கூட. வரலாற்றிலேயே அதிக விலை போன ஒரு பறவை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எந்த அளவுக்கு விலை போச்சு அப்படின்னா 1.5 பில்லியன் ஐக்கிய அரபு அமீரக கிராமிற்கு விலை போயிருக்கு. அதாவது நம்ம இந்திய மதிப்பு படி 3.4 கோடி, அந்த அளவுக்கு இது வந்து விலை போயிருக்கு.
1: இந்த பறவை வந்து இந்த அளவுக்கு விலை போயிருக்கும்போது உங்க டக்குனு உங்க மனசுல என்ன தோணுச்சு?
2: நம்மளும் வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு.
1: என் மனசில் என்ன தெரியுமா தோணுச்சு? வீட்டில் அடிக்கடி வந்து நீங்கள் 10 பைசா கூட லாய்க்கலன்னு சொல்லுவாங்க, பேசாமல் இந்த பறவையை பிறந்தால் கூட இத்தனை கோடி நமக்கு கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த பறவை பற்றின நிறைய தகவல்கள் இன்னும் இருக்குது. அதாவது இந்த பறவை ஏன் வந்து எல்லாருமே அப்படி கவனம் இழுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உடலெங்கும் தூய்மையான பனி போன்ற வெள்ளை இறகுகளும் தனித்துவமான உடல் அமைப்பையும் கொண்டது. அதனால தான் இந்த கர் ஃபால்கன் வேட்டை பறவை வந்து எல்லாருமே இது ரொம்ப விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேட்டை பறவை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பண்ணைகளில் வளர்க்கும் போது வந்து இந்த பாம்பு துளைகள், இந்த எலி துளைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேட்டை பறவை அவற்றையெல்லாம் வந்து வேட்டையாடுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த பறவை இருக்கும்போது இந்த சின்ன சின்ன உயிரினங்களால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் இருக்காது அப்படின்றதுக்காக இந்த பறவை வந்து அதிகமாக வந்து வளர்க்குறாங்க. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த அரச குடும்பத்தினரும் பெரும் செல்வந்தர்களும் இந்த பறவைகளை வந்து தங்களுடைய அந்தஸ்தோட அடையாளமாக ஒரு ஐடென்டிட்டியாக இந்த பறவைகள் வந்து வளர்த்துட்டு வர்றது வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அபிமன்னனுடைய பரிசு பாடல் தொடரும் நேயர்களே.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இண்டூர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் இண்டூர்.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இன்ஜினியரிங்
1: நேரம் மாலை 4:35 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய குறிப்புகள்லாம் கொடுத்து ரெண்டு கேள்விகளுக்கு வந்து சரியாக வந்து

0: ஒருத்தர் வந்து அபிமன்னன் சரியாக பதில் சொல்லி பாடல் வாங்கியிருக்கிறார். அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைத்தியநாதன் அவர்கள் சரியாக பதில் சொல்லி பாடல் பரிசு பாடல் வந்து வாங்கியிருக்காங்க. நீங்களும் அது மாதிரி உங்களுடைய பரிசு பாடலை பெற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகியவர்கள் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து சரியான பதிலை சொல்லி பாடல் பெற விரும்பும் நேரை சந்திப்போம். அன்பு வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். பரவாயில்லையே, என் குரல் கேட்டோன்னு கட் பண்ணிட்டாங்க. நீங்க வணக்கம் சொல்லுங்கம்மா.
1: வருக வணக்கம், வருக வணக்கம், அழைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தேவராஜ் பேசுறேன். எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துகள்.
0: நன்றி, நன்றிங்க,
1: நன்றி ஐயா.
0: தேவராஜ் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: சொல்லுங்க ஐயா.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோவில், மிகவும் பிரபலமானது மற்றும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவில் வந்து நம்ம இந்தியாவில் தாங்க இருக்கு. இதுதான் உங்களுக்கான குறிப்பு.
2: இந்தியாவில் இருக்கு இல்லைங்களா ஐயா?
0: நன்றி.
2: நான் முன்ன வாரமே சொன்ன ஸ்ரீபன் ராஜையா கிட்ட ஒரு வருஷம் ஆகுதுங்க பாஸ்போர்ட் வாங்கினா.
0: அப்படியா,
2: மறந்துட்டீங்க
0: நீங்களே. இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல பரிசு பாடல் நீங்க வாங்கிருப்பீங்கன்னு உங்க மேல எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன். பரிசு பாடல் வாங்கிருக்கீங்க? சரி, வாங்கிடலாம், விடுங்க. இப்ப என்ன போய் பரிசு பாடல் வாங்குறது என்ன அவ்வளவு கஷ்டமா? சொல்ற விஷயங்களை கொஞ்சம் நல்லா உன்னிப்ப கவனிச்சீங்கன்னா சொல்லிடலாம். சரி, இன்னைக்கு வந்து நம்ம
2: ஒரு கோயில பத்தி.
0: ஆமா ஆமா,
2: அது எந்த மாநிலத்திற்குன்னு சொல்லுங்க ஐயா பாக்கலாம்.
0: எந்த மாநிலம்? சரி, அது நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு. அதான் உங்களுக்கான குறிப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்த கோவில்.
2: தஞ்சை பெரிய கோயில்.
0: தஞ்சை பெரிய கோயில்னு எடுத்தோன்னே பெரிய கோயிலுக்கு போயிட்டீங்களே. இந்த சரி, ஆனா அந்த தவறான பதில் தான்.
1: நல்ல முயற்சிங்க ஐயா, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: இதுக்கான பதில் தொடர்ந்து நான் சொல்றேன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நன்றி நிகழ்ச்சி இந்தமைக்கு. நன்றி நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர். அன்பு வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: பாபநாசம்
1: ஒரு ஊரியா? பாபநாசம் கோயில், நாங்க வந்து கோயிலோட குறிப்பு கொடுத்துட்டு இருக்கோம்.
0: அங்கேயும் ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில்
3: பாபநாசத்துல
1: இருக்கிற ஒரு கோயில் அப்படின்னு
3: சொல்றீங்களா?
1: சரி, நல்ல முயற்சிங்கயா, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: நீங்க சொன்னது வந்து கொஞ்சம் தவறான பதிலுங்க ஐயா. ஆனா நல்ல முயற்சி, ஏன்னா நாங்க சொல்லக்கூடிய குறிப்புகள் எல்லாமே அதுக்கும் சிமிலரா வந்து மேட்ச் ஆகும், அதனால சொல்லிருப்பீங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, நன்றி. நேல் தலைப்பாளர், அன்பு வணக்கம். மாலை வணக்கம். நேரம் இரவுக்கே போயிட்டீங்க, சொன்ன உடனே பசி கூட இருக்குதுங்க எனக்கு. நீங்க சொன்ன உடனே டக்குன்னு சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மகாலிங்கம் பேசுறீங்க. மகாலிங்கம் குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
1: கோயில்
0: வந்து எல்லா தெய்வங்களுக்கான அந்த எப்படி சொல்றது, மூர்த்திகளும் அந்த உற்சவர்கள் அது எல்லாமே இருக்குங்கய்யா.
1: அதாவது இந்த கோயில்ல வந்து நீங்க சொல்ற முருகர் சிவன் எல்லா கடவுளும் இருக்காங்க.
0: உங்களுக்கு வேணா இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு குறிப்பு கொடுக்குறேன் பாருங்க. ஒருத்தர் வந்து தஞ்சை பெரிய கோயில்னு சொன்னாங்க. பெரிய கோயிலுக்கு வந்து 1000 ஆண்டுகளுக்கு வரலாறு இருக்கு. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அதுதான், அதாவது 300-600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சுயம்பு கோவில்ங்க. அது சுயம்பு ஸ்தலம்.
4: திருவண்ணாமலை சொல்லலான்னு பார்த்தேன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் சொல்லலான்னு பார்த்தேன்.
0: சரிங்க,
1: நல்ல முயற்சியா, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.

0: வசந்த் அண்ட் கோ. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு கோவிலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது என்ன கோவில் அப்படின்றத பலரும் வந்து யூகம் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்புகளை சரியாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து சரியான பதிலை சொல்ல முடியும். நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா.
0: ம், வணக்கம்.
1: நான் இங்கே குக்கல்மலையிலேருந்து மிருதிகாரங்குடைய ராஜேஸ்வரி ராஜேந்திர பேசுகிறேன்.
0: ராஜேஸ்வரி, நீங்கள் தினமும் நிகழ்ச்சி கேட்குறீங்க தானே?
1: ஆ, கேட்டுட்டு தான் இருக்கையா.
0: இப்போதான் அது சரி பண்ணியிருக்கீங்க. அந்த ரேடியோ சவுண்டை கம்மி பண்ண சொல்லான்னு பார்த்தேன், நான் பேசும்போதே கம்மி பண்ணிட்டீங்க. ஆ, சரி சரி, பரவாயில்லைங்க. இல்லை, அது வந்து மற்றவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான். என்னங்க? இல்லைங்களே, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச்சிங் வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ராஜேஸ்வரி, நிகழ்ச்சி அணிந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி அணி அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: சின்னத்தரங்கம், சாந்தமூர்த்தி மேடம்.
2: சாந்தமூர்த்தி, சொல்லுங்க, பதில் சொல்லலாமே.
3: ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயம் மேடம்.
2: ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் சொல்றீங்களா? நல்லா முயற்சிங்க. ஆனா தவறான பதில்.
0: நன்றி. நிகழ்ச்சி மடத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
4: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
4: பண்பலை சித்தன், தாசனம்பட்டி.
0: ஐயா, நீங்க சமீபத்துல தானே பாடல் வெற்றி பெற்றீங்க?
4: இல்ல சார், ரொம்ப நாளாவது நான் வந்து
0: அன்பு வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மாலை. வணக்கம்.
2: யார் எங்க இருந்து?
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. செந்தில் குமாருங்களா? ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா ஐயா? பதில் தெரியுங்களா? ஐயா, எனக்கு உங்களோட இணைப்புல வந்து நிறைய சத்தம் கேக்குதுங்களே, கொஞ்சம் தள்ளி வந்து
5: பேசுங்களேன்.
0: சொல்லுங்க. அத்திவரதர் கோயில் சொல்றீங்களா நீங்க? இல்லைங்க, அத்திவரதர் கோயில் இல்ல. ஓகேங்க, நன்றி. நிகழ்ச்சி நன்றி. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
6: ஐயா மாலை வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கங்க.
2: வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
6: தருமபுரி. நான் தருமபுரி நகரம் மரிகன்பாளையம் ராமகாயிரை இருந்து 1வது வார்ல எங்கச்சேன்னு பேசுறேங்க ஐயா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்களா
6: ஐயா? இந்த சீர்காழியில் உள்ள சிவன் கோயில்ன்னு?
0: இல்லைங்க, சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்னு நீங்க சொல்ல முயற்சி பண்றீங்க, ஆனா அது இல்லைங்கய்யா. நல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி அணிந்திருக்கலாம் நீங்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: இண்டூர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் டிரேடர்ஸ் 2வது ஆண்டு துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் டிரேடர்ஸ், இண்டூர்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நேயர்கள் கேட்டு ரசிப்பது விடை தேடிய வினாக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை திருமணாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. விடை திருமணாக்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து ஒரு கோவிலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து உங்களை மாதிரியே வந்து நந்தினி கண்களையும் என் கண்ணுக்கு தெரியுது. அவங்க இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போவேன்னு சொல்லுவோன்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அது இல்லைன்னு எனக்கு தெரியும். நிகழ்ச்சி நினைவோட தலைவர்கிட்ட பேசலாம். அன்பு வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: ஆ வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: அரியலூர் மாவட்டம் வானதிரைப்பட்டினம் செந்தமிழ் செல்வன்.
2: செந்தமிழ் செல்வன், சொல்லுங்க ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? பதில்
3: ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள்
2: கோயில். ஆண்டாள் கோயில், அது கூட மேட்ச் ஆகுதுங்க. ஆனால் நம்ம கொடுத்துருக்க குறிப்புக்கு வந்து அந்த கோவில் இல்லைங்க ஐயா. நல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேர சந்தித்துக்கு முன்னாடி வந்து நான் இன்னொரு குறிப்பு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன்.
1: கொடுங்க.
2: அதாவது இந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்தில் பிரம்மாண்டமான தேர் திருவிழா வந்து நடக்கும் நந்தினி. இந்த தேர் திருவிழா வந்து எப்படி சொல்கிறது, இந்த சுற்றுவத்தாது அந்த 18 கிராமங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் வெளிநாட்டிலேருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதுதான் இந்த கோயிலுடைய கூடுதலான ஒரு சிறப்பம்சம். நிகழ்ச்சி மட தலைப்பில் அன்பு வணக்கம். பரவாயில்ல, வந்த வேகத்தில் வேகமாக போயிட்டாங்க. நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க, அன்பு வணக்கம். மாலை வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து? ஐயம்புதூர்லேருந்து கலைச்செல்வி. கலைச்செல்வி, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, பதில் தெரியுமா உங்களுக்கு? ஊர் பக்கம் வந்துட்டீங்க, கொங்கு நாடு பக்கம் வந்துட்டீங்க, அந்த ஊரில் தான் இருக்கு, அந்த கொங்கு நாட்டு பிரதேசத்தில் தான் இருக்கு, ஆனால் வேற கோவில்.
3: அப்படியா?
2: ஆமாம்.
1: நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
3: நன்றி, நன்றி,
2: நன்றிங்க. ஸோ நந்தினி, இது என்ன கோவில் அப்படின்னு நம்ம வந்து ரிவீல் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 7-8 நிமிஷமாக வந்து இந்த கோவில் என்னன்றதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கோயிலுக்குலாம் போவீங்களா?
1: எப்பயாச்சும் போவோம் ஸ்டீஃபன்.
2: ஏதாவது பிறந்த நாள்,
1: அந்த மாதிரி
2: திருமண நாள், அது மாதிரி நேரத்துக்கு வந்து நீங்கள் கோயிலுக்குலாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவீங்க. பரவாயில்ல. ஒரு சில பேர் வந்து தினமும் இந்த கோயிலுக்குலாம் போயிட்டு பூஜைலாம் பண்ணுவாங்க
1: இல்லையா?
2: ஆமாம், அந்த ஸ்பிரிச்சுவலான விஷயன்றது வந்து நமக்கு தேவைதான். அப்படி பார்க்கும்போது இந்த கோவில் வந்து நம்ம கொங்கு நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கொங்கு நாடுன்னு சொல்லும்போது எங்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த குறிப்புகள்லாம் சொல்கிறேன், அப்புறமா அந்த கோவில் எங்கே இருக்குன்னு
1: சொல்கிறேன்.
2: இந்த கோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி மாதத்தில் தான் வந்து பிரம்மாண்டமாக வந்து தேர்ல நடக்கும். இந்த தேர் தான் வந்து இந்த கோயிலுடைய ஐடென்டிட்டி வந்து உலகத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து தேர்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த சக்கரத்துங்கள்லாம் பூட்டி சக்கரத்தில் இழுத்து போவாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த டிராக்டர், இந்த கனரக வாகனங்கள் வச்சுலாம் கூட தேர் கொண்டு போவாங்க.
1: ஆனால்
2: இந்த கோவிலில் கிட்டத்தட்ட இந்த 300-600 வருஷமாக பல டன் இருக்கக்கூடிய அந்த தேரை வந்து பக்தர்கள் வந்து அவங்களுடைய தோல் மேலே தான் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இது வந்து ஐதீகமாக வந்து வச்சுருக்காங்க. அதனாலேயே இந்த திருவிழாவும் இந்த கோவிலும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுச்சந்தை, உள்நாட்டு வெளிநாட்டு மாட்டு இனங்கள்லாம் வந்து இந்த திருவிழா நடக்கிற சமயத்தில் நடக்கக்கூடிய மாட்டுச்சந்தையில் வந்து விற்பனைக்காக கொண்டு வரப்படுவாங்க. குறிப்பாக வந்து இந்த கோவிலுடைய பிரதான பிரகாரத்தில் குலுக்கை பெட்டி அப்படின்னு ஒரு பெரிய பெட்டி வச்சுருப்பாங்க. இந்த பெட்டி வந்து திருவிழா போது மட்டும்தான் வந்து திறப்பாங்களாம். இந்த பெட்டியில் வந்து பல்வேறு பூஜை சாமான்களும் அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய அலங்கார பொருட்களும் வந்து இருக்குமா. இந்த கோவிலுடைய அந்த நேயர் ஒருத்தர் கேட்டார் இல்லையா, இங்கே பாருங்கள், முருகன், சிவன், விஷ்ணு, காமாட்சின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களும் அங்கே வந்து இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் வழிபடுறாங்க. இது வந்து ஒரு சுயம்பு ஸ்தலம். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் புதுப்பாளையத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த குருநாத சுவாமி திருக்கோவில்.
1: ஓகே ஓகே. இப்போ கோயிலோட பேர் வந்து அருள்மிகு குருநாத சுவாமி திருக்கோவிலுங்களா?
2: ஆமாம். இங்கே வந்து 3 கற்களில் வந்து காமாட்சி, விஷ்ணு, சிவன், முருகன் இவங்க எல்லாமே வந்து தனித்தனி வடிவங்களாக தெய்வங்களாக வந்து வணங்கப்பட்டு இருக்காங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்களை முக்கியமானது நம்ம முன்ன சொன்ன மாதிரி வந்து பக்தர்கள் வந்து சக்கரங்களே இல்லாத தேரை வந்து தோல் மீது தூக்கிட்டு போகிறது வந்து சிறப்பு அம்சமாக இருந்துட்டு இருக்கு நந்தினி.
1: கண்டிப்பாக.

ஒரு பாடல் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் வந்து பாடல் ஒலிக்கும். இணைந்திருங்க நேர்களை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் இது பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: வசந்த் அண்ட் கோ. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் நாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, துரை, துரைசாமி, குமார், கோகுல்நாத், சந்திரசேகர், விஜயா, வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், ஜெயசீலன், முனிரத்தினம், முனியப்பன், வீரமணி, கலைமணி, அபிமன்னன், தேவராஜ், பழனி, தியாகராஜன், மகாலிங்கம், ராஜேஸ்வரி, சாந்தமூர்த்தி, சித்தன், செந்தில்குமார், லக்ஷ்மணன், செந்தமிழ் செல்வன், கலைச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அபிமன்னன் அதுக்கப்புறமா வந்து வைத்தியநாதன் ஆகிய ரெண்டு பேர் வந்து சரியான குறிப்புகளுக்கு வந்து பதிலை சொல்லி பரிசு பாடல் வந்து வாங்கிட்டாங்க. தினந்தோறும் ஒவ்வொரு நேர்களுமே சரியான பதிலை சொல்லி பரிசு பாடல் பெறணும் அப்படின்றதான் எங்களுடைய எண்ணமும். உங்களுடைய தொடர் முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்,
1: உங்கள் நந்தினி.
0: நன்றி நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டதோ விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் கோகுல அஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இன்னைக்கு கோகுலாஷ்டமி எல்லா ஊர்களிலும் எல்லா மக்களும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கோவில்களிலுமே ரொம்ப சிறப்பாக இந்த கோகுலாஷ்டமியை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா. நம்ம தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலை சேர்ந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் மாக்கானூர் ஸ்ரீ கிருஷ்ணா ருக்மணி கோவிலிருந்து நேரலையாக தான் வளம் வரப்போகுது கோகுல அஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சியாக. அங்கேருந்து யாரை பேசுகிறாங்க அப்படின்னு சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜஸ்ரீ.
0: வணக்கம் மாரிமுத்து.
1: நேர்களுக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் அப்படி சொல்லலாம் இருக்கு. ஆனா குழந்தைங்க மட்டும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி
0: குழந்தை மாரிமுத்து
1: பொதுவா குழந்தைகள் மனம் கொண்டு இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா எந்த உலகம் நமக்கு அமைதியாகவும் எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாத உலகமாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பொதுவா நம்ம கிருஷ்ணன் நீங்க சொன்ன மாக்கனூர்ல அந்த பிரிவு சாலைன்னு ஒண்ணு இருக்கு, பாப்பாரப்பட்டிக்கு பெண்ணாறு பார்வையில. அங்க பெரிய பிரம்மாண்டமான ஒரு அம்மையா ஒரு ஊர்வலமே ரெடி பண்ணிருக்காங்க. ஷோன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. நிறைய குழந்தைங்களாம் சூப்பரா பார்த்து, பொதுவா மனிதர்களுக்கு பொறுத்து வந்தா குழந்தைங்களுக்கு என்ன வேஷம் போட்டாலும் என்ன துணி போட ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து அழகா இருக்கக்கூடிய குழந்தைங்களும் பயங்கர ஒரு 100 குழந்தைகள் மேல இருக்காங்க. ஆமா, இங்க இருக்கிற அந்த பக்கத்து கிராமத்துல அத்தனை குழந்தைங்களும் இருக்கிறவங்களும் நமக்கு கிருஷ்ண ராதே வேஷம் போட்டு நமக்கு அழகா அவ்வளவு பார்க்க சூப்பரா இருக்காங்க. ஒரு குழந்தை கிருஷ்ண தர்மமா ஊதிட்டு இருக்காருங்க. நம்ம இங்க லைவ் பண்றதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பேசுறோம், குழந்தைகிட்ட பேசலாங்க. வணக்கம் குட்டிமா, உங்க பேர் என்னங்க?
2: பிரணிதா.
1: பிரணிதா என்ன படிக்கிறீங்க? பிரணிதா படிக்கிறீங்களா? எங்க படிக்கிறீங்க? நீங்க ஒரு வேற இது போட்டுறீங்களா, காஸ்டியூம் போட்டுறீங்களா? இது என்ன காஸ்டியூம், என்ன என்ன வேஷம் தெரியுங்களா? என்ன வேஷங்க? ராதை வேஷங்களா? யாரு உங்களுக்கு போட்டுட்டது? ரொம்ப அழகா இருக்கீங்களா. சரி, அப்பா என்ன பண்ற, அம்மா என்ன பண்றாங்க அப்படிங்களா தெரியாது. பாட்டு பாடுவீங்களா? பாடுங்க, போலாம் பாடுங்க, ஏதாவது பாட்டு பாடுங்க அப்படிங்களா. ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப சுமாரா அமைதியா இருக்காங்க. வணக்கம் குட்டி, உங்க பேர் சொல்லுங்க.
2: நிஷாந்த்.
1: நிஷாந்த், நீங்க என்ன வேஷம் போடுங்க?
2: கிருஷ்ணன்.
1: கிருஷ்ணன் பத்துறீங்களா? இல்ல, எங்க வாங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு காஸ்டியூம். எங்க வாங்க?
2: திருக்குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. கற்க கட்டதர் கற்பவை கற்ற பின் இற்றதற்கு தக. கட்டணை தூரும் மலர்ச்சேனி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலர் என்னுடையதேனும் இலர்.
1: ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. சரிங்க, இப்போ திருக்குறள் சொல்லி கொடுப்பாங்களா? பிள்ளையார் அப்பா சொல்லி கொடுப்பாருல்ல, டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க,
2: ரெண்டு பேரும்
1: சொல்லி கொடுப்பாங்களா? ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். குட்டிமா, உங்க பேர் என்ன
2: சொல்லுங்க?
1: நகுல். என்ன படிக்கிறீங்க நகுல்? என்ன சாப்பிடுவீங்க? பூரி. சரிங்க, ரொம்ப வாழ்ந்தா.

0: புள்ளி அப்பா புள்ளி ஐயா ரொம்ப பிடிக்கும் அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும்
1: ரெண்டு பேரும் செட்டம்மா அப்பா ஃபுட் த பட் இன் த பேஸ்கட் த மவுஸ் வெண்ட் ஓவர் டு த பேஸ்கட் இன் பிட்ஸ் ஓபன் அம்மா தா த டினி மவுஸ் ஹா இட் இஸ் சோ ஸ்மார்ட் டீச்சர் ஷி கேவ் மீ எ லிட்டில் பீஸ் ஆஃப் பன் அண்ட் டுக் இட் அவுட் ரைட் த மவுஸ் ரன் அவே ஹேப்பிலி தேங்க் யூ
0: ரொம்ப அழகா சொன்னீங்க வாழ்த்துக்கள் ஒரு கைத்து நம்ம கைத்துங்க நம்ம வெரி குட் அப்புறம் சொன்னீங்க வாழ்த்துக்கள் ஒரு தம்பி எங்க தம்பி அப்படியே கோபல்ஸ்னு கிளம்பி வந்தீங்களா அவங்க பேரை சொல்லுங்க பாப்பாவா பொண்ணு பையன பாப்பாவா பையனா சரிங்க என்ன வேஷம்
1: போட்டுருக்கீங்க
0: யார் போட்டுங்க இது கையில வச்சிருக்கீங்களா இதுக்கு பேர் என்ன என்ன இதுக்கு பேர் தெரியுங்களா சொல்லி தரல அப்பா சரிங்க மாலாம் போட்டுருங்க எங்க வந்தீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே அப்படிங்களா என்ன படிக்கிறீங்க அழகா கிருஷ்ணதாஸ் போட்டாங்க அம்மா உங்களுக்கு சுத்தி போட்டாங்களா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு கண்ணு படம் சுத்தி போட்டாங்களா இல்லையா சுத்தி பாடலையா அம்மா இடத்துல சுத்தி போட்டாருங்க சரி ஏதோ ரைம் சொல்றீங்களா ரைம் சொல்றீங்களா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நிறைய பேர் கேக்குறாங்களா உங்க மாதிரி குழந்தைங்களாம் கேட்பாங்களா அப்ப சத்தமா சொல்லுங்க ரொம்ப அழகா தமிழ் எழுத்துக்கு உயிர் எழுத்துக்கு சொன்னீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப பெரிய ராதை இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ராதை ராதைங்க உங்க பேரு உங்க பேர் சொல்லுங்க சத்தமா சொல்றீங்களா அப்ப நான் இந்த குட்டி பாத்தீங்க அப்படின்னா குட்டி மட்டாய் வச்சு குட்டி மட்டாய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அம்மா அப்புறம் வாங்கிட்டு சொல்றாங்க உங்க பேர் சொல்லுங்களேன் சத்தமா உங்க பேர் என்ன என்ன படிக்கிறீங்க அவங்க குட்டி சுடைய விட மாட்டாங்களா சரி அம்மா பேரு என்னங்க அம்மா பேரு அவருக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க போல பாத்துக்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க காதல் பேப்பர்ல தொங்க விட்டாங்க குழந்தைங்க காதுல யார் போட்டு உங்களுக்கு இதெல்லாம் போட்டு அம்மா பேரு
1: என்னங்க
0: அம்மா என்ன பண்றாங்க உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுப்பாங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு சாப்பிடறதுக்கு
1: சப்பாத்தி
0: சப்பாத்தி எத்தனை சப்பாத்தி செஞ்சு கொடுப்பாங்க ரெண்டு சப்பா சாப்பிடுவீங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேர்
1: சொல்லுங்களேன்
0: ஐயா ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவளையா பிடிக்கும் ருத்விகாவே என்ன சொல்லுவாடா என்ன கொடுப்பா உங்களுக்கு என்ன கொடுப்பா என்ன கொடுப்பாங்க ருத்விக்கு என்ன கொடுப்பாங்க சாப்பிடறதுக்கு மாதுளை கொடுப்பாங்களா சரிங்க உங்க வீட்டுல இருக்குல்ல நீங்க உங்க வீட்டுல யாரும் கூட இருக்காங்க அப்பா இருக்கு இது தம்பி இருக்காங்களா அண்ணா இருக்காங்களா
1: தம்பி
0: தம்பி யார் ரொம்ப அதிகமா சேட்டை பண்ணுவீங்க தம்பியா நீங்களா
1: தம்பி
0: தம்பி என்ன பண்ணுவோம் வீட்டுல வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் குட்டி உங்க பேர் சொன்ன அப்படியே இப்ப ஹாஸ்டல்ல டெலிவரி ஆன மாதிரி இருக்கீங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க ஐயோ ரொம்ப அழகா அந்த குட்டி சொன்ன முத்தம் கொடுக்கறான் ரொம்ப சந்தோஷம் உங்க பேர் என்ன
1: சொன்னீங்க
0: ரோஸ் என்ன படிக்கிறீங்க என்ன பேரு சரிங்க ரொம்ப மகிழ்ச்சியா வணக்கம் குட்டிமா உங்க பேர் சொல்லுங்க
1: என்ன
0: படிக்கலாம் எங்க படிக்கிறீங்க மாகனூர் படிக்கிறீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதியம்
2: பெரியவங்களா பேசலாம்
0: வணக்கம் உங்க பேர் சொல்றேன்

0: ஸ்பெஷல் இங்க பண்ணுறாங்க.
1: ஸ்பெஷல் வந்து குழந்தைங்களுக்குலாம் வேடமிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க, அங்க பாத பூஜை எல்லாம் பண்ணி சிறப்பா வருஷம் வருஷம் கொண்டாடுக்காங்க.
0: எப்படி குழந்தைங்களை எப்படி கிருஷ்ணதாஸ் பாக்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? குழந்தைங்களை
1: கடவுளையும் நேர்ல பாக்குறீங்க.
0: மகிழ்ச்சி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சின்னசாமி சார்.
0: எந்த ஊருங்க நீங்க?
2: மாக்கனூர் தான்.
0: மாக்கனூர்லாம் சரிங்க. இப்போ பொதுவா மாசனூர்ல எவ்வளவு வீடுதான் இருக்கும்?
2: ஒரு 500.
0: இப்ப கிருஷ்ண கோயில் இருக்கு இல்லைங்க, அப்போ பொதுவா வருஷம் வருஷம் கொண்டாடுவீங்களா?
2: கண்டிப்பா வருஷம் வருஷம் சார்.
0: எவ்வளவு குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்களா? இதெல்லாம் இந்த மாக்கனூர் குழந்தைங்க பக்கத்துல வருவாங்க?
2: கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தோட்டத்துல ஒரு 100 சில்ட்ரன்ஸ் வராங்க. 100 சின்ன பிள்ளைங்க பாப்பா எல்லாமே கத்தம் போட்டு நல்லா கிராண்டா செய்வோம் சார்.
0: ஐயா வணக்கங்க. உங்க பேர் தீனதயாள. பெரிய குழந்தை, பெரிய குழந்தை ஹேண்டில் பண்ண முடியும். வேற மத்த தொழிலுக்கும் ஆசிரியர் தொழிலுக்கு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம எப்பயுமே குழந்தைங்களா இருக்கும். அவங்களுடைய பார்வையில நம்ம உலகத்தை பார்த்தா நம்ம புரிஞ்சு முடியும். எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
3: பையனு பையனுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஃப்ரெண்டா அப்படியே
0: ஹேண்டில் பண்ணிக்க.
3: அவர் 10 வருஷம் வளர்த்து.
0: எவ்வளவு தூரம் இருக்கு உங்களுக்கு இந்த கூட்டு வந்து? எவ்வளவு தூரம் இருக்கு?
3: 1.5 கிலோமீட்டர்
0: இருக்கும். சரிங்க. மேக்ஸிமம் மாக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அரசு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல?
3: ஆமா,
0: டீச்சர்ஸ்
3: இருப்பாங்க.
0: எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா எல்லாம் மாக்கணும்னா டீச்சர் தான் எல்லாம். குறைஞ்ச மாதிரி ஒரு பள்ளிக்கூட ஒருத்தராஜ் இருப்பாங்க இல்லைங்களா?
3: ஆமா ஆமா.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்த்து. நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நந்தினிங்க சார்.
0: நந்தினிமா? ஏன்னா உற்சாகமா
1: எஃப்எம்
0: கேப்பீங்களா?
1: கேப்பேன்.
0: சரிங்க. எத்தனை வருஷமா கேட்டு இருக்கீங்க?
1: ஒரு 10-15 வருஷம்.
0: என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: எனக்கு
0: பிடிக்கும். என்ன வேலை செய்றீங்க? உங்க பொதுவா பள்ளிக்குள்ள பசங்க இருக்கீங்களா? இங்க விளையாடு கிரவுண்ட்ல வச்சிருப்பீங்களா? என்ன மாதிரி விளையாட்டு
1: விளையாடுவீங்க? கபடி. அதுக்கப்புறம் புதனும் பிடி சார் வருவாரு, டோக்கன் சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு கிரிக்கெட் அந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாடுவோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஒரு குழந்தை பாப்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சிங்கதீர் வேலன்.
0: சிங்கதீர். ஐயோ நான் பேசுறேன் சொல்றேன், என்ன பண்றீங்க சிங்கதீர் வேலன்? என்ன படிக்கிறீங்களா? அப்பா என்ன பண்றாரு?
1: அப்பா வீட்டுல ஃபார்மர்.
0: ஃபார்மர் இருக்காரு. அம்மா என்ன பண்றாங்க?
1: அம்மா.
0: அப்படிங்களா? நல்லா படிப்பீங்களா? எவ்வளவு மார்க் வாங்குவீங்க?
1: 53.
0: வெரி குட். நல்லா படிக்கணும். என்ன படிச்சு
1: ஆசைப்படுறீங்க?
0: கலெக்டர். ஆனுமா? அப்ப மாவட்டம் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு அப்படிங்களா? நல்லா படிக்கணும். வாழ்த்துக்கள். நீங்க படிச்ச பிறகு தர்மபுரி எஃப்எம் வந்து நாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கணும். ஓகேவா? சரி, நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் பேசுறீங்களா? சமாசம் ஒம்மாடி. என்ன பயங்கரவாசமா ஒரு எஃப்எம் பண்ணிக்கிறீங்க. வணக்கங்க, உங்க பேர்
1: என்னங்க?
0: உங்க பேர் சொல்லுங்க. ஒரு குழந்தை பார்த்த அப்படியே கண்ணு புள்ள அப்படியே அழகா மை வச்சுக்கினு நாம போட்டுக்கினு மேல வந்து இந்த மயில் கொண்ட இதுல என்னங்க பேசுறாங்க? மயில் இறகுல வச்சிருக்காங்க. உங்க பேர் என்ன பேருங்க? சிறப்பு நிகழ்ச்சியாக மாக்கனூரில் இருந்து வடமந்து கொண்டிருக்கிறது கோகுல அஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சியாக.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் கோகுல அஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் டிரேடர்ஸ் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் டிரேடர்ஸ் இண்டோர்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: 40 திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன்

0: மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: கொடுக்கும் கொடுக்க.
1: எண்ணி பாட்டை நிறுத்திட்டீங்க
2: நீங்களா?
1: பண்ணி குழந்தைய தூங்க வச்ச உங்க பாட்டு என் உள்ளத்துல தூங்கி கிடந்த பல எண்ணங்களை விழிக்க வச்சிருச்சு. நான் காதலிச்ச அந்த குரலை திரும்ப ஒரு முறை கேட்கணும் போல இருக்கு. பாடுங்கள்
2: பாடு. உங்களுக்கு இல்லாத பாட்டா?

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 5:20. வைக்கிங் பன்னியன் சன் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற கோகுல அஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் மாக்கானூர் ஸ்ரீ கிருஷ்ணா ருக்மணி கோவிலிலிருந்து நீரலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியும் குழந்தைங்க கிட்ட ரொம்ப சிறப்பா பேசிட்டு இருக்காரு மாரிமுத்து. தொடர்ந்து பேசலாம் மாரிமுத்து. மாரிமுத்து

0: நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848482.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
6: இண்டூர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ், இண்டூர்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற கோகுல அஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் மாக்கனூர் ஸ்ரீ கிருஷ்ணா ருக்மணி கோவிலிருந்து நேரலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் மாரிமுத்து.
8: ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த அழகு அப்படியே மயங்கு போன மாதிரிதான் நாங்க லைனை கட்டாச்சு.
7: குழந்தை
8: ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து ராதை வேஷம் என்ன வேஷம் போட்டுக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. நீங்க என்ன வேஷம் போட்டுக்கிறீங்க? ஜஸ்மிதா என்ன வேஷம் போட்டுருக்கீங்க? ஜஸ்மிதா வேஷம் போட்டுருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க? என்ன வகுப்பு படிக்கிறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சில பேர் பாட்டு பாரு பாருங்களா. உங்க பேரு என்ன
9: சொன்னீங்க?
8: ரெண்டு பேரும் பாட்டு பாருங்களா, சத்தமா பாருங்களா, பாடுங்க. ரொம்ப அழகா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். சூப்பர், நல்லா படிக்கணும். ஓகே, கை தருங்க, கை தருங்க. ஓகே, நன்றிங்க. சரிங்க, ஓகே, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்னங்க? மோச்சத்து வந்து போனே உள்ள முடிங்கிறவங்க போல் இருக்கு. பாட்டு பாடு பாருங்களா, பாட்டு பாருங்க, சத்தமா பாடுங்க. ரொம்ப அழகா பண்ணீங்க, கை தருங்க, கை தருங்க. வெரி குட், சூப்பர் பண்ணீங்க. சரிங்க, வணக்கம். உங்க பேர், உங்க பேர் சொல்லுங்க.
10: குமார், காந்திகுமார்.
8: காந்திகுமார், எந்த ஊர்? காந்திகுமார்.
10: நான் மாகரூர் அந்த துணிக்கடை மாதிரி போல. காந்திகுமார்,
8: என்ன வேலை செய்றீங்க?
10: வேலை சேல சார்.
8: சரிங்க, சாப்பிட்டீங்க இல்லையா?
10: சாப்பிட்ட சார்.
8: எங்க கோயில பயணம் போயிருப்பீங்களே, மங்களகரமா வச்சிருப்போம்.
10: அங்க கோயில், இந்த ஊர்ல கோயிலுக்கு பஞ்சமே இல்ல சார்.
8: இருக்கு, நிறைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து எப்ப
10: நாலு
8: மணிக்கு விடுதலை நகர்ல போயிட்டு ஸ்டேடியம் வரீங்களா? வணக்கம், வணக்கங்க. உங்க உங்க பேர் சொல்லுங்க.
11: சத்யா.
8: எந்த ஊர் மணிங்க?
11: மாக்கனூர்.
8: மாக்கனூர், என்ன வேலை செய்றீங்க?
11: விவசாயம்.
8: அப்படிங்களா, இப்ப டெய்லி எஃப்எம் கேப்பீங்களா? என்ன ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு? ப்ரோக்ராம்
11: ப்ரோக்ராம் காலையில பாட்டு எல்லாம் கேட்போம். மதியம், மதிய டைம்ல 1 மணிக்கு பாட்டு வரும், அதை கேட்போம்.
8: பழைய பாட்டு பிடிக்குமா உங்களுக்கு?
11: பிடிக்கும்,
8: ரொம்ப பிடிக்கும். சரிங்க, இப்ப இத்தனை நீங்க ரொம்ப முயற்சி பண்ணி லைனுக்கு வந்தீங்க. இப்ப உங்களை தேடி நாங்க வந்திருக்கோம்ல, சந்தோஷங்க. இப்ப இருக்கிற மேக்ஸிமம் இங்க இருக்கிற மாக்கணும் இருக்காங்களா, இவங்க என்ன மாதிரி ஒர்க்குக்கு எல்லாம் போவாங்க? என்ன மாதிரி
11: படிச்சுக்கிறாங்க? எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப் தேடுறாங்க. எல்லாரும் நிறைய பேர் எங்க ஊர்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காங்க.
8: மகிழ்ச்சி, நன்றிங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
12: குலசேகரம்.
8: எந்த ஊருங்க?
12: மாக்கனூர்.
8: என்ன பேசுறீங்க?
12: தேங்காய் உரிக்கிறதாங்க.
8: தேங்காய் உரிக்க, தேங்காய் உரிக்கிறதுனா எங்க மரம் மரம்
12: கேச்சில் வந்து தேங்காய் வியாபாரம் பண்றாங்க.
8: அப்படிங்களா, தேங்காய் வியாபாரம். எவ்வளவு இவ்வளவு ரேட் ரொம்ப அதிகமா இருக்குது தேங்காய்?
12: அப்புறம்
8: பாத்தீங்களா. சரிங்க, இப்ப ஒரு வியாபாரம் எங்க வாங்கி வருவீங்க நீங்க?
12: நாங்க அப்படி பாரூர் அச்சம்பட்டி நெடுங்கல் சைடு எல்லாம் போயிட்டு
8: வரேன். நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க. வாங்க பண்ணுங்க, வாங்க, பயப்பட எங்க வரீங்க? உங்க பேசுங்களா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
13: என் பேர் மகேஸ்வரிங்க.
8: மகேஸ்வரிங்க, வாங்க, ரொம்ப வெக்கப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேலை செய்யுங்க? என்ன வேலை செய்யுங்க?
13: நான் டீச்சருங்க.
8: டீச்சருங்களா? எங்க?
13: பிரைவேட் ஸ்கூல்ல.
8: பிரைவேட் ஸ்கூல்ங்களா? பிரைவேட் ஸ்கூல் அப்படி சொல்லுங்க. டீச்சர் என்ன வேலை? என்ன அது? கவர்மெண்ட் தான் பிரைவேட் தானே? மத்தவங்களுக்கு நம்ம வடிக்காடுறது பெரிய விஷயம் இல்லைங்களா? இப்போ இப்போ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா டீச்சரா இருக்கிறவங்களும் ஆசிரியர் மாதிரி பெரிய வித்தியாசமா இருக்கும். ஏன்னா டீச்சர் நம்ம குழந்தை மாதிரி அவங்களோட ஹேண்டில் பண்ணிப்பாங்கல்ல, அது ரொம்ப ஸ்மூத்தா அவங்களை வந்து பர்சனலாக நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஏதாவது அவங்களுக்கு டிஃபிகல்ட் பிரச்சனை இருந்தாலும் கூட நம்ம மானிட்டர் பண்ணுவோம்ல. இப்போ இப்போ டீச்சர் வெளியே வரும்போது குழந்தைங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பரவாயில்லைங்களா?
13: ஓகே, சூப்பரா பண்றாங்க.

0: இப்போ இன்னைக்கு லீவுங்களா?
1: ஆமா.
0: எவ்வளவு பேர் குழந்தைங்க இருப்பாங்க இங்க?
1: இங்க ஒரு 200 குழந்தைங்க இருப்பாங்க.
0: ஆமா, சந்தோஷமா. வேற சொல்ல வருவீங்களா?
1: இல்ல
0: பாட்டு பாருங்களா? அப்படின்னா ரயில் சொல்ல போறீங்களா? வணக்கம், உங்க பேர் வாங்க. இப்ப குழந்தைங்க ரொம்ப அழகா வந்து ரெடி பண்ணிருக்கீங்களா? இந்த வயசு பாத்து எவ்வளவு நேரம் நமக்கு டைம் எடுத்து
1: அவங்க கோஆபரேட் பண்ற அளவுக்கு?
0: கோஆபரேட் பண்றதுக்கு ஒரு 6 மணி நேரமாக இல்ல 6 மணி நேரம்
1: ஆகலாம்.
0: இந்த குழந்தைங்களை மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நமக்கு திங்ஸ் வாங்கி போட்டுக்கிறீங்களா? இப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபிட் பண்ணா நமக்கு தெரியல. எப்படி நீங்க இயல்பாவே மத்தவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, இல்ல இயல்பா அம்மாக்களுக்கு உண்டான அந்த குணம்? இப்ப குழந்தைங்க இந்த மணி இந்த இடத்துல போடணும் எல்லாம் போடணும் ஒரு விஷயம் இருக்குல்ல, பெரிய விஷயம் இல்ல.
1: இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேஷன் பண்ணிருக்கோம். இப்படி போட்டா நம்ம குழந்தை அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் வாங்கி பண்றோம்
0: சார். அழகா வந்து சூப்பரா பண்ணிக்கிறேன். வாழ் பாட்டிமா, வணக்கம் பாட்டிமா. உங்க பேர் சொல்லு பாட்டிமா.
2: என் பேரு மாரி.
0: என் பேரு மாரி. சூப்பரா இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க?
2: நாங்க என்ன சும்மா கிடக்கா?
0: சும்மா
2: இருக்கீங்களா? கூலி குடிக்கிறது பூக்கு இருக்க பார்த்தா.
0: சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிடுங்க.
0: என்ன சாப்பிட்டீங்க?
2: போதான்.
0: போதா சாப்பிடுங்க அப்படின்னா? ஐயோ, சரிங்க. நன்றிமா பாட்டி, வாழ்த்துக்கள். அடுத்ததான் நம்ம கூட பேசுங்க அப்படின்னா அவர் ரொம்ப குழந்தை ரொம்ப அழுது. வணக்கம். இது குழந்தை வந்து இது மிமிக்ரி அப்படிங்களா? பாட்டு போன் வச்சிருக்க. சரிங்க, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வாங்க.
1: என் பேரு மோகனப்பிரியா.
0: மோகனப்பிரியா, என்ன பண்ணீங்க
1: மோகனப்பிரியா? நான் இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்.
0: எங்க இருந்து காலேஜ் படிக்கிறீங்க?
1: சென்னையில செயின்ட் ஜோசப் காலேஜ்.
0: அப்படி என்ன துறை படிக்கிறீங்க? என்ன
1: டிபார்ட்மெண்ட்
0: படிக்கிறீங்க? இப்போ ஏஐ ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்குல்ல, இப்போ எப்படி இந்த துறையை செலக்ட் பண்ணீங்க?
1: எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏஐ படிக்கணும்னு ஆசை.
0: எங்க படிச்சீங்க? பள்ளிக்கூடம்.
1: பள்ளிக்கூடம் அவையார் ஸ்கூல், தர்மபுரி.
0: இப்போ மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏஐக்கு இப்போ நிறைய அட்வான்ஸா நிறைய செய்தி துறைகள் இருக்கிறோம். பள்ளிக்கூடம் இருக்கு, எல்லா துறைகளும் ஏஐ வந்து ஈவன் ரோபோக்கள் கூட வந்து நம்ம சமயத்தில் பாத்துருவாங்க. ரோபோக்கில் வந்து சர்வ் பண்ற மாதிரி ஆபரேஷன் பண்ற மாதிரி கூட அட்வான்ஸ் வந்துருக்குல்ல. ஸோ இது எப்படி நீங்க அட்வான்ஸா பாக்குறீங்களா இல்ல டிஸ்அட்வான்டேஜா பாக்குறீங்களா?
1: பாக்குறோம்.
3: மேல இருக்கு இந்த கோயில்ல வந்து முருகன் ஒரு அண்ணா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பூசாரியா இருந்தாரு. இப்ப வந்து அவர் சொந்தமா ஒரு லேண்ட்லயே வந்து கோயில் கட்டி நல்லபடியா சிம்பிளா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சாமி பூஜை பண்ணுவாங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு கோயில் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வரவேற்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட சன் வந்து ஜெயசீலன்ன்றவர் வந்து அவர் ஸ்டெப் எடுத்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஊர்ல இருக்கிற அனைத்து குழந்தைகளுமே வந்து வரவேற்று அவங்களுக்கு சிறந்த முறையில வந்து பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து வீடு வீடா போயிட்டு அனைவருமே அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு வரணும், கண்டிப்பா வந்து கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்க ஊர்ல இருக்கிற அனைவருமே வந்து கலந்துருக்காங்க. எங்க குழந்தை இருக்கு அனுநத்திகா நேம், அவங்களும் கலந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பொண்ணு இதோட 3 வயசு ஆகுதுங்க. முதல் வருஷத்துல இருந்தே அவங்கள வந்து ஃபர்ஸ்ட், ஆமா 2 வருஷமா ராதை வேஷம், முதல் வருஷம் கிருஷ்ணர் வேஷம். ரொம்ப சின்ன குட்டி குழந்தையா இருந்ததுனால அவங்கள வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம். இப்ப கடைசி 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ராதை, அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க எல்கேஜி. அவங்க நேற்று வந்து ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல மாக்கனூர் கிராமத்துல சிறந்த முறையில வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிறந்து வளர்ந்து இப்பதான் முதல் முறையா நான் வந்து இதை பாத்தீங்கன்னா நம்ம தர்மபுரி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றாங்களா என்னன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு.
0: நாங்க நம்ம தமிழகத்துல குறைவா தான் கொண்டாடினாங்க. நம்ம ஒரு 10 வருஷம் பார்க்கலாம் நிறைய.
3: ஆமாமா, கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஒசூர்ல இருந்திருக்கேன் 10 வருஷமா, பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். மாக்கனூர் கிராமத்துக்கு வந்து 5 வருஷமா வந்து வீடு கட்டி இங்க மாக்கனூர்ல இருந்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து எங்க அப்பா அம்மா கூட இருந்தோம். 2007 வரைக்கும் எங்க வீட்டுல கரண்ட் கிடையாது, பேட்டரி செல்லுல வந்து எஃப்எம் கேட்டுட்டு இருப்போம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப நீங்க லைவ் பண்றது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். ஜெய்சலம் மற்றும் எங்க ஊரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களை வரவேற்றது. நீங்க வருஷம் வருஷம் இதே மாதிரி வந்து எங்களுக்கு சிறந்த முறையில செஞ்சு கொடுக்கணும்னு கண்டிப்பா கேட்டுக்கிறேன். உங்க சேனல்ல சிறந்த முறையில வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. எங்க ஊர் நண்பர்கள் அனைத்து ஊர்ல வந்து ஒரு 100-200 பேர் இருப்பாங்க, இளைஞர்கள், அவங்க ஃபேமிலி, பெரியவங்க, தாத்தா, பாட்டி.

0: அனைவருமே நடக்க முடியாதவங்க கூட வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் எங்கள் மாசம் ஒரு கிறிஸ்தார் ஜெயந்தி கொண்டாடுறோம். எங்க குழு சார்பாகவும் அனைவருக்குமே இந்த சேனல் இப்ப லைவ் கேட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் மனமார நன்றி
1: தெரிவிச்சு. வணக்கங்க, என் பேரு செல்வகுமார், நான் மாக்கனூர் கிராமத்துல பேசுறேன். எங்கள் ஊரின் மிக பெருமையான பழமையான ஊரு. இங்க வந்து சுமார் 400 மேற்பட்ட ஆசிரியர்கள் குடும்பங்கள் இருக்கிறது. இங்க வந்து அதே போல நம் இந்து பண்டிகை என்றாலே மிக வெகு சிறப்பாக கொண்டாடுவோம். முக்கியமாக கிருஷ்ண ஜெயந்தி விழா. இந்த விழாவானது தற்பொழுது எங்கள் ஊரிலே முருகன் என்பவர் வந்து ராஜகிருஷ்ண கோயில் கட்டுகிறார். அவர் சொந்த முயற்சினாலே கட்டுகிறாரு. அவருக்குள்ள அந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கும்பாபிஷேக விழா முடிந்து இப்ப தற்பொழுது 3 சீரன் சிறப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இளைஞர்கள் சார்பாகவும் கோயில் சார்பாகவும் செஞ்சிருக்கிறோம். இங்க முக்கியமாக வந்து 3 பிரசித்தி பெற்ற கோயில். ஒன்னு துணிக்கட்டி மாரியம்மன் கோயில், அங்க மிகவும் பிரசித்தி பெற்று அங்க இரண்டாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர் வந்து வேண்டி சென்றார்கள். அடுத்த 1 குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஒரு ஐதீகம் உள்ளது. அது மிக பழமையான கோயில், அது மிக சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக கிருஷ்ண கோயில், இங்கேயும் அதே போலதான் மிக சிறப்பாக வழிபாடு செய்திருக்கிறாங்க. வார வழிபாடும் நடக்குது. அடுத்ததாக பெரியாண்டவர் திருக்கோயில், இப்ப 1000 பங்காளிகள் சேர்ந்து சம்பந்தி பங்காளி சேர்ந்து சிறப்பாக கொண்டாடிட்டோம். அங்கேயும் வாரதோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இருக்குதுங்க.
0: அழகா வந்து அதுதான் ஊர் கூடி தேர் இழுப்போன்ற மாதிரி ஊருக்கெல்லாம் சேர்ந்து சம பிரம்மன் ஒரு பாசு வயல்பேட டெடிபியர் பொம்மைலாம் போயிட்டு இருக்கு. பார்த்து பனி கடையா நல்லா வேசலாம் போட்டு பண்ணிக்கிறாங்க. பார்த்து ரொம்ப நாமளும் குழந்தைய மாறுற மாதிரி அது போக இந்த அருமையான சரிதில நினைவு அதெல்லாம் வணக்கம்
2: மீராஜ்.
0: மாக்கனூர் கிராமத்துல இருந்து ராதாகிருஷ்ண கோயில் இருந்து கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நம்மோட பேசி அது வரைக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுவோம். நன்றி, வணக்கங்க. வணக்கம் ராஜேஸ்வரி.
3: நன்றி, நன்றி மாரிமுத்து. வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற கோகுல அஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இதுவரை தருமபுரி மாவட்டம் மாக்கனூர் ஸ்ரீ கிருஷ்ணா ருக்மணி கோவிலிலிருந்து நேரலையாக வலம் வந்தது. களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினாங்க ஜே மாரிமுத்து.

0: Viking Bunions and Briefs.
1: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
3: நம்ம கம்பெனி கடல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
1: தர்மபுரி பண்பல்

0: 105.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்,
2: இண்டோர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் இண்டோர்.
3: பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 5:37. கோகுலஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சியாக அடுத்ததாக நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரன்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ராதாகிருஷ்ணர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே இருக்க மக்களையும் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜேஸ்வரி.
3: வணக்கம் பிரபாகரன், சொல்லுங்க.
4: மிகவும் அப்படியே பிரம்மாண்டமாக அந்த மாலை நேர மகிழ்ச்சியில் வந்து மக்கள் நம்மளெல்லாம் ஆழ்த்திட்டு கண்டிப்பா இரவு கிருஷ்ணரே பாக்குற அளவு கூட்டு போயிட்டாங்க.
3: ஓ சரிங்க.
4: அதனாலதான் ஒரு பாட்டை வச்சிருக்கேன் நானு. ஆடுவோம் ஆடுவோம் ஆனந்தம் பாடுவோம், கண்ணனை இன்று நாம் போற்றுவோம். குரல் ஓசை கேட்டு
3: பிரபாகரன்,
4: உங்களுக்கே தெரியும் நிறைய கூட்டங்கள் வந்து அலைமோதிட்டு இருக்கு, வந்து நிறைய பாடல்களும் பாடுனீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த சந்தோஷம்?
5: எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. கிருஷ்ணர் ஜெயந்தினாலே ரொம்ப ஃபேமஸ் ஆனது, குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அழகா எல்லாரும் ரெடி ஆகி வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜென்மாஷ்டமி முட்டு அவங்கவுங்க பக்தர்கள் என்னென்னலாம் வேண்டாங்களோ அது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டு நாங்க மூலமா ஒரு இது சொல்றோம். வனமாலி வாசுதேவா, மனமோகன ராஜா ரமணா, சசிவதனா.

0: ஜெகன் மோகன ராஜா ரமணா வனமாலி வாசுதேவா.
1: இப்போ ஒரு ராகத்திலே தெரியுது எவ்வளவு சந்தோஷமா அந்த கடவுளை வர்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்தீங்க?
0: நாங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கோம். எவ்ரி இயர் இஸ்கானுக்கு நாங்க ப்ரோக்ராமும் கொடுக்குறோம், அதுக்காக ரெகுலரா வந்துட்டு இருக்கோம். இது என்ன 7th இயர்.
1: எத்தனை நிகழ்ச்சிகள் நீங்க பண்ணிருப்பீங்க?
0: இங்க நிறைய பண்ணிருக்கோம், கவுண்ட் எல்லாம் தெரியல. நிறைய
1: பண்ணலாமே பேசுது. நீங்க எத்தனை வருஷமா பாடி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பேசுறீங்க, நன்றிங்க. அடுத்ததா ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்க, வணக்கம். உங்க பேர்?
2: என் பேர் சுபிக்ஷா.
1: நீங்க எத்தனை வருஷமா போயிருக்கீங்க?
2: நானும் எவ்ரி இயர் அப்பப்போ வரதுதான்.
1: ஓகேங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறேன். இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி எதுக்காக கொண்டாடப்படுறாங்க, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்.
2: கிருஷ்ண ஜெயந்தி எதுக்காக கொண்டாடுறோம்னா, இன்னைக்கு கிருஷ்ணரோட பிறந்த நாள். அவர் என்னதான் சிறையில வந்து பிறந்தாலுமே அவங்களோட அப்பா நந்தகோபர் வந்து கடல் வழியா அவரை கொண்டு வந்து ஒரு ராஜா கிட்ட சேர்த்த ஒரு நாள். இவ்வளோ தடைகளை தாண்டி நமக்கு கிருஷ்ணர் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு இவ்வளோ உபதேசங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அது எல்லாம் நாமும் கேட்டு கீதையெல்லாம் படிச்சு நம்ம வாழ்க்கையில நாம் அதை கடைபிடிச்சு நாம் அதெல்லாம் யோசிக்கிற ஒரு நாளா இந்த கிருஷ்ண ஜெயந்தி இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள்.
1: கண்டிப்பாங்க. சரி, இப்ப நிறைய குழந்தைகள் வந்து வேஷம் போட்டுட்டு வராங்க, அதனுடைய இது என்ன? இன்னைக்கான ஃபங்க்ஷன் இவ்வளவு கூட்டம், இன்னைக்கு சிறப்பானதுக்கான காரணம்?
2: சின்ன குழந்தையெல்லாம் அழகழகா வந்திருக்கா. அவர்களை பார்க்கும் போதாவது கிருஷ்ணர் அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாரு, அவ்வளவு சுட்டியா இருந்தா அவர் எவ்வளவு அவ்வளவு பெரிய அரக்கனை எல்லாம் கொண்டாரு. சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வேஷம் போடும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த கதையை சொல்லி கொடுக்கலாம். அந்த கதையில இருந்து நமக்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன உபதேசம் கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் இந்த வேஷம் போடுறது அப்படின்றது நினைக்கிறேன்.
1: நிறைய தகவல்களை

0: பண்ணுங்க, நேயர்கள் கேட்டிருப்பாங்க. உங்களோட தொழில் வந்து தொடர்ந்து சிறக்கணும், இன்னும் நீங்க மென்மேலும் உயரத்துக்கு போய் நிறைய கச்சேரிகள்லாம் பாடணும் சொல்லிட்டு வாழ்த்துறோம். நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ.
0: ராஜேஸ்வரி, நம்ம ஒரு இனிய பாடலை தொடர்ந்து மீண்டும் எழுதலாம்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை

0: கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஐந்து மணி 47 நிமிடத்தில் நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் கோகுலஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சியில். இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் மாட்டுக்காரன்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ராதாகிருஷ்ணா கோவிலிலிருந்து நீரலையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கோகுலஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சியாக. தொடர்ந்து பேசலாம் அங்க இருக்க பிரபாகரன் கிட்ட. பிரபாகரன்
4: வணக்கம். ராஜேஸ்வரி,
3: கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், சொல்லுங்க. நீங்களும் போயிருக்கீங்க.
4: ராஜேஸ்வரி கேக்குதுங்களா?
3: கேக்குதுங்க, சொல்லுங்க.
4: கார்த்திகேயன்
3: சொல்லுங்க. கண்டிப்பா.
4: முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வனம் தாவனம் வனம் தாவிருந்தாவனம் தாவ தாவனம் வெண்ணை உண்ட மண்ணை உண்ட வெண்ணை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா மாதிரி காட்சி அளிக்க. கேக்குதுங்களா?
3: பேசுங்க கார்த்திகேயன், சொல்லுங்க.
4: இங்க ஒரு பேசணும்னு காத்துட்டு இருக்காங்க.
3: சரிங்க,
4: அவங்க கிட்ட பேசலாமா?
3: கண்டிப்பா
4: வாங்க. வணக்கம், பேர் என்ன?
5: என் பேரு சரண்யாங்க.
4: எங்க இருந்து வரீங்க?
5: தர்மபுரியில இருந்து.
4: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரண்யா?
5: காலேஜ் படிக்கிறேன்.
4: காலேஜ் படிக்கிறீங்களா?
5: ஆமா ஆமா.
4: இன்னைக்கு லீவுங்களா இல்ல கோயிலுக்கு வந்தீங்க?
5: இன்னைக்கு லீவு தான், கோயிலுக்கு தான் வந்தோம்.
4: கோயில்ல என்னத்துக்காக வந்திருக்கீங்க இப்போ?
5: நாங்க வந்து இந்த கோயிலுக்கு சேவை பண்ண வந்திருக்கோம்.
4: எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க?
5: தர்மபுரி ஹோமியோபதி காலேஜ்.
4: ஓ, தொண்டு செய்யறதுக்காக வந்திருக்கீங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். எந்த ஊர் உங்களோடது?
5: என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை.
4: திருவண்ணாமலை சிவபெருமான் கோயில் இருக்கிறதுல இருந்து நீங்க
5: சாமி தரிசனம் நல்லா பண்றாங்க, சாமி மிகவும் அழகாக இருக்காங்க.
4: இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா?
5: இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம்.
4: காலேஜ் பக்கம் இருக்கனால அடிக்கடி வருவீங்க?
5: அடிக்கடி வருவேன்.
4: இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க. கிருஷ்ணர் பிறந்த தினம் சொல்றாங்க, சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏதாவது ஒரு ரெண்டு வருஷம் வருஷம் வருது ஸ்கூல்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க கிருஷ்ணர் ஆதி வேஷம் போட்டுருக்க,
5: அந்த மாதிரிதான் இன்னைக்கும் பண்ணாங்க. பரதநாட்டியம், கச்சேரி, அந்த மாதிரி நிறைய சாங் பாடுறது
4: கோலாகலமா போயிட்டு இருக்கு.
5: கோலாகலமா போயிட்டு இருக்கு.
4: பார்க்கவே நல்லா இருக்கு.
5: பார்க்கவே நல்லா இருக்கு.
4: பக்தர்கள் எல்லாம் எப்படி வந்துட்டு இருக்காங்க?
5: பக்தர்கள் எல்லாம் நிறையவே வந்துட்டு இருக்காங்க. காலையில இருந்து ஒரு 10,000 பக்தர்கள் மேலதான் வந்திருப்பாங்க.
4: இந்த சேவை செய்யறதுனால உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கா?
5: மாதிரி மன நிம்மதியா இருக்கு.
4: நிம்மதியா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு இங்க வந்துட்டோமே, லீவ் அன்னைக்கு நீங்க வந்துட்டோமே.
5: அப்படி இல்ல, அப்படி இல்ல, உங்களுக்கு எதுவும் தோணல.
4: சரி, உங்க சேவை சிறக்கட்டும், உங்க படிப்பு செழிக்கும். அடுத்ததா இன்னொருத்தர் இணைறாங்க, வாங்க. உங்க பேர் என்ன?
5: கனிமொழி.
4: என்ன பண்றீங்க?
5: பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட்
4: இயர். ஃபர்ஸ்ட் இயர். இப்பதான் இது ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு இந்த அனுபவம்?
5: நல்லா இருக்கு.
4: நீங்க எங்க இருந்து வரீங்க?
5: சோகத்தூர்ல
4: இருந்து. சோகத்தூர்ல பக்கம் தான். கிருஷ்ண ஜெயந்தினா உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? மழலைகள்னாவே அழகுதான், இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி இன்னைக்கு நல்ல

0: ஏக்கம் போட்டு நமக்கே கிருஷ்ணராதை நேர்ல வர மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு, காலையில இருந்து இப்போ சாயங்காலம் வரைக்கும் இருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு
1: புது எக்ஸ்பீரியன்ஸா
0: இருக்கு? உங்க காலேஜ்ல இருந்து அனுப்பிச்சாங்களா இல்ல நீங்களா வந்தீங்களா?
1: காலேஜ்ல
0: இருந்து
1: விருப்பப்பட்டு
0: சொல்லிட்டாங்க. அடுத்து இறைவனை வந்து அது நேரலையா நம்ம கேட்கலாம்.

0: அழகா துதி எல்லாம் பாடுறாங்க, கோலாகலமா கச்சேரியா நடந்துட்டு இருக்கு. ஒரு பாடலோட இனிய பாடலோட நிகழ்ச்சிய நிறைவு பெற்றுக்கலாம்.
1: கார்த்திகேயன்
0: ராஜஸ்வரி இருக்கீங்களா?
1: சொல்லுங்க.
0: கிட்டத்தட்ட ஒரு 500 500 ல இருந்து 600 பேர் இருப்பாங்க. ஓ சரிங்க. இப்ப சிறப்பு கால பூஜைகள் எல்லாம் போயிட்டு இருக்குங்களா?
1: பரதநாட்டியம் இந்த மாதிரியான அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாங்க?
0: ஆமாங்க, இப்ப பாட்டு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
1: ஓ சரிங்க.
0: கிருஷ்ணர் ஒவ்வொரு காலேஜ்ல இருந்தும்
1: குழந்தைகள் உருவத்துல தெய்வத்தை காணலான்றது உண்மைதான் இல்லைங்களா? சரிங்க சரிங்க, ரொம்ப சிறப்பா ரொம்ப சிறப்பா இப்ப ஆட்டுக்காரன் பட்டியில அந்த கோவில்ல ரொம்ப சிறப்பா அந்த கோகுலாஷ்டமியும் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லைங்களா? சரிங்க, பரதநாட்டியம் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்களாங்க? சரிங்க, ரொம்ப நன்றி கார்த்திகேயன்.
0: நன்றி.
1: ஆட்டுக்காரன் பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ராதாகிருஷ்ணா கோவிலிருந்து நீரலையாக வலம் வந்தது. அங்கே கோவிலில் என்னென்ன மாதிரியான பூஜைகள், அப்புறம் குழந்தைகள் இந்த மாதிரி வேடமிட்டு ரொம்ப சிறப்பாக நடனம் ஆடிட்டுருக்காங்க, பாட்டு பாடிட்டுருக்காங்க, இந்த போல கலை நிகழ்ச்சிகள்லாம் அங்கே சிறப்பாக நடைபெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி பங்கேற்றாங்க. களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினாங்க யு கார்த்திகேயன் உடன் ஆர் பிரபாகரன் ஆகியோர்.

0: நிறைவு பெற்றது இன்றைய கோகுலஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி

0: இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் வனதுர்கா பரமேஸ்வரி அம்மன் என்று அழைக்கப்படும் கதிராமங்கலம் வனதுர்கை அம்மனை தரிசிக்கலாம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் அமைந்துள்ள ஒரு கோயிலாகும். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கோயிலின் முதன்மை தெய்வம் வனதுர்கா, துர்கா தேவியின் வெளிப்பாடாகும். கோவிலின் முக்கிய சிலை 6 அடி உயரம் கொண்டது. மூலஸ்தனம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி அம்மன். அவள் இரவில் காசிக்கு செல்வதாகவும் தினமும் திரும்பி வருவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கிராமத்தின் பழங்கால பெயர் சிவமல்லிகா வனம். இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தின் போது சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் அம்மன் ராகு கால துர்கா என்றும் அழைக்கப்படுகிறாள். அகஸ்தியர் இந்த வனத்திற்கு வந்தபோது இந்த அம்மனை வேண்டிக் கொண்டதாக புராணம் கூறுகிறது. மார்க்கண்டேயரும் இந்த தேவியை வேண்டிக் கொண்டார். இந்த கிராமத்தின் முழு பெயர் கதிர் வீந்த மங்கலம். தமிழ் கவிஞரான கம்பர் ராமாயணத்தை எழுதும் போது துர்கையை வேண்டிக் கொண்டிருந்தார். நாள்தோறும் வனதுர்காவை தவறாமல் பிரார்த்தனை செய்து வந்தார். பணத்திற்கு செந்தாமரை, அமைதிக்கு மல்லிகை, பற்று நீங்க செவ்வந்தி, ஒன்றுபட்ட குடும்பத்திற்கு செவ்வரளி, தம்பதிகள் இணையும் மனோரஞ்சிதம், உறவு முறைக்கு மறிக்கொழுந்து, வியாபாரத்திற்கு செம்பருத்தி, ரோஜா என பலவிதமான மலர்களை அர்ச்சனை செய்து பக்தர்கள் பரிகாரம் செய்கின்றனர். அனைத்து சைவ கோயில்களிலும் துர்கை தெய்வங்களில் ஒன்றாகும். ஆனால் கதிராமங்கலத்தில் துர்கைக்கு தனி கோவில் உள்ளது. இங்கு துர்கை பத்ம பீடத்தில் இருக்கிறாள். மற்ற கோவில்களில் துர்கை சிம்ம அல்லது மகிஷா வாகனத்தில் இருக்கிறாள். இங்குள்ள துர்கை கிழக்கு நோக்கியவாறு காட்சியளிக்கிறாள். மிருகாசிர்ஷா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இக்கோவிலுக்கு வருடத்திற்கு 2 முறை அல்லது வருடத்திற்கு 1 முறையாவது செல்ல வேண்டும். அவர்கள் 2.5 மணி நேரம் கோவில் அல்லது வளாகத்தில் தங்க வேண்டும். உங்கள் பிறந்த நட்சத்திரம் அல்லது நட்சத்திரத்தில் கோயிலுக்கு செல்லுங்கள். அதாவது மிருகசீர்ஷா நட்சத்திரத்தில் கோயிலுக்கு செல்லுங்கள். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இப்போதெல்லாம் காரணங்களால் திருமணம் நடக்கும் போது பாதியிலே திருமணம் நிறுத்தப்படுகிறது. இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று ஒரு கோயில் உண்டு. ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் தரப்படும் தீர்த்தம் மிகவும் விசேஷமானது. அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யப்படும் தீர்த்தத்தை மூலஸ்தனத்தில் பெரிய பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறார்கள். நாமும் கதிராமங்கலம் வனதுர்கை அம்மனை தரிசிப்போம், அருள் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV F-17 carrying EOS-05, India's first ever imaging satellite, from geosynchronous orbit. In a social media post, Mr. Modi called the successful launch a reflection of the excellence, innovation and growing capabilities that define India's space sector. He also termed it an outstanding achievement by ISRO and a proud moment for the nation. The Indian Space Research Organization has successfully launched the EOS-05 Earth Observation Satellite aboard the GSLV F-17 rocket from the Satish Dhawan Space Center, Sriharikota, in Andhra Pradesh early this morning. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services.
4: I am very happy to announce that GSLV F-17 vehicle has successfully and precisely injected the Advanced Earth Observation Satellite 05, the geo-imaging satellite, in the intended and required orbit. And today, we have injected the heaviest satellite, 2,367 kg satellite, using this launch vehicle. Once the Earth Observation Satellite 05 is operationalized,

நேரம் 6:10 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இசை மின்னல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில முதல் பாடலா வரல் மர காத்துட்டு இருக்கு 2003 வெளியான பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்காக அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இண்டூர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் இண்டூர்.
2: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16th நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
3: நேரம் 6:18 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒலிக்க வர பாடல் 2009 வெளியான விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேயர்களே, இசை மின்னல் பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்களா? நம்ம இசை மின்னல் பாடலோட அடுத்த பாடலை கேட்டு ரசிக்க வருது

0: ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பி டெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. இன்னும் சில வினாடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகளை கேட்கலாம். சென்னை அஞ்சலகன்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5.

0: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்சி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31 அல்லது அதற்கு பிறகோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 காலம் பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை எனில் மார்ச் 31 பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62 உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 வாரத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110வது விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலை முக்கொம்பு வந்தடைந்தது. 45 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் சாகுபடிக்கு போதுமானதாக இல்லை என விவசாயி அயிலை சிவசூரியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த ஆண்டு காலதாமதமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. அதை திறக்கும் பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த தண்ணீர் 45 நாளைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தண்ணீரை கொண்டு ஏற்கனவே குறுவை பயித்து போன நிலையில் இப்போ சம்பா சாப்பிட 45 நாளைக்கு செய்ய முடியாது. ஏன்னா 45 நாளில் நெல் அறுவடை செய்யக்கூடிய அளவில் பயிர் இது வரைக்கும் எதுவும் வரலை. அதனால் இப்போ திறக்கப்பட்ட தண்ணீர் இந்த பகுதியில் உள்ள பாசன கால்வாய்க்கு திறப்பது மூலம் நிலத்தடி நீராதாரம் பெருகும். அதே போல் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படும், சாகுபடிக்கு பயன்படாது. எனவே செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நமக்கு வடகிழக்கு பருவமழை பெய்தாலே ஒழிய சம்பா சாகுபடி என்பது செய்வதில் பிரயோஜனம் இல்லை. நிலத்தடி நீர் உள்ளவங்க செய்யலாம், ஆற்று நீரை நம்பி செய்கிறவங்க செய்ய முடியாது. எனவே தமிழ்நாடு அரசெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அணைக்க வனத்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். மலைப்பகுதியில் உள்ள வன விலங்குகளுக்கோ அரிய வகை மூலிகைகளுக்கோ பாதிப்பு ஏற்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு காட்டழகர் கோவில் பேட் வனப்பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு காட்டு தீ பிடித்து புகை மூட்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் 2ஆம் நாளன்று காஞ்சாபுரம் மலைப்பகுதிக்கு காட்டுத்தீ பரவியது. இதனை அணைக்கும் பணியில் 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இரவு மலையில் தங்கி மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீயின் வேகம் அதிகரித்து மலை உச்சி வரை கொழுந்துவிட்டு எரிந்து ராஜபாளையம் ராக்காட்சியம்மன் கோவில் மலைப்பகுதிக்கு திசை திரும்பியது. கரடு முரடான பாதைகளை கொண்ட இந்த மலைப்பகுதிக்கு செல்லுவதில் வனத்துறையினர் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இருந்தபோதிலும் 40க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், வன விலங்குகள்

0: உயிருக்கு ஆபத்து இல்லை. வனத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள தகவல் தொடர்பு சாதனம் பாதிக்கப்படவில்லை என மேகமலை மற்றும் சிறுவிழிபுத்தூர் புலிகள் காப்பக துணை இயக்குநர் ரவிமீனா தெரிவித்துள்ளார். விருதுநகரிலிருந்து கமலக்கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நாளை மற்றும் திங்கட்கிழமை விநியோகம் செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவோம், உயிரை காப்போம், போதைப்பொருளை ஒழிப்போம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அருள்மிகு ராதா சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வண்ணம் தீட்டுதல், ஓவியப் போட்டி, வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரையச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60-62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 6:40 ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. மனதில் நின்றவை இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் மாலை 6:40. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சிகள் முதல் அறிவிப்பாக, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள செயல் நிறுவனத்தில் காலியாக உள்ள சீனியர் அசிஸ்டன்ட் என்ஜினியர், சீனியர் அசிஸ்டன்ட் அலுவலர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE மற்றும் BTEC முடித்திருக்க வேண்டும். வயது 32 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 300 ரூபாயும், SC மற்றும் ST பிரிவினர் மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 22/9/2026 அன்று கடைசி நாளாகும். இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.nspcl.co.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி கிராம தபால் பணியாளர் GTS பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணிக்கு சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கோவை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் காலியாக உள்ள சுமார் 2095 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் வயது 18-40 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 100 ரூபாயும், பெண்கள் SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 21/9/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.indiapost.gov.in/GDS online engagement என்ற இணையதள முகவரியினை

0: அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராமகுண்டம் உரம் ரசாயன நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி என்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆபிசர், அக்கவுண்ட்ஸ் ஆபிசர் உட்பட மொத்தம் 40 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக பிஇ, பிடெக், எம்பிஏ மற்றும் சிஏ படித்திருக்க வேண்டும். வயது 18 வயது முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹1000 பொது பிரிவினரும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் இல்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 24/9/2026 அன்று கடைசி நாளாகும். இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் மேலும் தகவல்கள் பெறவும் www.rfcl.co.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக சாகித்ய அகாடமியில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி எம்டிஎஸ், ஜூனியர் கிளர்க், பப்ளிகேஷன் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், நூலக உதவியாளர், அசிஸ்டன்ட் எடிட்டர் உட்பட மொத்தம் 30 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு, +2, ஐடிஐ டிகிரி படித்திருக்க வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வயது 18 முதல் 50 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க www.sakithyacademy.gov.in என்ற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பங்களை தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து த செக்ரட்டரி, சாகித்ய அகாடமி, ரவீந்திர பவன், 35 ஃபெரோசா ரோட், புதுடெல்லி 110001 என்ற முகவரிக்கு வருகின்ற 21/9/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் ₹1000, பெண்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு ₹500 செலுத்த வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் காலியாக உள்ள பதிவறை எழுத்தர் பணியிடத்திற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 37 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது பிரிவு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளர்ச்சி பிரிவு, உதகமண்டலம் 643001 என்ற முகவரிக்கு வருகின்ற 29/9/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் இந்த பணி குறித்த தகவல்கள் பெறவும் விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் செய்யவும் www.nilgiris.nic.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: வானிலை அறிக்கை.
0: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு விழுப்புரம், திண்டிவனம் பகுதியில் 62 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டை பகுதியில் 40.2 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 11.4 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நேற்று தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவிய பலவீனமான காற்று தாழ்வு பாதை மேல் குறிப்பிட்ட காற்றழுத்த தாழ்வு பாதையுடன் இணைந்துள்ளது. 5/9/2026 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்

0: மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 6/9/2026 முதல் 8/9/2026 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 9/9/2026 மற்றும் 10/9/2026 ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C முதல் 35°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C முதல் 26°C ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை 5/9/2026 அன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35°C முதல் 36°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C முதல் 27°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் 4/9/2026 முதல் 8/9/2026 வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த பயண பங்குதாரர்கள், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் கீழ் சிறந்த ஏற்பாட்டாளர்கள், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் அனைவரும் www.tntourismaward.com என்ற இணையதளத்தின் மூலம் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விண்ணப்பிக்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு. டாப்சென்கோ கடன் திட்டம் மூலம் பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் தனிநபர் கடன் அதிகபட்சமாக 25 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. குழு கடன் ஒருவருக்கு 1,25,000 குழுவுக்கு 25 லட்சமும் வழங்கப்படுகிறது. கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு 1,20,000 வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க topsenco.net என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மற்றொரு அறிவிப்பு. மண்ணின் மகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் மானியமாக 50%, அதிகபட்சமாக 5 லட்சம் வரை வழங்கப்பட உள்ளது. இதற்கான வயது வரம்பு 18 முதல் 55 உள்ளது. ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்ச நிலம் வாங்கலாம். முத்திரை தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலகு உள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகளுக்கு விற்கக்கூடாது போன்றவை இத்திட்டத்தின் நிபந்தனைகளாக உள்ளது. மற்றொரு அறிவிப்பு. 2027 கேட் நுழைவுத் தேர்வு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. தாமத கட்டணத்துடன் October 5 வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், தேர்வு தேதிகள் வருகின்ற 2027 பிப்ரவரி மாதம் 6, 7, 13, 14, 20, 21 உள்ளது. மேலும் மதிப்பெண் செல்லுபடி ஆகும் காலம் 3 ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்கள் இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: நாய் பத்திரமே மிக்க இன்ஜினியரா

0: என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியாக நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் காலில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தால் உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீட்டெயில்ஸ் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறேன். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா அது எத்தனையோ வகையான தன்மைகளை கொண்டது. சிலர் சொல்லுவாங்க அது ரொம்ப சுவை இல்லாமல் இருக்குங்க அப்படிப்பாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க அது மாதிரி சுவையானது எது இல்லை அப்படின்னு. எப்படி ஒரே பொருள் ஒருத்தருக்கு சுவையாகவும் இன்னொருத்தருக்கு சுவை இல்லாமலும் போகும்? ஒரு கேள்வி வருது. இப்போ இனிப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன், வெல்லம் சர்க்கரை இதெல்லாம் எல்லாருக்கும் இனிக்க தான் செய்யும். ஒருவேளை நோய் வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு வேணால் அதுக்கு என்ன கசப்பாக இருக்கலாம். அப்போ வாழ்க்கை சிலருக்கு சுவையாகவும் சிலருக்கு வந்து சுவை இல்லாமலும் போயிடுச்சு, என்ன அந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் வந்து அதை சுவைக்க பழகணுங்க. அதான் உண்மையான ஒன்று. பலர் சொல்லுவாங்க நான் இந்த ஊர்லேயே பிறந்திருக்கக்கூடாதுங்க அப்படின்லாம் சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம தான் நினைக்கணுமே தவிர அவர் நினைக்கக்கூடாதுங்க. பொதுவாக நாம் வந்து ஒரு பொருளை விரும்புகிற எண்ணத்தோடு நாம் எதையும் நினச்சோம்னா அது சுவையாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லதாக இருந்தால், என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் ஒரு முறை கூட நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்களே எப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக சொன்னார், விரும்பி செஞ்சீங்கன்னா எந்த வேலையிலையுமே வந்து சோர்வு வராதுங்க. இப்போ நீங்கள் வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு காலேஜில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு இத்தனை ஊர் சுற்றுறீங்க? அது கட்டாயம் பணத்துக்காக இல்லைன்னு தெரியும், கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற போது சோர்வு தெரியாது இல்லையா அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ விடாமல் அலைகிறார் ஐயா, எங்கேயா போகிறாரு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எதையும் தேடி இல்லைங்க, நாம் கற்றதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம போயிட்டே இருக்கிறோங்க. இப்போ பாருங்கள், சுவையான விஷயத்தை நாம் பேசணும்னு ஆரம்பித்தோடனே அதில் ஒரு ஈடுபாடு வந்துடும். ஈடுபாடு வந்துட்டால் கேட்க வைக்கும். இப்போ நான் வகுப்புக்குள்ளே போகிறேன், போன உடனே மாணவர்களை எடுநோட்டை படி அப்படின்னு நான் சொன்னேன்னா உண்மையிலேயே ஒரு ஜென்ம பகை ஏற்படுத்தாங்க செய்யும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சற்று நேரம் அவங்கள்ட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பேன். ஒரு திருக்குறளை நான் கரும்பலையில் எழுதி போட்டு, கற்றதுனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரணின், இதை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு பையனை கேட்டேன். அவன் எந்திரிச்சு நீங்கள் தான் சார் அப்படின்னு மகிழ்ச்சியோட சொன்னான். உண்மைதான், நானே போர்டில் எழுதி போட்டு அவனை பார்த்து இதை யார் எழுதுனாலும் நான் கேட்டுக்கப்படாது. அவன் என்னோட மகிழ்ச்சியாக பேசணுங்கிற ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்த உடனே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இவ்வளோ நல்லா பேசுகிறீங்களப்பா அப்படின்னு ஆரம்பித்து, சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல இதே மாதிரி வருது என்று நான் சொன்ன உடனேயே அவன் என் கூட வந்துடுறான். அவனுடைய சுண்டு வரலை என்னுடைய கையில் நான் பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன்னா சரியாக போதுங்க. அப்போ என்ன தெரியுங்களா, சுவை என்பதை நாம் சொல்லி கொடுத்தோம்னா போதுங்க, ரசிக்க கற்றுக் கொடுப்பதாங்க வாழ்க்கை. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால், குழந்தை வந்து இதை விரும்பி செய்கிறாங்க அப்படி நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த விரும்புகிறத காட்டிலும் இதுதான் சரியான விஷயம்னு சொல்லலாம். எப்படி? இப்போ குழந்தை மண்ணு திங்குது, அவன் ரொம்ப விரும்புகிறான் அப்படின்ட்டு நம்ம தினசரி அது வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்வோம்னா, மண் வந்துப்பா உடம்பு கெடுதி, மாற்று சுவையாக நீ இதை சாப்பிட்டு பாரு என்று சொன்னால் உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்னா

0: போய் மாறுகிற போது பழசு வேண்டாம் புதுசுக்கு வர்றோம்னு சொல்கிறது இல்லைங்களா, அதுபோல் நம்ம என்ன செய்கிறோம், அந்த குழந்தைங்க எடுத்துக்கிறோங்க. இன்னும் அழகாக சொன்னால், இந்த கால்சியம் குறைவாக உள்ள குழந்தைகள் தான் சில பொருளை எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டே இருக்குமா. இப்போ நீங்கள் கால்சியம் இருக்கக்கூடியது, அந்த காலத்தில் என்ன இருந்தீங்கன்னா சூட மிட்டாயின்னு ஒன்று இருக்கும், அந்த சூட மிட்டாயை வாங்கி வயலில் போட்டுகிட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த குழந்தைக்குரிய சத்தும் கிடைச்சிருது, அதுக்குரிய அந்த தேவையும் பூர்த்தி ஆகுது. அப்போ பார்த்திங்களா, அதுக்கு பிடிச்ச வழியிலேயே போய் அதை நம்ம காலத்தில் இழுத்துட்டோம்னா வாழ்க்கையினுடைய சுவையை கற்றுக் கொடுக்கலாங்க. மான் காட்டி மான் இழுத்தல் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு வரி உண்டு. அதாவது, ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மானை காட்டினால் அது மானை நோக்கி வரும் என்பதைப் போல. அதனால் வாழ்க்கையை சுவைக்க கற்றுக்கொள்ளணுங்க. கற்றுக் கொடுத்து சுவைக்க சொல்லிவிட்டால் பிறகு அதிலிருந்து யாருமே பிரிந்து போக மாட்டார்கள். சுவையுங்கள், சுவைக்க கற்றுக் கொடுங்கள், வாழ்க்கை இனிமையானது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
4: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
3: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
4: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
3: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
4: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
3: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
5: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
4: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
3: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
4: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
3: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
4: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
1: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
6: நேரம் இரவு 7 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களை. திரை இசை நிகழ்ச்சியில் இன்றைய திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளில் சிற்பி இசையில் உனக்கென உனக்கென என தொடங்கும் பாடல்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய திரை இசைகள் அடுத்ததாக பூவில்லா முன்வாசம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: நேர்களை ஒழித்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை நிகழ்ச்சி. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்வது நீலகிரி மாவட்ட செய்திகள்.
1: 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
2: நீலகிரி மாவட்டம் முதுகையில் முதன்முறையாக 200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தானியங்கி பால் விநியோக இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவிய தண்ணீரு தொடங்கி வைத்தார். இந்த இயந்திரம் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாலை பாதுகாப்பாக சேமித்து வைக்கக்கூடிய வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வழக்கமாக பயன்படுத்தும் பால் பாக்கெட்டுகளுக்கு மாற்றாக தங்களது சொந்த பாத்திரங்கள், கேன்கள், கப்புகள் அல்லது டம்ளர்களை கொண்டு வந்து நேரடியாக பாலை பெற்று செல்ல முடியும். இதன் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தில் பணம், வங்கி அட்டை மற்றும் UPI ஆகிய 3 வகையான கட்டண முறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பணத்தை செலுத்தினால் இயந்திரம் தானாகவே தொகையை கணக்கிட்டு அதற்கேற்ப சரியான அளவு பாலை வழங்கும். முழு செயல்முறையும் தானியங்கியாக இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இயந்திரத்தில் எவ்வளவு பால் இருப்புள்ளது, எத்தனை நாட்களாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்களை செயலி மூலம் நேரடியாகவும் நிகழ்நேர அடிப்படையிலும் அதிகாரிகள் கண்காணிக்க முடியும். தற்போது இந்த இயந்திரத்தில் 1 வகை பால் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. 1 லிட்டர் பால் ₹54 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மக்களிடையே தேவை அதிகரித்தால் பல்வேறு பால் வகைகளை வழங்கும் வசதியும் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் தனது புதிய பிரீமியம் LPG சேவையான பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. சந்தையில் அறிமுகமாகும் இந்த ஜிப்லைட் தயாரிப்பு தரமான மற்றும் டிஜிட்டல் அடிப்படையிலான விரைவான சேவை அனுபவத்தை வழங்க உள்ளது. இந்த புதிய தயாரிப்பு பாரத் கேஸ் மீதான வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை மேலும் அதிகரிப்பதோடு வாடிக்கையாளர் சேவையில் புதிய மைல்கல்லை உருவாக்கும். இந்த சேவையின் முக்கிய அம்சமாக புதிய இணைப்புகள் உடனடியாக வழங்கப்படுவதோடு வாடிக்கையாளர்கள் சிலிண்டரை பதிவு செய்தால் 4 மணி நேரத்திற்குள் வீடு தேடி டெலிவரி வழங்கப்பட்டுள்ளது. ஜிப்லைட் சேவையின் கீழ் வழங்கப்படும் 10 கிலோ எடையுள்ள காம்போசிட் சிலிண்டர் வழக்கமான LPG சிலிண்டர்களை விட சுமார் 50% எடை குறைவாக இருப்பதால் கையாள எளிதாக இருக்கும். மேலும் இந்த சிலிண்டர்கள் துருப்பிடிக்காத வகையில் ஃபைபர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதன் மற்றொரு சிறப்பம்சமாக சிலிண்டருக்குள் எவ்வளவு எரிவாயு உள்ளது என்பதை வாடிக்கையாளர்கள் வெளிப்புறத்திலிருந்தே எளிதில் அறிந்து கொள்ள முடியும். பாதுகாப்பு அம்சங்களிலும் இந்த சிலிண்டர் மேம்படுத்தப்பட்டதாகவும் வெடிப்பு

0: கவாயம் குறைந்த பாதுகாப்பான தயாரிப்பாக உள்ளது. மேலும் வீட்டு பயன்பாடு மட்டுமின்றி வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான வாடிக்கையாளர்களும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிலிண்டரை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்துவதற்கும் இது மிகவும் வசதியாக இருக்கும். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் பகுதியில் கழிவு உருவாக்குபவர்களிடையே திடக்கழிவு மேலாண்மையை ஒருங்கிணைந்த மற்றும் திறமையான முறையில் செயல்படுத்துவதை ஊக்குவிக்கும் நோக்கில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை வெலிங்டன் ராணுவ மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தொடங்கி வைத்தார். இதில் வல்லுநர்கள் கலந்து கொண்டு பாதுகாப்பான, தூய்மையான மற்றும் திறமையான திடக்கழிவு மேலாண்மையை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்து விளக்கினர். குறிப்பாக திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய ஊழியர்களின் அறிவியல் முறையிலான கழிவு மேலாண்மை திறனை மேம்படுத்துதல், கழிவுகளை அவை உருவாகும் இடத்திலேயே பிரித்தல், வீட்டிலேயே உரம் தயாரித்தல், பாதுகாப்பான கையாளுதல் மற்றும் முறையான அகற்றல் ஆகியவற்றை ஊக்குவித்தல், கண்டோன்மெண்ட் பகுதியில் தூய்மை, பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், நகராட்சி சுகாதார நடைமுறைகளை திறம்பட செயல்படுத்துவதை ஊக்குவித்தல் போன்ற தலைப்புகளில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் தலைமை செயல் அலுவலர் டுக்னிக் இந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துப்புரவு தொழிலாளர்கள், சுகாதார பணிகளுக்கான வாகன ஊழியர்கள், குப்பை கிடங்கு பணியாளர்கள், அதிக அளவில் கழிவுகளை உருவாக்கும் உணவகம், மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள், வணிகர் சங்க பிரதிநிதிகள், முன்னாள் வாரிய உறுப்பினர்கள், வழிபாட்டு தலங்களில் பிரதிநிதிகள், அலுவலக பணியாளர்கள், நியமிக்கப்பட்ட உறுப்பினர், சுகாதாரம் மற்றும் பொறியியல் துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 விதிகள் குறித்த மேம்பட்ட புரிதல், கழிவு பிரித்தல் மற்றும் சேகரிப்பு நடைமுறைகளில் சிறந்த இணக்கம், சுகாதாரம் மற்றும் தூய்மை பணிகளின் செயல்திறன் மேம்பாடு, திடக்கழிவு மேலாண்மையிலே பங்குதாரர்களின் அதிகரித்த பங்கேற்பு, தூய்மையான, பசுமையான மற்றும் நிலையான வெலிங்டன் கண்டோன்மெண்ட் உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்பிற்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். உயிரியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் பொறியியல் படிப்புகளில் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வுக்கு இந்த கருவி பெரிதும் உதவிடும். இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் புத்தாக்க தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்பை இந்த புதிய தொழில்நுட்பம் வலுப்படுத்தும். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்ட நாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர இத்தாலியின் நீண்ட நாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை

0: வலுப்படுத்துவது குறித்து மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பிரான்ஸ் அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் காணொலி வாயிலாக பேச்சு நடத்தினார். மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது, நவீன விண்வெளி தொழில்நுட்பங்கள், விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி கட்டமைப்பு தொழில் நிறுவனங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது குறித்தும், பெங்களூருவில் நடைபெறவுள்ள விண்வெளி கண்காட்சியில் பிரான்ஸ் பங்கேற்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்கும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் உறுதியளித்தார். விண்வெளி தொடர்பான அறிவியல் தரவுகளை ஒருங்கிணைப்பது உள்ளிட்டவை குறித்து உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படுவதை இந்தியா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டே கூறினார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் பெல்ஜியம் நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் திரு பார்ட் டி வீவருடன் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்துவது, சரக்கு விமானங்கள் மூலம் மருந்து பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து தாம் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் அந்நாட்டு பிரதமருடன் ஆலோசித்ததாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொண்ட மீட்பு மற்றும் மறுவாழ்வு இயக்கப் பணியின்போது 3,800 மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்திய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது 575 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12 முதல் ஆகஸ்ட் 31 வரை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறையினர், காவல்துறையினர் ஆகியோருடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் அவர்களை மீட்டு கல்வி கற்க செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளின் 3 கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இருதரப்பு ஆலோசனை நடத்தினார். ரஷ்யா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீதித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து விரைந்து நீதி வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது, சிறந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவது உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மற்றும் காஷ்மீர் காவல் படையினர் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் வேட்டையின்போது பதுங்கியிருந்த தீவிரவாதி பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றார். அப்போது நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். உயிரிழந்த தீவிரவாதியிடமிருந்து AK ரக துப்பாக்கி மற்றும் பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து பட்காம் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தில் 16 மாவட்டங்கள் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் பாயும் கங்கை, கோசி, கண்டக் உள்ளிட்ட 10 முக்கிய ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கங்கை உள்ளிட்ட 8 ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், பாட்னாவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ள தடுப்பு சுவர் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் கிராமப் பகுதிகளில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. நாலந்தா மற்றும் பாட்னா மாவட்டங்களில் 100 ஏக்கர் நிலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. பேரிடர் மீட்புப் படையினர் பாட்னா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று பார்வையிட்டார். மத்திய பிரதேசத்திலும் கனமழை காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 இம்மாநிலத்தின் பல இடங்களில் கன மற்றும் மிக

மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சித்திரக்கூடில் உள்ள மந்தாகினி ஆற்றில் வெள்ளம் அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதனையடுத்து நூற்றுக்கணக்கான மக்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்ட்லா மாவட்டத்தில் பாயும் நர்மதா ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜபல்பூரில் உள்ள பார்கி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணையின் 5 மதகுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-3, 10-12, 11-7 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் தாரியா ஃபூ மரியா லுக்கியோனோவா இணையை வென்றது. இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் தியா சிட்டாலே யசஸ்வினி கோர்படே அணி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி மணிஷ் சுரேஷ்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 4-6, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டொமோஹிரோ டைசுகே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா

0: குவஹாத்தி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-3, 10-12, 11-7 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் தாரியா ஃபூ மரியா லுக்கியோனோவா இணையை வென்றது. இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் தியா சிட்டாலே யசஸ்வினி கோர்படே அணி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி மணிஷ் சுரேஷ்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 4-6, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டொமோஹிரோ டைசுகே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் மைக்கேல் கிராஜியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் தூஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங் பிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நிலையத்தில் நேரம் 7:25. கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்குட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்ச
1: நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
7: பாப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு! ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. சத்த நேரம் மாடுகளை மேய்ச்சல விட்டுபிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் ஓய்வெடுக்கிறேன்.
8: இது என்ன, இந்த மாமரத்துல இருந்து ஒரு மாங்காய கூட பறிக்க முடியல. மரத்து கிளையெல்லாம் ஒசரமால இருக்கு. மரத்துல ஏறி பறிக்க சொல்லலாம்னு பார்த்தா இந்த பக்கமா யாரையுமே காணுமே. இப்ப என்ன செய்யறது? இம்புட்டு தூரம் தோப்புக்குள்ளேயே வந்தாச்சு. சரி சரி, அந்த வரப்பு மேல ஏறி நின்னு யாராவது வராங்களான்னு பாப்போ. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே.
9: என் புள்ள வெண்பா, இங்க பாரு புள்ள.
8: அட, யாருடா அது நம்மள கூப்பிடுறது? நம்ம மருதாணி. நல்ல வேலை மருதாணிய பாத்துட்டேன். இந்த புள்ள மரம் ஏறதுல கெட்டிக்காரியாச்சே. சரி சரி, உடனே மருதாணி கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். அந்த புள்ள நமக்கு

0: நிச்சயமா உதவி செய்யும்.
1: என்பா பாத்து பொறுமையா வா புள்ள.
2: மருதாணி நீ அங்கிட்டே இரு, நான் அங்கன வாரேன்.
1: என்னவென்பா சந்திக்க போகலையா? இந்த பக்கமா வந்திருக்க?
2: இல்ல மருதாணி, என் நாத்தனா வள்ளி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு வேற அவங்க ஊருக்கு புறப்படுறாங்க. அதான் அவங்களுக்கு மாமரத்துலேருந்து கொஞ்சம் மாங்காய்களை பறிச்சு கொடுக்கலாம்னு வந்தேன்.
1: அப்படியே பிள்ள?
2: ஆமாம் மருதாணி, நீயே பாரு, இந்த மாங்காயெல்லாம் ஒசரத்தில் இருக்கு, என்னால் எட்டி பறிக்கவே முடியல. நீ தான் மருதாணி எனக்கு உதவி செய்யணும்.
1: நிச்சயம் வெண்பா, வா பிள்ள. வெண்பா மாங்காய்கள்லாம் போதுமா?
2: போதும் மருதாணி, போதும். நிறையவே பறிச்சு கொடுத்துட்ட, இதுவே அதிகம்.
1: ஆமாம், உங்க நாத்தனார் வள்ளி மாட்டு பண்ண வச்சிருக்கதா கேள்விப்பட்டனே, இப்ப எப்படி இருக்கு புள்ள? மாடுகளோட உற்பத்தி எல்லாம் நல்லா இருக்கா?
2: அவங்களுக்கு அது மூலமா நல்ல வருமானம் கிடைக்குது புள்ள. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ புள்ள, அவங்க கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் எல்லாத்தையும் அவங்களே நிலத்துல உற்பத்தி செஞ்சு கொடுக்கறாங்க. இதனால கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையும் முழுமையா கிடைக்குது.
1: அப்படியா வெண்பா? இத்தனை நாளும் எனக்கு இது பத்தின விவரங்கள் தெரியாமல இருந்திருக்கேன். எப்பவும் என் மச்சான் மேய்ச்சலுக்கு தான் கூட்டிட்டு போவாரு கால்நடைகளை.
2: மேய்ச்சல் முறை நல்லதுதான் புள்ள, ஆனா முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு பசுந்தீவனம், உலர்த்தீவனம், அது மட்டும் இல்லாம அடர்த்தீவனம், இந்த முறைகள் எல்லாத்தையும் நாம பின்பற்றணும்.
1: சரியா சொன்னவென்பா, ஆனா இது பத்தின தகவல்களை யாரு சொல்லுவாங்க?
2: இப்ப இது பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அம்புட்டு தானே?
1: ஆமா புள்ள.
2: என் கூட இப்ப வா புள்ள, நம்ம ஊரு சமுதாய கூடத்துக்கு போவோம். அங்கன போய் உனக்கு தேவையான விவரங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம்.
1: வெண்பா கூட்டத்துக்கு வந்துட்டோம், இப்ப யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க?
2: சொல்றேன் புள்ள, சொல்றேன். கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப. அனுராதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
3: கறவை மாடு வளர்ப்பு தொழிலானது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே கறவை மாடு வளர்ப்பு தொழில் லாபகரமானதாக அமைந்தால் மட்டுமே விவசாயிகளின் பொருளாதார நிலை மேம்படும். எனவே கறவை மாடு வளர்ப்பு லாபகரமானதாக அமைய கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பெருக்குதல் மிகவும் முக்கியமாக உள்ளது. கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பெருக்குவதில் முறையான தீவன மேலாண்மையினை பின்பற்றுதல் முதன்மையானதாக உள்ளது. ஏனெனில் கறவை மாடு வளர்ப்பில் ஆகும் செலவினங்களில் சுமார் 60-70% தீவனத்திற்காக மட்டுமே செலவிடப்படுகிறது. எனவே கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப தீவனம் அளித்தால் மட்டுமே தீவனத்திற்கு ஆகும் செலவினை குறைக்க இயலும். பொதுவாக கறவை மாடுகளுக்கு அடர்த்தீவனம், பசுந்தீவனம், உலர்த்தீவனம் ஆகிய 3 வகையான தீவனங்கள் அளிக்கப்படுகிறது. இந்த தீவன வகைகளை பற்றி இப்போது கேட்டு தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பு மாடுகளின் செரிமான முறை பற்றி அறிதல் மிகவும் அவசியமாகும். மாடுகளின் செரிமான முறை என்பது நம்மிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. அதாவது மாட்டின் வயிறானது 4 பகுதிகளை கொண்ட அசையூன் வயிறு என்று அழைக்கப்படுகிறது. மாடுகளுக்கு அளிக்கப்படும் தீவனமானது அவற்றின் அசையூன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்கள் மூலமே செரிக்கப்படுகிறது. இவ்வகை நுண்ணுயிர்கள் நார்ச்சத்து மிக்க தீவனத்தையே நன்றாக செரிக்க இயலும். எனவே கறவை மாடுகளுக்கு மாவுச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை அதிகமாக வழங்கும் பட்சத்தில் அவற்றுக்கு அதிகமான செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே போன்று பொதுவாக அதிக அளவு பால் உற்பத்திக்கு அடர்த்தீவனம் அதிக அளவு அளிக்க வேண்டும் என்ற தவறான கருத்து கால்நடை வளர்ப்போருக்கு உள்ளது. அதாவது கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப பால் கறக்கும் திறனுக்கு ஏற்ப பசுந்தீவனம், உலர்த்தீவனம் மற்றும் அடர்த்தீவனம் ஆகிய 3 அடங்கிய சமச்சீர் தீவனம் அளிக்க வேண்டும். முதலாவதாக பசுந்தீவனத்தை பற்றி பார்ப்போம். நமது நாட்டில் கறவை மாடுகள் பெரும்பாலும் பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்ய விளை நிலங்கள் மற்றும் வரப்போரங்களை சுற்றி மேய்ச்சலுக்கு விடப்படுகிறது. ஆனால் இவ்வகையான மேய்ச்சல் நில பயிர்களில் அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை. எனவே கறவை மாடுகளுக்கு தீவன பயிர்களான தீவனச்சோளம், தீவன மக்காச்சோளம், கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், இனியாப்புல், கொழுக்கட்டை புல் மற்றும் பயிர்

வகை தீவன பயிர்களான வேலி மசால், முயல் மசால், காராமணி போன்ற பல்வேறு தீவன பயிர்களை அழிப்பது மிகவும் முக்கியம். பசுந்தீவன பயிர்களை அவற்றின் பரிந்துரைக்கப்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் சாகுபடி செய்வதன் மூலம் கறவை மாடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க தீவனம் வருடம் முழுவதும் அளிக்க முடியும். இந்த பசுந்தீவனத்தை அளிப்பது ஏன் அவசியம் என்று பார்த்தால், பசுந்தீவனத்தில் கறவை மாடுகளுக்கு வேண்டிய புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து மற்றும் உயிர்ச்சத்து, குறிப்பாக உயிர்ச்சத்து ஏ அதிக அளவில் உள்ளது. கறவை மாடுகளுக்கு இந்த உயிர்ச்சத்து ஏ பசுந்தீவனத்தில் இருந்து மட்டுமே கிடைக்கப்பெறும். இந்த உயிர்ச்சத்து ஏ கறவை மாடுகளின் கருமுட்டை உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. எனவே கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறன் மட்டுமல்லாமல் இனப்பெருக்கத்திறனை மேம்படுத்த பசுந்தீவனம் அளிப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் உற்பத்தி செய்யப்படும் பாலின் விலையானது அதன் கொழுப்பு சத்து அளவினை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது. கறவை மாடுகளுக்கு அடர் தீவனத்துடன் பசுந்தீவனமும் அளித்து வளர்த்தால் மட்டுமே கறவை மாடுகளின் பாலின் கொழுப்பு சத்தின் அளவினை அதிகரிக்க முடியும். எனவே பசுந்தீவனம் அல்லாத கறவை மாடு வளர்ப்பு என்பது ஏற்புடையது அல்ல. மேலும் பசுந்தீவனத்தில் நீர் சத்து அதிகம் உள்ளதால் கால்நடைகளின் உடல் வளர்சிதை மாற்றங்கள் மூலம் உண்டாகும் உடல் வெப்பத்தை குறைக்கவும் பயன்படுகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் குறைந்தபட்சம் 20% நிலப்பரப்பில் தீவனப்பயிர் சாகுபடிக்காக ஒதுக்கி பயிர் செய்து கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்க வேண்டும். அதேபோன்று இந்த பசுந்தீவனம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் மிகவும் அவசியம். பொதுவாக சுமார் 400 கிலோ எடை கொண்ட கறவை மாடு 10 கிலோ வரை தீவன உலர்பொருள் உட்கொள்ளும் திறனை கொண்டது. இந்த 10 கிலோ உலர்பொருளில் 6.5 கிலோ பசுந்தீவனமாகவும் 3.5 கிலோ அடர்த்தீவனமாகவும் அளிக்க வேண்டும். அதாவது பசுந்தீவனத்தை கறவை மாடுகளுக்கு சுமார் 5 லிட்டர் வரை பால் உற்பத்திக்கு 8-10 கிலோ புல்வகை பசுந்தீவனமும் மற்றும் 3-4 கிலோ பயிர் வகை பசுந்தீவனமும் கொடுக்க வேண்டும். அதே போன்று 5-10 லிட்டர் பால் கறக்கும் மாட்டிற்கு 10-15 கிலோ புல்வகை பசுந்தீவனம் மற்றும் 5-6 கிலோ பயிர் வகை பசுந்தீவனம் கொடுக்க வேண்டும். அதே போன்று பசுந்தீவனம் என்பது தீவன பயிர் மட்டும் இன்றி மர இலைகளையும் உள்ளடக்கியது. எனவே தீவன மரங்களான சூபாபுல், கிளைரிசிடியா, அகத்தி, கல்யாண முருங்கை போன்றவற்றை தங்களின் விளை நிலங்களில் தீவன பயிர்களை சுற்றி வேலி போன்று நட்டு வளர்ப்பதன் மூலம் வறட்சி காலங்களில் மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை அளிக்க முடியும். மேலும் இந்த தீவன மர இலைகளில் புரதச்சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் இருக்கும். எனவே தீவன மர இலைகளை உலர் தீவனமான வைக்கோலுடன் கலந்து அளிப்பதன் மூலம் வைக்கோலின் செரிமான திறனையும் அதிகரிக்க முடியும். அடுத்ததாக உலர் தீவன வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வைக்கோல், சோளத்தட்டை, கம்பந்தட்டை, கடலை கொடி ஆகியவற்றை சரியான தருணத்தில் அறுவடை செய்து உலர்த்தி சேமித்து உலர் தீவனமாக அளிக்கலாம். பொதுவாக உலர் தீவனத்தில் 40% மாவுச்சத்தும் 30-40% நார்ச்சத்தும் இருக்கும். உலர் தீவனத்தில் இவ்வாறு நார்ச்சத்து மிகுதியாக உள்ளதால் பொதுவாக உலர் தீவனமானது பெரும்பாலும் கறவை மாட்டின் நார்ச்சத்து தேவையினை பூர்த்தி செய்ய வழங்கப்படுகிறது. மேலும் இந்த உலர் தீவனம் உட்கொள்ளும் போது கறவை மாடுகளுக்கு தீவனம் உட்கொண்ட நிறைவு கிடைக்கும். பெரும்பாலும் உலர் தீவனத்தில் ஊட்டச்சத்துக்களின் அளவு குறைவாகவே இருக்கும். எனவே உலர் தீவனத்தை ஒரு நாளைக்கு ஒரு கறவை மாட்டிற்கு 5-6 கிலோ வரை மட்டுமே கொடுத்தால் போதுமானது. அடுத்ததாக அடர் தீவனம் பற்றி காண்போம். கறவை மாடுகள் அதன் முழுமையான பால் உற்பத்தி திறனை வெளிப்படுத்த அடர் தீவனம் அளிப்பது மிகவும் அவசியமாகும். அடர் தீவனம் என்பது தானியங்கள், பின்னாக்கு வகைகள், தவிடு வகைகள், பருப்பு பொட்டு, தாது உப்பு ஆகியவற்றை கறவை மாடுகளின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் கலந்து தயாரிக்கப்படும் தீவனமாகும். பொதுவாக கறவை மாடுகளுக்கு தயாரிக்கப்படும் அடர் தீவன கலவையில் 16% செரிக்கக்கூடிய புரதமும் 65-70% மொத்தம் செரிக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் இருக்கும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட அடர் தீவனத்தை கறவை மாடுகளுக்கு 1 லிட்டர் பால்

0: உற்பத்திக்கு 400 கிராம் என்ற அளவில் கொடுக்க வேண்டும். அதாவது 10 லிட்டர் வரை பால் கறக்கும் கறவை மாட்டிற்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 400 கிராம் என்ற அளவில் மொத்தம் 4 கிலோ வரை அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும். நாம் இப்போது கறவை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தீவன வகைகளை பற்றி கண்டோம். அடுத்ததாக இந்த கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பாதிப்பதில் மிக முக்கியமான காரணி பசுந்தீவன பற்றாக்குறையாகும். அதாவது பருவமழை பொய்ப்பு காரணமாக கறவை மாடுகளுக்கு வருடம் முழுவதும் நிலையான பசுந்தீவனம் கிடைப்பதில்லை. ஆகவே பருவமழை காலங்களில் மிகுதியாக கிடைக்கும் பசுந்தீவனத்தை நாம் விரயப்படுத்தாமல் சேமித்து வைத்து கோடை மற்றும் வறட்சி காலங்களில் தீவனமாக அளிக்கலாம். இதற்கு ஊறுகாய்ப்புல் தயாரித்தல் ஒரு சிறந்த வழிமுறையாகும். ஊறுகாய்ப்புல் என்பது ஆங்கிலத்தில் சைலேஜ் என்று சொல்வோம். ஊறுகாய்ப்புல் என்பது பசுந்தீவனத்தை அதன் பசுமை மாறாமல் பதப்படுத்தி குழிகளில் சேமித்து வைக்கும் ஒரு முறையாகும். இவ்வாறு தயாரிக்கப்படும் ஊறுகாய்ப்புல்லில் அவற்றின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்படும் ஊறுகாய்ப்புல்லில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் வறட்சி காலங்களில் இந்த ஊறுகாய்ப்புல்லை பசும்புல்லிற்கு மாற்றாக நாம் கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். மேலும் இந்த ஊறுகாய்ப்புல்லானது நல்ல நறுமணத்துடன் பல வாசனையுடன் இருப்பதால் கறவை மாடுகளும் அவற்றை விரும்பி உண்ணும். அடுத்ததாக இந்த ஊறுகாய்ப்புல் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை காண்போம். ஊறுகாய்ப்புல்லானது தீவனச்சோளம், தீவன மக்காச்சோளம் போன்ற மாவுச்சத்து மிக்க தீவன பயிர்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இவ்வகை தீவன பயிர்களை நாம் அதன் பால் பருவத்தில் அறுவடை செய்து அதன் ஈரப்பதம் 35-40% இருக்கும் வண்ணம் உலர்த்தி பின்னர் அதனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சைலோ எனப்படும் தரைமட்ட குழிகளில் காற்று புகாத வண்ணம் பதப்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட ஊறுகாய்ப்புல் பார்த்தால் கிட்டத்தட்ட 1 வருடம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இதனை கறவை மாடுகளுக்கு 1 நாளுக்கு 15-20 கிலோ வரை நாம் தீவனமாக அளிக்கலாம். அதாவது அடர்த்தீவனம், பசுந்தீவனம், உலர்த்தீவனம் என 3 விதமான தீவனத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். பொதுவாக இந்த தீவனத்தை தனித்தனியாக கால்நடைகளுக்கு தீவனமாக, அதாவது இந்த தீவனத்தை விவசாயிகள் கால்நடைகளுக்கு பொதுவாக பால் கறப்பதற்கு முன்பு அடர்த்தீவனத்தையும் அதன் பிறகு பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனத்தையும் தீவனமாக அளிக்கும் பழக்கம் உள்ளது. அதாவது தனித்தனியாக உலர் தீவனம், அடர்த்தீவனம், பசுந்தீவனம் ஆகியவற்றை தீவனமாக கொடுக்கப்படுகிறது. இதற்கு பதிலாக இந்த 3 தீவனங்களையும் கலந்து முழு தீவனமாக நாம் கால்நடைகளுக்கு அளிக்கலாம். சோ இந்த முழு தீவனம் மற்றும் தீவன கட்டி எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை அடுத்து காண்போம். முழு தீவனம் என்பது அடர்த்தீவனம், உலர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் ஆகியவற்றை கால்நடைகளின் உற்பத்தி திறனுக்கு ஏற்றவாறு சரியான விகிதாச்சாரத்தில் கலந்து அளிப்பது ஆகும். அதாவது முதலில் பசுந்தீவனம் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். அதே போன்று தானியம், பின்னாக்கு வகைகள், தவிடு, உப்பு மற்றும் தாது உப்பு ஆகியவற்றை கலந்து கறவை மாடுகளுக்கான அடர்த்தீவனம் தயாரித்து கொள்ள வேண்டும். இந்த அடர்த்தீவனத்தை நறுக்கிய பசுந்தீவனம் மற்றும் வைக்கோலுடன் சேர்த்து மாட்டின் தினசரி உற்பத்தி திறனுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் கலந்து அளிக்க வேண்டும். இவ்வாறு 3 கலந்து அளிக்கும் போது கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் தீவனமாக கிடைக்கப்பெறுகிறது. இதனால் அசையுன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்களின் செரிமானத்தை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கால்நடை கறவை மாடுகளின் பால் உற்பத்தியையும் அதிகரித்து தீவன விரயத்தை தடுக்கலாம். இது மட்டுமல்லாமல் பசுந்தீவனத்தை நன்றாக உலர்த்தி அவற்றுடன் வைக்கோல் மற்றும் அடர் தீவனத்தை கலந்து தீவன கட்டிகளாக தயாரித்து கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். எனவே விவசாய பெருமக்கள் இதுவரை கூறிய தீவன மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரித்து அதிக லாபம் பெறலாம்.
1: என்ன மருதாணி, கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப. அனுராதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன். கேட்டுக்கிட்டேன் வெண்பா, எல்லா விவரங்களையும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன்.

0: வளர்ப்பு செய்யற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க இவங்க சொன்ன விவரங்க. இனி நான் இந்த தகவல்களை முறைய கடைபிடிச்சு கால்நடை வளர்ப்புல நல்ல லாபம் பார்க்க போறேன்.
1: ரொம்ப நல்லது போல. இத்தனை நாளும் இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுதான் நாங்க எங்க கால்நடைகளை ரொம்ப நல்லா வளர்த்துக்கிட்டு வரோம். அது மூலமா அதிகமான வருமானத்தையும் பாத்துக்கிட்டு வரோம். அதனால இந்த விவரங்கள் அம்புட்டையும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் நம்ம எடுத்து சொல்லணும்.
0: கண்டிப்பா வேண்பா. இப்பவே நான் போய் பட்டு, வனஜா, செல்வி எல்லாருக்கிட்டையும் இந்த தகவல்களை ஒண்ணு விடாம எடுத்து சொல்லிடுறேன்.
1: சரி புள்ள, அப்ப நாம புறப்படுவோம்.
0: கிளம்பலாம் வேண்பா. ஆனா அந்த மாங்காய் குடைகளை நான் தான் எடுத்துக்கிட்டு வருவேன்.
1: இருக்கட்டும் மருதாணி, நானே கொண்டு வரேன். நீ இம்புட்டு தூரம் எனக்காக வந்து பறிச்சு கொடுத்ததே போதும்.
0: அதெல்லாம் ஒன்னும் இல்ல புள்ள. சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு நீ தான் நல்ல தகவல்களை தெரிய வச்சிருக்க. இதுதான் பெரிய விஷயம்.
1: சரி சரி, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேலையாகாது. கிளம்புவா போவோம் பிள்ளை.

பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பயிர் சுழற்சி முறைய கடைபிடிக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரக

0: சார்ந்த எண்ணெய் வித்து பயிராகும். தற்போது உலகில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆமணக்கு பயிரிடப்பட்டு வருகிறது. இந்தியா, சீனா, பிரேசில், மொசாம்பிக், எத்தியோப்பியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் உலகின் மொத்த ஆமணக்கு உற்பத்தியில் சுமார் 90% பங்களிக்கின்றன. இந்தியாவில் ஆமணக்கு 0.97 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் 1.97 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் ஆமணக்கு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க அளவு உற்பத்தி செய்கின்றன. ஆமணக்கு செடி பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் மைக்கோபிளாஸ்மா போன்ற நோய் கிருமிகளால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. இதில் சாம்பல் பூஞ்சான நோய் அதிக விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. இது ஆமணக்கு பூ மற்றும் காய்களில் நேரடியாக சேதத்தை ஏற்படுத்தும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை இந்த சாம்பல் பூஞ்சான நோயை ஏற்படுத்தும். இந்த பூஞ்சை அதிகமாக பெண் பூக்களை தாக்கும். ஏனெனில் பெண் பூக்கள் அதிகம் சதைப்பற்றுடனும் நீர்த்துளிகள் தேக்குவதற்கு ஏதுவாகவும் இருக்கும். இந்த நோய் ஆரம்ப அறிகுறியாக மஞ்சரியின் பூ மற்றும் காய்களில் சிறிய நீல நிற புள்ளியை தோற்றுவிக்கும். பின் கருமை நிற குழிந்த புள்ளிகளாக மாறும். இதிலிருந்து மஞ்சள் நிற திரவம் வெளியேறும். மேலும் பூஞ்சையின் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். நீண்ட நாட்களுக்கு அதிக ஈரப்பதம் தொடர்ந்து நிலவினால் வெளிப்புற சாம்பல் நிற பூஞ்சான வளர்ச்சி காணப்படும். சில நேரங்களில் பூஞ்சானம் தாக்கிய ஆமணக்கு செடியின் தண்டு முறிந்துவிடும். இது போன்று மழை காலங்களுக்கு பிறகு பயிரிடப்படும் ஆமணக்கில் அதிக அளவு காணப்படும். தொடர்ந்து பெய்யும் குறைந்த மழை மற்றும் காலை நேர பனியானது இந்த நோயை தோற்றுவிக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் ஆமணக்கு செடியை சுற்றி நிலவும் காற்றின் ஈரப்பதம் மற்றும் அதிகப்படியான தடை சத்து இப்பூஞ்சானம் வேகமாக பரவ முக்கிய காரணிகளாகும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதத்தில் வளரும். இதன் தீவிரம் 27 டிகிரி வெப்பநிலையுடன் 72 மணி நேரம் இலையில் ஈரப்பதம் நிலவும் போது அதிக அளவில் இருக்கும். இதன் மூலம் இப்பூஞ்சானம் நிலத்தில் இருந்து அடுத்த பருவத்தில் ஆமணக்கு பயிரை தாக்கும். ஏத்தாப்பூரில் உள்ள மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் சாம்பல் பூஞ்சான நோயை கட்டுப்படுத்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் வானிலை காரணிகளுக்கும் சாம்பல் நோய்க்கும் உள்ள தொடர்பு ஆராயப்பட்டது. இந்த ஆராய்ச்சி YRCH1 என்ற வீரிய ஒட்டு ஆமணக்கு ரகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் விதைப்பு செய்யப்பட்டு அதனுடன் வானிலை காரணிகளான வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் மழை அளவு கண்காணிக்கப்பட்டது. அத்துடன் சாம்பல் பூஞ்சான தாக்கமும் கண்காணிக்கப்பட்டு ஒப்பிடப்பட்டது. குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரியும் ஈரப்பதம் 83% இருந்தால் இந்த பூஞ்சான நோய் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை மேலும் குறையும் போது நோய் தாக்கம் அதிகரிக்கும். அதே சமயம் காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது நோய் தாக்கமும் அதிகரிக்கும். எனவே குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதம் நிலவும் போது ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் ஏற்படும். அதனை கட்டுப்படுத்த நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் ப்ரோபிகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 0.1% தெளித்து கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் மேலாண்மை. ஆமணக்கு என்பது உலகெங்கிலும்

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நேர்களை, தருமபுரி பண்பலை 102.5, எற்கடப்பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க. இது இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி நீங்கள் மனம் விரும்பிய சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் வளம் பெறவுள்ளது. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து சரியாக நான்கு வார்த்தைகளாக நீங்கள் பிரித்து சொல்லணும். அது மாதிரி மூன்று வார்த்தைகள் சரியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசாக பாடல் வந்து ஒழிக்கும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்க நீங்கள் செய்ய வேண்டியது புதிய நேர்களாக இருந்தால் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 மற்ற நேர்கள் 043-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா.
0: சரிங்க, உங்களுக்கு வார்த்தைகள் கொடுக்கலாமா?
1: கொஞ்சம் நீளமா கொடுங்கயா.
0: ரொம்ப நீளமா கொடுக்கட்டுமா?
1: நிறைய வார்த்தை எடுக்கிறதுக்கு.
0: ரொம்ப ஈஸியானவே ஒரு வார்த்தை, அதுல இருந்து நிறைய எடுக்கலாம். மனப்பாடம் அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறேன், அதுல இருந்து நீங்க நிறைய சொல்லலாம். சொல்லுங்க
1: ஐயா.
0: மனப்பாடம்.
1: மனப்பாடம். பணம்.
0: பணம் வராதே.
1: பாடம்.
0: நேரம் அதிகமாக எடுத்துக்கூடாதுங்கய்யா.
1: அவள் தனியாக வருது, அதில்
0: இருக்கு. இன்னும் அதில் மூணு இருக்கு, மடம், படம், மாடம் அப்படின்னு நிறைய வருது. பரவாயில்ல, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி ஐயா. நிகழ்ச்சி நிமிடம் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: அன்பு ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கு இர வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சொல்ப பண்பலையோடு இணைந்தே இருக்கும் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: முருகன், சரிங்க ஐயா. உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்க சார்.
0: கார் முகில்.
2: சார் கார்.
0: கார் முகில்.
2: முகிலா சார்? சொல்லட்டுமா சார்?
0: சொல்லுங்க.
2: கார்.
0: கார்.
2: கில்.
0: கில். கில். சரி, கில். அது இங்கிலீஷ் வார்த்தை, இருந்தாலும் பரவாயில்ல. கில். முள். ஐயா அந்த முள்ளுக்கு என்ன அர்த்தம்
2: சார்? முள்ளுனாக்க அந்த முள்ளு ஊசி முனை, முள்ளு
0: அதுக்கு வந்து இந்த குண்டுலா வராதே, பள்ளிக்கு வர இந்த இதுதான் வரும், சின்னல் வரும் அந்த இதுல. இது இல்ல, நம்ம சொல்றது கார் முகில், பள்ளிக்கு அந்த இந்த. சொல்லுங்க.
2: கால்.
0: கால்.
2: கார்.
0: கார்.
2: கைத்தட்டில்
0: வந்து ஒரு வார்த்தையை எப்படி கொடுக்கறது? மூணு இது சொன்னீங்க, கைத்தட்டில் கொடுப்பேன்.
2: இரண்டாவது சொல்லுங்க சார்.
0: இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையானதே கொடுத்துடலாம். வாழ்க்கை பாதை. வாழ்க்கை பாதை.
2: வாழ்க்கை
0: பாதை.
2: சொல்லட்டுமா சார்?
0: சொல்லுங்க.
2: பாதை.
0: பாதை. நேரம் நிறைய எடுத்துக்கொள்ளு சொல்லணும். வாழ்க்கை.
2: வாழ்க்கை.
0: சரி, வாழ்க்கை.
2: கை.
0: கை. ஓகே, கை.
2: ஆமா சார்.
0: சொல்லுங்க.
2: வாழ்க்கை சொல்றேன் சார்.
0: சொல்றீங்க.
2: வாழ்.
0: வாழ். வாழ். ஓகேங்க, சரியா வந்து ரெண்டு இதுக்கு சொல்லிருக்கீங்க. இன்னும் ஒண்ணு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாடல் போடலாம்.
2: கொஞ்சம் ஈஸியா கொடுங்க சார்.
0: ஈஸியா கொடுக்குறேன். சரி, நீங்க வெற்றி பெற்ற என்ன பாடல் கேப்பீங்க?
2: வெற்றி பெற்ற வந்து சுபாஷ் ஜோன் கேப்பேன் சார்.
0: அதான் என்ன பாடம்?
2: பச்சை விளக்கு.
0: பச்சை விளக்குல இருந்து பாட்டு கேப்பீங்களா?
2: ஆமா சார். ஒளி மயமான எதிர்காலம் அந்த பாட்டு கேப்பேன் சார். ஸ்ரீபாஜா சார்.
0: சரிங்க, உங்களுக்கான அடுத்த வார்த்தை கொடுத்துடலாமா?
2: கொடுங்க சார்.

0: உங்களுக்கான அடுத்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் தளம்.
1: சார்
0: கப்பல், கப்பல் தளம்.
1: கப்பல் தளமா சார்?
0: ஆமாங்க. நேரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆ சொல்லுங்க. தளம்,
1: தளம் சார்.
0: தளம்,
1: கப்பல்,
0: கப்பல்,
1: கல்,
0: கல்,
1: கம்,
0: கப்பல், கலம்,
1: காயும், கம்,
0: காயும், கம்.
1: கம் வான்றதும் வச்சுக்கலாம் சார்.
0: ஐயா கம்ன்றது வந்து ஆங்கில வார்த்தை ஐயா. நீங்க வந்து வெற்றி பெற இடத்துல வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க.
1: கம், கம் கொண்டான்றது
0: ஐயா. கம்ன்றது வந்து பசை தாங்க தமிழ்ல. அது இல்லாம இந்த கம் வந்து அதுக்கு ஒத்து வராது. நீங்க பாத்தீங்களா, தமிழோட நம்ம விளையாடிட்டு இருக்கோம். நீங்க இதுல வந்து ஆங்கில சொல் ஏற்கனவே கில் அப்படின்றத சொன்னீங்க.
1: சொல்லட்டுமா சார்?
0: சொல்லுங்க.
1: பல்,
0: பல்
1: எத்தனை சார்?
0: மூணு தான் ஆச்சு.
1: மூணு என்ன? தம் சொல்றேன் சார். தா, தாயும், தம்.
0: தம் வராதுங்க.
1: தம்
0: அதாவது நீங்க சொல்ற வார்த்தை வந்து அதுல வந்து பொருள் இருக்கணும். பொருள் இல்லாத வார்த்தை, பொருள் இல்லாத வார்த்தை சொல்லக்கூடாது. நீங்க இரண்டு முயற்சியை தாண்டி மூன்றாவது முயற்சி வரைக்கும் போயிட்டீங்க முருகன். நல்ல முயற்சி. ஆனா அடுத்த முறை வந்து இன்னும் கொஞ்ச நாள முயற்சி பண்ணீங்கன்னா கரெக்டா வெற்றி பெற்றலாம். சரியா?
1: நன்றி சார், வாய்ப்பு. நன்றி,
0: நன்றி, நன்றி முருகன். ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. நான் கூட நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு நினைச்சு உங்களுக்கான பரிசு பாடலாம் நான் தயார் பண்ணி வச்சேன். ஆனால் அதுக்குள்ள நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஆங்கில கலப்பு வார்த்தைகளை வந்து பயன்படுத்திட்டீங்க. நேர்களே, உங்களுக்கு இந்த போட்டிக்கான விதிமுறைகள் தெரியும். இந்த நிகழ்ச்சி முழுக்க வந்து நம்ம தமிழை நல்லா கற்றுக்கணும், தமிழை வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விளையாட்டுகளை நம்ம இளம் தென்றல் நிகழ்ச்சியில் வந்து விளையாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இளம் தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அதனால் தமிழில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பிரித்து அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஒன்றா நம்ம கோர்த்து அதை ஒரு வாக்கியமாக, அதாவது பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள். தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம் நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: வயலோரம் வானுயர பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

8:12 ஆயிற்றுக்கு நேரிலே தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அன்பு அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? நாகலாபுரம் கன்னியப்பன். ஐயா, உங்க இந்த வானொலி சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க.

0: தூரம் போயிட்டுருங்க.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்கலாமா?
0: கொடுங்கய்யா, கொடுங்க.
1: கல்வி உதவித்தொகை.
0: கல்வி உதவித்தொகை.
1: ஆமாம். வானொலி சத்தத்தை குறைக்கணுங்கய்யா.
0: ஐயா, கல்வி,
1: கல்வி
0: உதவி,
1: உதவி
0: தொகை,
1: தொகை
0: கை,
1: கை
0: கவி,
1: கவி
0: கல்,
1: கல் அவ்வளோதானா?
0: அவ்வளோதாங்க ஐயா.
1: அவ்வளோதான், கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூப்பருங்க. சரி, உங்களுக்கான அடுத்த வார்த்தை மாநகரம்.
0: ஐயா, மாநகரமா?
1: மாநகரம்.
0: மாநகரம். ஐயா, மா,
1: மா,
0: நகரம்,
1: நகரம்,
0: நாகம்,
1: நாகம் வராதே, நான் பக்க துணக்கலை இல்லையே, தப்பு
0: பண்ணிட்டீங்களே.
1: நகம் தாங்க வரும், நாகம் எப்படிங்க வரும்? துணக்கல் மாநகரத்தில் வந்து நான் பக்கம் காலை வராதே.
0: கரம்
1: தான் வரும், ஆனால் நீங்கள் தப்பு அவுட் ஆகிட்டீங்க, நாகம்ன்ற வார்த்தை வராது. நன்றி, நிகழ்ச்சி நிதமைக்கு நன்றி. நகம்னு சொல்லிக்கணுங்க, நாகம்னு சொல்லிட்டீங்க, ஒரு துணக்கல் வந்து தப்பாக போடுறதுனால நீங்கள் வந்து தோல்வியை தழுவிட்டீங்க. பரவாயில்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கன்னியப்பன். நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: ராம் பேசுகிறாங்க.
1: ராம், வானொலி அளவை மட்டும் குறைச்சிருங்களேன்.
2: சரிங்க
1: ராம், உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்கலாமா? தமிழ் விடு தூது.
2: தமிழ்
1: விடு தூது.
2: விடு தூது.
1: ஆமா.
2: தமிழ்,
1: தமிழ்
2: விடு,
1: விடு
2: தூது,
1: தூது
2: தல்,
1: தல் வராதுங்களே, தலில் வந்து அர்த்தம் இல்லை. கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம், ஏன்னா மூணு வார்த்தை ஆல்ரெடி ஈஸியாக பிரிக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லலாம். தடு, தவிடு அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிருக்கலாம். தூளும் வராதுங்க. நன்றி,
2: நன்றி
1: ராம், நல்லா முயற்சி பண்ணீங்க. கொஞ்சம் அப்படியே மனக்கணக்கில் போட்டு பிரிச்சிங்கன்னா கரெக்டாக வார்த்தை வந்துடும். பரவாயில்ல, நல்லா முயற்சி ராம். நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: மதிகோன்பாளையத்துல இருந்து மதுஸ்ரீ.
1: மதுஸ்ரீ, மதுஸ்ரீ விளையாட ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா விழுக்காடு.
3: ஓட்டன் சொல்லுங்க.
1: விழுக்காடு.
3: காடு,
1: காடு,
3: வீடு,
1: வீடு. நேரம் எடுத்துக்க கூடாது.
3: இல்ல
1: என்னங்க?
3: விழு,
1: விழு. ஓகே, விழு.
3: விடு,
1: விடு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க.
3: ஒரு எழுத்துக்கா?
1: ஒரு எழுத்துக்காவா இல்ல கூட வரக்கூடிய நெடிலா? கரெக்டா சொல்லணும்.
3: ஒரு எழுத்து.
1: ஒரு எழுத்துக்கா வராது, நெடில் கா மட்டும்தான் வரும். ஏன்னா விழுக்காடு. ஆமா, நெடில் கா. நான் சொன்ன பின்னாடி சொல்லக்கூடாது, நீங்க வெறும் கா தானே சொன்னீங்க, அதுக்கு தான் ஒரு எழுத்துக்கான்னு சொல்லிட்டீங்க. கூட சொல்லிடுறாங்க, ஆனால் நீங்கள் தவறான பதில் சொல்லிட்டீங்க. மதுஸ்ரீ, நீ பிள்ளை நினைமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நீங்கள் தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
4: இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம், சொல்பவர் யார் இங்கிருந்து?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகுநல்லி சின்னக்காவட்டி பட்டாசு மாது பேசுகிறேன்.
1: உங்கள் பேர் பட்டாசு மாதுங்களா இல்லை வெறும் மாதா?
4: பட்டாசு மாது தான் ஐயா.
1: பட்டாசு மாது தான், பட்டாசு மாதிரி வெடிப்பீங்களா?
4: ஆமாம்யா.
1: சரி, ஓகே, சரிங்கய்யா.
4: கொஞ்சம் கடுமையான கேள்வி கொடுங்கய்யா, வெடி வச்சு பார்க்கலாம், அசர்தா இல்லையா?
1: கடுமையான கேள்வின்னு ஒன்று இல்லைங்கய்யா, தமிழ் எல்லாமே ரொம்ப எளிமை, எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். அதை பிரிக்கிறதுல தான் நம்ம வந்து கொஞ்சம் சிரமப்படுறோம், ஏன்னா தமிழை நம்ம அதிகமாக பயன்படுத்தாதான் அதுக்கான காரணம். தொடர்ந்து நம்ம அதை பயன்படுத்தினா எல்லாமே ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான். உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் படை.
4: தேசியவர் மாணவர் படை.
1: தேசியவர் இல்லைங்க, தேசிய மாணவர் படை.
4: தேசிய மாணவர் படை. மாணவ படை.
1: பிரிச்சு பிரிச்சு சொல்லுங்க, ஒரே வார்த்தையை சொல்லக்கூடாது.
4: பிரிச்சு பிரிச்சு சொல்லணுமா?
1: ஆமா.
4: படை,
1: படை.
4: மாணவர்,
1: மாணவர்.
4: தேசிய,

0: தேசிய
1: அதுக்கு மேலே வரலையா? நன்றி, வணக்கம் ஐயா.
0: நல்ல முயற்சிங்க. நன்றி நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி அணிந்திருக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் இண்டோர்.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இந்தியாவின் நம்பர்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்திலிருந்து.
0: மங்களபுரத்திலிருந்து ராஜசேகர் பேசுறீங்க. ராஜசேகர், உங்களுக்கான வார்த்தைகள் கொடுத்துடலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா மண்குடம்.
1: மண்குடம்.
0: மண்குடம்.
1: மண்.
0: மண்.
1: குடம்.
0: குடம்.
1: மடம்.
0: மடம்.
1: மண்டபம் கூட சொல்லலாம்.
0: மண்டபம் வராது பாத்தீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களே. மண்டபம் எப்படி வரும்? மண் குடத்துல எப்படி மண்டபம் பா அப்படின்ற வார்த்தையே இல்ல.
1: இல்ல, இது இருங்க. மண் குடம், மடம், அப்புறம் வந்து
0: வரும் வருங்க. நீங்க வந்து தோத்துட்டீங்க ஆல்ரெடி. இதெல்லாம் சொல்றேன். மண் குடத்துல வந்து பாத்தீங்கன்னா மண் குடம், மடம் சொல்லிட்டீங்க. அந்த மூணு சொல்லிங்க எடுத்துட்டீங்கன்னா மகுடம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? பரவாயில்ல, நல்ல முயற்சி, நல்ல விளையாடுனீங்க ராஜசேகர். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர், அன்பு வணக்கம். பரவாயில்ல, விடை கொடுத்துட்டாரு. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: இழுத்து பிடி.

0: இழு
1: இழுத்து
0: இழுத்து ம்
1: இடி இடி சொல்றதா இடி
0: ஆ இடி ஓகேங்க. நாலு வார்த்தை, ஆனால் இது எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. இன்னும் ஒரு மூணு வார்த்தை இருக்குது அதுக்குள்ளே, அதுதான் நல்ல பொருள் தரும். அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்படி சொல்லிட்டீங்களே. ஆமாம் சரி பரவாயில்லைங்க. நீங்கள் வந்து முதல் வார்த்தையை சரியாக சொல்லிட்டீங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா துடி, இது, பித்து அப்படின்ற இன்னும் மூணு வார்த்தைகள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே யோசிச்சோன்னா கிடச்சிரும். பரவாயில்லைங்க, சரியாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவாரம். ஆறாவாரம்
1: ஆறாவாரம்
0: ஆமாம் ஆறாவாரம்
1: வாரம்
0: வாரம்
1: ஆரம்
0: வாரம் ஆரம் ம்
1: ஆரம்
0: ம்
1: ஆரம்
0: ஆம்
1: அறம் அறம்
0: அறம் வராதே. அறம் எப்படி வரும்? நெடில் ஆல இருக்கு. நெடில் ஆ இருக்கு. தவற சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. ஆம் அதை நானே சொல்லிட்டேன். நீங்கள் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும். அதை சொன்னால் வெற்றிக்கு பக்கம் இருக்கலாம். ஆனால் தோத்துட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு கிரேஸ் பாயிண்ட் ஒன்று கொடுக்குறேன். பரவாயில்ல, பின் வாங்கிட்டீங்களே. வா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதை மறந்துட்டீங்க ஜெய்சிலன். அதை சொல்லினீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கலாம். ஆமாம், வா அப்படின்னு ஒரு நெடில் வா இருக்கு இல்லையா. பரவாயில்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி எடுத்தமைக்க நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்கள் பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
4: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ சாய் மாருதி ஹாஸ்பிட்டல். பல நேயர்கள் வந்து இந்த எலி மருந்து பேஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வந்து எங்களுக்கு இது அவ்வளோ வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க கேள்விப்பட்டது வந்து இறந்தே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த எலி மருந்து பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே டெவலப் ஆனது தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. நான்லாம் ஸ்டூடெண்ட்டாக ட்ரைனிங் டாக்டராக கற்றுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மருந்து நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அப்போல்லாம் இது அவைலபிள் கிடையாது, அப்போ தயார் பண்ணலை. இப்போ தான் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே வந்த மருந்து தான் அந்த எலி மருந்து பேஸ்ட் அப்படின்றது. அவ்வளோ மோசமான மருந்து இது. இதனுடைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலி மருந்து பேஸ்ட் சாப்பிட்டு முதல் நாளோ அல்லது இரண்டாவது நாளோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது, பேஷண்ட் நல்லாவே இருப்பாங்க. மூணாவது நாளுக்கு மேலே தான் பிரச்சனையே உண்டாகும். இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்த விஷம் மருந்து இந்த மருந்தோட ஃபுல் கோர்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னு தெரியாத போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பயங்கர ஷாக்காகவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. பேஷண்ட் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் நல்லா இருப்பாங்க, மூணாவது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து பயங்கரமாக டிட்டரேட் ஆகிடுவாங்க, மோசமாக இருப்பாங்க. என்னடா இது அப்படியா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்து இது. அதாவது ஒரு பேஸ்ட்டை முழுசாக சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு வந்து ஒரு 6-7 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு மிக மோசமான மருந்து இது. அதனால் இது வந்து பெட்டர் வந்து கையில் கிடைக்காம இருக்கிறது நல்லது. இது சாப்பிட்டு ஒரு பேஸ்ட்டோ அல்லது ரெண்டு பேஸ்ட்டோ சாப்பிட்டு வந்தாங்கன்னா பேஷண்ட் ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பாதிப்பே இருக்காது அவங்களுக்கு. டெஸ்ட் பண்ணாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் 3rd day 4th day எல்லாம் ஆரம்பிக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். மெயினாக இந்த மருந்து பாதிக்கிற விஷயம் எதுனா கல்லீரல். இதில் என்ன ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம்னா இப்போ சிறுநீரகம் போனால் கூட நம்ம வந்து வேறு மாற்று சிறுநீரகம் பண்ணிக்கலாம், டயாலிசிஸ் பண்ண முடியும். ஆனால் கல்லீரலில் அந்த மாதிரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. கல்லீரலுக்கு இப்போ எப்படி கிட்னிக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி கல்லீரலுக்கும் அந்த மாதிரி பண்ண முடியுமா, ரத்த சுத்திகரிப்பு பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது, இன்னும் சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வெளியில் வரலை. இது மெயினாக பாதிக்கிறது கல்லீரல் தான். கல்லீரலில் மெதுவாக வந்து அதோடைய என்சைம்ஸ் லெவல் எலிவேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எலி மருந்து பேஸ்ட்டுக்கான விஷ முறிவு மருந்தும் எதுவும் கிடையாது. அது இன்னொரு துரதிருஷ்ட விஷயமான விஷயம். ஸோ வந்து இது கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்தும் போது நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய என்ன பாதிப்பு இருக்குது, என்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதை எப்படி

0: வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஃப்எஃப்பி போடுறோம், NS-16 மருந்து போடுறோம், கல்லீரல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ அவைலபிளும் கூட. ஸோ அதனால் சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டு அட்மிட் ஆகி நல்லாயிருக்கும், பேஷண்ட் ரெண்டாவது நாள்லாம் திடீர்னு பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கேட்காம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறமா ஒரு சிலர் வந்து பயங்கர மோசமாச்சுன்னு கூட்டிடுவாங்க, ஒரு சில பேஷண்ட் டெத்தும் ஆயிருக்காங்க அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஆயிருக்காங்க. ஸோ அதனால் எலி மருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எலி மருந்து பேச வேண்டிய முக்கியமான வேலை ரத்தம் உறைவதை தடுக்கும், அதுதான் எலிமருந்து பேஸ்டோட வேலை. எலிமருந்து பேஸ்ட் மட்டும் இல்லை, இந்த சாக் பீஸு பவுடரு இது எல்லாமே ரத்தம் உறையும் தன்மையை நேரடியாக பாதிக்கும், அதுதான் இதோட கெமிக்கல் ரியாக்ஷனாக பண்ணும். ஸோ எலிமருந்து பேஸ்ட்டு சாப்பிட்டு பிரச்சனை ஆன பேஷண்ட்டை வந்து பெட்டர் டாக்டர் சொல்லாமல் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம். இதுவும் அதே மாதிரி தான் வந்து ஈஸியாக ரீச்சபிளாக, அதாவது எடுக்கக்கூடிய வகையில் இதை வந்து வைக்க வேண்டாம். வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத டிஸ்கார்ட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடணும், அதை வீட்டில் வந்து வச்சுருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு வகையில் நம்ம இந்த சூசைட் பண்ணிக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இல்லாத மாதிரி பண்ண முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம், இது 3வது 4வது நாட்களில் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேரம் 8:35 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நேர்களின் கனிவான கவனத்திற்கு, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்க உள்ளது அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கம்.
6: வணக்கம்
5: குட்டி, வணக்கம். உங்க பேர் என்ன?
6: தர்மபுரி மாவட்டம் நாகரம்பட்டியில இருந்து வைஷ்ணவி பேசுறேன்.
5: வைஷ்ணவி பேசுறீங்க, வைஷ்ணவி ரெடியா இருக்கீங்களா
6: விளையாடுறதுக்கு?
5: நீங்க விளையாட போறீங்களா இல்ல உங்க கூட அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரா சேர்ந்து விளையாட போறாங்களா? நீங்க மட்டும்தானா? சரி, பாப்பாவுக்காக ரொம்ப எளிமையா கொடுத்துடலாம். திரைக்கதை, இந்த வார்த்தையை பிரிச்சு சொல்லுங்க.
6: திரைக்கதை, கதை,
5: கதை,
6: திரை,
5: திரை,
6: கரை.
5: யாரோ சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, கேக்குது.
6: நான் மட்டும் தான் சொல்றேன்.
5: இல்ல, அம்மான்னு நினைக்கிறேன், எனக்கு இங்க வரையும் கேக்குது. சொல்லுங்க அடுத்த வார்த்தை என்ன? தை, இன்னும் இருக்குது, அவ்வளவுதானா வைஷ்ணவி? பாத்தீங்களா, அம்மாங்கள தானே கேக்குறீங்க இருக்குதான்னு. சரி, ஓகே, நீங்க 4 வார்த்தை சொல்லியிருக்கீங்க, அதுக்குள்ள இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, கதி அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஒளிஞ்சிருக்கு. பரவாயில்ல, நீங்க வந்து முதல் கேள்விக்கு வந்து சரியா பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கான 2வது வார்த்தை கொடுக்கலாமா?
6: கொடுக்கலாம்.
5: உங்களுக்கான 2வது வார்த்தை வந்து ரொம்ப எளிமையா கொடுக்கலாமா, கஷ்டமா கொடுக்கலாமா?
6: கஷ்டமாவே கொடுங்க.
5: கஷ்டமாவே கொடுக்கலாமா? சரி, பாப்பா என்ன படிக்கிறீங்க?
6: 5th ஸ்டாண்டர்ட்.
5: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சரி, கல்வி நிலையம், இந்த வார்த்தையை பிரிச்சு சொல்லுங்க.
6: கல்வி நிலையம், நிலையம்,
5: நிலையம்,
6: கல்வி,
5: கல்வி,
6: கல்,
5: கல்,
6: நிலை,
5: நிலை,
6: கலை,
5: கலை, நல்லா எனக்கு சத்தம் கேட்குது, இங்கே வரையும் கேட்குது. சரி, பரவாயில்ல, பாப்பாவுக்காக வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, 2 வார்த்தைகளுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வில், கவி அப்படின்ற வார்த்தைகளும் ஒளிஞ்சிருக்கு. வைஷ்ணவி, பாப்பா வந்து ஜெயிச்சிங்கன்னா என்ன பாட்டு கேட்பீங்க?

0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்லாம் கேட்குறீங்க, அதுக்காக நான் உங்களை ஜெயிக்கலாம் வைக்க மாட்டேன். உங்களுக்கான இறுதியான வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, முத்துமணி மாலை.
0: முத்து
1: முத்து
0: மணிமாலை.
1: மணிமாலை, சரி.
0: மாலை
1: மாலை
0: மணி
1: மணி சொல்லுங்க.
0: மலை
1: மலையா?
0: மலை
1: மலை. ஓகே, இன்னும் ஒரு எழுத்து பக்கம் வந்துட்டீங்க.
0: மாது.
1: மாது, மாது, சரியாக சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து நெடில்மா கூட நம்ம சொல்லலாம். நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க வைஷ்ணவி, வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க வைஷ்ணவி, சரிங்களா? நல்ல முயற்சி, இதே மாதிரி நல்ல தமிழ் பேசுங்க, நிறைய தமிழ் வார்த்தைகள் கற்றுக்கோங்க, சரிங்களா?
0: ஓகே சார்.
1: நன்றி நன்றி வைஷ்ணவி. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாடல் இப்போ ஒலிக்க போது, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.
0: ஓகே சார்,
1: நன்றி நன்றி. ரொம்ப அருமையாக பேசினாங்க நாகலாபுரம் பகுதியை சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள். சரியாக வந்து மூன்று வார்த்தைகளுக்கு வந்து பதிலை சொல்லி இளம் தண்டனை நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடல விளையாடி பரிசு பாடலாம். வந்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதராசப்பட்டினம் திரைப்படத்தில் வந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஒலிக்க இருக்குது அவங்களுடைய பரிசு பாடல்.

0: பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் டிரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் டிரேடர்ஸ் இண்டோர்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: இதமான இந்த இரவு நேரத்தில் உங்கள் செவிகளுக்கு இசை விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் நேரே வரவேற்போம். அன்பு வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
4: காரிமங்கலம் வட்டம் கெண்டுச்செட்டிப்படி பீமராஜன்.
3: பீமராஜன் ஐயா, ஐயா உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்கலாமா?
4: கொடுங்க ஐயா, கொஞ்சம் நீட்டமா கொடுங்க.
3: நீட்டமா கொடுத்துடலாமா? சரி
4: கொடுங்க.
3: வாழ்நாள் சாதனையாளர் விருது.
4: வாழ்நாள்
3: சாதனையாளர் விருது.
4: சாதனை
3: சாதனை
4: விருது
3: விருது
4: விரு
3: விரு. ஆனால் இதில் நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதனால கடைசியாக அதை எடுத்துக்கலாம். எந்த வார்த்தையும் கிடைக்கலாம், அதை எடுத்துக்கலாம். ஆனால் இதில் நிறைய வார்த்தைகள் இருக்கு, சொல்லுங்கள்.

0: சாதனை
1: சாதனை சாதனை முதலே சொல்லிட்டீங்க, சாதனை விருது சொல்லியிருக்கீங்க.
0: தலை
1: என்னங்க?
0: நாள்
1: நாள். சரி.
0: வாள்
1: வாள். இன்னும் ஒன்று முக்கியமானது ஒன்று இருக்குங்கய்யா, அது சொல்லுங்க.
0: சாது சாது
1: சாது சாது
0: ஐயா சாது.
1: ஆ புரியுது புரியுது, சாது அப்படின்னா அமைதியாக இருக்கிறவங்க. சரிங்கய்யா, சாதனையாளர்னு ஒன்று இருக்குது, அதை மறந்துட்டீங்க. சரி பரவாயில்ல, நாலு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான இன்னொரு வார்த்தை, இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வரைபடம்.
0: உலக வரைபடம்.
1: ஆமாம், வரைபடம்.
0: படம்
1: படம்
0: வடம்
1: வடம்
0: வரை
1: வரை
0: கரை
1: கரை
0: பழம் பழம்
1: பழம் பழம் சொல்றீங்களா?
0: பலம்
1: பலம் பலம் பலம்.
0: உலக
1: உலகில் உலகம்னே வரும், பரவாயில்ல. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தை சொல்லியிருக்கீங்க, சரிங்க, நிறைய சொல்லியிருக்கீங்க. ரெண்டு கொஷனுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க, இன்னும் ஒரு கொஷனுக்கு சரியாக பதில் சொன்னால் உங்களுக்கு விருப்ப பாடல் வழங்கலாம். உங்கள் விருப்ப பாடலாம் என்ன பாடல் கேட்பீங்க?
0: தர்மதுரையில் கொடுங்கய்யா, சந்தைக்கு வந்த கிளி.
1: தர்மதுரையிலேருந்து சந்தைக்கு வந்த கிளி கேட்டிருக்கீங்க, சரிங்க, கொடுத்துடலாம். சரி, இப்போ உங்களுக்கான மூணாவது வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் வண்டுகள்.
0: பொன் வண்டுகளா?
1: ஆமா, பொன் வண்டுகள்.
0: வண்டு
1: வண்டு
0: வடு
1: வடு
0: பொன்
1: பொன் வண்டு வண்டுகள் சொல்லிருக்கீங்கன்னு ஒண்ணு சொல்லணுமே.
0: வடு சொல்லுங்க.
1: வடு வடு சொல்லிருக்கீங்க, ஆனா முக்கியமானது ஒரு வார்த்தை இருக்கு. என்னங்க?
0: வண்டு வண்டு
1: வண்டு சொல்லிட்டீங்க, அதான் பொன் வண்டு வண்டுகள் வடு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு நீங்கள் மேக்ஸிமம் நாலு ரீச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு வார்த்தை இருக்குது, அது
0: சொன்னீங்கன்னா
1: கரெக்டாக இருக்கும். பொடு பொடுன்றது வராதுங்கய்யா, பொடுகுன்றது தான் வார்த்தை. பொடுன்றது இந்த ஆமாம் மீனிங் வரல, பரவாயில்ல. அது வந்து கல் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பனை மரத்துலேருந்து இறப்பாங்க இல்லையா, அது அது அதுதான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்கள் மற்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டீங்க பீமராஜன் ஐயா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல் ஒலிக்கும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு, சரிங்களா?
0: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி நன்றி, நிகழ்ச்சி இணைந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. தருமபுரி பண்பலை 102.5, இருக்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சரியா பதில் சொன்ன பீமராஜன் ஐயா அவர்களுக்கான பாடல் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஒலிக்கும் நேர்களே.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: விவசாயி.
1: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியில் மோகன், முருகன், கன்னியப்பன், ராம், மதுஸ்ரீ, பட்டாசு மாது, ராஜசேகர், ஜெய்சிலன், வைஷ்ணவி, பீமராஜன் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசினாங்க. இதில் வந்து வைஷ்ணவி பீமராஜன்னு ரெண்டு பேர் வந்து சரியாக வந்து வார்த்தைகளோடு விளையாடி சொல்லோடு விளையாட்டு நிகழ்ச்சியில் வந்து, அதாவது இளம் தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடி பரிசு பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் முயற்சி செய்த அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நேயர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது என்பதை மறந்துடாதீங்க. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் கடந்த 1 மணி நேரமாக உங்களோடு இணைந்திருந்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. 3-day BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Italian Prime Minister Giorgia Meloni thanks Prime Minister Narendra Modi for wishes, says India-Italy ties are stronger than ever. Eastern Affairs Ministry says 166 Indian nationals rescued in flash floods hit Nepal so far. 275 Indian nationals remain missing. Flood situation in Bihar remains grim as all major rivers are in spate. Relief and rescue operations underway in affected areas. Festival of Janmashtami been celebrated with religious faith and fervor across the country. And in badminton, Indian duo of Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enters men's double semi-final of China Masters. The 3-day BRICS Chief Justices Forum has begun in New Delhi. The forum has brought together chief justices, presidents of supreme courts and senior judicial leaders from BRICS member states and partner countries. As part of the forum, Chief Justice of India, Justice Surya Kant, today held a series of bilateral meetings with heads of judicial delegations from various countries, including Russia, China, the UAE, South Africa, Iran and Uzbekistan. Our correspondent has filed this report.
2: Discussions were held for strengthening of judicial cooperation, technology advancement integration for increasing efficiency of judiciary, enhancing people-to-people ties through expeditious judicial processes, and best legal practices of different countries. The 3-day forum serves as a platform for participating judiciaries to discuss contemporary issues concerning justice delivery, international dispute resolution, technology and sustainable development, while facilitating an exchange of views among judicial leaders. With Anupam Mishra, Rishu Jaiswal, Akashvani News, Delhi.
1: Italian Prime Minister Giorgia Meloni today thanked Prime Minister Narendra Modi for his wishes on a government becoming the longest serving in the history of the Italian Republic. In a social media post, Ms. Meloni expressed confidence that India and Italy will continue to strengthen the bond between the two continents and work together to develop the India-Middle East-Europe economic corridor. She said that the ties between the two nations are right now stronger than ever before. Ms. Meloni's response came after Prime Minister Modi congratulated her on becoming the longest continuously serving Prime Minister in Italy's post-war history. In a social media post, Mr. Modi said, "This milestone is a reflection of the trust and confidence of the Italian people in her leadership." Prime Minister Modi emphasized that her friendship has also been instrumental in strengthening the India-Italy special strategic partnership. Mr. Modi further said that he looks forward to continuing close cooperation to build a prosperous future for the people of both the countries. This is Akashvani giving you the news.
3: Want more news? Follow us on X at AIR News Alerts and subscribe.

0: Earth Observation Services. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty entered the fourth straight China Masters semi-final after beating Denmark's Kim Astrup and Anders Skarup Rasmussen 21-13, 16-21, 21-18 in Shenzhen this evening. Earlier, the Indian pair defeated Francis Thomas, Junior Popov and Christoph Popov 21-17, 22-24, 21-9 last night to make it to the quarterfinals. And now, before we end the bulletin, the headlines once again. Three-day BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Italian Prime Minister Giorgia Meloni thanks Prime Minister Narendra Modi for wishes, says India-Italy ties are stronger than ever. External Affairs Ministry says 166 Indian nationals rescued in flash floods hit Nepal so far. 275 Indian nationals remain missing. Flood situation in Bihar remains grim as all major rivers are in spate. Relief and rescue operations underway in affected areas. Festival of Janmashtami been celebrated with religious faith and fervour across the country. And in badminton, Indian duo of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enters men's double semi-final of China Masters. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் குறித்தும் இது தொடர்பாக சென்னை ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்தும் இந்த நேர்காணல் இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு விளக்கங்களை வழங்க உள்ளார் சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர் சத்யநாராயணன். வணக்கம் சார். தரைவழி போக்குவரத்துல விரைவான பயணத்திற்கும் சரக்கு போக்குவரத்திற்கும் உகந்த ஒரு போக்குவரத்தா ரயில் போக்குவரத்து இருக்கு. அதுல படிப்படியா நம்ம பல்வேறு மாற்றங்களையும் தொழில்நுட்பத்தின் மூலம் விரைவான போக்குவரத்தையும் மேற்கொண்டு வருகிறோம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப விரைவு ரயில், அதிவேக விரைவு ரயில், மெட்ரோ ரயில், அடுத்தபடியா இப்போ புல்லட் ரயில் திட்ட பணிகளும் ரொம்ப விரைவா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த தொழில்நுட்ப வளர்ச்சியா ஹைப்பர்லூப் திட்டம் இருக்குன்னு சொல்லலாம். இது குறித்த ஆராய்ச்சியில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. சோ அந்த ஹைப்பர்லூப் என்றால் என்ன, இது குறித்து அனைவரும் புரிந்து கொள்ளும்படியா விளக்கமா சொல்லுங்க சார்.
4: நீங்க சொன்ன மாதிரி ரயில்ல இருந்து அதிக வேகமான ரயில் அப்புறம் புல்லட் ட்ரெயின் அப்படிலாம் சொன்னீங்க. அதுக்கும் மேற்கொண்டு வந்து மேக்லெவ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரயில் வந்து தண்டவாளத்திலேருந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு மேலே தூக்கி பறக்கும். அது வந்து இந்த காந்த சக்தினாலேயே அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு மேக்னட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிறதுனால அந்த சக்கரத்துடைய ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம். அதுதான் அடுத்த கட்டம், புல்லட் ட்ரெயினுக்கு அடுத்த கட்டம். அதுக்கும் அடுத்த கட்டமாக இதையே நம்ம வந்து ஒரு வேக்யூமில் செஞ்சால் என்ன அப்படின்ட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த மேக்லவ் வச்சுட்டு அந்த வீல் ஃப்ரிக்ஷன் தூக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும்போது ஏர் ஃப்ரிக்ஷன் காற்றுலேருந்தே நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ வேகமாக போகும்போது அந்த காற்றையுமே நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய டியூப் ஒன்று போட்டு அந்த டியூபுக்குள்ளே இந்த ஒரு ட்ரெயினாக இருக்காது. இப்போது இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக இயக்கலாம். இந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பாடையும் வந்து ஒரு வேக்யூம் டியூபுக்குள்ளே நம்ம லெவிடேஷனோட நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அதுதான் ஹைப்பர்லூப். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மேக்னட்டிக் லெவிடேஷன் இன் வேக்யூம், அதுதான் ஹைப்பர்லூப்.
3: இந்த ரெண்டு தொழில்நுட்பமும் இணைந்து தனித்தனியான பாடம் சார், ஒன்று ஒன்றா தான் அனுப்ப முடியுமா சார்?
4: தனித்தனியாக ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது ஒரு பஸ் மாதிரி சொல்லிக்கலாம். எலக்ட்ரோ மேக்னட்டிக் பஸ் ஆக்சுவலாக நிறைய மேக்னட்டிக் காந்த சக்தி நிறைய இருக்கும். அதில் வெறும் எலக்ட்ரிக் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னட்டிக்காக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பாட் லெவலில் பண்ணோம் அப்படின்னாக்க அது வந்து கட்டுப்படியாகும். அதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு பாடியும் நம்ம எப்போ வேணுமோ அப்போ அனுப்பிச்சிக்கலாம். ஒரு ட்ரெயின்னா இப்போது எல்லா போகியும் ஒரே சமயத்தில் தான் போக போகுது. அதுக்கு பதிலாக லெட்டஸே இப்போ இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு ட்ரெயின் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த ட்ரெயின் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஒவ்வொரு போகியும் அனுப்பலாம்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க.
3: அந்த ஒரு பாடலில் எவ்வளோ பேர் பயணிக்கலாம் சார்? ஒரு உதாரணத்துக்கு
4: இப்போது டிசைன் படி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாடு அப்படின்னா ஒரு 40 பேர், பெரிய பாடு அப்படின்னா ஒரு 75-80 பேர். முன்னாடி மினி பஸ் டு ஃபுல் பஸ் அந்த மாதிரியான ஒரு சைஸ் தான் சொல்கிறாங்க.
3: தொடர்ச்சியாக அனுப்பலாமா? இல்லை ஒரு குறிப்பிட்ட,
4: ஆமாம், அதாவது இப்போ இதெல்லாம் வந்து மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போயிடுவோம். ஸோ இந்த வேகத்தில் போகிறதுனால இது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடும் ஒரு 2.5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அனுப்பலாம். அதுதான் அந்த குறுகிய காலகட்டம். ஒரு

0: மூணு நிமிஷத்துக்கு ஒரு பாடு அனுப்பலாம்,
1: ஒரு மூணு நிமிட இடைவெளிக்கு அப்புறம் ஒன்னு ஒன்னா அனுப்பலாம். இப்போ ஹைப்பர் லூப் பத்தி சொன்னீங்க சார், இந்த தொழில்நுட்பத்தை பத்தி உலக அளவுல இதுக்கான புள்ளி எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கறத பத்தியும், இந்தியாவில எப்போ ஆரம்பிச்சது, இது தொடர்பான ஆராய்ச்சி இப்போ எந்த நிலையில இருக்கு சார்?
0: இந்த ஹைப்பர் லூப் ஐடியா வந்து ரொம்ப நாளாக இருக்கு. ஆனால் 2013 இலான் மஸ்க் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று தயாரித்து வெளியிட்டார். அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு வேக்யூமில் ஃபாஸ்ட்டாக போக முடியும்னா நம்ம அந்த ஏர் ஃப்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்போது பவர் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினாக ஒரு கருத்து வச்சார். ஸோ அது இந்த உந்து சக்தி எதுவாகனா இருக்கலாம், மேக்னட்டிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு கொள்கை ஒன்று ஏற்படுத்திட்டு அவங்களுடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாகவே வந்து ஒரு 2014 ஒன்றும் ஒரு சர்வதேச போட்டி ஒன்று நடத்தினார். உலகத்துலேருந்து எல்லா காலேஜ் மாணவர்களும் அங்கேருந்து பங்கெடுத்துக்கலாங்கிற மாதிரி அவங்கவங்க அந்த மாதிரி ஒரு பாட் ஒன்று தயாரித்து அவங்க ஸ்பேஸ் எக்ஸுக்கு கொண்டு போய் கலிஃபோர்னியாவில் அவர் ஒரு மைல் நீளத்துக்கு ஒரு டியூப் ஒன்று ஏற்படுத்தி வச்சுருந்தார், ஒரு 1.8 meter டயாமீட்டர் டியூப். அந்த டியூபுக்குள்ளே இவங்க வந்து அந்த பாடை ஓட்டி காமிக்கணும், யார் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 2014 ஒரு 2019 வரைக்கும் அந்த காம்படிஷன் வருஷம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த நிறைய காலேஜ் மாணவர்கள் பங்கெடுத்துனாங்க. அப்பப்போ அந்த மாதிரி வரவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அமெரிக்காலேயோ இல்லை யூரோப்லேயோ இருக்கிற காலேஜ் மாணவர்கள்லாம் அதில் பங்கெடுத்து வெற்றி பெற்றவங்க இது ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து கம்பெனிகள்லாம் அங்கேருந்து உருவாக ஆரம்பிச்சிது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் 2017 நம்ம இந்திய ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் பங்கெடுத்துக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து நான் ஃபேக்கல்ட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு அட்வைசராக ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கூட இங்கேருந்து இந்த காம்படிஷன் யூரோப்பில் நடந்துகிட்ருக்கு. இப்போ 2020 அப்புறம் 2021 இருக்குது. இப்போ நம்மளும் இந்த 2025 இந்தியாவில் இந்த காம்படிஷன் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதனால் இந்த மாதிரி ஒரு பரவிட்டுருக்கு, இந்த காம்படிஷனும் பரவிட்டுருக்கு, இந்த தொழில்நுட்பமும் பரவிட்டுருக்கு. இந்த போட்டிகளில் பங்கெடுத்துட்ட நிறைய மாணவர்கள் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏற்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தை வளர்த்துட்ருக்காங்க ஒரு கமர்ஷியல் ரீதியாக. ஸோ இப்படி தான் இங்கேருந்து இது விரிவடைஞ்சிட்ருக்கு. இந்தியாவில் வந்து 2017 இது இப்போ நடந்துட்டுருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 ஆகிடுச்சு.
1: ஓகே, குறிப்பாக சென்னை ஐஐடி மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களா சார்?
0: சென்னை ஐஐடியில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் காம்படிஷனில் சில 1-2 இந்தியன் மாணவர்கள் இங்கேருந்து பங்கெடுத்துட்டாங்க. பூனாலேருந்து ஒரு காலேஜிலேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2025 நாங்களே நடத்தக்கூடிய போட்டியில் இந்திய மாணவர்கள் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறாங்க. டெல்லி ஐஐடி இது பிட்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த பாடு தயாரித்து ஓட்டக்கூடிய நிலைமையில் வந்து ஒரு 1-2 டீம்ஸ் தான் இருக்காங்க. அதில் வந்து சென்னை ஐஐடி முதல் இடத்த வகிக்குது.
1: இப்போ இதில் இந்தியன் ரயில்வே வந்து இந்த திட்டத்தில் ஏன் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் சார்.
0: ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஹைஸ்பீட் ரயில் புல்லட் ட்ரெயின், அடுத்தது வந்து மேக்லேவ், அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் லூப். ஸோ இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல பின்தங்கி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மலமடன்னு சொல்லிட்டு இந்த புல்லட் ட்ரெயின் வரைக்கும் வந்துட்டு மேக்லோ வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. புல்லட் ட்ரெயின்லேயே அவங்க வந்து ஒரு 40 ரயில்வே லைன் ஏற்படுத்திட்டாங்க ஏற்கனவே. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தையே இங்கேருந்து நம்ம தவிர்த்துட்டு அடுத்த தொழில்நுட்பத்துக்கு நேரவே போகலாமா, இந்த லீப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான ஒரு அப்ரோச். இப்போ நம்ம புல்லட் ட்ரெயின் வந்து அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு இங்கேருந்து போட்டுருக்காங்க. அதை தவிர வந்து இந்த ஹைஸ்பீட் ரயில் நடந்துட்டுருக்கு. இப்போ மீடியம் ட்ரெயின் இப்போ வந்தே பாரத்லாம் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்பீடில் நிறைய வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்தது ஹைப்பர் லூப் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 2047 இந்த விக்சித் பாரத்தை இலக்கை கொண்டு நம்ம வந்து ஒரு ஹைப்பர் லூப் நெட்ஒர்க் இங்கே ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க.
1: இப்போது எக்ஸ்பிரஸ் ரயில் அப்புறம் மெட்ரோ ரயில் போன்ற அதிவேக ரயில் தொழில்நுட்பத்திலிருந்து இந்த ஹைப்பர் லூப் எவ்வாறு மாறுபடுது சார்?
0: இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிவேக ரயில் இப்போ வந்தே பாரத் அளவுக்கு அப்படின்னா ஒரு 180 km/h அந்த மாதிரியான ஸ்பீட் அவங்க இலக்கு வச்சுருக்காங்க. ஹைஸ்பீட் ரயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 km/h கிட்ட போகுது, 200-400 வரைக்கும் போகலாம். மேக்லெவ் வந்து ஒரு 400 மேலே போகும். ஸோ நாங்கள் ஹைப்பர் லூப்புக்கு வந்து அது நிஜமாகவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 600 km/h போனால்தான் அது வந்து இன்னி தேதியில் இருக்கக்கூடிய வேக தொழில்நுட்பமான விமானத்தை நம்ம வந்து முடியடிக்க முடியும். விமானம் வந்து ஒரு 800 km/h போகுது. ஆனால் அதுக்கு நம்ம ஒரு ஊரை விட்டு வெளியே இருக்கிற விமான நிலையத்துக்கு போயிட்டு இன்னொரு விமான நிலையத்தை இறங்கி அங்கேருந்து ஊருக்குள்ளே போகணும், அதுக்கு செக்யூரிட்டி செக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய டைம் ஆகுது. ஸோ அந்த டைம்லாம் நம்ம சேவ் பண்ணிவிட்டு 2.5-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இங்கேருந்து நம்ம இந்த ஒரு பாடம் அனுப்பிச்சுட்டே

0: இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது நிறைய பேரை வந்து அந்த ஸ்பீடில் அங்கேருந்து அனுப்பலாம், அவ்வளோ பேர் விமானத்தில் போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது டிக்கெட்டோட விலையை கொஞ்சம் குறைக்கலாம், அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இங்கேருந்து கட்டுப்படியாகும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகம் வந்து ஹைப்பர் ரூட்டில் தான் சாத்தியமாகுது, அதுதான் நம்ம குறிக்கோளாக வச்சுட்ருக்கோம்.
1: சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, அப்போது விமானத்தை தவிர்த்துட்டு இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா விமான கட்டணத்தை விட இதுக்கான கட்டணம் குறைவாக இருக்கணும்.
0: ஏன்னா நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தினம் ஒரு பாடு அனுப்பிச்சுட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் பயன்படுத்தப்படுத்த அது வந்து விலை குறைய ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை உருவா

0: குறைவாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தினம் ஒரு பாடு அனுப்பிச்சுட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் பயன்படுத்தப்படுத்த அது வந்து விலை குறைய ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்?
0: வணிகத்துறையில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அதாவது ஒரு 300-400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். அதாவது ஊருடைய மத்தியிலேருந்து இன்னொரு ஊர் மத்தியக்குள்ளே ஆரம்பம். இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து திருச்சி, இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டெய்லியே எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் இன்னொரு இருக்கும். ஸோ 2047 விக்சித் பாரத் குறிக்கோள் வந்து ரயில்வேஸ்லேருந்து வச்சுருக்காங்க அப்படின்னா சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே, அகமதாபாத், ஜெய்ப்பூர், டெல்லி, ஆக்ரா, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். அப்போது எல்லோரும் ஒவ்வொரு இடத்தையும் இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகலாம் அப்படின்னா நிறைய மக்கள் நடமாட்டம் அதிகமாக, நிறைய வணிக போக்குவரத்து நிறைய நடக்கும், அந்த மாதிரி பொருளாதாரம் மேம்படும்.
1: சார், இதற்கான வேக வரம்பு வந்து அதிகபட்சமாக ஒரு 400 கிலோமீட்டராவது இருக்கணும், அப்போ தான் நம்ம விரைவாக செல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது இப்போ நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பயணிக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படுமா? அந்த ஸ்பீடு வந்து அவங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்யுமா?
0: ஸ்பீடு பிரச்சனை இல்லை. ஏன்னா விமானத்தில் 800 சொச்சத்துக்கு மேலே நம்ம பயணிக்கிறோம். ஸ்பீடை விட வந்து இந்த ஆக்சலரேஷன், இந்த ஸ்பீடு எப்படி மாறுது, நம்ம இருக்கிற பிறகு முதல்ல ரெஸ்ட்லேருந்து 0 ஸ்பீட்லேருந்து எப்படி அந்த 600 கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம், அதுதான் இங்கேருந்து முக்கியமாக பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாட்லேயே சீட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய தரையில் ஸ்ப்ரிங் இருக்கும். அது ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அது இந்த பாட் ஆக்சலரேட் ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங், இந்த தரை வந்து பின்பக்கமாகும், கொஞ்சம் சரி ஆரம்பிக்கும். அப்போ மக்களுக்கு வந்து அந்த ஆக்சலரேஷன் தெரியாது. அப்புறம் ஸ்பீடு எப்படி பிக்கப் ஆகிட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வரும்போது இந்த தரை வந்து திருப்பியும் அதனுடைய ஒரு ஒரிஜினல் இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக அந்த ஆக்சிலரேட் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதை நம்ம ஈஸியாக மக்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அமைச்சிடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை.
1: அந்த ஷேக் கூட இல்லாமல்
0: அந்த ஃப்ளோர் வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடடாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாட் நகரும் போது இந்த ஃப்ளோர் அவ்வளோ உடனே நகராது.
1: அப்போ உள்ளார பயணிக்கும் பொழுது எதுவுமே தெரியாது, நார்மலாக
0: அது வந்து ஆக்சுவலாக பிளேனில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேக்யூம் டியூப் வேக்யூமில் இருக்கும், பாடுக்குள்ளே வந்து சாதாரண ப்ரெஷர் இருக்கும். எப்படி பிளேனில் நீங்கள் விமானத்தில் பறக்கும்போது வெளியே ஆக்சுவலாக ப்ரெஷர் கம்மி, உள்ளே வந்து நமக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் டியூபுக்குள்ளே வேக்யூம் இருக்கும். இதில் இந்த பாடுக்குள்ளே உட்காந்துருக்கிற இடத்துல, மக்கள் உட்காந்துருக்கிற இடத்துல சாதாரண ப்ரெஷர் இருக்கும். அதனால் இது வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி பிளேனில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான்.
1: இப்போ ஒரு சீட்டில் இருந்து இன்னொரு சீட்டுக்கு போயிட்டு வரலாம்,
0: அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: நடமாடலாம், எல்லாமே செய்யலாம்.
0: இந்த ஆக்சலரேஷன் நடக்கும்போது இங்கே சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க. எப்படி இப்போ பிளேனில் டேக் ஆஃப் பண்ணும்போது மாதிரி பண்ணணும், அதே மாதிரி தான்.
1: ஓகே சார, இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் எந்த வகையில் செயல்படுது, அதை குறித்து விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: 3 தொழில்நுட்பம் அதில் வந்து ஒன்று சேருது. ஒன்று முதலே ஏற்கனவே வேக்யூம் டியூப்னு சொல்லிட்டேன். இந்த டியூபை வந்து நம்ம எப்போவுமே ஒரு வேக்யூமில் வச்சுருக்கணும். உள்ளே காற்றை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு செலவாகும், கரண்ட் செலவாகும். அதுக்கு பதிலாக வந்து முதல்லயே ஒரு வேக்யூம் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த வேக்யூமை காரணம் கொண்டு நம்ம வந்து சிதைக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பாடு வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து நிற்கிது அப்படின்னா ஒரு வெஸ்டிபியூல்னு சொல்லிட்டு அந்த டியூபுடைய கேட்லேருந்து பாடோடைய கேட்டுக்கு வந்து சேரும். பாடோடைய கேட் ஓப்பன் ஆகும், மக்கள் போக்குவரத்து 2 பக்கத்துலேருந்தும் நடக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டியூபோட கேட்டும் பாடோட கேட்டும் மூடிட்டு அந்த வெஸ்டிபியூல் ரிட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா பாடை திருப்பி நகரலாம். அப்படி இருக்கும்போது அந்த வெஸ்டிபியூல் தான் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. இல்லை ஸ்டேஷன் ப்ரெஷரும் பாட் ப்ரெஷரும், டியூபுடைய வேக்யூம் அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து வேக்யூம் டியூப்ன்றது ஒரு தொழில்நுட்பம். அது எப்படி அந்த வேக்யூம் அப்படியே பாதுகாத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் சொன்னது. மேக்னெட்டிக் லெவிடேஷன் தொழில்நுட்பம் வந்து நிறைய இடத்துல சைனா, ஜப்பான், ஜெர்மனி அப்படின்னு சொல்கிற 2-3 நாடுகளில் இங்கே மேக்னெட்டிக் லெவிடேஷன் இப்போ இங்கேருந்து காமிச்சு விட்ருக்காங்க. அதை பயன்படுத்தினா அது வந்து ரெண்டாவது தொழில்நுட்பம். 3வது வந்து மேக்னெட்டிக் ப்ரொபல்ஷன். அதாவது இந்த நம்ம தரையிலேயே படாமல் இந்த பாட் போகணும் அப்படின்னா நம்ம உந்து சக்தியுமே வந்து காந்த சக்தியாக இருக்கணும். லிவிடேஷனுக்காக மட்டும் மேக்னெட்டிக் இல்லாமல் ப்ரொபல்ஷனுக்காகவும் மேக்னெட்டிக்காக இருக்கும். இன்ஜினும் வந்து மேக்னெட்டிக்காகவே தான் இருக்கணும். ஸோ இந்த 3 சேர்ந்து செயல்பட்டால் தான் இங்கேருந்து ஹைப்பர் லூப் ஒத்து வரும்.
1: இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும்.

0: வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
3: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
2: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 9:30. நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. நேர்கள் இணைந்திருப்பது இடைவிடாத இசைமலை.

வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.

விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: இரவு எல்லோரையும் தூங்க வைக்கிறது. ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம் நினைவுகளை விழிக்க வைக்கிறது. பகலில் மறந்து போன முகங்கள், சொல்லாமல் போன வார்த்தைகள் எல்லாமே ஒரு பழைய பாடல் ஒலிக்கும்போது மீண்டும் நம் அருகில் வந்தமர்கின்றன. அதனால்தான் சில இரவுகள் தூங்குவதற்காக அல்ல, நம் நினைவுகளை ரசிப்பதற்காக. அந்த நினைவுகளோடு இன்று இரவு உங்களோடு ஒலித்து கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் பெற உள்ளது. நிகழ்ச்சியில் புதிய நேர்கள் பங்கேற்க விரும்பினால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை,
0: ஆமா,
1: நிலா மகளும் விழித்திருக்கும் நிசத்தமான இரவில் உங்களோடு கோவை வெளிஞ்சின் மலைச்சாரல் நரசிபுரம் என்கே கண்டசாமி.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: ஐயா, நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, அந்த வார்த்தையெல்லாம் அருமையான வார்த்தைங்க. இரவு நேரத்துக்கு இதயத்துக்கு இதமா இருக்குங்க.
0: நன்றி, நன்றிங்க. சொல்லுங்க என்ன பாடல்?
1: அதாவது சாந்தி பாட்டுங்க, ரொம்ப சாப்டான பாடலுங்க. அந்த காலத்துல டிஎம்எஸ்க்கு சிவாஜிக்கு எம்எஸ் சுஷாங்க சரியான போட்டி இருந்ததுங்க. அந்த பாடல் தான் நிலவு. அந்த பாடல் ஒழைப்பு இதயத்துக்கு இதமா இருக்குங்க சார், ஒலிவாக்கம் சார்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வளம் வருகிறது ஐயா, பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: நேரம் இரவு 10:06. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலும் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்
2: சார். வணக்கம். நம்ம ஈரோடு மாவட்ட பெருந்துறை வட்டத்திலிருந்து சாமிநாதன், செங்குட்டை சாமிநாதன்.
1: சாமிநாதன் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கலாம்?
2: உழைக்கும் கரங்கள்ல இருந்து நாளை உலகை ஆள வேண்டும் பாடல் வேணும் சார்.
1: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் கொடுத்தலாம். நிகழ்ச்சி அணிந்த மிக்க நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
4: 102.5 தர்மபுரி பண்பலைக்கும் 103.7 ஏற்காடு பண்பலைக்கும் இனிய இரவு வணக்கம்.
3: வணக்கம் சொல்பவர் சோமசுந்தரம். அப்படியே பேரே வந்து பாட்ட படிக்கிறீங்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
4: இதய கனி.
3: இந்த பாடல் அனைத்து நேரலுக்காகவும் நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருங்க. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: ஒவ்வொரு மெட்டிலும் ஒவ்வொரு நினைவுகள், ஒவ்வொரு வரியிலும் ஒரு வாழ்க்கை. அவற்றை மீண்டும் இதயத்தோடு இணைந்து ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த தலைப்பாளர் அன்பு வணக்கம். டாடா வந்த வந்தவொடனே வேகமாக வந்து போயிட்டாரே. சரி பரவாயில்ல, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. அவருக்காக வந்து ஒரு பழைய பாடல், அதாவது அடிக்கடி நம்ம தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்த ஒரு திரைப்படம்,

0: நேரம் இரவு 10:22 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறதோ. நிகழ்ச்சி நடைமுறைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்முண்டி அம்மாவாளையம் மனவைக்கா சந்திரசேகர்.
0: ஓகே, வணக்கம் ஐயா. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் கொடுக்கலாம்?
1: படம் கொங்கு நாட்டு தங்கங்க.
0: சரிங்க.
1: பாடல் கரும்பாய் இனிக்கிறாய்.
0: அந்த பாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: பிணைப்பு அது இந்த வெண்கல மணி போல அவர் குரல் இருக்குங்க.
0: சரி, சரிங்க. ரொம்ப அருமையா பேசுனீங்க. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: இசை இல்லாத வாழ்க்கை வண்ணமில்லாத ஓவியம் போன்றது. அந்த ஓவியத்திற்கு இன்று மீண்டும் நிறம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவளுக்கு கார்த்திகேயன் சார். நல்லா இருக்கீங்களாங்க சார்?
0: நல்லா இருக்கேங்க. கார்த்திகேயன் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: எனக்கு எங்கள் வீட்டு பிள்ளையில இருந்துங்க சார், மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அந்த பாடலுங்க சார்.
0: பாடல்கள் நிச்சயமாக வழங்கலாம் கார்த்திகேயன். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்க உள்ளது. பாடலை கேட்டு மகிழ்ந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் இரவு 10:33. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அன்பழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ ஐயா.
0: இளங்கோ பேசுறீங்க. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில பாடல் வழங்கலாம்?
1: இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி.
0: ஆமா,
1: அதான் சிறப்பாக கொண்டாடணும். உங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா. உங்களுக்கு
1: இந்த நேரத்துல தீர்வசே உங்களுக்கு தரங்க ஐயா இந்த பாடல.
0: சரிங்க.
1: அதுல கண்ணனை நினைக்காத நாள் இல்லையோ. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நினைச்சோம். அதனால இந்த பாடலை கேட்கும் போது நேயர்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கட்டும்.
0: சரிங்க ஐயா, நீங்கள் கேட்ட திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. இணைப்பில் இணைந்த மிக்க நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: பண்பலை பாடும் நேரம் இரவு 10:37. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறதா? நிகழ்ச்சியையும் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்திலிருந்து மூலத்திலிருந்து ரவி சார்.
0: சொல்லுங்க ரவியா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: எனக்கு இந்த உரிமைக்குரல் படத்துல இருந்து சார், ஒரு தாய் வயிற்றின் வந்த உடன் பிறப்பு, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் ஒலிக்கொழுது, பாடலை கேட்டு இணைந்திருங்கய்யா. நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் இரவு 10:41 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்பப்படலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியமான தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: இளம் தென்றல் நிகழ்ச்சியை அழகெழுத்துக் கொண்டிருக்கும் அன்பு சோழருக்கு பணிவான முன்னிறப்பு கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாடியிலிருந்து சேரன் பேசுகிறேன்.
0: நன்றிங்க. ஆனா இது வந்து சுகுமான ராகங்கள், இளந்தென்றல் முன்னாடி முடிஞ்சிச்சு, சொல்லுங்க.
1: உங்களுக்கு
0: என்ன திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: பொறுத்துல ஐயா, திரைப்படத்தின் பெயர் படித்தல் மட்டும் போதுமா? திரைப்படத்தின் பாடல் நல்லவன் எனக்கு நானே நல்லவன், அந்த பாடலை ஒளிபரப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க.
0: நன்றி. நன்றிங்க. நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது, பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.
2: நல்லவன்

0: பண்பலை பாடும் நேரம் 10:45. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்து வருகிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் அவினாசி காந்திபுரத்திலிருந்து பிரபு சாருங்க சார்.
0: சொல்லுங்க பிரபு, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: ரத்த திலகம் படத்திலிருந்து பசுமையின் நிறைந்த நினைவுகளை.
0: நிச்சயமா நீங்கள் கேட்ட பாடல் வழங்கலாம். இனிப்பில் இணைந்து நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: சில குரல்கள் கேட்கும்போது மட்டுமல்ல, நினைக்கும் போதும் நம் மனதை நெகிழ வைக்கும். அந்த மந்திர குரல்களின் இசை விருந்தாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடிகர் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிராசாம்பளை கோவிந்தசாமி சார்.
0: சொல்லுங்க கோவிந்தசாமி, உங்களுக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கலாம்
1: சார்? அண்ணனூர் கோவில் இருந்துங்க சார். அண்ணனூர் கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்ற அந்த பாட்டு கொடுங்க சார் அனைத்து நேர்களுக்கும்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க உள்ளது, பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: பகலில் சத்தமாக இருக்கும் உலகம் இரவில் அமைதியாகிவிடுகிறது. அந்த அமைதிக்குள் மட்டும் நம் மனதில் பல்வேறு நினைவுகளின் குரல் கேட்கிறது. அந்த குரலுக்கு இசையோடு சேர்ந்து சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி பின்னி பிணைந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க ஐயா?
1: ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கரட்டடி வளையத்திலிருந்து ஹலோ மைதீன்.
0: ஹலோ மைதீன் பேசுறீங்க. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: பட ஏனிப்படிகள். ஏன் இந்த மாப்பிள்ளை அந்த பாட்டுங்க.
0: நீங்கள் கேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கிடலாம். நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. ஹலோ மைதீன், நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்கடத்த மலை 103.7 நேரம் 11:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேர்களை நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த தலைப்பிலர் சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. யாருங்க பேசுறீங்க
1: சார்? திருப்பூர் மாவட்டம் வெள்ளவோயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க ஈஸ்வரன், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்
1: சார்? நல்ல நேரம் படத்திலிருந்து தொட்டால் புண்ணாகுமே அந்த பாட்டுங்க.
0: ஓகேங்க, நீங்கள் கேட்ட திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்கொழுது பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்கட பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கந்தசுவாமி, சுவாமிநாதன், சோமசுந்தரம், கோகுல்நாத், சந்திரசேகர், கார்த்திகேயன், இளங்கோவன், ரவி, குரு, பிரபு, கோவிந்தசுவாமி, ஹலோமுதீன், ஈஸ்வரன் என நிறைய நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு அதை ரசித்து மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நேர்கள் தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இணைப்புகள் கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ

0: Astrup and Anders Quarup Rasmussen in Shenzhen this evening. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.3 நேயர்கள் இனி கேட்க இருப்பது நாளை நமது பண்பலைகளில் வழங்கவுள்ள நிகழ்ச்சி நிரல். காலை 6 மணிக்கு குரலசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். ஆராய்ந்திருக்க ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக. 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழலையாக ஜி தன்யா ஸ்ரீ. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். அதனைத் தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டை ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நிலம் தானே. காலை 7:30 சந்தோஷ சரல். காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. காலை 9:05 வானலையில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியில் தேசிய ஆசிரியர் தின சிறப்பு நிரலை தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ரேகடஅள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஈரா மதனகோபாலன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை ஜனானி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவையில் விருப்பப்படலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவோவைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 தமிழருவி. ஆசிரியர் தினமும் கல்வி வளர்ச்சியும். கவிஞர் நெடுந்தீவு மா திவாகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சுழல் கப்பம் மற்றும் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 மாநில அறிக்கை. 2:00 உங்கள் களம். உழைப்போம் உயர்வோம். தருமபுரி ஏ குள்ளாளி கே சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை திருமணாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினமரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:41 வேலை காத்திருக்க. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் வேளாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி எஸ்சிஏடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்த நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிச்சாமி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் தமிழ் பேசுக தலைப்பில் வழங்கவுள்ளது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகுமான ராகங்கள். நாளைய சுகுமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கவுள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது நமது பண்பலையில் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சி நிரல். உறங்கும் முன் ஒரு சிந்தனை. ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பை தொடர் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.